நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் மத்திய அலை 936 கிலோஹெட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒலிபரப்பு 927 கிலோஹெட்ஸிலும், எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது காலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. இன்று சக ஆண்டு 1948, ஜேஷ்ட மாதம் 28 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஆனி மாதம் 4 நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 18 தேதி வியாழக்கிழமை. நேரம் 5:51. மங்கள இசை கேட்கலாம். ராகம் கானமூர்த்தி.

தொடர்வது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இன்றைய நிகழ்ச்சி நிரல். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம். காலை மணி 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் மதுரை இரா நடராஜன் அவர்கள். 6:15 பக்தி மனம் வீசும் ஆனந்தராகம், 6:35 கால்நடை நமக்கு தொழிலம்மா உழவர்களுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், நாளின் சிறப்பு சொல்லும் நாள் மலர் மலர்வது காலை மணி 6:55, 7 மலரும் காலை மலர், இதில் எரிபொருள் மாற்றி யோசிங்க என சொல்லும் டெக் பைட், சேவை செய்திகள், காய்கனி விலை நிலவரம், தோல் நோய் மருத்துவ நிபுணர் டாக்டர் கே அகிலா அவர்கள் பங்கேற்கும் மருத்துவ நேரம் ஆகியன இடம்பெற கேட்கலாம். 8 மணம் விரும்பும் பாடல்களாய் இதயராகம், 8:30 திருச்சி, சேலம், மங்களன் மங்கள் வழங்கும் இதயராகம், காலை 9 திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும் தங்கமாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த் அழைப்பில் கர்ப்பப்பை வாய் புற்றுநோயும் தீர்வுகளும், புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஜி செந்தில்குமார் அவர்கள் பங்குபெறும் நேரலை, 10 போடு ஆட்டம் போடு, 10:30 இருபட பாடல்களாய் அண்ணாமலை, அழகிய தமிழ் மகன் ஆகிய திரைப்படங்களிலிருந்து பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். முற்பகல் 11 திருச்சி, சேலம், மங்களன் மங்கள் வழங்கும் உங்களோடு நாங்க. இன்று பகல் 12:10 மழைக்கால முன்னெச்சரிக்கை, இது குறித்து தோழிகள் பங்குபெறும் மங்கையருலகம், 1 வசந்தன் கோவின் மதுரகீதம், 1:45 மாநில செய்திகள், பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கம், இறால் வளர்ப்பில் நீர் மற்றும் மண் தர மேலாண்மை உரை வழங்குகிறார் நாகப்பட்டினம் தலைஞாயிறு டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் பி இலக்கணை அவர்கள். 2:30 மண்ணின் மனம், இதில் மேடை நாடக பாடல்கள் வழங்குவோர் ராஜேந்திரன் குழுவினர். இன்று பிற்பகல் 3 திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும் தங்கமாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் இசைத்தூரல், 4 சந்தேஷ் டு சோல்ஜர்ஸ், 5 கேட்டு ரசிக்கலாம் பொன்மாலை, 6 வருவதோ ஆரபாரம், மாலை மணி 6:15 நலம் தரும் யோகா, யோகா ஆசிரியர் எம் சாயிரா பானு அவர்கள் தரும் தகவல்களோடு, 6:30 மாநில செய்திகள், இரவு 7 ஓடி விளையாடு கூடைப்பந்து வீராங்கனை எம் நட்சத்திரா அவர்களுடன் ஒரு சந்திப்பு, இன்றிரவு மணி 7:25 உழவர் உலகம், ஒருங்கிணைந்த பண்ணையம் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் அரியலூர் உடையார்பாளையம் எம் அருண் ராகுல் அவர்கள், 8:15 இரவு இசை இனிமை, 9:15 இனிய ராகம், 10 ஞாபகம் வருதே கேட்டு ரசிக்கலாம். இனி முதல் அலைவரிசையில் எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சிகளுக்கு இடையே இன்று காலை 10 மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் கூட்டத்தொடரை தொடக்கி வைத்து ஆற்றும் உரையின் நேரடி ஒலிபரப்பு. இன்று காலை 8 எளிமையின் இலக்கணம் கக்கன், கக்கன் அவர்களின் பிறந்தநாள் சிறப்புரை வழங்குகிறார் சமூகவியல் ஆசிரியர் க. மணிகண்டன் அவர்கள். காலை மணி 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சியில் நுரையீரல், இதயம் மற்றும் இரத்த நாளங்களை வளப்படுத்தும் பிராணாயாமம் என்ற தலைப்பில் நேர்முகத்தில் பங்குபெறுகிறார் இயற்கை மற்றும் யோகா மருத்துவர் எம் கிருஷ்ணாதேவி அவர்கள். 9 அரங்கி செயல் எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்களின் வயலினிசை கேட்கலாம், உடன் வாசிப்பவர் எம் எஸ் அனந்தகிருஷ்ணன், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், எம் குருராஜ் அவர்கள் மோர்சிங். இன்று மாலை 5:30 NCERT வழங்கும் கல்வி ஒலிபரப்பு, இரவு மணி 7:10 மதுரை மாவட்ட செய்தி மடல், 9:30 நாடகமலர், இதில் மாயத்து

0: துப்பாக்கி நாடகம் கேட்கலாம். எழுதியவர் எம் கௌரி அவர்கள். இரவு 10 மணிக்கு அரங்கி செயல் ஆர் செங்கமலம் அவர்கள் வாசித்துள்ள வீணை இசை இடம்பெறும். சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். திருச்சிராப்பள்ளி வானொலி, இது நேயர்களுக்காக நேயர்களால். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: தொடர்வது செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். உலகளாவிய பொருளாதாரத்திற்கு ஹோர்முஸ் நீரிணையை திறப்பது மிக முக்கிய நடவடிக்கை என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் நடப்பாண்டு இறுதிக்குள் 300 ஜிகாவாட் அளவிலான புதைப்படிவமற்ற எரிபொருள் உற்பத்தி செய்யப்படும் என்று புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். E20 ரக பெட்ரோலை பயன்படுத்தும் வாகனங்களின் எரிபொருள் மூடிகளை சுற்றி எறும்புகள் மொய்ப்பதாக வரும் தகவல் தவறானது என்று பத்திரிகை தகவல் அலுவலகம் தெரிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உரையுடன் இன்று தொடங்குகிறது. தமிழ்நாட்டில் முகாம்களில் உள்ள இலங்கை தமிழர்களுக்காக புதிய வீடுகள் கட்டித்தருவது தொடர்பான பணிகளின் முன்னேற்றம் குறித்து அத்துறைக்கான அமைச்சர் திரு தென்னரசு ஆய்வு மேற்கொண்டார். கோயம்புத்தூரில் உரிய பதிவில்லாமல் விற்பனைக்கு வைத்திருந்த 17 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தொலைக்காட்சி உள்ளிட்ட மின்னணு சாதனங்களை இந்திய தர நிர்ணய அமைவன அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். பள்ளிக்கல்வித்துறையின் சார்பில் மாணவர்களுக்கான குறைதீர் நாள் கூட்டம் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெறுகிறது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு அறிவியல் பாட விடைத்தாள் நகலை இன்று பிற்பகல் பதிவிறக்கம் செய்யலாம் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி பகுதியில் பள்ளி மாணவிகளுக்கு தொல்லை கொடுத்த 2 பேரை காவல்துறையினர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே 2009ஆம் ஆண்டு கோயில் காவலாளியை கொலை செய்த வழக்கில் 2 பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து ஒசூர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே விவசாயிடமிருந்து கொள்முதல் செய்த நெல்லுக்கான தொகையை விடுவிக்க லஞ்சம் வாங்கியதாக தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக ஊழியரை காவல்துறையினர் கைது செய்தனர். கம்போடியாவில் வேலை வாங்கித் தருவதாக கூறி இணையவழி குற்றங்களில் ஈடுபடுத்தப்பட்ட பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த 221 பேர் மீட்கப்பட்டனர். ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 170 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
0: 6:02 இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. இனி பாரதிப்பன், பாடியவர் எஸ் ஜானகி.

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் ரா. நடராஜன் அவர்கள்.
2: காலம் என்னும் சொல் வடமொழியிலும் இருக்கிறது, தமிழ் மொழியிலும் இருக்கிறது. குறித்த நேரத்தில் குறித்த செயலை செய்வதையும் செய்து முடிப்பதையும் காலம் தவறாமை என்கிறோம். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இந்தியர்கள் மீது கூறப்பட்ட குறைகளில் ஒன்று, இந்தியர்கள் காலம் தவறாமையை கடைபிடிப்பதே இல்லை என்பதாகும். இந்த குறை இந்தியர்கள் மீது சொல்லப்பட்டவுடன் இந்திய தலைவர்களுக்கும் மக்களுக்கும் கோபமும் வருத்தமும் ஏற்பட்டன. ஆனால் ஆங்கிலேயர் சொன்ன குறையில் உண்மை இருப்பதை கண்டறிந்து அதனை ஏற்றுக்கொண்டவர் மகாத்மா காந்தி ஆவார். ஏற்றுக்கொண்டதோடு மட்டுமில்லாமல் இந்த குறையை நிவர்த்தி செய்ய காந்தியடிகள் உடனடியாக முயற்சிகள் மேற்கொண்டார். இந்தியர்களால் நடத்தப்படும் கூட்டங்கள் குறித்த நேரத்தில் தொடங்க வேண்டும் என்பதில் மிகவும் முனைப்பாக இருந்தார் காந்தியடிகள். காலம் தவறாமைக்கு தலைவர்கள் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். குறித்த நேரத்தில் தொடங்குவது மட்டுமல்ல, குறித்த நேரத்தில் முடிப்பதும் காலம் தவறாமைதான். குறித்த நேரத்தில் ஒரு நிகழ்ச்சியை முடித்தாக வேண்டுமென்றால் அனைவரும் நேரத்தின் மதிப்பை உணர்ந்து பேசுவர். ஒருவர் கூறியதையே மற்றவர்கள் மீண்டும் மீண்டும் கூறுவது தவிர்க்கப்படும். தலைவர்கள் வராவிட்டாலும் கூட்டங்கள் குறித்த நேரத்தில்தான் தொடங்கப்பட வேண்டும் என்னும் விதியை காந்தியடிகள் நடைமுறைப்படுத்தினார். சபர்மதி ஆசிரமத்தில் உணவு நேரத்தின் போது இருமுறை மணி ஒலிக்கப்படும். முதல் மணி அடித்தவுடன் ஒவ்வொருவரும் உணவு கூடத்திற்கு வந்துவிடுவர். இரண்டாம் முறை மணி ஒலித்தவுடன் உணவு கூடத்தின் கதவு சாத்தப்பட்டுவிடும். தாமதமாக வருபவர் ஒரு பந்தி முடிந்தவுடன் அடுத்த பந்தியில்தான் அமர வேண்டும் என்னும் விதியை காந்தியடிகள் நடைமுறைப்படுத்தினார். இந்தியர்கள் காலத்தை நேரத்தை கடைபிடிப்பதில் உறுதியாக இல்லாமல் தளர்வாக இருப்பதற்கு உளவியல் காரணங்களும் சொல்லப்படுகின்றன. இந்தியாவை பொறுத்தவரை தனி மனிதர்களிடையே நிறுவனத்துடனே சமுதாயத்துடனே மிகவும் அணுக்கமான நெருக்கமான உறவை ஏற்படுத்தி விடுகிறோம். அணுக்கமான நெருக்கமான பிணைப்புகளில் காலம் தவறாமையை கடைபிடிக்க வேண்டிய கட்டாயமில்லை என்ற நடைமுறையை நமக்கு நாமே ஏற்படுத்திவிட்டோம். எனவேதான் காலம் தவறாமையை கடைபிடிக்காத பலர் மற்றவர்களின் காலம் தவறாமையும் சகித்து கொள்ள வேண்டிய கால கட்டாயம் ஏற்பட்டு விடுகிறது. காலம் தவறாமையை கடைபிடிப்பது என்பது ஒரு பயிற்சி, அது திடீரென வந்துவிடாது. பள்ளிகள், கல்லூரிகள், படிப்பிடை பயிற்சிகள், விளையாட்டுகளில் காலம் தவறாமையை தொடர்ந்து கடைபிடிக்கும் மாணவர்களால் மட்டுமே நாளை பணிகளில் தொழில்களில் காலம் தவறாமையை கடைபிடிக்க இயலும். அமெரிக்காவில் இருந்து வந்த உறவினருக்காக தனது வேலையில் அனுமதி கேட்டு மரியாதைக்காக உறவுக்காக அவருடன் நேரம் செலவழித்தாராம் இந்தியர் ஒருவர். அந்த அமெரிக்க வாழ் இந்தியர் அமெரிக்காவில் யாரும் யாருக்காகவும் காலத்தை வீணாக்குவதில்லை என அமெரிக்க பெருமையை பேசினாராம். அதற்கு அந்த இந்திய நண்பர், அமெரிக்காவில் நீங்கள் நேரத்தை பணமாக பார்க்கிறீர்கள், இந்தியர்களாகிய எங்களிடம் உங்களிடம் கொடுப்பதற்கு பணம் இல்லை, நேரம்தான் இருக்கிறது என்றாராம். காலம் தவறாமையை கடைபிடிக்க வேண்டும், நேரத்தை வீணாக செலவழிக்க கூடாது. ஆனால் குடும்பத்திற்கும் நட்பிற்கும் உறவிற்கும் நாம் விலை மதிக்க முடியாத நேரத்தை கொடுத்தாகவும் வேண்டும். எனைத்தானும்

0: ஆண்டுக்கு ஆண்டு மெருகேறும் ஒலிபரப்பின் தரம். நேயர்களின் அன்போ என்றும் நிரந்தரம். இணைந்திருக்கிறீர்கள் ஆகாஷ்வாணி திருச்சி அலைவரிசையோடு.
1: முழுமையான அன்பு, முழுமையான கருணை, இவையே கடவுளின் தன்மை. 6:15. இனி பக்தி மனம் வீசும் ஆனந்த ராகம் திருச்சி வானொலி அலைவரிசைகளில். முதலில் TL மகாராஜன் பாடிய பாடல்.

கருணை நிறைந்த செயல்களே இறைவனை அடையும் வழி. 6:24 நிமிடம் இணைந்திருக்கிறோம் திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு. ஆனந்தராகத்தில் இனிய ஜிக்கி பாடிய பாடல்.

திருச்சி உறையூர் கமலவல்லி நாச்சியார் திருக்கோவில் வசந்த உற்சவத்தில் இன்று மாலை 5 மணிக்கு தாயார் மூலஸ்தானத்திலிருந்து புறப்பாடு. மாலை 5:30 வசந்த மண்டபம் சேர்தல், 5:45 அலங்காரம் அமுது செய்தல், மாலை 6 மணிக்கு திருவாராதனம் வெள்ளிச்சொம்பா அமுது செய்தல், சூர்ணா அபிஷேகம், தீர்த்த கோஷ்டி. அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் வீரபோகம் அருள்மிகு அய்யனார் ஆலய கும்பாபிஷேக விழாவில் இன்று காலை 8 மணிக்கு பூர்ணாகூதி தீபாராதனை, 9 மணிக்கு 18-ஆம் படி கருப்பண்ண சுவாமி மகா கும்பாபிஷேகம், காலை 9:30 கடம் புறப்பாடு, 10:15 அனைத்து மூலஸ்தான கும்பாபிஷேகம், தொடர்ந்து தீபாராதனை, மாலை 6 மணிக்கு மகா அபிஷேகம், இரவு 8 மணிக்கு சுவாமி வீதி உலா. நிமிடம் இணைந்திருக்கிறோம் திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு. உள்ளத்தில் இருக்கும் தெய்வத்தன்மைக்கு ஏற்ப மனிதன் மேன்மை அடைகிறான். ஆனந்தராகத்தில் இனி வீரமணி ராதா பாடிய பாடல்.

0: ஊற்றெடுத்து ஓடுகிறதோ அவர்களே தெய்வத்தின் அருளுக்கு பாத்திரமானவர்கள். இதுவரை ஆன்மீக மலர்களை அள்ளி வந்தது ஆனந்தராகம். மீண்டும் ஆனந்தராகம் நாளை காலை மணி 6:15 இணைந்திருக்கிறோம். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு நேரம் 6:35.
1: உழவு சொந்தங்களே, உங்க எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு ஆனி மாதம் 4 வியாழக்கிழமை. இப்போது கால்நடை நமக்கு தோழனம்மா. கன்றுகின்ற மாடுகளில் ஏற்படும் சத்து பற்றாக்குறை குறித்து சில ஆலோசனைகளை வழங்குகிறார் சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எம் வெங்கடேசன் அவர்கள்.
2: பொதுவாக அதிகமாக வர சத்து குறைபாடு நோயின்னு பார்த்தீங்கன்னா பால் காய்ச்சல் நோய், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இழமுடியா படுகிடை நோயின்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் சத்து குறைபாடு, அதுக்கப்புறம் மெக்னீசியம் சத்து குறைபாடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது 4 மேஜராக வரும். அதுக்கப்புறம் தாது உப்பு குறைபாடுனாலையும் மாடுங்களுக்கு வந்து சத்து குறைபாடு நோய்கள் வரலாம். பொதுவாக மாடு பார்த்தீங்கன்னா ரொம்ப சோர்வாக இருக்கிற மாதிரி இருக்கும், கண்டுபடுத்த 1 ஒல்லியான மாதிரி மாறிடுவாங்க, பால் அளவு குறைஞ்சிருக்கும், தீவனம் எடுக்காது. இப்போ ஒரு 10 வச்சிருக்காங்கன்னா ஒரு 4 மட்டும் தனியாக நிற்பாங்க, ஒரு 5-6 மட்டும் நல்லா இருப்பாங்க. ஸோ அதை பொறுத்து கண்டுபிடிச்சிடலாம் இந்த பண்ணையில் இந்த அளவுக்கு சத்து குறைபாடு இருக்கலாம் அப்படின்றது. உடம்பு பார்த்தீங்கன்னா பொலிவாக இருக்காது, முடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷைனாக இருக்கணும். இப்போ ஒரு மாடு ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னாவே பார்த்தீங்கன்னா முகத்தை பார்த்த உடனே வேத்திருக்கணும், முகம் இந்த கருப்பு கலரில் முகஜாடை இருப்போம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த இடத்துல வேத்திருக்கணும். மாடு வந்து தனித்தனி லேசாக நக்கிக்கணும், அந்த லிக் மார்க்கிங்னு சொல்லுவாங்க உடம்புல, அப்படின்னாவே மாடு வந்து ஆரோக்கியமாக இருக்கிற மாடு அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இந்த அறிகுறிலாம் இல்லை மாடு சோர்வாக இருக்கிற மாதிரியோ இல்லை பால் அளவு குறைஞ்சிருக்கு அப்படிலாம் பார்த்தனாவே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, சத்து குறைபாடு இருக்குது கண்டிப்பாக அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு நம்ம சிகிச்சை அளிக்க பார்க்கலாம். அப்படின்னாட்டி கால்நடை மருத்துவரை அணுகி சிகிச்சை பெறதுக்கோ இல்லை ஆலோசனை பெறதுக்கு வழிவகை செய்யலாம். விவசாயிகள் என்ன பண்ணுறாங்கன்னா மாடு படுத்தாவே கால்சியம் சத்துனால தான் படுக்குது அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்துடுறாங்க. மாடு படுக்குதுனாவே கால்சியம் சத்துனால மட்டும் படுக்காது, முதல் காரணம் பால் அதிகமாக சுரக்கிற மாடுகளில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கலப்பின மாடுகள், ஜெர்சி கிராஸ் மாடுகள், HF கிராஸ் மாடுகள், இவங்கெல்லாம் வந்து பால் சுரப்பு அதிகமாக இருக்கிறதுனால அவங்க பால் வழியாக கால்சியம் அதிகம் லாஸ் ஆகும், படுத்துருவாங்க. அது மட்டும் போகாமல் ஒரு சில மாடுகளில் பார்த்தீங்கன்னா கண்ணு போகிற ஸ்டேஜில் கண்ணுக்குட்டி பெரிய சைஸ் குட்டியாக இருக்கலாம். ஒன்று விவசாயம் பெருமக்களே கைப்பிச்சு இழுப்பாங்க, இல்லாட்டி டாக்டர் வந்து ஹேண்டில் பண்ணுறப்போ ஒரு சில நேரத்தில் பெரிய குட்டியாக இருக்கிறப்போ இடுப்பெலும்புகள் இல்லாட்டி இடுப்பெலும்புக்கு நரம்பு சத்துக்களை வந்து நமத்து போன மாதிரி மாறிடும். ஸோ இதனாலேயும் மாடுகள் படுத்திடலாம். கண்ணு போகிற ஸ்டேஜில் கொட்டகை வந்து தரைப்பகுதி வந்து ரொம்ப வழக்கையான தரைப்பகுதியாக மார்பிள்ஸ் போட்டு வச்சிருப்பாங்க, கடப்பாக்கள் போட்டு வச்சிருப்பாங்க, அந்தமாரி இடத்துல வச்சிருந்த மாட்டை மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா அப்போ வந்து மாடுகள் கீழே விழுந்து படுத்து போகிறதுக்கு நிலைமை வாய்ப்பு அதிகம். இன்னொன்று கண்ணு போட்ட உடனே நோய் சக்தி நிறைய குறையும், அப்போது ஏற்கனவே இருந்த உனிக்காய்ச்சலோட தாக்கம் இப்போ வர ஆரம்பிக்கும், அதனால ரத்த சோகை வரதுக்கு வாய்ப்பு அதிகம் மாடுகளில். ரத்த சோகை வந்துருச்சுனாவே ரத்த அளவு பார்த்திங்கன்னா கம்மியாயிடும், இப்போ மாடுகள் எந்திரிக்க முடியாத நிலைமை போயிடும். இதெல்லாம் வந்து படுக்கிறதுக்கு காரணம். ஸோ படுத்தாக்கா மாடுங்க வந்து கால்சியம் சத்துனால தான் படுக்குதுன்றது கிடையாது, படுக்கிறதுக்கு இந்த வகையான காரணங்கள் இருக்கு. தொங்கிட்டு இருக்கிற மாசிலையோ இல்லை தொங்கிட்டு இருக்கிற செத்த நஞ்சுக்கொடியில் பார்த்தீங்கன்னா கல்லை கட்டி விடுவாங்க, குச்சை கட்டி விடுவாங்க, இல்லாட்டி முளைக்குச்சியில் கட்டி ஈத்து விட்டுருவாங்க, இல்லாட்டி அவங்களா பிடிச்சி எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி பண்ணுறதுனால அறகுறையாக தான் எடுக்க முடியும். கருப்பு பையிலேருந்து அந்த நஞ்சுக்கொடி முழுமையாக வெளியேறதுக்கு நம்ம மாட்டோட ப்ராசஸை விட்டுட்டோம் அப்படின்னா 1-8 அதுவாக விழுந்துடும். அதுக்கப்புறம் விழலை அப்படின்னா நம்ம கால்நடை மருத்துவரை அணுகி தகுந்த முறையில் எடுத்தது நல்லது. அதுக்கு அவர் சொல்கிற வாய்வழி மருந்தெல்லாம் போட்டோம் அப்படின்னா நார்மலாக அதுவாக செத்த விழுந்துடும். விவசாய பெருமக்கள் என்ன பண்ணணும், மாடு பராமரிக்கிறதுல கொஞ்சம் பங்களிப்பு அதிகமாக பண்ணணும். ஏன்னா அவங்க வந்து கொட்டகை தரையை வந்து ஏனதானு வச்சுருக்காம காற்றோட்டம் இல்லாத பகுதியில் வச்சுக்கிறது அந்தமாரி இல்லாமல் நல்ல பராமரிப்பு முறையை மெயின்டைன் பண்ணணும். அப்புறம் அவங்களுக்கு தேவையான பசுந்தீவனத்தை மெயின்டைன் பண்ணணும், தண்ணீர் கொடுக்கறத மெயின்டைன் பண்ணணும். மாட்டுக்கு நோய் வரும் வராது அதெல்லாம் இல்லாமல் தாதுப்பு கொடுக்கறது நல்லது. தாதுப்பு பார்த்தீங்கன்னா உடம்பு வளர்ச்சிக்கு நல்லாயிருக்கும், இனப்பெருக்கத்துக்கு நல்லாயிருக்கும், பால் சுரக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அப்போது தினமுமே பால் சுரக்கிற மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா 30 கிராம் அளவுக்கு, 30 கிராம் அளவுக்கு முடியல என்னால் அப்படின்னா ஒரு 5 ஸ்பூன் 6 ஸ்பூன் அளவுக்கு தாதுப்பு போடலாம். அப்படி இல்லாட்டி அதுவும் முடியாது என்னால் அப்படின்னா தீப்பெட்டி அளவுக்கு அடர் தீவனத்தில் கலந்து வச்சிட்டோம் அப்படின்னா

0: மாடுகளுக்கு தாது பால் சரியான அளவு போய் சேரும். இது ஒரு வகையில் விவசாய பெருமக்கள் மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்னா குறைபாடு குறைக்கிறது கண்டுக்கலாம். தாது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்ம பால் கூட்டுறவு சொசைட்டிலையும் தாது கிடைக்கும் குறைவான விலையில். அப்புறம் நம்ம கேவிகேன்னு சொல்லுவாங்க அங்கேயோ இல்லாட்டி வியூடிஆர்சி அந்த நிலையங்களிலும் குறைவான விலையில ஒரு கிலோ அளவுக்கு தாது பூ வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னா 1.5 மாசத்துக்கு நம்ம பால் கறக்கிற மாட்டங்களுக்கு உபயோகப்படுத்தலாம். எல்லாத்துக்குமே காரணம் தீவன மேலாண்மை தான். தீவன மேலாண்மை நல்லா பண்ணிட்டோம் அப்படின்னா பாலோட சுரப்பு தன்மையும் அதிகமாகும், கொழுப்பு சத்து கொழுப்பல்லா சத்துமே நார்மலா இருக்கும். பண்ணையாளர்கள் வந்து ஓரளவுக்கு அடர் தீவனத்தை நல்லா கொடுத்துடுறாங்க மாட்டுங்களுக்கு. பட் சிறு குறு விவசாயிகள் இருப்பாங்க, அவங்க பாத்தீங்கன்னா 1 மாதம் 2 மாதம் வச்சுக்கலாம், அவங்களால போயிட்டு பல்கா 100 கிலோ 50 கிலோ அளவுக்கு அடர் தீவனத்தை வாங்க முடியாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, பால் சுரப்பு அதிகமாகணும், அது மூலமா எனக்கு லாபம் வரணும் அப்படின்றதுக்காக அரிசி தண்ணி, கஞ்சி தண்ணி, புளிச்ச தண்ணி இல்லாட்டி சத்து மாவு கொடுப்பாங்க. இந்த சத்து மாவெல்லாம் என்ன பண்ணுவாங்க, சுடுதலில் கலந்து வச்சுட்டாங்க அப்படின்னா மாடு நல்லா சாப்பிடும், ஹெல்த்தியாக இருக்கும், ஆனால் பால் சுரப்பும் அதிகமாகும். ஒரு நாள் பட்டு அடுத்த ரெண்டு முதல் இது ரெண்டாவது இதில் பார்த்தீங்கன்னா பால் சுரப்பு அதிகமாகிடும், பாலோட அளவும் குறைஞ்சிரும், கொழுப்பு சத்தும் குறைஞ்சிரும். இது எதுக்காக நான் சொல்ல வரேன் அப்படின்னா கூடுமானார உடனே சீக்கிரமாகிற சத்துக்களை மாவு சத்துக்களை கொடுக்கூடாது. அது சிம்பிளாக நான் என்ன சொல்லணும்னா மனுஷன் சாப்பிட்றது மாட்டுக்கு கொடுக்காதீங்க, அது கட்டுப்படுத்திங்கனாவே மாடு வந்து பால் சுரப்பு அதிகமாகவும் இருக்கும், பால் வந்து டிகிரி இருக்கிற மாதிரியும் வரும். உடனே சீக்கிரமாக பொருட்கள் இல்லாமல் மாடு சாப்பிட வேண்டியது கொடுக்கணும். பசுந்தேவனும் உலர்த்தேவனும் அடர்த்தேவனும் இது மெயின்டைன் பண்ணாவே நார்மல் அளவுக்கு ஃபேட் எஸ்என்எஃப் பகுதியை வந்து அதிகப்படுத்தலாம். அது போக மாடு வந்து வெயிலில் கட்டி வச்சோம் அப்படின்னா விட்டமின் டி விட்டமின் ஏலாம் நல்லா கிடைச்சி ஃபேட் எஸ்என்எஃப் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். விவசாய பெருமக்கள் வந்து கன்றுகின்ற மாடுங்களில் கூடுதல் கவனம் பண்ணிங்க அப்படின்னாவே சத்து குறைபாடு நோய்களை நல்லாவே கட்டுப்படுத்திடலாம், அதுலேருந்து லாபம் நம்ம பெறலாம். மேலும் எதுவும் சந்தேகம் இருப்பின் என்னோட தொலைபேசி எண் 9003725343 தொலைபேசி எண் 9003725343.
1: கால்நடை நமக்கு தோழனம்மா நிகழ்ச்சியில் இதுவரை கன்றுகின்ற மாடுகளை பராமரிக்க சில ஆலோசனைகளை வழங்கினார் சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எம். வெங்கடேசன் அவர்கள்.

0: நிகழ்ச்சியில் இனி உழவர் நண்பர்களே, சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் லாபம் தரும் கால்நடை வளர்ப்பு பற்றிய நிலைய பயிற்சி இம்மாதம் 20ஆம் தேதி சனிக்கிழமை நடைபெற உள்ளது. இப்பயிற்சியில் கால்நடை இனங்களை தேர்வு செய்தல், கால்நடை பராமரிப்பு, கொட்டகை அமைத்தல், தீவன மேலாண்மை, தீவன பயிர்களின் வகைகள், நோய் பராமரிப்பு, செயற்கை கருவூட்டல், பால் உற்பத்தி போன்ற தலைப்புகளின் கீழ் விரிவாக பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. பயிற்சியில் கலந்து கொள்ள ஆர்வமுள்ள விவசாயிகள் 0431 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 2962854 மற்றொரு எண் 9942449476 எண்கள் மீண்டும் ஒரு முறை 0431 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 2962854 மற்றொரு எண் 9942449476 என்ற எண்களில் தொடர்பு கொண்டு பயனடையுமாறு சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் அறிவிக்கின்றார்.
1: திருச்சிராப்பள்ளி கொட்டப்பட்டு கோழிப்பண்ணை சாலையில் செயல்பட்டு வரும் கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதி கறவை மாடு வளர்ப்பு பயிற்சி நடைபெற உள்ளது. இப்பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புவோர் 590 ரூபாய் கட்டணம் செலுத்தி முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும். மேலும் தகவலுக்கு 0431 என்ற முன்னிணைப்போடு 233-17-15 என் மீண்டும் ஒருமுறை 0431-233-17-15 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுமாறு இம்மையத்தின் தலைவர் அறிவிக்கின்றார். இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு வேளாண் அரங்கத்தில் இறால் வளர்ப்பில் நீர் மண்தர மேலாண்மை.
2: வாட்டரை வந்து நம்ம எப்படி சாம்பிளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, மேலாப்புல வந்து தண்ணியை எடுக்க கூடாது. ஒரு முட்டி அளவு வந்து இறங்கி அந்த தண்ணிய ஒரு 2-3 இடத்துல வந்து எடுத்து அதுக்கப்புறம் உடனே லேப்ல டெஸ்ட்.
1: உரை வழங்குகிறார் தலைஞாயிறு டாக்டர் MGR மீன்வள கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் பி இலக்கணை அவர்கள். இன்று இரவு 7:25 உழவர் உலகத்தில் ஒருங்கிணைந்த பண்ணையம்.
3: நம்ம கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணத்துல கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாம் நிறைய எழுதியிருக்கேன்.

0: சில காரணங்களால வந்து எல்லாமே தள்ளி போனனால, அது தள்ளி போனனால நம்ம கனவுகள் தள்ளி போக கூடாதுங்கிறதுக்காக விவசாயத்துல வந்து இறங்கிட்டேன் நான், முழு மூச்சோட இறங்கிட்டேன். ஃபர்ஸ்ட் குறிக்கோளோட தான் வந்து இறங்குறேன். எப்படின்னா,
1: அரியலூர் உடையார்பாளையம் எம் அருண் ராகுல் அவர்களுடன் ஒரு சந்திப்பு.

0: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இனி தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். உலகளாவிய பொருளாதாரத்திற்கு ஹோர்முஸ் நீரிணையை திறப்பது முக்கிய நடவடிக்கை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் நடப்பாண்டு இறுதிக்குள் 300 ஜிகாவாட் அளவிலான புதை படிவமற்ற எரிபொருள் உற்பத்தி செய்யப்படும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் இன்று தொடங்குகிறது. தமிழகத்தில் கோயம்புத்தூர், திண்டுக்கல், சிவகங்கை உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 170 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. இனி விரிவான செய்திகள். உலகளாவிய பொருளாதாரத்திற்கு ஹோர்முஸ் நீரிணையை திறப்பது முக்கிய நடவடிக்கை என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். பிரான்சில் ஈவியன் நகரில் நடைபெற்ற G7 உச்சிமாநாட்டிற்கு இடையே அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்புடன் இருதரப்பு பேச்சு நடத்தியபோது அவர் இதனை தெரிவித்தார். தடையற்ற வகையில் கப்பல் போக்குவரத்து நடைபெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தினார். கடல்சார் வர்த்தகத்திற்காக லட்சக்கணக்கான இந்திய மாலுமிகள் உலகின் பல்வேறு பிராந்தியங்களில் சேவையாற்றி வருவதாக அவர் கூறினார். மாலுமிகளின் பங்களிப்பு குறித்து குறிப்பிட்ட பிரதமர் அவர்களுடைய பாதுகாப்பு மிகவும் முக்கியமானது என்று தெரிவித்தார். மேற்காசியாவில் அமைதிச் சூழலை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டதற்காக திரு டிரம்புக்கு அவர் பாராட்டு தெரிவித்தார். இப்பிராந்தியத்தில் அமைதி திரும்பும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக பேச்சுகள் சுமூகமாக நடைபெறுவது குறித்து திரு நரேந்திரமோடி நம்பிக்கை தெரிவித்தார். இதற்கிடையே யுக்ரைன் அதிபர் திரு ஜெலன்ஸ்கேயையும் பிரதமர் சந்தித்து பேசினார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இந்தியா யுக்ரைன் இடையேயான ஒத்துழைப்பை ஆய்வு செய்த தாங்கள் இருநாட்டு வர்த்தக உறவுகளை போருக்கு முந்தைய நிலையில் இருந்ததைப் போன்று சுமூகமாக நடைபெற ஒத்துழைக்க வேண்டும் என்று முடிவு செய்ததாக கூறினார். இந்தியா எப்போதும் அமைதியின் பக்கமே இருக்கும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். மற்றொரு பதிவில் குறிப்பிட்டுள்ள பிரதமர், G7 உச்சிமாநாட்டில் தாம் பங்கேற்றது ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக கூறியுள்ளார். நிர்வாகம் மற்றும் கொள்கை வகுத்தல் ஆகியவற்றில் இந்தியாவின் கருத்துகளையும் முயற்சிகளையும் எடுத்துரைப்பதற்கான வாய்ப்பு தமக்கு கிடைத்ததாக அவர் தெரிவித்துள்ளார். வளர்ந்து வரும் நாடுகளுடன் நெருக்கமாக பணியாற்ற வேண்டியதன் அவசியம் குறித்தும் தாம் இம்மாநாட்டில் விளக்கியதாக அவர் கூறியுள்ளார். பிரான்ஸ் பயணத்தின் இறுதிக்கட்டமாக இன்று பாரிஸ் செல்வதாகவும் அங்கு நடைபெறும் தொழில்நுட்ப மாநாட்டில் உரையாற்ற உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அத்துடன் இந்திய வம்சாவளியினரை தாம் சந்திக்க உள்ளதாகவும் திரு நரேந்திரமோடி குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் நடப்பாண்டு இறுதிக்குள் 300 ஜிகாவாட் அளவிலான புதை படிவமற்ற எரிபொருள் உற்பத்தி செய்யப்படும் என்று புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரஹ்லாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய அவர், உலகின் மிக விரைவான மிகப்பெரிய தூய்மை எரிசக்தி மாற்றங்களில் ஒன்றை இந்தியா கொண்டுள்ளதாக அவர் கூறினார். கடந்த 12 ஆண்டுகளில் எரிசக்தி மாற்றத்துறையில் இந்தியா உலகளாவிய தலைமைத்துவமாக உருவெடுத்துள்ளதாக தெரிவித்தார். தேசிய பசுமை ஹைட்ரஜன் இயக்கம் குறித்து குறிப்பிட்ட அமைச்சர், பசுமை ஹைட்ரஜன் தொழில்நுட்பங்களில் புத்தொழில் நிறுவனங்களுக்கு ஆதரவளிக்க 100 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இத்துறையில் 8 லட்சம் கோடி ரூபாய் முதலீட்டை ஈர்ப்பது 6 லட்சம் வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். ஆண்டுக்கு 50 மில்லியன் டன் கார்பன் வெளியீட்டை குறைப்பதும் தேசிய பசுமை ஹைட்ரஜன் திட்டத்தின் நோக்கம் என்று திரு பிரஹ்லாத் ஜோஷி கூறினார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. தாவேக தலைமையிலான புதிய அரசு பதவியேற்றபின் நடைபெறும் முதல் கூட்டத்தொடர் என்பதால் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உரையுடன் கூட்டத்தொடர் தொடங்குகிறது. ஆளுநர் உரையின் தமிழாக்கத்தை சட்டப்பேரவைத் தலைவர் திரு JCD பிரபாகர் வாசிப்பார். அரசு நலத்திட்டங்கள், கொள்கைகள் குறித்து ஆளுநர் உரையில் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பின்னர் அலுவல் ஆய்வுக்குழு கூடி கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து முடிவு செய்யப்படும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.

0: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழக கேரள எல்லைப்பகுதியான புளியரை சோதனை சாவடி மற்றும்

0: தமிழக கேரள எல்லைப்பகுதியான புளியரை சோதனைச்சாவடி மற்றும் குற்றாலத்தில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தும் நோக்கில் கேரளா செல்லும் கனிம வளங்களை ஏற்றிச் செல்லும் லாரிகளுக்கு நேரக்கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை நேரக்கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தமிழக கேரள எல்லைப்பகுதியான தென்காசி மாவட்டம் புளியரை சோதனை சாவடி மற்றும் சுற்றுலா தலமான குற்றாலத்தில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தும் நோக்கில் காலை 11 மணி முதல் மதியம் 3 மணி வரைக்கும், இரவு 8 மணி முதல் காலை 6 மணி வரைக்கும் கேரளாவிற்கு கனிம வளங்களை ஏற்றிச் செல்வதற்காக லாரிகள் தற்போது வரை இயக்கப்பட்டு வந்த நிலையில் திங்கள் கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை காலை 11 மணி முதல் மதியம் 3 மணி வரைக்கும், இரவு 11 மணி முதல் அதிகாலை 4 மணி வரைக்கும் கனிம வளங்கள் ஏற்றிச் செல்லும் கனரக வாகனங்களுக்கு நேர கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. ஆகாஷ் வணிகள் செய்திகளுக்காக தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: தமிழகத்தில் கோயம்புத்தூர், திண்டுக்கல், சிவகங்கை உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, ஈரோடு, நாமக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களின் சில பகுதிகளிலும் லேசான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். கம்போடியாவில் வேலை வாங்கி தருவதாக கூறி இணையவழி குற்றங்களில் ஈடுபடுத்தப்பட்ட பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த 221 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். அமெரிக்கா ஈரான் இடையேயான ஒப்பந்தத்தின் மூலம் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறையும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான விரிவான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் அடுத்த மாதம் 15ஆம் தேதி அமலுக்கு வரும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஜார்க்கண்டிலிருந்து 2 மாநிலங்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் இன்று நடைபெறுகிறது. E20 ரக பெட்ரோலை பயன்படுத்தும் வாகனங்களின் எரிபொருள் மூடிகளைச் சுற்றி எறும்புகள் மொய்ப்பதாக வரும் தகவல் தவறானது என்று பத்திரிகை தகவல் அலுவலகம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் முகாம்களில் உள்ள இலங்கை தமிழர்களுக்காக புதிய வீடுகள் கட்டித்தருவது தொடர்பான பணிகளின் முன்னேற்றம் குறித்து அத்துறைக்கான அமைச்சர் திரு தென்னரசு ஆய்வு மேற்கொண்டார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி பகுதியில் பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொலை கொடுத்த 2 பேரை காவல்துறையினர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். பள்ளிக்கல்வித்துறையின் சார்பில் மாணவர்களுக்கான குறைதீர் நாள் கூட்டம் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெறுகிறது. கோயம்புத்தூரில் உரிய பதிவில்லாமல் விற்பனைக்கு வைத்திருந்த 17 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தொலைக்காட்சி உள்ளிட்ட மின்னணு சாதனங்களை இந்திய தர நிர்ணய அமைவன் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே 2009ஆம் ஆண்டு கோயில் காவலாளியை கொலை செய்த வழக்கில் 2 பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து ஓசூர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே விவசாயியிடமிருந்து கொள்முதல் செய்த நெல்லுக்கான தொகையை விடுவிக்க லஞ்சம் வாங்கியதாக தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக ஊழியரை காவல்துறையினர் கைது செய்தனர். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு அறிவியல் பாட விடைத்தாள் நகலை இன்று பிற்பகல் பதிவிறக்கம் செய்யலாம் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 170 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. லக்னோவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா 49.5 ஓவரில் 402 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 403 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ஆப்கானிஸ்தான் 44.3 ஓவரில் 232 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இந்திய அணியின் பந்துவீச்சாளர்கள் அர்ஷ்தீப் சிங், குர்னூர் பிரார் ஆகியோர் தலா 3 விக்கெட்டையும் பிரின்ஸ் யாதவ் 2 விக்கெட்டையும் வீழ்த்தினர். 3வது மற்றும் இறுதி ஒருநாள் போட்டி நாளை மறுநாள் சென்னையில் நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 95 ரன் வித்தியாசத்தில் நெதர்லாந்தை வென்றது. லீட்ஸில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்புக்கு 209 ரன் எடுத்தது. ஸ்மிருதி மந்தனா 74 ரன்னும் ஷஃபாலி வர்மா 55 ரன்னும் எடுத்தனர். 210 ரன் எடுத்தால் வெற்றி இலக்குடன் பின்னர் களமிறங்கிய நெதர்லாந்து 17.3 ஓவரில் 114 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இந்திய அணியின் பந்துவீச்சாளர் ஸ்ரீசரணி 4 விக்கெட் வீழ்த்தினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகளாவிய பொருளாதாரத்திற்கு ஹோர்முஸ் நீரிணையை திறப்பது முக்கிய நடவடிக்கை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் நடப்பாண்டு இறுதிக்குள் 300 GW அளவிலான புதைப்படிவமற்ற எரிபொருள் உற்பத்தி செய்யப்படும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. தமிழக சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் இன்று தொடங்குகிறது. தமிழகத்தில் கோயம்புத்தூர், திண்டுக்கல், சிவகங்கை உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 170 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
2: இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. நேரம் 6:55. மலர்

0: திரது நாள் மலர்.
1: 1983 சேலஞ்சர் விண்வெளி ஓடம் இதே நாளில் பயணித்தது. அந்த பயணத்தில் ஒரு சிறப்பு உண்டு. விண்வெளிக்கு சென்ற முதலாவது அமெரிக்க பெண் என்ற பெருமையை சாலி ரைடு பெற உதவிய பயணம் அது. ரஷ்ய இலக்கிய மேதை மேக்சிம் கார்கியின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1936. வறுமையால் படிக்க முடியாமல் போன இவர் தானே கற்றுத் தேர்ந்தபின் எழுதினார், சீந்துவாரில்லை. விரக்தியின் விளிம்புக்கே போனார், மரணத்தின் பிடியிலிருந்து மீண்டார். ஒவ்வொரு மனித பிறப்பிற்கும் ஏதோ ஒரு உயர்வான காரணம் இருக்கிறது என்பதை உணர்ந்தார். தன் அனுபவங்களை கதைகளாக்கினார். மேக்சிம் கார்கியின் தாய் நாவல் உலகில் அதிக மொழிகளில் படிக்கப்படும் சிறப்பை பெற்றது. ஃப்ளையிங் சிக் என கொண்டாடப்பட்ட மில்கா சிங்கின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 2021. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் 4 முறை தங்கப்பதக்கம் வென்ற இவர் 1960 ரோமில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியில் 4ம் இடம் பிடித்து நூலிழையில் பதக்கத்தை தவறவிட்டாலும் மக்கள் மனங்களில் நீங்கா இடம் பிடித்தவர் மில்கா சிங். இப்படியும் ஓர் அரசியலில் தும்பைப்பூ அன்ன தூய்மை இருக்க முடியுமா? தமிழகத்தின் அமைச்சராயிருந்தவர் கிழிந்த கோரை பாயில் சக ஏழை பிணியாளர்களோடு மதுரை அரசு மருத்துவமனையில் படுத்திருந்தார். தகவலறிந்த அன்றைய முதல்வர் மக்கள் திலகம் வசதியான அறைக்கு மாற வேண்டினார். எல்லாரும் போல எனக்கும் இந்த வசதி போதும் என மறுத்தார் அந்த தியாகி. மதுரை மாவட்டம் தும்பைப்பட்டி தந்த கக்கஞ்சி போல எளிமை வாழ்வு யாருக்கு வரும்? அந்த உத்தமரின் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1908. இளம் வயதிலேயே இந்திய விடுதலை போராட்டத்தில் பங்கேற்று கைதாகி 1.5 ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவித்தவர். தமிழகத்தின் உள்துறை, பொதுப்பணித்துறை உள்பட பல முக்கிய துறைகளின் அமைச்சராக 10 ஆண்டுகள் பணியாற்றியவர். விடுதலை போராட்ட தியாகத்துக்காக தனக்கு வழங்கப்பட்ட நிலத்தை வினோபாவின் பூதானத்திற்கு வழங்கியவர். தன் மகளை மாநகராட்சி பள்ளியில் படிக்கச் செய்தவர். அரசியலிலிருந்து ஓய்வு பெற்ற பின் வாடகை வீட்டில்தான் குடியிருந்தார். பேருந்தில் பயணித்தார். இது குறித்த செய்திகள் வந்தபோது, எனது வசதிக்கு என்னால் எதை செய்து கொள்ள முடியுமோ அதை செய்கிறேன், இதில் எனக்கொன்றும் கஷ்டமில்லை என்று விடையளித்தவர் தியாகி கக்கன். விடுதலை போராட்ட அரசியலிலும் தமிழ் இலக்கிய உலகத்திலும் நன்கு அறியப்பட்ட சின்ன அண்ணாமலை பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1920. விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டு சிறையில் அடைத்து வைக்கப்பட்ட இவரை 20,000-க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஊர்வலமாக திரண்டு சிறையை உடைத்து விடுதலை செய்து அழைத்துச் சென்ற நிகழ்வு அப்போது எங்கும் நடந்திராத ஒன்று. தமிழ் இலக்கியத்தின் மீது ஆழ்ந்த ஈடுபாடு கொண்ட இவர் தமிழ்ப்பண்ணை பதிப்பகம் மூலம் தமிழறிஞர் பலரின் நூல்களை வெளியிட்டுள்ளார். குறிப்பாக மாப்போசி எழுதிய வ.உ. சிதம்பரம் பிள்ளை வாழ்க்கை வரலாற்று நூலை பதிப்பித்தார். இந்த நூலே கப்பலோட்டிய தமிழன் படத்துக்கான திரைக்கதையானது. கண்டறியாதன கண்டேன், சொன்னால் நம்ப மாட்டீர்கள் உள்ளிட்டவை சின்ன அண்ணாமலையின் நூல்களில் சில. தமிழ் பத்திரிகை உலகில் நகைச்சுவை ஓவியங்களுக்கு புத்தொளி பாய்ச்சிய ஓவியர் கோபுலுவின் பிறந்த நாள் இன்று. ஆண்டு 1924. எழுத்தாளர் தேவனின் துப்பறியும் சாம்பு, கொத்தமங்கலம் சுப்புவின் தில்லானா மோகனாம்பாள், சாவியின் வாஷிங்டனில் திருமணம் போன்ற புகழ்பெற்ற நாவல் கதாபாத்திரங்களுக்கு தனது ஓவியத்தின் மூலம் உயிர் கொடுத்தவர் ஓவியர் கோபுலு. இயக்குநர் தயாரிப்பாளர் A.L. விஜய் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1979. கிரீடம் திரைப்படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமான இவர் மதராசப்பட்டினம், சைவம் உள்ளிட்ட பல படங்களை இயக்கியுள்ளார்.

நேரம் 7 மணி. இணைந்திருக்கின்றோம் திருச்சிராப்பள்ளி வானொலி 936 கிலோஹெர்ட்ஸ். இனி கேட்கலாம் காலை மலர். சூரியன் தினமும் உதிப்பது போல உன் முயற்சியும் ஒரு நாள் வெற்றியாக உதிக்கும். காலை மலரில் முதல் பாடல் ஆனந்த கும்மி திரைப்படத்திலிருந்து.

திருச்சி வானொலி அலைவரிசைகளில் டெக் பைட். காலையிலே பசுச்சா, இட்லி, தோசை, பூரி, பொங்கல், வடை, அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு நல்ல தேங்காய் சட்னி, நல்லதொரு சாம்பாரு, அதுக்கு பக்கத்துல ஒரு கார சட்னின்னு வச்சா நாளை நல்லபடியா தொடங்கிடுவோம். நாம வச்சிருக்க கூடிய பைக்கு, காரு, ஏன் வீட்டுல ஓடுற மிக்சி, கிரைண்டருக்கெல்லாம் பசிச்சா அது என்ன பண்ணும்? அதுக்கு தேவையானதுதான் எரிபொருள். நம்ம உடம்புக்கு எப்படி சாப்பாடோ அதே மாதிரிதான் நாம கண்டுபிடிச்ச இயந்திரங்கள், வண்டிகள், தொழிற்சாலைகள் ஓடுறதுக்கு கிடைக்கிற சாப்பாடு தான் இந்த எரிபொருள். விஞ்ஞான பூர்வமா சொன்னா, எதை எரிச்சா நமக்கு வெப்பமும் ஆற்றலும் கிடைக்குதோ அதுதான் எரிபொருள். தலைமுறை தலைமுறையா நாம ஒரு பழக்கத்திற்கு பழகிட்டோம். வண்டிக்கு எனர்ஜி வேணுமா, பெட்ரோல் டீசல் போடுவோம். சமையலுக்கு எனர்ஜி வேணுமா, கேஸ் சிலிண்டரை ஆன் பண்ணுவோம். ஆனா இத்தனை காலமும் நாம் கையாண்ட இந்த வழிமுறைகள் இன்னும் எத்தனை காலத்திற்கு சாத்தியம்? பூமிக்கு அடியில் இருக்கும் வளம் தீர்ந்து கொண்டே போகுது. புவி வெப்பமயமாதல் நம் கண் முன்னாடி அச்சுறுத்துது. இங்குதான் நாம நம்முடைய சிந்தனையையும் நம்முடைய தேடலையும் மாத்தி யோசிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். பூமியின் ஆழத்தை தோண்டுவதை நிறுத்திவிட்டு நம்மை சுற்றி இருக்கும் இயற்கையை பார்க்க வேண்டிய தருணம் இது. இன்றைய நிகழ்ச்சி எரிபொருள் மாத்தி யோசிங்க. ஆரம்ப காலத்துல நாம பயன்படுத்திய விறகு, கரிக்கட்டை, நிலக்கரி இதெல்லாம் திட நிலையிலையும், இப்போ நம்ம வாழ்க்கைய ஆட்டி படைக்கிற பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய் இதெல்லாம் திரவ நிலையாகவும், நம்ம வீட்டு சமையல் கேஸ், வண்டிகளுக்கு வர சிஎன்ஜி இதெல்லாம் வாயு நிலை எரிபொருளாக பிரிச்சிருக்காங்க. இந்த பெட்ரோல், டீசல் இதெல்லாமே புதைப்படிவ எரிபொருள்கள். அதாவது பூமிக்கு அடியில பல கோடி வருஷங்களா மக்கின தாவரங்கள், விலங்குனால இருந்து உருவாக்கப்பட்டிருக்கு. இனிமே பூமிய தோண்டக்கூடாது, வானத்தையும் இயற்கையை நாங்க பாக்கணும். இனி வரும் தலைமுறையினருக்கான புதிய எரிபொருள்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பச்சை ஹைட்ரஜன்க, தண்ணீர்ல இருந்து ஹைட்ரஜனை பிரிச்சு அதை எரிபொருளா மாத்துறது. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இதுல இருந்து புகையே வராதான். இப்பவே நாம எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். மொபைலுக்கு சார்ஜ் போடுற மாதிரி பைக்குக்கும் காருக்கும் சார்ஜ் போட போறோம். நாம சாப்பிட்டுட்டு போடுற சோள கருது, கரும்பு சக்கையே, அழுகின காய்கறி குப்பைகள்ல இருந்து கூட எத்தனால் பயோகேஸ் எல்லாம் தயாரிக்கிறாங்களாம். ராக்கெட்டுகளுக்கு பயன்படுத்தக்கூடிய திரவ ஹைட்ரஜன் தொழில்நுட்பம் கூட சீக்கிரமா சாதாரண வண்டிகளுக்கும் வரப்போகுதாங்க. பூமியை கீறி பெட்ரோல் எடுத்ததெல்லாம் போதும். இனிமே வானத்தை பார்த்து சூரிய வெளிச்சத்துல வண்டி ஓட்டுவாங்க. பெட்ரோல் பைக்னா அந்த காலம், எலக்ட்ரிக் பைக்னா இந்த காலம், ஹைட்ரஜன் பைக்னா இனி வரும் காலம்னு சொல்லலாங்க. லண்டன்ல இருக்கக்கூடிய சில பேருந்துகளுக்கு காஃபி கழிவு தாங்க எரிபொருளாம். காபில இருந்து எடுக்கக்கூடிய எண்ணெயை வச்சுதான் அங்க பஸ் ஓட்டுறாங்களாம். லண்டன்ல உள்ள காஃபி கடைகள், உணவகங்கள் மற்றும் தொழிற்சாலைகள் இருந்து தினமும் டன் கணக்குல சேகரிக்கப்படக்கூடிய காபி தூள் கழிவுகளை உலர்த்தி அதுல இருந்து காஃபி ஆயில் பிரிச்சு எடுக்கிறாங்களாம். இந்த காஃபி ஆயிலோட வழக்கமான டீசலையும் கலந்து B20 பயோ எரிபொருள் உருவாக்கப்படுதான். இதுல 20% காபி கழிவுல இருந்து பெறப்பட்ட எண்ணெய் கலந்துருக்குதாங்க. இந்த பயோ டீசலை பயன்படுத்துறது பேருந்துகளோட என்ஜின்கள்லயோ இல்ல எரிபொருள் தொட்டிகள்லயோ எந்த மாற்றமும் செய்ய தேவையில்லையா. காபி கழிவுகள் குப்பை கிடங்குகள்ல அழுகும் போது மீத்தேன், இந்த மாதிரி ஆபத்தான பசுமை இல்லா வாயுக்கள் உருவாகுமாங்க. அதை தடுத்து எரிபொருளா மாற்றதுனால கார்பன் உமிழ்வு, CO2 எமிஷன் பெருமளவு குறையுதான். நம்ம ஊர்லயும் இந்த தொழில்நுட்பம் வந்தா எப்படி இருக்கும்? டீசல் வாசனைக்கு பதிலா நல்லா கம கமன்னு பில்டர் காஃபி வாசனை வரும்ல. கழிவிலும் ஒரு வழி இருக்குன்னு மாத்தி யோசிச்சிருக்காங்க பாத்தீங்களா. நீங்களும் இன்னைக்கு காஃபி குடிக்கிறப்ப கொஞ்சம் இதை பத்தி யோசிங்க. பூமி கடியில பெட்ரோல் தீந்தா என்ன, காத்துல கார்பன் டை ஆக்சைடு நிறைய இருக்கே, அதை அப்படியே புடிச்சு தண்ணியோட சேர்த்து லேப்ல செயற்கை பெட்ரோலா தயாரிக்கிறாங்க. இதுக்கு பேரு இ ஃபியூவல். உலகத்துல இப்போ SAF, சஸ்டைனபிள் ஏவியேஷன் ஃபியூவல் அப்படிங்கிற தொழில்நுட்பம் பயங்கர ஃபேமஸ். பழைய சமையல் எண்ணெய், விலங்குகளோட கொழுப்பு, இந்த கழிவுகள்ல இருந்து தயாரிக்கப்படக்கூடிய நிலையான விமான எரிபொருள் சஸ்டைனபிள் ஏவியேஷன் ஃபியூவல் SAF. வீடுகள்ல வீணாகக்கூடிய பழைய சமையல் எண்ணெய், விலங்குகளோட கொழுப்பு மற்றும் பண்ணை கழிவுகளில் இருந்து இந்த எரிபொருள் தயாரிக்கப்படுது. இந்த SAF சுத்திகரித்து வழக்கமான ஜெட் எரிபொருளுடன் 50% வரை கலந்து விமானங்கள்ல பயன்படுத்தலாமாங்க. விமானத்தோட என்ஜின்கள்லயோ இல்ல எரிபொருள் நிலையங்கள்லயோ எந்த மாற்றமும் செய்ய தேவையில்லையா. வழக்கமான எரிபொருளை ஒப்பிடும் போது கார்பன் உமிழ்வை சுமார் 80% வரை இது குறைக்க உதவுதாங்க. இந்த எல்லா தகவல்களுமே சொல்ற ஒரு உண்மை என்ன தெரியுமா, எரிபொருள் தீந்துடும் அப்படின்னு நாம கவலை எல்லாம் பட வேணாங்க. ஏன்னா மனித மூளை ஏதாவது ஒன்ன கண்டுபிடிச்சுகிட்டே இருக்கும். ஆதி காலத்துல மனிதன் சிக்கி முக்கி கல்ல வச்சு உரசி நெருப்ப கண்டுபிடிச்ச அந்த ஒரு நொடியிலதான் மனித நாகரிகத்துக்கான எரிபொருள் பயணம் தொடங்குச்சு. அன்னைக்கு காட்டு விறகுல ஆரம்பிச்ச அந்த பயணம் காலப்போக்குல நிலக்கரியா மாறி உலக தொழிற்சாலைகளை இயக்குச்சு. நெருப்பை தேடி மனிதன் அன்று தொடங்கிய பயணம் இன்று இயற்கையை காக்கும் ஒரு பெரும் தேடலாக வந்து நிக்குது. அன்னைக்கு உயிர் வாழ நமக்கு எரிபொருள் தேவைப்பட்டுச்சு. இன்னைக்கு இந்த பூமியையும் நம்ம அடுத்த தலைமுறையும் வாழ வைக்க ஒரு தூய்மையான மாற்று எரிபொருள் தேவைப்படுது. இயற்கையை சேதப்படுத்தாமல் நாம் செய்யும் ஒவ்வொரு சிறு கண்டுபிடிப்பும் நம் அடுத்த தலைமுறைக்கு நாம் விட்டுச் செல்லும் ஆகச்சிறந்த சொத்து. ஆற்றலை சேமிப்போம், பசுமையான எதிர்காலத்தை

0: உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லி மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். இது திருச்சி வானொலி அலைவரிசைகளில் டெக் பைட் நிகழ்ச்சியில் எரிபொருள் மாத்தி யோசிங்க.
1: NCERT
2: தேசிய கல்வி ஒலிபரப்பு,
1: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
2: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
1: மாலை 5:30 மணிக்கு
2: NCERT
1: வகுப்பறையாகும்
2: உங்கள் வரவேற்பறை.
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.

0: செய்திகளில் தொடர்வது தமிழில் செய்திகள். செய்தி அறிக்கையை தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம் காலை மலர். இணைந்தே இருப்போம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
1: வணக்கம். ஆகாஷவாணி

0: செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். பாரிஸில் நடைபெறவுள்ள தொழில்நுட்ப உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். இணையவழி குற்றத்தடுப்பு வழிமுறைகளை உருவாக்குவதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளதென்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான விரிவான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் அடுத்த மாதம் 15ஆம் தேதி அமலுக்கு வரும் என்று இரு நாடுகளும் அறிவித்துள்ளன. கம்போடியாவில் வேலை வாங்கித் தருவதாக கூறி இணையவழி குற்றங்களில் ஈடுபடுத்தப்பட்ட பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த 221 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 95 ரன் வித்தியாசத்தில் நெதர்லாந்தை வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரான்ஸ் நாட்டின் பாரிஸில் இன்று நடைபெறவுள்ள தொழில்நுட்ப உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் திரு இமானுவேல் மேக்ரானுடன் இணைந்து பங்கேற்கிறார். ஐரோப்பாவின் மிகப்பெரிய தொழில்நுட்ப மற்றும் புத்தொழில் உச்சி மாநாட்டில் இந்தியாவின் வளர்ந்து வரும் புத்தொழில் சூழலையும் தொழில்நுட்ப முன்னேற்றங்களையும் பிரதமர் எடுத்துரைப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முதலீடுகளை ஈர்க்கும் நோக்கில் பிரான்ஸ் மற்றும் ஐரோப்பாவின் முன்னணி வர்த்தக தலைவர்களுடன் அவர் விவாதிக்க உள்ளார். அதைத் தொடர்ந்து அங்கு வசிக்கும் இந்திய வம்சாவளியினருடனும் பிரதமர் உரையாடவுள்ளார். ஈவியா நகரில் தமது பயணத்தை நிறைவு செய்து பாரிஸ் சென்றடைந்த பிரதமரை விமான நிலையத்தில் இந்திய வம்சாவளியினர் உற்சாகத்துடன் வரவேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முன்னதாக ஈவியா நகரில் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை பிரதமர் சந்தித்து பேசினார். உலகளாவிய பொருளாதாரத்திற்கு ஹோர்மோஸ் நீரிணையை திறப்பது முக்கிய நடவடிக்கை என்று அப்போது அவர் கூறினார். தடையற்ற வகையில் கப்பல் போக்குவரத்து நடைபெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தினார். கடல்சார் வர்த்தகத்திற்காக லட்சக்கணக்கான இந்திய மாலுமிகள் உலகின் பல்வேறு பிராந்தியங்களில் சேவையாற்றி வருவதாக அவர் கூறினார். மாலுமிகளின் பங்களிப்பு குறித்து குறிப்பிட்ட பிரதமர் அவர்களுடைய பாதுகாப்பு மிகவும் முக்கியமானது என்றும் தெரிவித்தார். மேற்காசியாவில் அமைதிச் சூழலை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டதற்காக திரு டிரம்புக்கு பிரதமர் பாராட்டு தெரிவித்தார். இணையவழி குற்றத்தடுப்பு வழிமுறைகளை உருவாக்குவதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற உயர்மட்ட கூட்டத்தில் தேசிய இணையவழி குற்றத்தடுப்புக்கான 1930 என்ற உதவி எண் சேவை குறித்து அவர் ஆய்வு செய்தார். அந்த உதவி எண் சேவை முறையை சீரமைக்குமாறு அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி இந்த உதவி எண் சேவை அமைப்பை நவீனப்படுத்துமாறு அவர் கூறினார். இணையவழி குற்றங்களிலிருந்து மக்களுக்கு உடனடி நிவாரணம் வழங்க அமைக்கப்பட்டுள்ள பல்வேறு வழிமுறைகள் குறித்து கூட்டத்தில் அவர் ஆய்வு செய்தார். போதிய அளவிலான மனிதவளத்துடன் அழைப்புகளை கையாளும் திறன் கொண்ட தேசிய அளவிலான குற்றத்தடுப்புக்கான அழைப்பு மையத்தை அமைக்குமாறும் திரு அமித்ஷா உத்தரவிட்டார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான விரிவான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் அடுத்த மாதம் 15ஆம் தேதி அமலுக்கு வரும் என்று இரு நாடுகளும் அறிவித்துள்ளன. இதுகுறித்து தெரிவித்துள்ள மத்திய வர்த்தக மற்றும் உள்துறை அமைச்சகம் சமூக பாதுகாப்பு ஒப்பந்தமும் அதே நாளில் அமலுக்கு வரும் என்று கூறியுள்ளது. இது இந்தியாவின் தற்காலிக தொழிலாளர்களுக்கு பெரும் பயனளிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே இந்த ஒப்பந்தங்களின் மூலம் இந்திய ஏற்றுமதிக்கு புதிய வாய்ப்புகள் ஏற்படும் என்றும் இந்தியா மீது விதிக்கப்பட்டிருந்த வரிகளில் 99% அளவிற்கு வரி விலக்கு கிடைக்கும் என்றும் மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இந்த ஒப்பந்தம் குறித்து கருத்து தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி, இந்திய இங்கிலாந்து நாடுகளுக்கு இடையேயான விரிவான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீட்டுக்கு பெரும் ஊக்கமளிக்கும் என்று கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், விவசாயிகள், தொழிலாளர்கள், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறையினர், புத்தொழில் நிறுவனங்கள், புதுமை கண்டுபிடிப்பாளர்கள் ஆகியோருக்கு அதிக வாய்ப்புகள் கிடைக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.

0: நாட்டில் நடப்பாண்டு இறுதிக்குள் 300 GW அளவிலான புதைப்படிவமற்ற எரிபொருள் உற்பத்தி செய்யப்படும் என்று புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய அவர், உலகின் மிக விரைவான மிகப்பெரிய தூய்மை எரிசக்தி மாற்றங்களில் ஒன்றை இந்தியா கொண்டுள்ளதாக அவர் கூறினார். கடந்த 12 ஆண்டுகளில் எரிசக்தி மாற்றத்துறையில் இந்தியா உலகளாவிய தலைமைத்துவமாக உருவெடுத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். தேசிய பசுமை ஹைட்ரஜன் இயக்கம் குறித்து குறிப்பிட்ட அமைச்சர், பசுமை ஹைட்ரஜன் தொழில்நுட்பங்களில் புத்துளிர் நிறுவனங்களுக்கு ஆதரவளிக்க 100 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இத்துறையில் 8 லட்சம் கோடி ரூபாய் முதலீட்டை ஈர்ப்பது, 6 லட்சம் வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். ஆண்டுக்கு 50 மில்லியன் டன் கார்பன் வெளியீட்டை குறைப்பதும் தேசிய பசுமை ஹைட்ரஜன் திட்டத்தின் நோக்கம் என்று திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறினார். E20 ரக பெட்ரோலை பயன்படுத்தும் வாகனங்களின் எரிபொருள் மூடிகளை சுற்றி எறும்புகள் மொய்ப்பதாக வரும் தகவல் தவறானது என்று பத்திரிகை தகவல் அலுவலகம் தெரிவித்துள்ளது. E20 ரக எரிபொருளில் எறும்புகள் மற்றும் பிற பூச்சிகளை ஈர்க்கும் தன்மை ஏதும் கிடையாது என்றும் அறிவியல் ரீதியாக உண்மையில்லை என்றும் அந்த அலுவலகம் கூறியுள்ளது. தமிழக சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. தாவேக்க தலைமையிலான புதிய அரசு பதவியேற்றபின் நடைபெறும் முதல் கூட்டத்தொடர் என்பதால் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உரையுடன் கூட்டத்தொடர் தொடங்குகிறது. ஆளுநர் உரையின் தமிழாக்கத்தை சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் வாசிப்பார். அரசு நலத்திட்டங்கள், கொள்கைகள் குறித்து ஆளுநர் உரையில் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பின்னர் அலுவல் ஆய்வுக்குழு கூடி கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து முடிவு செய்யப்படும். கம்போடியாவில் வேலை வாங்கி தருவதாக கூறி இணையவழி குற்றங்களில் ஈடுபடுத்தப்பட்ட பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த 221 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். இவர்களில் 78 பேர் நேற்று முன்தினம் இரவு டாக்கா வந்தடைந்ததாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. உரிய வேலைவாய்ப்பை வாங்கித் தருவதாக கூறி தங்களை இணையவழி குற்றங்களில் ஈடுபட கம்போடியாவில் கட்டாயப்படுத்தப்பட்டதாக மீட்கப்பட்டவர்கள் தெரிவித்தனர். கடந்த 1.5 ஆண்டுகளில் சுமார் 16,000 பேர் பங்களாதேஷிலிருந்து கம்போடியாவுக்கு வேலைவாய்ப்புக்காக சென்றுள்ளனர். அவர்களில் பலருக்கு குறுகிய கால பயண விசா மட்டும் வழங்கப்பட்டதாகவும் வேலை அனுமதிக்கான விசா வழங்கப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. பங்களாதேஷைச் சேர்ந்த 1,000கணக்கானவர்கள் தற்போதும் வேலையின்றி கம்போடியாவில் வசிப்பதாகவும் அவர்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் வடகிழக்கு பகுதிகளில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு, பீகார், கேரள மாநிலங்களில் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் சில பகுதிகளிலும் கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெலங்கானா, ஒடிசா, ஜார்க்கண்ட், பீகார் மற்றும் சத்தீஸ்கர் மாநிலங்களில் அடுத்த 4 அல்லது 5 நாட்களில் தென்மேற்கு பருவமழை தொடங்க வாய்ப்புள்ளதாகவும் அம்மையம் கூறியுள்ளது. தில்லி, ஹரியானா, சண்டிகர், பஞ்சாப், உத்தராகண்ட் மாநிலங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 95 ரன் வித்தியாசத்தில் நெதர்லாந்தை வென்றது. லீட்ஸில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 209 ரன் எடுத்தது. ஸ்மிருதி மந்தனா 74 ரன்னும் ஷஃபாலி வர்மா 55 ரன்னும் எடுத்தனர். 210 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய நெதர்லாந்து 17.3 ஓவரில் 114 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இந்திய அணியின் பந்துவீச்சாளர் ஸ்ரீசரணி 4 விக்கெட் வீழ்த்தினார். ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 170 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. மக்கா ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியாவின் தருண் மணப்பள்ளி, ரவுனக் சௌஹான் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் பிரிவில் இஷாராணி பருவா, அஷ்மிதா சாலிகா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இங்கிலாந்து 4-2 என்ற கோல் கணக்கில் குரேஷியாவை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாரிஸில் நடைபெறவுள்ள தொழில்நுட்ப உச்சிமாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். இணையவழி குற்றத்தடுப்பு வழிமுறைகளை உருவாக்குவதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான விரிவான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் அடுத்த மாதம் 15ஆம் தேதி அமலுக்கு வரும் என்று இரு நாடுகளும் அறிவித்துள்ளன. கம்போடியாவில் வேலை வாங்கி தருவதாக கூறி இணையவழி குற்றங்களில் ஈடுபடுத்தப்பட்ட பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த 221 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 95 ரன் வித்தியாசத்தில் நெதர்லாந்தை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 7 மணி

0: NCERT
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
0: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
1: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
0: மாலை 5:30 மணிக்கு
1: NCERT
0: வகுப்பறையாகும்
1: உங்கள் வரவேற்பறை.
0: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
2: இணைந்திருக்கின்றோம் திருச்சிராப்பள்ளி வானொலி 936 கிலோஹெர்ட்ஸில். மிஷன் வத்ஸ்யலா திட்டத்தின் கீழ் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் குழந்தை பாதுகாப்பு அலகில் ஒரு வருட கால ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்ற விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. சமூக பணி, சமூகவியல், சமூக அறிவியல் ஆகியவற்றில் ஏதேனும் ஒரு பிரிவில் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் இளங்கலை பட்டம் பெற்றவர்கள், அனுபவம் உள்ளவர்கள் மற்றும் கணினி இயக்குவதில் திறன் பெற்றிருப்பவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். இம்மாதம் ஜூன் 1 தேதிப்படி 42 வயதிற்கு பூர்த்தி அடையாதவர்களாக இருக்க வேண்டும். முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பம், சுயசான்றொப்பமிட்ட கல்வி சான்றுகளின் நகல், பணி அனுபவ சான்றுகளின் நகல் இணைக்கப்பட வேண்டும். முழுமையாக பூர்த்தி செய்யப்படாத விண்ணப்ப படிவங்கள், உரிய சான்றிதழ்களின் நகல் இணைக்கப்படாத விண்ணப்பங்கள் எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி நிராகரிக்கப்படும். மேற்கண்ட பதவிகளுக்கான விண்ணப்பத்தினை திருச்சிராப்பள்ளி NIC.IN என்ற இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்ப படிவங்கள் இம்மாதம் ஜூன் 16 முதல் ஜூன் 30 மாலை 5:30 நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ அனுப்பப்பட வேண்டும். அனுப்ப வேண்டிய முகவரி: மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அழகு, NE1 முதல் தளம், மெக்டொனல் ரோட், கலையரங்கம் வளாகம், திருச்சிராப்பள்ளி 620001. மேலும் விவரங்களுக்கு 04312413055 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு விவரம் பெறலாம். திருச்சிராப்பள்ளி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையத்தின் செயல்பட்டு வரும் தன்னார்வ பயிலும் வட்டத்தின் மூலம் பல்வேறு மத்திய மாநில அரசு பணிகளுக்கான போட்டித் தேர்வுகளுக்கு இலவச பயிற்சி வகுப்புகள் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகின்றன. தொடர்பான மேலும் விவரங்களுக்கு 04312 23 13 99 91 99 01 99 99 05 2 என்ற திருச்சிராப்பள்ளி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மைய அலுவலக தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு பயன்பெறலாம்.

0: காலை மலரில் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போவது தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். ஆபரண தங்கம் விலை ஒரு கிராம் 14,029 ரூபாய், வெள்ளி ஒரு கிராம் 274.9 ரூபாய்.
1: இந்த காலை நேரத்துல எவ்வளவு அவசரமா நீங்க கிளம்பினாலும் காலையில சாப்பிடறத மட்டும் தவிர்த்துறாதீங்க. இந்த காலை உணவு தான் இந்த நாள் முழுவதும் நம்ம உடலுக்கு தேவையான ஆற்றலை தரக்கூடியதுங்க. நேரத்துக்கு உணவு இருந்துங்க, ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கோங்க. நீங்க கேட்டு இணைஞ்சிருக்கிறது காலை மலர். காலை மலர்ல இது மருத்துவ நேரம். இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணைஞ்சிருக்காங்க திருச்சி தோல் நோய் நிபுணர் மருத்துவர் கே அகிலா அவர்கள். வணக்கம் டாக்டர். பித்த வெடிப்பு எதனால ஏற்படுது, அதுக்கான சிகிச்சை முறைகள் என்ன இருக்கு டாக்டர்?
2: பித்த வெடிப்புங்கிறது வெறுமனே ட்ராமாட்டிக் பிரஷர், அதாவது நம்மளுக்கு பிரஷர் விழுகிறதுனால வரக்கூடிய பிரச்சனை மட்டும் கிடையாது, நிறைய காரணங்கள்னால நம்மளோட கையோ காலோ வந்து வெடிக்கலாம். சோ இது என்ன பிரச்சனை அப்படிங்கறத நீங்க கண்டிப்பா தோல் மருத்துவரை அணுகி அதை வித்தியாசப்படுத்திக்கணும். சாதாரணமா நமக்கு வரக்கூடிய அந்த ட்ரோமாட்டிக் ஃபிஷர், அதாவது பித்த வெடிப்பு அப்படிங்கறத வந்துட்டு மாய்ஸ்சரைசர் போட்டு அக்ளூட் பண்ணி அதை வந்து தாராளமா அதை ட்ரீட் பண்ணிக்கலாம். அதாவது நம்மளுக்கு வெடிப்பு இருக்கக்கூடிய இடங்களை வந்துட்டு வெறும் தண்ணி, முக்கியமா உப்பு தண்ணி கிடையாது, சுடு தண்ணி கிடையாது, சோப்பு தண்ணி கிடையாது, வெறும் தண்ணி வந்து பேசன்ல ஊத்தி வச்சிருந்து நம்ம காலை வச்சிருந்துட்டு ஒரு பழைய பல் துவக்கிற பிரஷ் வச்சு நல்லா கிளீனா அந்த பித்த வெடிப்பு இருக்கக்கூடிய இடங்களை வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதுக்குன்னு திக்கான கிரீம்ஸ் நீங்க உங்களோட தோல் மருத்துவரை அணுகுனீங்கன்னா அதுக்குன்னு சில யூரியா பேஸ்டு மாய்ஸ்சரைசர்ஸ் சொல்லுவோம். சோ இந்த மாதிரி கிரீம்ஸை போட்டுட்டு உடனே படுக்கிறோம் அப்படின்னா அது மேல ஒரு காட்டன் சாக்ஸ் போட்டுட்டு நம்ம படுத்துக்கலாம். சோ இந்த மாதிரி ரெகுலரா பண்ணிட்டே இருந்தோம்னா ஓரளவுக்கு இந்த பித்த வெடிப்பை நம்மளால சரி பண்ணிக்க முடியும். நம்ம இப்பெல்லாம் நிறைய டைல்ஸ் இருக்கிற மாதிரி ஃப்ளோரிங்ல தான் நடக்கிறோம். சோ அதுல வெறும் காலில்

நடக்கும்போது அந்த டெம்பரேச்சருக்கும் நம்மளோட பாடி டெம்பரேச்சருக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸு, அண்ட் நம்மளோட அந்த ப்ரெஷர் ஒழுங்காக விழுகாமல் நம்ம வலிக்கி வலிக்கி நடக்கிறது, இதெல்லாம் நடக்கிறதுனால தான் இந்த பித்தவெடிப்பு அதிகமாக வருது. முடிஞ்ச வரைக்கும் உங்களோட காலுக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி, ஃபிட்டிங் இருக்கிற மாதிரி, கிரிப் இருக்கிற மாதிரி செருப்பு போட்டுக்கோங்க, வீட்டுக்குள்ளேயும் சரி வெளியிலையும் சரி. ஸோ இந்த எம்சிஆர், அதாவது மைக்ரோசெல்லுலோஸ் ரப்பர், ஆர் எம்சிபி பிளாஸ்டசோல் பேஸ்டு ஸ்லிப்பர்ஸ் வந்து போட்டுக்கிட்டு நடந்தீங்கன்னா ஓரளவுக்கு இந்த பித்த வெடிப்பு வராமல் பார்த்துக்க முடியும். வெடிப்புங்கிறது வெறும் பித்த வெடிப்பு மட்டும் கிடையாது, நம்மளுக்கு சோரியாசிஸ் தொந்தரவு, எக்ஸிமா தொந்தரவு, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் வெடிப்பு வரலாம். அதனால தான் வெடிப்புங்கிறத வந்து அப்படியே இக்னோர் பண்ணாமல் அதை உடனடியாக தோல் மருத்துவர்கிட்ட காமிக்கணும். ஸோ இந்த மாதிரி சோரியாசிஸ்னால வரக்கூடிய வெடிப்பு முக்கியமாக பார்த்தீங்கன்னா காலோட நடுப்பகுதிகளில் வரும், அதில் வெடிப்போ இல்லை பக்கு மாதிரியோ வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. காலோட நடுப்பகுதிகளில் கருமையோ இல்லை வெடிப்போ சேர்ந்து இருந்ததுன்னா அதை உடனடியாக சரி பண்ணிக்கணும். அதுக்குன்னு நிறைய க்ரீம்ஸ் இருக்கு, அதை போட்டு ஓரளவுக்கு நம்ம அதை கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும். அதே மாதிரி தான் உள்ளங்கையிலையும் வரக்கூடிய வெடிப்பு, அதுவும் சோரியாசிஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கை விரல் கால் விரல்ல வரக்கூடிய வெடிப்புன்னு பார்த்தீங்கன்னா அது எக்ஸிமாவா இருக்கிறதுக்கான சான்சஸும் இருக்கு. கான்டாக்ட் டெர்மடைட்டிஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது நம்ம தொடக்கூடிய பொருட்கள்லேருந்து நமக்கு வரக்கூடிய அலர்ஜி. இது வந்து உலோகங்களா இருக்கலாம், நம்ம தொடக்கூடிய அமிலங்களா இருக்கலாம், நம்ம பிசைகிற மசாலா மதை கொண்டு நம்மளுக்கு இந்த மாதிரி அலர்ஜி உண்டு பண்ணலாம். பாத்திரம் கழுவுறது, சோப்பில் நிற்கிறது, இந்த மாதிரி பிரச்சனையும் இந்த மாதிரி வெடிப்புகளை உண்டு பண்ணும். ஸோ இதில் எதுக்கு நம்மளுக்கு இந்த கான்டாக்டுக்கு இது வருது அப்படிங்கிறது பேஷண்ட் கண்டுபிடிக்கிறது தான் ரொம்ப ஈஸி, டாக்டர் கண்டுபிடிக்கிறத விட. ஸோ அதை கரெக்டாக நீங்கள் கண்டுபிடிச்சு அதை அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ எனக்கு சோப் வாட்டர்னால வருது அப்படின்னா அந்த இடத்துலையே ஒரு செட் ஆஃப் கிளவுஸ் வச்சுக்கணும், கிச்சன் சிங்க்ல ஒன்று, பாத்ரூமில் ஒன்று, துவைக்கிற இடங்கள்ல ஒன்று, அந்த மாதிரி அங்கங்கே வச்சுக்கிட்டு அதை நல்லா கிளீன் பண்ணி அங்கங்கே தொங்க விட்டுரும். ரெகுலராகவே ஒரு 2 நிமிஷமாக இருந்தாலுமே அதை போட்டு தான் நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணணும். அப்போ தான் இந்த வெடிப்பை சரி பண்ண முடியும், அலர்ஜியை சரி பண்ண முடியும். இது வருமுன் காக்கிற ஒரு விஷயம், வைத்தியம் மட்டும் பண்ணி சரி பண்ணிட முடியாது. ஆனாலும் உங்களுக்கு வெடிப்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களோட தோல் மருத்துவரை அணுகணும்.

தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை: இன்று முதல் 21ஆம் தேதி வரை தமிழக கடலோர பகுதிகளில் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.

0: NCERT
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
0: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
1: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
0: மாலை 5:30 மணிக்கு
1: NCERT
0: வகுப்பறையாகும்
1: உங்கள் வரவேற்பறை.
0: தேசிய கல்வி ஒலிபரப்பு.

0: 9:36 கிலோஹெர்ட்ஸில்
1: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
0: மாலை 5:30 மணிக்கு
1: NCERT
0: வகுப்பறையாகும்.
1: உங்கள் வரவேற்பறை.
0: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
2: திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் உள்ள வேலை நாடுனவர்கள் தனியார் துறைகளில் பணியமர்த்தம் செய்யும் நோக்கத்தோடு திருச்சிராப்பள்ளி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டும் மையத்தால் சிறிய அளவிலான தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடத்தப்பட உள்ளது. இம்முகாமில் தொழில்துறை, சேவைத்துறை, விற்பனைத்துறை போன்ற பல்வேறு தனியார் துறைகளை சார்ந்த 20க்கும் மேற்பட்ட தனியார் துறை நிறுவனங்கள் தகுதியுள்ள நபர்களை வேலைக்கு தேர்ந்தெடுக்க உள்ளனர். இம்மாவட்டத்திலுள்ள திறன் பயிற்சி நிறுவனங்கள் கலந்து கொண்டு இலவச திறன் பயிற்சிக்கு ஆட்களை தேர்வு செய்ய உள்ளனர். தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி, 12ஆம் வகுப்பு ITI, இளநிலை மற்றும் முதுநிலை பட்டதாரிகள் மற்றும் பொறியியல் படிப்புகள் போன்ற கல்வி தகுதிகளையுடைய 18 முதல் 40 வயதிற்குட்பட்ட வேலை நாடுனர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் சுய விவரக்குறிப்பு, அனைத்து கல்வி சான்றிதழ்களின் நகல்கள், ஆதார் அட்டை மற்றும் பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் ஆகியவற்றுடன் கலந்து கொண்டு பயன்பெறலாம். திருச்சிராப்பள்ளி மாவட்ட வேலை நாடுனர்கள் நாளை, அதாவது வெள்ளிக்கிழமை காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை திருச்சி கண்டோன்மெண்ட் பாரதிதாசன் சாலை தாலுகா அலுவலகத்தின் பின்புறம் உள்ள மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையத்தில் நேரில் வந்து இம்முகாமில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. தொலைபேசி எண் 0431-2413-510 மற்றும் அலைபேசி எண் 94-99-05-59-01.

இன்று காலை 8 மணிக்கு எளிமையின் இலக்கணம் கக்கன் அவர்களின் பிறந்தநாள் சிறப்புரை வழங்குகிறார் சமூகவியல் ஆசிரியர் க. மணிகண்டன் அவர்கள். இன்று காலை 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி நுரையீரல் இதயம் மற்றும் இரத்த தாளங்கள் வளப்படுத்தும் பிராணாயாமம் என்ற தலைப்பில் நீர்முகத்தில் பங்கேற்கிறார் இயற்கை மற்றும் யோகா மருத்துவர் கே. கிருஷ்ணாதேவி அவர்கள்.

இன்று காலை 10 மணிக்கு மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் ஆர்லேக்கர் அவர்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் கூட்டத்தொடரை தொடங்கி வைத்து ஆற்றும் உரையின் நேரடி ஒளிபரப்பு.

0: மணி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். உலகளாவிய பொருளாதாரத்திற்கு ஹோர்முஸ் நீரிணையை திறப்பது முக்கிய நடவடிக்கை என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் நடப்பாண்டு இறுதிக்குள் 300 ஜிகாவாட் அளவிலான புதை படிவமற்ற எரிபொருள் உற்பத்தி செய்யப்படும் என்று புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார். E20 ரக பெட்ரோலை பயன்படுத்தும் வாகனங்களின் எரிபொருள் மூடிகளை சுற்றி எறும்புகள் முய்ப்பதாக வரும் தகவல் தவறானது என்று பத்திரிகை தகவல் அலுவலகம் தெரிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உரையுடன் இன்று தொடங்குகிறது. தமிழ்நாட்டில் முகாம்களில் உள்ள இலங்கை தமிழர்களுக்காக புதிய வீடுகள் கட்டித்தருவது தொடர்பான பணிகளின் முன்னேற்றம் குறித்து அத்துறைக்கான அமைச்சர் திரு தென்னரசு ஆய்வு மேற்கொண்டார். கோயம்புத்தூரில் உரிய பதிவில்லாமல் விற்பனைக்கு வைத்திருந்த 17

0: லட்சம் ரூபாய் மதிப்பிலான தொலைக்காட்சி உள்ளிட்ட மின்னணு சாதனங்களை இந்திய தர நிர்ணய அமைவின் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். நெல்லை மாவட்ட புதிய காவல்துறை கண்காணிப்பாளராக திரு விஸ்வேஷ் பாலசுப்ரமணியம் சாஸ்திரி பொறுப்பேற்றுக் கொண்டார். பெரம்பலூர் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் தனியார் துறை சார்பில் வேலைவாய்ப்பு முகாம் நாளை நடைபெறுகிறது. பள்ளிக்கல்வித்துறையின் சார்பில் மாணவர்களுக்கான குறைதீர் நாள் கூட்டம் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெறுகிறது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு அறிவியல் பாட விடைத்தாள் நகலை இன்று பிற்பகல் பதிவிறக்கம் செய்யலாம் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. கம்போடியாவில் வேலை வாங்கித் தருவதாக கூறி இணையவழி குற்றங்களில் ஈடுபடுத்தப்பட்ட பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த 221 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். அமெரிக்க ஈரான் இடையேயான ஒப்பந்தத்தின் மூலம் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறையும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 2வது நாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 170 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. நியூசிலாந்தில் நடைபெற்று வரும் நேஷன்ஸ் கோப்பைக்கான மகளிர் ஹாக்கிப் போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் உருகுவே அணியை வென்றது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: நேரம் 8:02.
2: ஆகாஷ்வாணி எளிமையின் இலக்கணம் கக்கன். கக்கன் அவர்களின் பிறந்த நாள் சிறப்பு உரை வழங்குகிறார் சமூகவியல் ஆசிரியர் கே. மணிகண்டன் அவர்கள்.
3: பண்பு என்பதன் அடிநாதமாக திகழ்வது எளிமை. எளிமையின் எடுத்துக்காட்டாய் வாழ்ந்த தலைவர்கள் பலருண்டு. அந்த வரிசையில் எளிமையின் இலக்கணமாய் வாழ்ந்து காட்டியவர் பெருமைமிகு கக்கன் அவர்கள். கதராடை அணிந்து காலமெல்லாம் வாழ்ந்த தியாகச் சுடர், மனித புனிதர் கக்கன் அவர்கள். பதவிக்கு பெருமை சேர்த்து லஞ்ச லாவண்யங்கள் இல்லாமல் நேர்மையான சேவைகள் செய்ததன் மூலம் மக்களால் போற்றப்பட்டவர்தான் உத்தமர் கக்கன் அவர்கள். கக்கன் அவர்கள் 1909 June 18 மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள தும்பைப்பட்டி என்னும் கிராமத்தில் பூசாரி கக்கன் குப்பி தம்பதியினருக்கு மகனாக பிறந்தார். தும்பைப்பட்டி திண்ணைப்பள்ளியிலும் மேலூர், கப்பலூர் மற்றும் திருமங்கலம் ஆகிய ஊர்களிலும் தனது பள்ளிப்படிப்பினை முடித்தார். பின்னர் தேசத்தின் விடுதலைக்கான போராட்டத்தில் ஈடுபடும் நோக்கத்தில் தன்னை வடிவமைத்துக் கொண்டார். காங்கிரசின் முக்கிய பொறுப்பில் இருந்த மதுரை வழக்கறிஞர் வைத்தியநாத ஐயர் அவர்கள் அரிசன சேவா சங்கம் என்ற அமைப்பில் கக்கன் அவர்களை உறுப்பினராக ஆக்கி சேவை செய்ய பணித்தார். மேலும் ஹரிஜன சேவா சங்கத்தின் சார்பில் நடைபெற்று வந்த இரவு பள்ளிகளின் காப்பாளராகவும் கக்கன் அவர்கள் பணியாற்றினார். ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை என்னும் குரலுக்கு ஏற்ப கக்கன் அவர்களின் ஒழுக்கமும் தன்னடக்கமுமே அவரது முன்னேற்றத்திற்கு படிகற்களாக மாறியது. 1932 கக்கன் அவர்கள் ஸ்வர்ணம் பார்வதி என்பவரை சிராவயல் என்ற ஊரில் தோழர் ஜீவானந்தம் அவர்கள் தலைமையில் சீர்திருத்த திருமணம் செய்து கொண்டார். சுதந்திர போராட்ட காலத்தில் மதுரைக்கு வரக்கூடிய தலைவர்களை வரவேற்று அவர்களுடன் இணைந்து பணி செய்யும் வாய்ப்பு கக்கன் அவர்களுக்கு கிட்டியது. 1939 வைத்தியநாத ஐயர் முன்னிலையில் கக்கன் அவர்கள் காங்கிரஸ் பேரியக்கத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார். 1940 மதுரை மாவட்டம் மேலூர் வட்டாரத்தின் காங்கிரஸ் கட்சியின் செயலாளராக கக்கன் நியமிக்கப்பட்டார். 1941 மதுரை மாவட்டத்தினுடைய காங்கிரஸ் கட்சியின் பொருளாளராக தன்னை உயர்த்தி கொண்டார் கக்கன். திருப்பரங்குன்றத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் முதன் முதலாக பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை கக்கன் அவர்கள் சந்தித்தார். காங்கிரஸ் கட்சியின் சார்பில் முன்னெடுக்கப்பட்ட வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு இந்திய நாட்டின் சுதந்திரத்துக்காக போராடினார் கக்கன். 1946 அமைக்கப்பட்ட இந்திய அரசியல் சாசன நிர்ணய சபையின் உறுப்பினராக கக்கன் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டார். இந்தியா 1947 சுதந்திர காற்றை சுவாசித்தது. 1950 இந்தியா குடியரசு நாடானது. இந்திய திருநாட்டின் முதல் பொது தேர்தலில் மதுரை மக்களவைத் தொகுதியில் வேட்பாளராக வென்று மக்களவை உறுப்பினரானார் கக்கன். 1954 கர்மவீரர் காமராஜர் அவர்கள் தமிழகத்தின் முதலமைச்சர் ஆனவுடன் காமராஜர் அவர்கள் வகித்த காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் பதவியில் கக்கன் அவர்கள் நியமிக்கப்பட்டார்கள். 1957 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் மேலூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினரானார் கக்கன் அவர்கள். காமராஜர் அவர்களின் அமைச்சரவையில் கக்கன் பொதுப்பணித்துறை, மின்சாரத்துறை மற்றும் ஹரிஜன நலத்துறையின் அமைச்சராக பதவியேற்றார். ஹரிஜன நலத்துறையின் சார்பில் ஏராளமான பள்ளிகளை பட்டியலின மக்களுக்காக ஏற்படுத்தினார் கக்கன். 1962 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் சமயநல்லூர் தொகுதியில் போட்டியிட்டு மீண்டும் சட்டமன்ற உறுப்பினரானார் கக்கன். இம்முறை காமராஜர் அவர்களின் அமைச்சரவையில் கக்கன் அவர்களுக்கு விவசாயம்

மதுவிலக்கு மற்றும் அரிசன நலத்துறை ஒதுக்கப்பட்டது. காங்கிரஸ் கட்சியினை பலப்படுத்தும் விதமாக மூத்த தலைவர்கள் அரசு பொறுப்புகளிலிருந்து விலகி கட்சி பணியாற்ற தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்ற காமராஜர் அவர்களின் திட்டத்தின்படி காமராஜர் அவர்கள் தன்னுடைய முதலமைச்சர் பதவியை துறந்து கட்சி பணியாற்ற சென்றார். காமராஜரை அடுத்து காங்கிரசின் மூத்த தலைவரான பக்தவச்சலம் அவர்கள் தமிழகத்தின் முதலமைச்சரானார். பக்தவச்சலம் அவர்களின் அமைச்சரவையில் கக்கன் அவர்களுக்கு உள்துறை அமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட்டது. உள்துறை அமைச்சர் பொறுப்பில் இருக்கும் பொழுது காவல் பயிற்சி பள்ளிகளையும் ரகசிய காவல் பணித்துறையினையும் ஏற்படுத்தினார் கக்கன். 1967 மற்றும் 1971 தேர்தல்களில் காங்கிரஸ் கட்சி தோல்வியடைந்தது. தேர்தல் அரசியலில் தோல்வியை தழுவினாலும் தன் இறுதிகாலம் வரை காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினராக அபிமானியாக தன்னுடைய அரசியல் பயணத்தினை தொடர்ந்தார் கக்கன் அவர்கள். அரசியல் வாழ்வில் தனி மனிதனின் ஈடுபாடு எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருப்பது நல்லது என்ற நெறிமுறைகளை அறிந்திட, தனி மனித ஒழுக்கம் எப்படி அரசியல் பொதுவாழ்வில் ஒரு மனிதனை உயர்ந்த நிலைக்கு எடுத்துச் செல்கிறது என்ற உண்மையை தெரிந்து கொள்ள கக்கன் அவர்களின் வாழ்வியல் சிறந்த எடுத்துக்காட்டாய் திகழ்கிறது. பாராளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர், இருமுறை அமைச்சர் என பதவிகளில் அமர்ந்திருந்தாலும் அரசு மாளிகை இல்லை, சொகுசு கார் இல்லை, வேலை செய்திட வேலைக்காரர்கள் இல்லை, ஓட்டை குடிசையிலே ஒண்டி வாழும் வாழ்க்கை இருந்தால் மட்டுமே போதுமே என நினைத்து சலனமடையாத உள்ளம், உள்ளத்திற்கேற்ற எளிமை, நேர்மை போன்றவை இவருக்கு கிடைத்த கொடைதான். அமைச்சர் கக்கன் அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போதெல்லாம் நாட்களை கணக்கிட்டு துணிகளை எடுத்துச் செல்வது வழக்கம். புதுக்கோட்டை பகுதியில் கக்கன் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். சுற்றுப்பயணம் முடித்துக்கொண்டு திரும்பும் பொழுது அன்றைய நாளில் கட்டிக்கொள்ள எடுத்த வேட்டி கட்ட முடியாத அளவிற்கு கிழிந்திருப்பதைக் கண்டு கவலைப்பட்டார். என்ன செய்வதென்று தெரியவில்லை. ஓட்டுநரும் காவல்துறை அதிகாரிகளும் அமைச்சர் வந்துவிடுவார் என நினைத்து காரை தயார் நிலையில் வைத்துக் கொண்டிருந்தனர். வெகுநேரமாகியும் அமைச்சர் வராததைக் கண்டு காவல்துறை அதிகாரி உள்ளே சென்று பார்த்தபொழுது குளியலறை கதவுகள் மூடப்பட்டிருந்தன. கிழிந்த துணிகளை கண்டு கவலைப்பட்ட கக்கன் அழுக்கு துணிகளை எடுத்துச் சென்று கதவை மூடிக்கொண்டு துணிகளை துவைத்துக் கொண்டிருந்தார். அமைச்சரின் செயலில் அதிர்ந்து போன அதிகாரிகள் எதுவும் பேசாமல் இருந்தனர். துணிகள் உலர்ந்த பின் கட்டிக்கொண்டு வந்து காரில் ஏறி தன் சுற்றுப்பயணத்தை தொடர்ந்தார் கக்கன் அவர்கள். ஒருமுறை கக்கன் அவர்களின் தம்பிக்கு அமைச்சரின் தம்பி என்பதன் அடிப்படையில் அரசு அதிகாரி ஒருவர் வீட்டுமனை பட்டா ஒன்றை கக்கன் அவர்களின் தம்பியின் பெயரில் ஒதுக்கீடு செய்தார். இதனை அறிந்த கக்கன் தன் தம்பியை நேரில் சந்தித்து ஒதுக்கப்பட்ட வீட்டுமனை பட்டாவினை கிழித்து போடச் சொன்னார். அது மட்டுமின்றி சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரி அழைத்து இந்த வீட்டுமனை பட்டா ஒதுக்கீட்டை ரத்து செய்யும்படியும் ஆணையிட்டார். அண்ணன் மந்திரி என்ற அதிகாரத்தை பயன்படுத்தி தன் தம்பி வீட்டுமனை ஒதுக்கீடு பெற்றது தவறு, ஒதுக்கீடு செய்து கொடுத்த அரசு அதிகாரி செய்ததும் தவறு என சுட்டிக்காட்டினார். ஏழை எளிய மக்கள் வீடு கிடைக்காமல் சாலை ஓரத்தில் முக்காடு போட்டுக்கொண்டு முடங்கி கிடக்கிறார்கள். இனிமேல் இப்படிப்பட்ட தவறுகள் செய்யக்கூடாது என்று தம்பிக்கு அறிவுரை கூறினார். அரசு அதிகாரியிடமும் இனிமேல் என் உறவினர்களுக்கு என் உத்தரவு இல்லாமல் எதுவும் செய்யக்கூடாது எனவும் எச்சரித்தார். பாராளுமன்ற உறுப்பினராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருமுறை அமைச்சராகவும் இருந்த பெருமைமிகு கக்கன் அவர்கள் ஒருமுறை உடல்நலக் குறைவு காரணமாக மதுரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்தார். மருத்துவமனையில் சாதாரண வகுப்பில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் கக்கன். அன்றைய முதலமைச்சரான எம்ஜிஆர் அவர்கள் அப்போது மதுரை மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருந்தார். கக்கன் அவர்கள் மருத்துவமனையில் இருக்கும் செய்தியை கேள்விப்பட்டு அவரை சந்திக்க விரும்பினார் எம்ஜிஆர். முன்னறிவிப்பு எதுவுமின்றி கக்கன் அவர்களை பார்த்து நலம் விசாரிக்க மதுரை அரசு மருத்துவமனைக்கு சென்றார் எம்ஜிஆர் அவர்கள். உடம்பில் ஒரு துண்டு மட்டுமே போர்த்தி கொண்டிருந்த கக்கனை பார்த்த எம்ஜிஆர் அவர்களுக்கு அதிர்ச்சி மேலிட்டது. கக்கன் அவர்களின் நிலையை அறிந்து கலங்கிய எம்ஜிஆர் உங்களுக்கு நான் என்ன உதவி செய்ய வேண்டும் என கேட்டார். உங்கள் அன்பு இருந்தால் போதும், நீங்கள் பார்க்க வந்ததே சந்தோஷம் என்றார் கக்கன். விசேஷ வார்டுக்கு மாற்ற சொல்லவா என கேட்டார் எம்ஜிஆர். வேண்டாம் என மறுத்தார் கக்கன். புறப்படும் போது மீண்டும் கக்கனின் இரு கைகளையும் பிடித்துக் கொண்டு என்னிடம் என்ன உதவி தேவையாயினும் உடனே தெரியப்படுத்துங்கள், செய்கிறேன் என சொல்லி விடைபெற்று சென்றார் எம்ஜிஆர் அவர்கள். தன்னுடைய வாழ்வின் ஒவ்வொரு படியினையும் நேர்மையையும் எளிமையையும் மக்களுக்கான சேவையினையும் நோக்கமாக கொண்டு எளியவர்களுக்கு எளியவனாய் தூய அரசியல்வாதியாய் வீரமிக்க போராளியாய் வாழ்ந்த கக்கன் அவர்கள் 1981 December 23 இவ்வுலக வாழ்வை நீத்தார். அரசியலில் தூயவரான கக்கன் அவர்களுக்கு இந்திய அரசும் தமிழக அரசும் பல்வேறு மரியாதைகளை செய்துள்ளது. இந்திய அரசு 1999 கக்கன் அவர்களின் சேவைகளை மனதில் கொண்டு அவர் உருவப்படம் பொதிந்த அஞ்சல் தலையை வெளியிட்டு சிறப்பித்துள்ளது. இவர் போல் எவரும் உண்டா என்ற வகையில் மிகவும் எளிமையாக அமைச்சர் கக்கன் அவர்கள் வாழ்ந்தார்கள். மீனுள்ள குளத்தை தேடி தவளைகளும் தடாகத்தை தேடி அன்னப்பறவைகளும் தாமாகவே வருவதைப் போல முயற்சியும் உயர்ந்த குறிக்கோளையும் உடையவர்களை தேடி நன்மையும் புகழும் வந்து சேரும். எளிமையே ஆக

0: சிறந்த நற்குணம் என்பது கக்கன் அவர்களது வாழ்வு நமக்கு அளிக்கும் பாடம் எனக் கொள்வோம். எளிமையாய் வாழ்வோம், ஏற்றம் பெறுவோம். எளிமையின் இலக்கணமாம் கக்கன் அவர்களை போற்றுவோம்.
1: இதுவரை எளிமையின் இலக்கணம் கக்கன், கக்கன் அவர்களின் பிறந்த நாள் சிறப்பு உரை வழங்கினார் சமூகவியல் ஆசிரியர் கே. மணிகண்டன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.

புகழ் என்ன நீதி. ஆயிரம் புண்டிங்கு ஜாதி எனில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி. தாயின் வயிற்றில் பிறந்தோர் ஒரு தாயின் வயிற்றில் பிறந்தோர் தமிழ் சண்டை செய்த

8:35 இணைந்திருக்கிறோம். திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலை வரிசையோடு இது இதயராகம். நேயர்கள்லாம் ரொம்பவே உற்சாகமா இருப்பாங்க, ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த பாடலை கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப அடுத்தது யார் எங்க இருந்து அப்படின்னு கேக்குறீங்களா? மணப்பாறை காமராஜ் நகர்ல இருந்து வீரமணி அவர் கேட்ட பாடல் அமரன் திரைப்படத்துல இருந்து வந்துட்டே இருக்கு.

எல்லாரும் ரொம்பவே மகிழ்ச்சியா இருப்போம். ஏன்னா நமக்கு ரொம்ப பிடித்த புது பாடலை கேட்டுட்டு இருக்கோம். நம்மளுடைய உற்சாகம் கண்டிப்பா டபுள் ஆகும். 8:39 ஆயிடுச்சு. நம்ம இதே ராகம் கேட்டுட்டு இருக்கோம். அடுத்ததா யார், எங்க இருந்து அப்படின்னு கேக்குறீங்களா? அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திண்டுக்கல் ஐயலூர் வைரப்பிள்ளைப்பட்டியிலேருந்து சரவணன் அழகுமணி. ஏதாவது ஒரு அழகான புது பாடல் போடுங்க, உங்களோட சாய்ஸ் அப்படின்னு இருக்காங்க. எல்லா நேயர்களுக்காகவும் ஒரு சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்கு. அண்ணா தேத்தரை படத்துலேருந்து

நேயர்களே, இந்த அலைவரிசையில் இன்று காலை மணி 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம். யோகா சிறப்பு நிகழ்ச்சியில் நுரையீரல், இதயம், இரத்த நாளங்களை வலுப்படுத்தும் பிராணாயாமம் என்ற தலைப்பில் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் இயற்கை மற்றும் யோகா மருத்துவர் கே கிருஷ்ணா தேவி அவர்கள். காலை 9 அரங்கிசையில் எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்களின் வயலினிசை இடம்பெறும். உடன் வாசிப்பவர் எம் எஸ் அனந்தகிருஷ்ணன் அவர்கள்.

0: ஆகாசவாணி நேரம் 8:45.
1: மனிதனின் அடிப்படை தேவைகள் 3: உணவு, உடை, உறைவிடம். அதே சமயத்துல மனிதனின் அன்றாட வாழ்க்கைக்கு அவசிய தேவைகள் என்னென்னு பார்த்தாக்க, சுவாசம், தண்ணீர், உணவு. அதுலேயும் சுவாசம் தான் முதலிடம் வகிக்குது. தண்ணீர் இல்லாமலோ உணவு இல்லாமலோ மனிதன் வந்து சில காலங்கள் வந்து உயிர் வாழ முடியும். ஆனால் காற்று இன்றி, சுவாசம் இன்றி மனிதன் சில நிமிடங்கள் கூட உயிர் வாழ முடியாது. அந்த வகையில் சுவாசமானது மனித உடலில் எந்தெந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுத்துது, சுவாசமானது நமது உடலை எவ்வாறு இயக்குகிறது என்பதை குறித்து நுரையீரல், இதயம் மற்றும் இரத்த

0: தாளங்களை வளப்படுத்தும் பிராணாயாமம் என்ற தலைப்புல நம்ம கிட்ட கருத்துக்களை பகிர்ந்துக்க வந்திருக்கிறவங்க இயற்கை மற்றும் யோக மருத்துவர் கே கிருஷ்ணாதேவி அவர்கள். வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சார்.
0: பிராணாயாமம் அப்படின்னா என்னங்க மேடம்?
1: பிராணாயாமம் அப்படின்றதுல பிராணம் அப்படின்றது என்னன்னா நம்மளோட உயிர் ஆற்றல், மூச்சு காத்து. அதே அயமம் அப்படின்னா நீடித்தல் அர்த்தம். பிராணனை பரிமாணத்தை நீடித்தல் இல்லது விரிவுபடுத்துதல், அததான் பிராணாயாமம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம உடலும் மனசையும் ஒருங்கிணைந்து நம்மளோட உயிர் ஆற்றலான சுவாசம் மூலமா நம்ம செய்யக்கூடிய பயிற்சி தான் பிராணாயாமம் அப்படின்ற பயிற்சி.
0: பிராணாயாமம் செய்வதற்கும் சாதாரணமாக மூச்சு விடுறதுக்கும் என்ன வேறுபாடு இருக்குங்க மேடம்?
1: நம்ம சாதாரணமா மூச்சு விடுறதுக்கும் பிராணாயாமம் செய்யறதுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கு. ஒரு மனிதர் சாதாரணமா பார்த்தோம் அப்படின்னா ஒரு நிமிடத்துல 15 to 20 தடவு சுவாசம், அதாவது இன்ஹலேஷன் பிளஸ் எக்ஸலேஷன் நடக்குது. அதே இது பிராணாயாமம் செய்யும் போது அதை நம்ம கட்டுப்படுத்துறோம், கண்ட்ரோல் பண்றதுனால ஒரு நிமிடத்துல 7 to 10 வாட்டிக்குள்ளதான் இந்த சுவாசம் போகுது. இதையும் விட நம்ம செய்ய செய்ய இன்னும் கண்ட்ரோல் பண்ணி 1 to 4 வாட்டி கொண்டு வரலாம். இந்த பிராணாயாமம் செய்யும் போது நம்மளோட ஒருங்கிணைந்தல், அதாவது கான்சியஸோட நம்மளோட சுவாசத்தை உள்ள இழுத்து சுவாசத்தை வெளியில விடுறோம். ஆனா நம்ம நார்மலா பிரீத்திங் பண்ணும் போது, அதுவும் நம்ம ஒரு மன அழுத்தத்திலயோ இல்ல ஒரு ஸ்ட்ரெஸ் ஆன அதிக பயத்துல இருக்கக்கூடிய ஸ்டேட்லயோ நம்ம பண்ணும் போது நமக்கு சுவாசம் வேகமா உள்ள போகும், சுவாசம் வேகமா வெளியில வரும். ஆனா போதுமான அளவுக்கு உடலுக்கு ஆக்சிஜன் சப்ளை கிடைக்கிறது இல்ல. பொறுமையா நிதானமா பிராணாயாமம் செய்யும் போது உடலுக்கு ஆக்சிஜன் சப்ளை அதிகமா கிடைக்குது. அதே மாதிரி இதுல 4 வகைகளை நம்ம இதை பண்றோம். பூரக்கா, அதாவது மெதுவா சுவாசத்தை உள்ள இழுக்கிறது. ரச்சக்கா, மெதுவா சுவாசத்தை வெளியில விடுறது. அதே மாதிரி சுவாசத்தை கட்டுப்படுத்தி வைக்கிறத கும்பகம் அப்படின்னு சொல்றோம். இந்த பயிற்சி முறையினால நம்ம பிராணாயாமம் செய்யறதுனால உடலுக்கு ஆக்சிஜனோட கெப்பாசிட்டி அதிகமா கிடைக்குது.
0: பிராணாயாமம் செய்யும் போது பூரகம், ராட்சகம், கும்பகம் அப்படின்னு பல நிலைகளை சொன்னீங்க. ஒவ்வொரு நிலைக்கும் கால அளவு என்பது முக்கியமானதா? அதை பத்தி சொல்லுங்களேன்.
1: இது ஒரு நல்ல கேள்வி. கண்டிப்பா கால அளவுகள் முக்கியம்தான். அதுதான் நம்ம பிராணாயாமத்தையே எடுத்துக்காட்டி லெவலுக்கு கொண்டு வந்திருக்கு. அதாவது கால அளவுகள் எந்த மாதிரி இருக்கணும்னா, முதன் முதல்ல நம்ம பிராணாயாமம் பயிற்சி செய்யறோம் அப்படின்னா 1 வினாடி சுவாசத்தை உள்ள இழுக்கிறதோ, அதாவது இன்ஹலேஷனும், 1 வினாடி சுவாசத்தை நம்ம பிடிச்சி வைக்கிறதோ அந்தர் கும்பகமும், 1 வினாடி சுவாசத்தை வெளியில விடுறது எக்ஸலேஷன், அதே மாதிரி 1 வினாடி சுவாசத்தை வெளியில விட்டு திருப்பி அந்த மூச்சை கட்டுப்படுத்தல், அதான் பகீர் கும்பகம் அப்படின்னு 1:1 ரேஷியோல நம்ம செய்யறோம். அதே இதை நம்ம செய்ய செய்ய காலங்கள் நம்ம பல நாட்களா செஞ்சோம் அப்படின்னா அதை 4:4 அப்படின்றத கொண்டு வரலாம். கண்டிப்பா இந்த அளவுக்குள்ளதான் செய்யறது நல்லது. நம்ம அதிகமா செஞ்சாலும் சின்ன சின்ன பின் விளைவுகள் கண்டிப்பா இருக்கதான் செய்யும். நம்ம இதை விட கம்மியா, இந்த அளவுகளை விட கம்மியா செஞ்சா அதை நம்ம நார்மல் பிரீத்திங்க்கு சமம் ஆயிரும். அப்படிங்கும் போது உடம்புல சீரான அந்த ஆக்சிஜனோட அதிகமைப்பும் சீரான ரத்த ஓட்டமும் இருக்காது.
0: மனிதனின் ஆயுட்காலம் என்பது மூச்சு காற்றை சீரமைப்பதின் மூலமாக ஆயுளை கூட்டலாம் அப்படிங்கிறாங்க. இது உண்மையா மேடம்?
1: கண்டிப்பாக இது ஒரு உண்மையானதுதான். ஆமை பார்த்தோம் அப்படின்னா 2 to 5 தான் மூச்சை உள்ள இழுத்து மூச்சை வெளியில விடுது. ஆனா அதுக்கு 100 ஆயுட்காலம். அதே இது நாய்கள் பாத்தீங்கன்னா 1 நிமிடத்திற்கே 20 to 50 வரைக்கும் சுவாச காத்த உள்ள இழுத்து வெளியில விடுது. அதுக்கு ஆயுட்காலம் 10 to 15 தான். இது கண்டிப்பாக நம்ம சுவாச காத்த மெதுவா உள்ள இழுக்கும் போது நம்ம ரத்தத்துல வேகமா நம்மளோட திசுக்கள் வரைக்கும் சுவாச காத்துல உள்ள ஆக்சிஜன் சென்று அடையிறனால நமக்கு புது திசுக்கள் உருவாக்கக்கூடிய வழிகளும், செல்லுலார் ஏஜிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது நம்மளோட ஒவ்வொரு திசுக்களும் வயசாகிறதையும் நம்ம என்ன பண்ணலாம், ரிவர்ஸ் பண்ணலாம். அதனால ஸ்லோவா நம்ம இன்ஹேல் பண்ணி ஸ்லோவா எக்ஸேல் பண்ணும் போது இந்த செல்லுலார் ஏஜிங் ப்ராசஸ் ரிவர்ஸ் பண்றதுனால நமக்கு ஆயுட்காலம் நீளமாகும். அதனால பிராணாயாமம் நம்ம செய்யறது மூலமா நம்மளோட ஆயுட்காலம் கண்டிப்பா நீடித்தல்ன்றது உண்மையான செய்தி தான்.
0: சாதாரணமாக நாம சுவாசிக்கிற போதும் பிராணாயாமம் செய்யும் போது நாம சுவாசிக்கிற போதும் உடல்ல எந்தெந்த மாதிரியான மாறுதல்கள் நடக்குதுங்க மேடம்?
1: நம்மளோட நுரையீரல் அப்படின்றது ஒரு கொலாஜன் அப்படிங்கக்கூடிய பிசுபிசுப்பு தன்மை இருக்கக்கூடிய, நல்ல விரிஞ்சி சுருங்கக்கூடிய, எலாஸ்டிசிட்டி இருக்கக்கூடிய ஒரு பொருளால தான் உருவாக்கப்படுது. நம்ம சாதாரணமா மூச்சு காத்து உள்ள இழுக்கும் போது சின்ன சின்னதா உள்ள வந்து சுவாச பைகள் இருக்கும், அது பேரு ஆல்வியோலிஸ் அப்படிம்பாங்க. இந்த ஆல்வியோலிஸ் அப்படின்னு சின்னதா குறுகலா இருக்கக்கூடிய பலூன் மாதிரி இருக்கக்கூடிய சுவாச பைகள்ல நம்மளோட சுவாச காத்து முழுசா சென்றடைறது கிடையாது. அதே இது நம்ம பிராணாயாமம் செய்யும் போது நிதானமாக, அதாவது

கான்ஷியஸ்னஸோட நம்ம சுவாசத்தை உள்ளே இழுத்து வெளியில் விடுறனால அந்த ஆல்வியோலிஸ் எல்லாத்துக்கும் நம்மளோட ஆக்சிஜன் சப்ளை, நம்ம இழுக்கக்கூடிய உள்ளே இழுக்கக்கூடிய சுவாச காத்து சென்று அடையும். அப்போ நுரையீரல் நல்லா விரிஞ்சு சுருங்கி அதால் இயக்க முடியும். நம்ம பிராணாயாமம் செய்யும் போது டயஃப்ரம் அப்படிங்கக்கூடிய மசில், அதாவது உதர விதானம் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்மளோட நுரையீரல் பகுதியையும் வயிற்று பகுதியையும் பிரித்து கொடுக்கக்கூடிய அந்த

0: பகுதியும் பிரிச்சு கொடுக்கக்கூடிய அந்த சதை பகுதி தான் உதர விதானம். இது நல்லா விரிஞ்சு கொடுக்கக்கூடிய தன்மை அதிகரிக்கும். இது விரிஞ்சு கொடுக்கக்கூடிய தன்மை அதிகரிக்கும் போது நமக்கு நுரையீரல்ல வைட்டல் கெப்பாசிட்டி, அதாவது நம்மளோட மூச்சுக்காத்த பிடிச்சு வைக்கக்கூடிய கெப்பாசிட்டியும் அதிகமாகும்.
1: வாழ்வியல் முறை மாற்றத்தால இளம் வயதினர் கூட மாரடைப்பால பாதிக்கப்படுறாங்க. இதயத்தை பாதுகாப்பதுல பிராணாயாமம் எந்த அளவுக்கு உதவிகரமா இருக்குதுங்க மேடம்?
0: இப்போ நம்ம சுற்றி நம்ம வட்டாரத்தில் பார்த்தோம் அப்படின்னா மாரடைப்புக்காக இருக்கக்கூடிய போஸ்டர், அதாவது விளம்பரங்கள் அதிகமாக இருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னா வயது பாரபட்சம் இல்லாமல் இப்போ எல்லாருக்குமே மாரடைப்பு வருது. இந்த மன அழுத்தம் தான் இருதய நோய்க்கு ஒரு முக்கியமான காரணம். நம்ம கரெக்டான நேரத்துக்கு சாப்பிட்றோம், கரெக்டான தூக்கம் இருக்கு, ஆனால் நமக்கு அதுக்கு மேலே மாரடைப்பு போன்ற பிரச்சனைகள் வர்றதுக்கு மன அழுத்தமும் போதுமான உடற்பயிற்சி இல்லாததும் ஒரு காரணம். இதுக்கு பிராணாயாமம் கண்டிப்பாக உதவுமான்னு கேட்டால் ஆமா, 100% கண்டிப்பா பிராணாயாமம் உதவியா இருக்கும். பிராணாயாமம் செய்யும் போது நம்ம உடம்புல, அது மூளையில ஒரு சின்ன ப்ளூ ஸ்பாட் அப்படின்னு சொல்லுவாங்க, நீல பகுதி, இது எங்க இருக்கும் அப்படின்னா மூளை தண்டு வடம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுல லோக்கஸ் செருலஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு சின்ன பகுதி இருக்கு. இந்த பகுதி தான் நம்மளோட படபடப்பு, நம்மளோட தூக்கம், நம்மளோட ஃபோக்கஸ் அப்படிங்கக்கூடிய அந்த கான்சென்ட்ரேஷன், இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணி வைக்குது. பிராணாயாமம் செய்யும் போது சிம்பத்தட்டிக் பாராசிம்பத்தட்டிக் அப்படின்னு ரெண்டு நரம்பு வகைகள்லையும் செயல்பாடு இருக்கு. இந்த பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் என்ன பண்ணும் அப்படின்னா பிராணாயாமம் அதிகமா தூண்டிவிடும். அப்போ தூண்டி விடும் போது பாராசிம்பத்தட்டிக்கோட வேலை என்ன அப்படின்னா மனசை ஒருங்கிணைஞ்சு உடம்ப ரெஸ்ட்ல வச்சிருக்கிறது தான். அப்போ இது அதிகமாக தூண்டுதல் இருக்கும் போது கார்டிசால் அப்படின்ற கூடிய ஹார்மோன் நம்ம உடம்புல கம்மியா தான் வரும். இந்த கார்டிசால் ஹார்மோன் தான் வந்து ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு படபடப்பு, இந்த மாதிரி கோபம், இதெல்லாம் அதிகமாக வர வைக்கிறது. அப்போ இந்த கார்டிசாலே சுரக்கிறது தப்பான்னு கேட்டால் அதுவும் இல்லை. ஒரு பாம்போ ஏதோ ஒன்று நமக்கு எதிர்த்தாப்பில் இருந்துச்சுன்னா அந்த நேரத்தில் இந்த கார்டிசோல் தேவை. அதை பார்த்தவொடனே நமக்கு என்ன வரணும், பயம் வரணும், அதுவும் தேவை தான். அதுக்காக செக்ரெட் ஆகிற இந்த கார்டிசோல் ஹார்மோன். ஆனால் இப்போ இன்றைய காலகட்டத்தில் எல்லாருக்குமே அதிகமாக கார்டிசோல் செக்ரெட் ஆகிறதுனால தான் சீக்கிரம் மன அழுத்தம், படபடப்பு, பிபி அப்படிங்கக்கூடிய ரத்த அழுத்தம் நோய் வருது. இந்த ரத்த அழுத்தம் அதிகமாகும் போதே அது கண்டிப்பாக நம்மளோட இருதயத்தை பாதிக்கும். மாரடைப்பு போன்ற இருதய நோய்கள் வந்து வயது வரம்பு இல்லாமல் இப்ப எல்லாருக்குமே சீக்கிரம் வருது.
1: மனித உடல் இயக்கத்துல நாளமுள்ள நாளமில்லா சுரப்பிகளின் பங்கு வந்து அதிமுக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. அந்த வகையில நாளமில்லா மற்றும் நாளமுள்ள சுரப்பிகளை முறைப்படுத்துவதுல பிராணாயாமம் எந்த அளவுக்கு உதவிகரமா இருக்குதுன்னு நினைக்கிறீங்க மேடம்?
0: பிராணாயாமம் செய்யறது நம்மளோட நாளமுள்ள நாளமில்லா சுரப்பிகளை சீரேக்கம் கொண்டு வர்றதுக்கு ரொம்ப முக்கியமான பங்கு வலிக்குது. எதனால அப்படின்னா இந்த ஹார்மோன் ரெகுலேஷன் இதை பண்றதுனால தான் நம்ம உடம்புல வந்து மெட்டபாலிசம், நம்ம சொல்லக்கூடிய தூங்குறது, எந்த நேரத்துக்கு நம்ம எந்திரிக்கணும், பசி வர்றது, சாப்பிட்றது, இது எல்லாத்தையுமே இதுதான் இயக்கிட்டு இருக்கு. பிராணாயாமம் நம்ம தொடர்ந்து செய்யும் போது நம்ம உடம்புல ஹாப்பி ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய என்டார்ஃபின் அப்படிங்கற ஹார்மோன் வந்து அதிகமா சுரக்கும். அப்ப என்டார்ஃபின் அதிகமா சுரக்கும் போது நம்ம உடம்புல சீரமைப்பு ஒண்ணு போல இருக்கும். நம்ம மகிழ்ச்சி அதிகமா இருக்கும் போது ஸ்ட்ரெஸ் அப்படிங்கறதுல இருந்து நம்ம வெளியில வந்துடுறோம், மன அழுத்தத்துல இருந்து வெளியில வந்துடுறோம். அதே மாதிரி உடல் உபாதைகள், நமக்கு பயத்தினால வரக்கூடிய உடல் உபாதைகள் கம்மியாகும். ரெண்டாவது, பிராணாயாமம் செய்யும் போது நம்மளோட ரத்த ஓட்டத்துல சுவாசத்தோட அளவு அதிகமா இருக்கும். அப்ப எல்லா ஆர்கன்ஸ்க்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எல்லா இடங்களுக்கும் ஆக்சிஜனோட சப்ளை வந்து அதிகமா கிடைக்கும். அப்ப நல்ல ஆக்சிஜன் கிடைச்சாலே ஆர்கன்ஸ் எல்லாமே நல்ல திசுக்களை உருவாக்கும். அதாவது நீர் இருந்தாதான் ஒரு செடி வளருமானா, கண்டிப்பா அப்படிதான். இந்த மாதிரி ஆக்சிஜன் இல்லாம ஒரு ஆர்கன் உருவாகுமானா, கண்டிப்பா கிடையாது. அதுவும் இருதயம், ஹார்ட் அப்படின்றது நம்மளோட பிறந்தது அப்போ, அதாவது நம்ம கரு உருவாகிற அப்பத்துல இருந்து முதல்ல உருவாகிறதே அந்த இதய துடிப்பு, ஹார்ட் பீட் தான். நம்ம கடைசியில எப்போ அந்த இதய துடிப்பு நிக்குதோ அப்பந்தான் அந்த மனிதர் அந்த உயிரை இழக்கிறான். அப்படி முக்கியமான அந்த ஹார்ட் பீட், அதாவது இதய துடிப்புல இருந்து நமக்கு எல்லா செயல்பாடுகளுக்கும் தேவையான ஆர்கன்ஸ்க்கு எல்லாம் ஆக்சிஜன் சப்ளை நல்லா இருந்தாலே திசுக்கள் வேகமாக வளரும்.
1: ஆரோக்கியமான உடல் நலத்திற்கு தினமும் பிராணாயாமம் எத்தனை நிமிடங்கள் செய்வது நல்லதுன்னு நினைக்கிறீங்க மேடம்? அதை பத்தி சொல்லுங்களேன்.
0: இன்றைய காலகட்டத்துல நம்ம பிராணாயாமம், யோகா பயிற்சி சொல்லும் போது மக்கள் இப்ப கேக்குறது என்னன்னா, அது எப்போ செய்யறது, எப்படி செய்யறது, அதுக்கான நேரம் எங்களுக்கு இருக்கா அப்படின்ற கேள்விதான் கண்டிப்பா மக்களுக்கு இடையே வருது. முதல்ல நம்ம பிராணாயாமம் செய்யும் போது நம்மளோட உடல் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னா நேராக நிமிர்ந்து இருக்க வேண்டும். கண்டிப்பா நம்மளோட முதுகு தண்டு நேரா இருக்க வேண்டும். நம்ம பிராணாயாமம் செய்யற இடம் சுத்தமா இருக்கணும். நாசிகள் வெளியாதான் சுவாசம்

0: உள்ள போகுது. தூசி இந்த மாதிரியான எந்த பொருளும் உள்ள போயிடக்கூடாது. அந்த இடம் வந்து காற்றோட்டமாக இருக்கணும், அமைதியாக இருக்க வேண்டும், முக்கியமா சுத்தமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி பிராணாயாமம் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை செய்யலாம் அப்படின்னா 2 லிருந்து 3 தடவை செய்யலாம். இது எவ்வளவு கால அவகாசத்துல செய்யணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் 15 நிமிடத்திலிருந்து 1 மணி நேரம் வரைக்கும் நம்ம பிராணாயாமத்துக்கு ஒரு நாளைக்கு செலவழிக்கலாம். ஆனா இன்றைய காலகட்டத்துல அந்த நேரம் இருக்கான்னு கேட்டோம் அப்படின்னா எல்லாருக்கும் கண்டிப்பா குறைவாக தான் இருக்கு. அதனால கண்டிப்பா 15 லிருந்து 20 நிமிடமாவது தினமும் பிராணாயாமம் செய்யறது நல்லது. ஆனா 1 மணி நேரம் வரைக்கும் நம்ம கண்டிப்பா பிராணாயாமம் பயிற்சி தினமும் செய்யலாம். அது செய்யறது எப்படி அப்படின்னா அதுக்கான முறையான பயிற்சி நம்ம முதல்ல எடுத்துக்கிடணும். இதை வந்து ஒரு யோகா இல்லைன்னா இயற்கை மருத்துவர்கிட்டயோ யோகா பயின்ற ஒரு நல்ல ஆசான் கிட்டயோ கண்டிப்பா நம்ம இதை கற்று செஞ்சுக்கலாம். பிராணாயாமங்கள்ல 2 வகைகள் இருக்கு. அதாவது கூலிங் பிராணாயாமா அப்படின்னு சொல்லுவாங்க, உடலை குளிர்ச்சி ஆக்குற தன்மை கொடுக்கறது. அதே மாதிரி ஹீட்டிங் பிராணாயாமா, உடலை சூடுபடுத்தி நம்மளோட மெட்டபாலிசத்தை அதிகமாக்குறதுக்குரிய மூச்சு பயிற்சிகள் இருக்கு. இதுக்கு கீழேயே நிறைய வகைகள் இருக்கு. அதனால ஒரு முறையான ஆசான் கிட்ட கத்துக்கிட்டு செய்யறது தான் ரொம்ப சிறப்பா இருக்கும்.
1: யோகாசனம் செய்யும் போது சில நோய்களால பாதிக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னாக்க சில யோகாசனங்கள் செய்யறது நல்லது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பிராணாயாமம் நம்ம வந்து கத்துக்கிறதுக்கு பயிற்றுனர் அவசியம் தானா, அந்த விவரத்தை சொல்லுங்களேன்.
0: பயிற்றுனருக்கு கீழே செய்யறது கண்டிப்பா நல்லது, ஏன்னா இதுலயும் கட்டுப்பாடுகள் இருக்கு. சில உடல் உபாதைகளுக்கு சில பிராணாயாமங்கள் பண்ணக்கூடாது கட்டுப்பாடுகள் இதுல இருக்கு. ஏன்னா பிராணாயாமம் மூலமா நம்ம உடலை வந்து குளிர்ச்சியாகவும் மாத்தலாம், குளிர்ச்சியாக இருக்கிற உடலை வந்து சூடு தன்மை அதிகரிக்கிற மாதிரி மாற்றலாம். அதனால ஒவ்வொரு உடல் உபாதைகளுக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு பிராணாயாம பயிற்சி இருக்கு. இப்ப நம்ம எடுத்துக்காட்டா சொல்லணும்னா மன அழுத்தம் இதெல்லாம் அதிகமா இருக்கிறவங்களுக்கு, ரத்த அழுத்தம் அதிகமா இருக்கிறவங்களுக்கு பிராமரி அப்படின்ற ஒரு மூச்சு பயிற்சி இருக்கு. பிராமரி பிராணாயாமம் செய்யறது ரொம்ப சிறப்பு. அது செய்யறது மூலமா ரத்த நாளங்கள் நல்லா விரிஞ்சு கொடுக்கும், ரத்த ஓட்டம் ரொம்ப சீராயிருக்கும். ஆனா அதே பிராமரி பிராணாயாமம் அப்படின்றது காது பிரச்சனைகள் இருக்கிறவங்களோ, அதிகமான உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்களோ அதை செய்யலாமான்னு கேட்டா அவங்களுக்கு செய்யக்கூடாது, கட்டுப்பாடு இருக்கு. இந்த மாதிரி எல்லா பிராணாயாமங்களுக்கும் கட்டுப்பாடு இருக்கிறனால அதை ஒரு பயிற்சியாளர்கள் கீழேயும் செய்யறதுதான் ரொம்ப நல்லது.
1: மனித உடலின் சீரான இயக்கத்திற்கு சுவாசம் எந்த வகையில அவசியம், அந்த சுவாசத்தை முறையாக பிராணாயாமம் மூலமாக எப்படி வந்து நாம வந்து உடலுக்கு பெறுவது, அதன் மூலமாக நுரையீரல், இதயம், அது மட்டுமில்லாம நம்ம உடல் உறுப்புகளையும் எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக வச்சுக்கிறது அப்படிங்கிற அருமையான பல தகவல்களை நமக்கு எடுத்து சொன்னவங்க இயற்கை மற்றும் யோக மருத்துவர் கே கிருஷ்ணா தேவி அவர்கள். நிலையத்தின் அழைப்பை ஏற்று அருமையானது ஒரு நேர்முகத்துல கலந்துக்கிட்டீங்க. நீங்க சொன்ன தகவல்கள் பொதுமக்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம். நன்றிங்க மேடம்.
2: நிகழ்ச்சி படைப்பு திருநெல்வேலி அகில இந்திய வானொலி நிலையம்.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை. எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்களின் வயலின் இசை கேட்கலாம். எம் எஸ் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் உடன் வயலின் வாசித்துள்ளார். ஷேர்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். எம் குருராஜ் அவர்கள் மோர்சிங். வலச்சி வச்சி பட்னம் சுப்பிரமணியர் இயற்றிய நவராக மாலிகா வர்ணத்துடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது. ஆதி தாளம்

நேரம் 9:46. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்களின் வயலின் இசை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். எம் எஸ் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் உடன் வயலின் வாசித்துள்ளார். ஷேர்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், எம் குருராஜ் அவர்கள் மோர்சிங். நிகழ்ச்சியில் தொடர்ந்து அருள் செய்ய வேண்டும் ரசிகப்பிரியாராகம் ஆதிதாளத்தில் கோட்டீஸ்வர ஐயர் பாடல்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்களின் வயலின் இசை கேட்டீர்கள். எம் எஸ் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் உடன் வயலின் வாசித்திருந்தார். சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். எம் குருராஜ் அவர்கள் மோர்சிங்.

அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடரும். ஆகாஷ்வாணி மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இன்னும் சற்று நேரத்தில் கூட்டத்தொடரை தொடக்கி வைத்து உரையாற்ற உள்ளார். இந்நிகழ்வின் நேரடி ஒலிபரப்பை தற்போது நேயர்களுக்கு வழங்குகின்றோம். நேயர்களை தமிழ்நாடு சட்டப்பேரவை வளாகத்திற்கு அழைத்துச் செல்கிறோம்.

வெல்ஃபேர் கவர்மெண்ட் அண்ட் குட் டிரான்ஸ்பரண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். திஸ் கவர்மெண்ட் இஸ் ரிசர்வ் டு பிரேக் த்ரூ எவ்ரி ஆப்ஸ்டேக்கல் டு டெலிவர் அ கரப்ஷன் ஃப்ரீ ஆனஸ்ட் அண்ட் ஆனஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் தேர்பை டு பிரிங் அபவுட் அன் இக்கனாமிக் ரிவைவல். திஸ் கவர்மெண்ட் வில் ஸ்ட்ரைவ் டு என்ஷூர் தட் இட்ஸ் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் ரீச் ஆல் செக்ஷன்ஸ் ஆஃப் பீப்புள். ஆல் த ப்ராமிசஸ் அனௌன்ஸ்ட் பை திஸ் கவர்மெண்ட் வில் பி ஃபுல்ஃபில்ட் ஒன் பை ஒன் இன் த இயர்ஸ் டு கம் by streamlining the state's financial position. Amid great expectations, the people of Tamil Nadu have chosen this government led by the Honorable Chief Minister Thiru C. Joseph Vijay by overcoming money power, muscle power and the power of authority. It is the duty of this government to fulfill the people's expectations. I trust that you, the members of the Legislative Assembly, will extend your cooperation to this government in fulfilling this duty. I have no doubt that you will take part in the debates held in this house and offer constructive suggestions to the government. In keeping with Valluvar's words, Pirampukkum illa uriyakkum, all lives are equal by birth. This government will function as a government for all and a government for the people. Honestly, transparently and with full openness, free of favor or prejudice. Let us make Tamil Nadu the foremost state in India. Let us strive for Tamil Nadu to stand as a model for the other states. I conclude my address by requesting all of you, the members of Legislative Assembly, to extend your full cooperation to the efforts of this government. Nandri, Vanakkam,

ஆங்கிலத்திலே ஆற்றிய உரையின் தமிழாக்கத்தை இப்போது எங்கள் முன்னாலே நான் படிக்கின்றேன். மாண்புமிகு சட்டமன்ற பேரவை உறுப்பினர்களே, வணக்கம். மக்களே, நாட்டின் உண்மையான எஜமானர்கள் என்றார் பேரறிஞர் அண்ணா. அண்மையில் நடந்து முடிந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டின் எஜமானர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு 17வது தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையின் முதல் கூட்டத் தொடரில் இங்கே அமர்ந்திருக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எனது நல்வாழ்த்துக்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜனநாயகத்தின் இதயமாகவும் மூளையாகவும் திகழ்கின்ற வரலாற்று சிறப்புமிக்க இந்த மாமன்றத்தின் உறுப்பினர்களாகிய தாங்கள் அனைவருக்கும் மக்களுக்கு தேவையானவற்றை விவாதித்து அதற்கு ஏற்ப சட்டங்களை இயற்றி மக்கள் நலனை காப்பீர்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். சமத்துவம், சுதந்திரம் மற்றும் சகோதரத்துவம் ஆகிய மூன்றும் ஒன்றிணைந்ததே உண்மையான ஜனநாயகம் என்றார் அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். அத்தகைய ஜனநாயகம் மலர வேண்டும் என்றால் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார், பெருந்தலைவர் காமராஜர், சட்டமேதை அண்ணல் அம்பேத்கர், வீரமங்கை ராணி வேலுநாச்சியார், மக்கள் சேவகர் அஞ்சரை அம்மாள் ஆகியோரை கொள்கை தலைவர்களாக கொண்டுள்ள சாதி, மதம், மொழி, இனம், பணம் ஆகியவற்றுக்கு அப்பாற்பட்டு செயல்படும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ச ஜோசப் விஜய் அவர்களால் தான் முடியும் என்று முடிவெடுத்து தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமையிலான அரசினை ஆட்சி அதிகாரத்தில் தமிழ்நாட்டு மக்கள் அமர்த்தியுள்ளார்கள். மாற்றம் கொண்டே மாறாதது என்பதற்கேற்ப தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றில் இதுவரை நிகழ்ந்திராத ஒரு மாற்றம் அண்மையில் நடந்து முடிந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் ஏற்பட்டிருக்கிறது. கட்சி தொடங்கிய 2 ஆண்டுகளில் மக்களின் பேராதரவுடன் தன்னந்தனியாக பல தடைக்கற்களை உடைத்தெறிந்து பணநாயகத்தை ஒழித்து ஜனநாயகத்தை நிலைநாட்டி ஆட்சியை பிடித்திருக்கிறார் சரித்திர நாயகர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள்.

மறுமலர்ச்சி என்பது மாண்புகளை மாய்த்திடும் நஞ்சு அல்ல, மாண்புகளை மாய்க்கும் நச்சுப்பூச்சிகள் அழித்திடும் முறை என்றார் பேரறிஞர் அண்ணா. பேரறிஞர் அண்ணா அவர்களின் பொன்மொழிக்கேற்ப தமிழ்நாட்டின் அரசியலில் ஒரு புதிய மறுமலர்ச்சியை, மகத்தான மாபெரும் மிசில் புரட்சியை குறுகிய காலத்தில் ஏற்படுத்தி இமாலய சாதனை புரிந்திருக்கிறார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். இந்திய நாடு சுதந்திரமடைந்த பிறகு தமிழ்நாட்டின் அரசியலில் 1967 பேரறிஞர் அண்ணா அவர்களும், 1977 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் மாபெரும் புரட்சியை ஏற்படுத்தினார்கள். அந்த வரிசையில் 2026 மாபெரும் சரித்திர புரட்சியை தன்னந்தனியாக ஏற்படுத்தி இருக்கிறார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். மாநில உரிமை, பெண்கள் நலன் மற்றும் பாதுகாப்பு, சமூக நீதி, சம வாய்ப்பு, மாற்றுத்திறனாளிகள், விவசாயிகள், மீனவர்கள், நெசவாளர்கள், தொழிலாளர்கள், திருநர் மற்றும் சிறுபான்மையினர் ஆகியோரின் நலன், கல்வி, மருத்துவம் மற்றும் சுகாதாரம் உரிய பிரதிநிதித்துவம் என அனைவரையும் உள்ளடக்கிய ஆட்சி என்ற கொள்கையை அடிப்படையாக கொண்டு சட்டங்களை இயற்றும் அரசாக, திட்டங்களை தீட்டும் அரசாக, 7.5 கோடி தமிழ்நாட்டு மக்களுக்கான அரசாக இந்த அரசு விளங்கும். தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை தலைவர்களாக திகழும் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார், பெருந்தலைவர் காமராஜர், சட்டமேதை அண்ணல் அம்பேத்கர், ராணி வேலு நாச்சியார், மக்கள் சேவகர் அஞ்சலையம்மாள் ஆகியோர் இன்று நம்முடன் இல்லை என்றாலும் அவர்கள் வகுத்து தந்த கொள்கைகளை கட்டிக்காத்து பேரறிஞர் அண்ணா மற்றும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களது வழியில் ஜனநாயகத்தின் மேன்மையை மேம்படுத்த தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் இந்த அரசு நடைமுறைப்படுத்தும். கூட்டணி ஆட்சி தத்துவத்தின் இலக்கணமாக திகழும் இந்த அரசு கடந்த 74 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றில் கண்டிராத ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்பதை செய்து காட்டியுள்ளது. தமிழக வெற்றிக் கழக அரசு பொறுப்பேற்ற பின்னர் மாண்புமிகு முதலமைச்சர் திரு ச ஜோசப் விஜய் அவர்கள் புதுதில்லியில் மாண்புமிகு இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களை நேரில் சந்தித்து தமிழ்நாட்டின் நீண்டகால கோரிக்கைகளான வான்வழி அமைப்பு மையத்தை சிஏபிஎஸ் கேப்ஸ் ஓசூர் நரையில் நிறுவவும், மேகதாது அணை கட்ட கர்நாடக அரசு முயல்வதை தடுக்கவும், தமிழ்நாட்டு மீனவர்கள் இலங்கை அரசால் கைது செய்யப்படுவதை தடுத்து மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் உடனே விடுவிப்பதற்கான நடவடிக்கைகள் அடங்கிய கோரிக்கை மனுவை அளித்து தமிழ்நாட்டிற்கு தேவையான நிதி உதவி உள்ளிட்ட அனைத்து உதவிகளையும் வழங்குமாறு கேட்டுக் கொண்டார். மேலும் ஒன்றிய அரசின் மாண்புமிகு அமைச்சர் முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு தேவையான நெடுஞ்சாலை மற்றும் உட்கட்டமைப்பு மேம்பாட்டிற்கான நிதி ஒதுக்கீடு, தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த கல்வி நிறுவனங்களை தமிழ்நாட்டில் நிறுவுதல் மற்றும் ஓசூர், கோயம்புத்தூர் மற்றும் மதுரை நகரங்களுக்கு தேவையான மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு நிர்வாக ஒப்புதல் வழங்குதல் குறித்து கூறினார். நிதி ஆயோக்கின் 11வது ஆட்சி மன்ற குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இக்கோரிக்கைகளை நிறைவேற்ற மீண்டும் ஒருமுறை ஒன்றிய அரசிடம் வலியுறுத்தினார். இந்த கோரிக்கைகளை கனிவுடன் பரிசீலித்து ஒன்றிய அரசு தமிழ்நாட்டிற்கு தேவையான உதவிகளை செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒன்றிய அரசுக்கு தமிழ்நாட்டு மக்கள் செலுத்தும் வரியில் இருந்து தமிழ்நாட்டிற்கு சேர வேண்டிய உரிய நிதி பகிர்வினை கோருவதற்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் இயற்றப்படும். அவ்வாறு தீர்மானம் நிறைவேற்றுவதோடு இன்றுவிடாமல் உச்சநீதிமன்றம் வரை சென்று நிதி பகிர்வினை சட்ட ரீதியாக பெறுவதற்காக சட்ட வல்லுநர்கள் அடங்கிய சிறப்பு குழு அமைக்கப்படும். தமிழ்நாட்டிற்கு வரவேண்டிய ஒவ்வொரு ரூபாய் வருவாயும் முறையாக ஆவணப்படுத்தப்பட்டு தமிழ்நாட்டிற்கான நிதி பகிர்வில் ஒன்றிய அரசின் பாரபட்சமான அணுகுமுறை அறிக்கையாக வெளியிடப்படும். மேலும் தமிழ்நாட்டுக்குரிய நியாயமான நிதி பகிர்வை ஒன்றிய அரசிடமிருந்து பெறுவது உறுதி செய்யப்படும். தமிழ்நாட்டின் நலனை பாதுகாப்பதற்கும் மாநில உரிமைகளுக்காக போராடுவதற்கும் மாநிலங்களுக்கு தேவையான நலத்திட்டங்களை நிறைவேற்றுவதற்கும் புதிய கட்டமைப்புகளை உருவாக்குவதற்கும் ஒன்றிய அரசை தொடர்ந்து வலியுறுத்தி பெரும் முனைப்புடன் இந்த அரசு செயல்படும். கடந்த சில ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் மிக மோசமான சீர்கேட்டை சந்தித்துள்ளது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பதவியேற்ற பிறகு ஆற்றிய தனது முதல் உரையில் உறுதியளித்தபடி கடந்த கால அரசின் தவறான நிதி நிர்வாகத்தின் மறைக்கப்பட்ட உண்மை நிலையை வெளிக்கொணரும் வகையில் தமிழ்நாட்டின் நிதி நிலை குறித்த வெள்ளை அறிக்கையை இந்த அரசு வெளியிட்டுள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் கடனின் அளவு ஏறத்தாழ 2 மடங்காக உயர்ந்தது. 10 லட்சம் கோடி ரூபாய் என்ற அளவை எட்டியுள்ளது. இது தற்போது மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் ஜிஎஸ்டிபி 28.3% உள்ளது. இதன் காரணமாக தமிழ்நாட்டில் வாழும் ஒவ்வொரு தனி நபர் மீதும் 1 லட்சம் ரூபாய்க்கும் அதிகமான கடன் சுமை உள்ளது. 2024-25 நிதியாண்டில் 48

840 கோடி ரூபாயாக இருந்த மாநிலத்தின் வருவாய் பற்றாக்குறை 2025-26 நிதியாண்டில் 78,324 கோடி ரூபாயாக ஒரே ஆண்டில் உயர்ந்து மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் GSTP 2.2% உள்ளது. மொத்த வருவாய் வரவுகளில் கிட்டத்தட்ட 23% வட்டி செலுத்துவதற்கே செலவிடப்படுகிறது. வருவாய் இழப்புகள் மற்றும் வரி வசூல் துறைகளில் நிலவும் திட்டமிட்ட ஊழல் காரணமாக 2021-22 நிதியாண்டில் மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் 5.93% இருந்த வரி வருவாய் 2025-26 நிதியாண்டில் 5.45% குறைந்துள்ளது. அரசுக்கு நியாயமாக செல்ல வேண்டிய திசை மாறி சென்ற வருவாயை முறையாக அரசின் கருவூலத்திற்கு கொண்டு வர இந்த அரசு ஏற்கனவே ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளது. இதுவரை தடமாறி சென்ற வருவாயை அரசின் கணக்கிற்கு கொண்டு வரும் பொருட்டு மதுபான உற்பத்தியாளருக்கான கூடுதல் சிறப்பு கட்டணத்தை இந்த அரசு அண்மையில் விதித்துள்ளது. இதன் மூலம் அரசின் கருவூல கணக்கில் வரவு வராத வருவாய்கள் அனைத்தும் முழுமையாக முறைப்படுத்தப்படும். அரசின் அதிகாரப்பூர்வ கருவூல வருவாயாக நேரடியாக மாற்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டும் அரசிற்கு ஓர் ஆண்டிற்கு 1,000 கோடி ரூபாய் வரை வரவு எதிர்பார்க்கப்படுகிறது. வருவாய் வரவுகளில் ஏற்படும் அனைத்து இழப்புகளையும் அதேபோல் அரசு பணிகள் மற்றும் இதர அரசு செலவினங்களில் ஏற்படும் இழப்புகளையும் தடுத்து நிதி நிலையை மீண்டும் சீரான பாதைக்கு கொண்டு வர இந்த அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகிறது. இதன் மூலம் தமிழ்நாட்டு மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை இந்த அரசு முழுமையாக நிறைவேற்றும். மிகவும் சவாலான நிதி நெருக்கடியினை தமிழ்நாடு அரசு சந்தித்து வரும் வேளையிலும் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றும் முனைப்புடன் இந்த அரசு ஆட்சி பொறுப்பேற்றவுடன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முதல் 3 உத்தரவுகளாக நுகர்வோரின் மின் கட்டணத்தினை குறைத்திடும் விதமாக அரசிற்கு ஏற்படக்கூடிய 1,730 கோடி ரூபாய் செலவில் 2 மாதங்களுக்கு 500 யூனிட் வரை பயன்படுத்தும் வீடுகளுக்கு 200 யூனிட் இலவச மின்சாரம் வழங்கவும், மாநிலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் போதைப் பொருள் தடுப்பு சிறப்பு படையினை உருவாக்கவும், மற்றும் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பிற்காக திங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையினை ஏற்படுத்தவும் ஆணையிட்டுள்ளார். பொது அமைதியை பேணிக் காப்பது, சட்டத்தின் ஆட்சியை நிர்வகிப்பது மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை இரும்பு கரம் கொண்டு ஒதுக்கி மகளிர் மற்றும் குழந்தைகளை பாதுகாப்பான சூழ்நிலை உருவாக்குவது இந்த அரசின் முதன்மையான லட்சியமாகும். பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை மற்றும் சமூக விரோத செயல்களில் ஈடுபடுவோர் மீது இந்த அரசு மிக கடுமையான, கண்டிப்பான, விரைவான நடவடிக்கைகளை எடுத்து புதிய சட்டப்பிரிவுகளின் கீழ் அதிகபட்ச தண்டனை பெற்றுத்தரும், பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பினை உறுதி செய்யும் பொருட்டு உருவாக்கப்பட்ட சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை 2,545 புதிய பணியிடங்களுடன் 319 புதிய 4 சக்கர ரோந்து வாகனங்கள், 101 இருசக்கர வாகனங்கள் மற்றும் ரோன்களுடன் 354 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் இப்பணியினை மிக சிறப்பாக செய்து முடிக்கும். கடந்த சில ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் போதைப்பொருள் கலாச்சாரம் பேரிட்டுள்ளது. இதனை கட்டுப்படுத்த முந்தைய அரசு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் எதையும் எடுக்கவில்லை. தமிழ்நாட்டின் சட்ட ஒழுங்கு சீர்கேட்டிற்கு முதற் காரணம் மாநிலத்தின் பரவலாக கிடைக்கும் போதைப் பொருள் பழக்கம்தான். போதைப் பொருள் இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்குவதில் இந்த அரசு முழு மூச்சம் செயல்படும். இதனை செயல்படுத்தும் விதமாக போதைப் பொருள் தடுப்பு சிறப்பு பணி அனைத்து மாவட்டங்களில் உருவாக்க இந்த அரசு உத்தரவிட்டுள்ளது. போதைப் பொருள் நடமாட்டத்தை முற்றிலுமாக ஒழிக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் இந்த அரசு எடுத்து வருகிறது. பொதுமக்களின் நலனில் பெரிதும் அக்கறை கொண்ட இந்த அரசு பொறுப்பேற்றவுடன் முதற்கட்டமாக வழிபாட்டு தலங்கள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் பேருந்து நிலையங்களுக்கு அருகில் 500 மீட்டர் தொலைவில் அமைந்திருந்த 717 மதுபான சில்லறை விற்பனை கடைகள் மூடப்பட்டுள்ளன. கள்ளச்சாராய நடமாட்டம் மற்றும் சட்டவிரோத மது விற்பனையை முற்றிலும் ஒழிப்பதற்கும் இத்துறையில் முழுமையான கண்காணிப்பை ஏற்படுத்துவதற்கும் தேவையான கடுமையான விதிமுறைகள் உருவாக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்படும். இதன் மூலமாக ஆயத்தீர்வை வசூல் மற்றும் மதுபான விநியோகத்தில் உள்ள முறைகேடுகள் தடுக்கப்பட்டு மாநிலத்தின் சமூக பொருளாதார சூழல் நல்வழிப்படுத்தப்படும். தமிழ்நாட்டில் கனிம வளத்துறையில் மறிந்து கிடக்கும் ஊழல் முறைகேடுகள் காரணமாக கனிம வளங்கள் மூலம் கிடைக்கும் வருவாயில் பெரும் அளவில் இழப்பு ஏற்பட்டுள்ளது. மாநிலத்தில் உள்ள கனிம வளங்களை திறம்படவும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த வகையில் நீடித்த காலத்திற்கு பயன்படுத்துவதையும் இந்த அரசு உறுதி செய்யும். அரசின் கருவூலத்திற்கு வர வேண்டிய வருவாய் வேறு வழிகளில் திசை மாறி செல்வதை தடுத்து அது முறையாக வந்து சேருவதை உறுதி செய்வதற்காக முறையான ஒழுங்கு

ஒடுக்குமுறை மற்றும் அமலாக்கத்தின் மூலம் திட்டமிட்ட சட்டவிரோத தனிம தொழிலும் வரி ஏய்ப்பும் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கப்படுகின்றன. இந்த முயற்சிகளின் வாயிலாக தனிமங்கள் மூலமாக கிடைக்கும் வருவாயை இரட்டிப்பாக்க அரசு தீவிரமாக முயன்று வருகிறது. இந்த அரசு பொறுப்பேற்றவுடன் தமிழ்நாட்டில் உள்ள ஏரிகள் மற்றும் குளங்களில் படிந்துள்ள வண்டல் மண்ணை விவசாய பெருமக்கள், மட்பாண்ட தொழிலாளர்கள் மற்றும் தனிநபர்களின் வீட்டு உபயோகங்களுக்கு விலையில்லாமல் வழங்குவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் நீர்நிலைகளின் கொள்ளளவு அதிகரிப்பதற்கு வழிவகை ஏற்படுவதுடன் மழைநீர் மற்றும் நிலத்தடி நீர் சேமிப்பிற்கும் உதவிகரமாக இருக்கும். இத்திட்டமானது மண் வளத்தை மேம்படுத்தி அதன் மூலம் வேளாண் உற்பத்தி திறனையும் அதிகரிக்கும். இத்திட்டத்தின் கீழ் தற்போது வரை 18,274 ஏரிகள் மற்றும் குளங்கள் அறிவிக்கை செய்யப்பட்டுள்ளன.

மாநாட்டு தொழிலாளர்கள் மற்றும் தனிநபர்களின் வீட்டு உபயோகங்களுக்கு விலையில்லாமல் வழங்குவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் நீர்நிலைகளின் கொள்ளளவு அதிகரிப்பதற்கு வழிவகை ஏற்படுவதுடன் மழைநீர் மற்றும் நிலத்தடி நீர் சேமிப்பிற்கும் உதவிகரமாக இருக்கும். இத்திட்டமானது மண் வளத்தை மேம்படுத்தி அதன் மூலம் வேளாண் உற்பத்தி திறனையும் அதிகரிக்கும். இத்திட்டத்தின் கீழ் தற்போது வரை 18,274 ஏரிகள் மற்றும் குளங்கள் அறிவிக்கை செய்யப்பட்டுள்ளன. வேளாண் பெருமக்களுக்கு உதவும் வகையில் கூட்டுறவு சங்கங்களின் மூலம் 75,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்ற விவசாயிகளுக்கு 100% முழுமையாக பயிர்க்கடன் தள்ளுபடி செய்தும் மற்ற விவசாயிகளுக்கு 35,000 ரூபாய் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்தும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். இதன் மூலம் 14.43 லட்சம் விவசாயிகள் பயனடைவர். இதனால் சுமார் 6,000 கோடி ரூபாய் அரசிற்கு கூடுதல் செலவினம் ஏற்படும். வேளாண் துறை மறுமலர்ச்சி அடைய செய்வதும் வேளாண் பெருமக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதுமே இந்த அரசின் முதன்மையாக கொள்கையாகும். விவசாயிகளுக்கு வழங்கப்படும் உடனடி நிதி உதவிகள் மற்றும் கடன் தள்ளுபடிகள் மட்டுமின்றி முறையான நீர்ப்பாசன மேலாண்மை, நவீன விவசாய தொழில்நுட்பங்கள், குளிர்பதன கிடங்கு வசதிகளை மேம்படுத்துதல் மற்றும் விளைபொருட்களுக்கு உரிய லாபகரமான விலை கிடைப்பதை உறுதி செய்தல் போன்றவற்றின் மூலம் விவசாயிகளின் நலன்களை காக்கும் முதன்மை சக்தியாக இந்த அரசு செயல்படும். நிர்வாக அமைப்பில் மலிந்து கிடக்கும் ஊழலை வேரோடு அறுத்து நேர்மையான, வெளிப்படையான, தூய்மையான நிர்வாகத்தை மக்களுக்கு வழங்குவதில் இந்த அரசு உறுதியாக உள்ளது. இதற்கேற்ப அனைத்து துறை சார்ந்த கொள்முதல்கள் மற்றும் ஒப்பந்த புள்ளிகள் எவ்வித ஒளிவு மறைவுமின்றி கடுமையான கண்காணிப்பு வழிமுறைகளுக்கு உட்படுத்தப்படும். கடந்த காலங்களில் நிலவிய முறையற்ற நிதி பரிமாற்றங்களும் இடைத்தரகளின் தலையீடுகளும் முற்றிலுமாக ஒழிக்கப்படும். ஒவ்வொரு சமூகத்திற்கும் உரிய அளவிலான பிரதிநிதித்துவம் கிடைப்பதே உண்மையான சமூக நீதி என்பது இந்த அரசின் அடிப்படை கொள்கை. இந்த கொள்கை மற்றும் வாக்குறுதியை நிறைவேற்ற சாதிவாரி கணக்கெடுப்பினை மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் இணைந்து விரைவாக முடிக்க நாம் ஒன்றிய அரசினை வலியுறுத்துவோம். ஒன்றிய அரசின் சாதிவாரி கணக்கெடுப்பு முடிந்த பின்னர் தமிழ்நாடு அரசு சமூக நீதி கணக்காய்வினை நடத்தும். 1968 பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது மும்மொழி கொள்கை நீக்கப்பட வேண்டும், தமிழ் மற்றும் ஆங்கிலம் ஆகிய இருமொழிகள் மட்டுமே பயிற்றுவிக்கப்பட வேண்டும் என்ற தீர்மானம் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் நிறைவேற்றப்பட்டது. அன்று முதல் இன்று வரை தமிழ்நாட்டில் இருமொழிக் கொள்கையே கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இருமொழிக் கொள்கை என்பது தமிழ்நாட்டு மக்களால் ஏற்றுக் கொள்ளப்பட்ட ஒன்று என்ற சூழ்நிலையில் அதனையே இந்த அரசு தொடர்ந்து கடைபிடிக்கும். சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தமிழ் மொழியை வழக்காடும் மொழியாக பயன்படுத்தவும் உச்சநீதிமன்ற கிளையை சென்னையில் அமைக்கவும் ஒன்றிய அரசை இந்த அரசு வலியுறுத்தும். தேசிய கல்விக் கொள்கை 2020 இந்த அரசு கடுமையாக எதிர்க்கும். தேசிய கல்விக் கொள்கையின்படி மும்மொழிக் கொள்கையை கடைபிடித்தால்தான் அனைவருக்கும் கல்வி இயக்கம் திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிற்கு நியாயமாக கிடைக்கப்பெற வேண்டிய 3,458 கோடி ரூபாய் நிதியை விடுவிக்க முடியும் என்ற ஒன்றிய அரசின் நிலைப்பாடு ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. இது மும்மொழிக் கொள்கையை தமிழ்நாட்டில் திணிப்பதற்கு சமமாகும். மும்மொழிக் கொள்கையை நிறைவேற்றினால்தான் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்ற நிலைப்பாட்டை ஒன்றிய அரசு மறுபரிசீலனை செய்து தமிழ்நாட்டுக்குரிய நிதியை உடனடியாக விடுவிக்க ஒன்றிய அரசை இந்த அரசு வலியுறுத்தும். அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் கல்வியானது பொதுப்பட்டியல் இருப்பதன் காரணமாக நீட் தேர்வு, தேசிய கல்விக் கொள்கை திணிப்பு, மும்மொழிக் கொள்கை போன்ற பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. எனவே கல்வியை பொதுப்பட்டியலிலிருந்து மாநில பட்டியலுக்கு மாற்ற தேவையான அனைத்து முயற்சிகளையும் இந்த அரசு மேற்கொள்ளும். உண்மையான கல்வி சீர்திருத்தம் என்பது கல்வி நிறுவனங்களின் தரத்தையும் அதன் கற்பித்தல் திறனையும் உயர்த்துவதிலே அடங்கியுள்ளது. இதற்கேற்ப மாநிலத்தின் பல்கலைக்கழகங்கள் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களில் நீண்ட காலமாக நிரப்பப்படாமல் உள்ள தேவையான உதவி பேராசிரியர் மற்றும் ஆசிரியர் காலி பணியிடங்களை தகுதி மற்றும் திறமையின் அடிப்படையில் வெளிப்படையான முறையில் நிரப்புவதற்கு இந்த அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கும். அது மட்டுமின்றி உயர்கல்வித்துறையில் பல்வேறு அடிப்படை சீர்திருத்தங்களை இந்த அரசு கொண்டு வரும். இதன் மூலம் உலகத்தரம் வாய்ந்த உயர்கல்வி தமிழ்நாடு மாணவர்களுக்கு கிடைக்கப்பெறும். தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியமாக விளங்குவது காவிரி டெல்டா பகுதி. டெல்டா மாவட்டங்களின் பிரதான நீர் ஆதாரமான காவிரி நீரினையே டெல்டா பகுதி விவசாயிகள் நம்பியுள்ளனர். காவிரி நீரை பயன்படுத்துவதில் தமிழ்நாட்டிற்கு உள்ள உரிமை மிக பழமை வாய்ந்தது. நம்முடைய உரிமையை

உச்சநீதிமன்றத்தில் நிலைநாட்டிய பின்பும் காவிரி நீரை பெறுவதற்கு ஒவ்வொரு ஆண்டும் போராட வேண்டிய நிலை இருக்கிறது. உரிய நீருக்கு பதிலாக உபரி நீர்தான் தமிழ்நாட்டு கர்நாடக அரசால் வழங்கப்படுகிறது. இந்த நிலையில் மேகதாது திட்டத்தை செயல்படுத்த கர்நாடக அரசு முயன்று வருகிறது. இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டால் விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதுடன் வேளாண் உற்பத்தியும் கடுமையாக பாதிப்படையும். இதனை தடுத்து நிறுத்தவும் தமிழ்நாட்டிற்கு நீரை உரிய காலத்தில் பெற்றுத்தரவும் தேவையான சட்ட நடவடிக்கைகளை இந்த அரசு எடுத்து வருகிறது. தமிழ்நாட்டு மீனவர்கள் தங்களின் வாழ்வாதாரம் மற்றும் பொருளாதார பாதுகாப்பை பாதிக்கும் பல்வேறு சவால்களை தொடர்ந்து எதிர்கொண்டு வருகின்றனர். பருவமழை, புயல் மற்றும் பிற இயற்கை பேரிடர்களால் ஏற்படும் பாதிப்புகளுக்கு அப்பாற்பட்டு பாக் வளைகுடா பகுதியில் தங்களின் பாரம்பரிய மீன்பிடி பகுதிகளில் மீன்பிடி தொழிலில் ஈடுபடும் மீனவர்கள் அடிக்கடி கடுமையான துன்பங்களை அனுபவித்து வருகின்றனர். அவர்கள் இலங்கை கடற்படை அதிகாரிகளால் கைது செய்யப்படுவதும் அவருடைய மீன்பிடி படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டு நீண்டகாலம் பிடித்து வைக்கப்படுவதும் கணிசமான அளவில் அபராதங்கள் விதிக்கப்படுவதும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இந்த நீண்டகால பிரச்சினைக்கு தீர்வு காண ஒன்றிய அரசை அரசு தொடர்ந்து வலியுறுத்தும். அதே நேரத்தில் மீனவர்களின் வாழ்வாதாரத்தையும் பொருளாதார நிலைத்தன்மையையும் வலுப்படுத்தும் பல்வேறு நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளும். காலநிலை மாற்றத்தினை எதிர்கொள்வதிலும் தமிழ்நாட்டின் வனப்பரப்பு மற்றும் பசுமை பரப்பினை உயர்த்துவதிலும் தடுப்பு நில காடுகள், ஈரநிலங்கள், கடலோரப் பகுதிகள் என அனைத்து வகையான சூழலியல் முக்கியத்துவம் வாய்ந்த நிலப்பரப்புகளை பாதுகாப்பதிலும் இந்த அரசு உறுதியாக செயல்படும். நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தவும் மழைக்காலங்களில் வரும் நீரை சேமிக்கவும் ஏதுவாக ஏரிகள் மற்றும் குளங்கள் பராமரிப்பு திட்டம் ஒவ்வொரு ஆண்டும் செயல்படுத்தப்படும். மேலும் கடலுக்கு செல்கின்ற நீரை தடுக்கும் வகையிலும் மழை நீரினை சேமிக்கும் வகையிலும் தேவையான இடங்களில் தடுப்பணைகள் கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். தென் மாவட்ட மக்களின் உயிர் நாடியாக விளங்குவது முல்லை பெரியாறு அணையாகும். முல்லை பெரியாறு அணை நீர்மட்டத்தை 142 அடிவை உயர்த்திக் கொள்ள உச்சநீதிமன்றம் 2014 ஆணையிட்டதோடு அணையை வலுப்படுத்திய பின் அணையின் நீர்மட்டத்தை 152 அடி வரை உயர்த்திக் கொள்ளலாம் என்றும் அறிவுறுத்தி இருக்கிறது. ஆனால் அணையை வலுப்படுத்தும் பணிகளை மேற்கொள்ள தொடர்ந்து அனுமதி மறுத்து வரும் கேரள அரசானது அதற்கு மாறாக புதிய அணையை கட்ட வேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. கேரள அரசின் புதிய அணை கட்டும் முயற்சியை தடுக்கவும் முல்லை பெரியார் அணை பகுதியில் பழுதுபார்க்கும் பணிகளை மேற்கொள்ளவும் அணையின் நீர்மட்டத்தினை உயர்த்தவும் உறுதியான நடவடிக்கைகளை இந்த அரசு எடுக்கும். நதிநீர் இணைப்பு திட்டத்தை செயல்படுத்தும் விதமாக முதற்கட்டமாக தமிழ்நாட்டில் உள்ள நதிகளை இணைக்கவும் அதனை தொடர்ந்து ஒன்றிய அரசிடம் வலியுறுத்தி தென் மாநிலங்களில் உள்ள நதிகளை இணைக்கவும் இந்த அரசு தீவிரமாக முயற்சி மேற்கொள்ளும். கீழடி, ஆதிச்சநல்லூர், கொடுமணல், மயிலாடம்பாறை, சிவகளை, அழகன்குளம், அரிக்கமேடு, சலுவன் குப்பம் மற்றும் பூம்புகார் ஆகிய தலங்களில் தொடர்ந்து தொல்லியல் துறை ஆராய்ச்சி மேற்கொள்ளவும், கீழடி, ஆதிச்சநல்லூர் ஆகிய இரு தலங்களுக்கு யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னம் என்ற அங்கீகாரத்தை கிடைக்கவும் இத்தலங்களுக்கு பள்ளி மாணவர்களை கல்வி சுற்றுலா அழைத்துச் செல்லவும் இந்த அரசு வழிவகை செய்யும். மேலும் ஆதிச்சநல்லூர், கொடுமணல், கங்கை கொண்ட சோழபுரம் ஆகிய பண்பாட்டு தலங்களில் மிக மெய்மை மற்றும் மெய்நிகர் தோற்றம், ஆக்மெண்டட் ரியாலிட்டி, வர்ச்சுவல் ரியாலிட்டி ஆகிய தொழில்நுட்பங்களின் மூலம் சுற்றுலா பயணிகளுக்கு தமிழர் நாகரிகம் மீட்டுருவாக்கம் செய்யப்பட்டு அதன் அனுபவம் வழங்கப்படும். இவற்றுடன் இணைந்து மாநிலத்தின் இயற்கை வளங்களையும் சுற்றுச்சூழல் சமநிலையையும் பேணிக்காக்கும் வகையில் ஒரு விரிவான நிலையான சுற்றுலா கொள்கை, சஸ்டைனபிள் டூரிசம் பாலிசி உருவாக்கப்படும். சுற்றுச்சூழல் பாதுகாப்போடு உட்கமைப்பை மேம்படுத்தி தமிழ்நாட்டை உலகளாவிய பாரம்பரிய மற்றும் சூழல்சார் சுற்றுலா தலமாக இந்த அரசு மாற்றும். வரும் 2036 தமிழ்நாட்டை 15 டிரில்லியன் பொருளாதாரம் கொண்ட மாநிலமாக உருவாக்கிட வேண்டும் என்ற மாநில முதலமைச்சர் அவர்களின் இலக்குடன் தொழில்கள் வளர வேண்டும், தொழிலாளர்கள் வாழ வேண்டும் என்ற கொள்கையில் இந்த அரசு உறுதியாக உள்ளது. தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சியை மேம்படுத்தும் வகையில் தொழில் நிறுவனங்கள் தொடங்குவதற்கான நடைமுறைகள் எளிமைப்படுத்தப்படும். இதன்படி குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் தொடங்க தேவையான அனுமதியினை ஒற்றை சாதன முறையில் விரைவாக வழங்குவதற்கான நடவடிக்கைகளை இந்த அரசு எடுக்கும். இதன் மூலம் தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி அடைவதோடு லட்சக்கணக்கான வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும். மாநிலத்தின் பொருளாதார நிலைத்தன்மையையும் தொழில்துறை வளர்ச்சியையும் ஊக்குவிக்கும் நோக்குடன் முந்தைய தொழில் கொள்கைகளின் தொடர்ச்சியை பேணுவதோடு தற்கால மற்றும் வருங்கால தேவைகளை கருத்தில் கொண்டு ஒரு புதிய தொழில் கொள்கையை இந்த அரசு வகுத்து உள்நாட்டு மற்றும் உலகளாவிய நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் தங்களது முதலீடுகளை மேற்கொள்வதற்கான சிறப்பு

ஊக்கத்தொகை திட்டங்களை இந்த அரசு செயல்படுத்தும். அனைத்து துறைகளுக்கும் பொருந்தக்கூடிய வகையில் ஒற்றைச்சாளர முறை சிங்கிள் விண்டோ சிஸ்டம் முழுமையான டிஜிட்டல் தளமாக மேம்படுத்தி எவ்வித நிர்வாக தாமதமின்றி அனைத்து அனுமதிகளையும் விரைந்து வழங்கி தொழில் தொடங்குவதை எளிதாக்கும் ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் சூழலை இந்த அரசு மேம்படுத்தும். பன்னாட்டு நிறுவனங்களின் முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் தமிழ்நாடு முதலீட்டாளர் ஊக்குவிப்பு ஆணையம் ஒன்று தமிழை தலைமைச் செயலாளர் தலைமையில் ஏற்படுத்தப்படும். இந்த ஆணையத்தின் மூலம் 200 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக முதலீடு செய்யும் நிறுவனங்கள் அல்லது 5000 பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் நிறுவனங்களுக்கு விரைந்து தொழில் தொடங்க அனுமதி அளிக்க நடவடிக்கை எடுக்கப்படும். வறுமை இல்லா தமிழ்நாட்டை உருவாக்குவதே இந்த அரசின் முதன்மையான குறிக்கோள். வறுமையை முற்றிலும் ஒழிக்கும் வகையில் தமிழ்நாட்டில் உள்ள ஏழை குடும்பங்கள் கண்டறியப்பட்டு அவர்களுக்கு அரசின் நலத்திட்டங்கள் சென்றடைவதை உறுதி செய்வதுடன் அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் அவர்கள் சுய தொழில் செய்வதற்கான வாய்ப்புகளையும் வசதிகளையும் இந்த அரசு ஏற்படுத்தி தரும். இந்தியாவில் நகரவாதத்தில் முன்னோடி மாநிலமாக தமிழ்நாடு விளங்குகிறது. வரும் 2031ஆம் ஆண்டிற்குள் நகர்ப்புற சிறப்பிற்கான இந்தியாவின் முன்மாதிரி மாநிலமாக தமிழ்நாடு திகழும். தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு மாநகராட்சி, நகராட்சி மற்றும் பேரூராட்சியும் தங்களது குடிமக்களுக்கு உயர்தர வாழ்க்கையை உறுதி செய்யும் வகையில் தூய்மையான குடிநீர் விநியோகம், நவீன நகர்ப்புற கட்டமைப்பு, பசுமையான மற்றும் தூய்மையான சூழல், டிஜிட்டல் நிர்வாகம் மற்றும் நிலையான பொருளாதார வாய்ப்புகளை அடுத்த 5 ஆண்டுகளில் வழங்கும். அரசு துறைகளில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப குறித்த நேரத்தில் எவ்வித ஒழிவு மறைவின்றி தேர்வாணையங்கள் மூலம் தேர்வுகள் நடத்தப்பட்டு முறைப்படி காலி பணியிடங்கள் நிரப்பப்படும். இதன் மூலம் ஆயிரக்கணக்கான இளைஞர்களின் அரசு பணி கனவு மெய்ப்படும். செயற்கை நுண்ணறிவிற்கு தனி கவனம் செலுத்த வேண்டியதன் அவசியத்தை கருத்தில் கொண்டு இந்த அரசு தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறையின் வரம்பை செயற்கை நுண்ணறிவையும் உள்ளடக்கும் வகையில் விரிவுபடுத்தியுள்ளது. அரசு துறைகளின் செயல்திறனை மேம்படுத்தவும் பொதுமக்களுக்கு சிறந்த மின்னாளுமை இ கவர்னன்ஸ் சேவைகளை வழங்கவும் இத்துறை செயற்கை நுண்ணறிவு கருவிகளை பயன்படுத்த துணை புரியும். தமிழ்நாடு அரசு சமூக நீதியை காப்பதில் உறுதியுடன் இருந்து தமிழ்நாட்டின் 69% இடஒதுக்கீட்டை பாதுகாப்பதற்கான அனைத்து முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. மேலும் சிறுபான்மையின் நலனாக திகழும் அரசு சிறுபான்மையின் முன்னேற்றத்திற்கும் அவர்களின் உரிமைகளை நிலைநாட்டவும் என்றும் உறுதுணையாக இருக்கும் இந்த அரசு. ஒரு உண்மையான மதசார்பற்ற சமூக நீதி அரசாக திகழும் என்பது எனக்கு ஐயமில்லை. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான உயர்தர பள்ளிக்கல்வி, உலகின் தலைசிறந்த பல்கலைக்கழகங்கள் உயர்கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் சுய தொழில் வாய்ப்புகள், வீடு மற்றும் உட்கடல் வசதிகள், திறன் மேம்பாடு, பொருளாதாரம் மற்றும் வாழ்வாதார மேம்பாடு என அனைத்து வகையிலும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களின் சமூக நீதியினை நிலைநாட்டும் அரசாக இந்த அரசு திகழும். மாற்றுத்திறனாளிகளின் நலனை பேணி பாதுகாக்க இந்த அரசு உறுதி பூண்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகள், சமத்துவம் மற்றும் சமூக பாதுகாப்பினை உறுதி செய்யும் முன்னணி மாநிலமாக தமிழ்நாடு அரசு திகழும். டிஜிட்டல் மற்றும் உட்கட்டமைப்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கு சமமான அணுகல் வசதி ஏற்படுத்தி கொடுப்பது மட்டுமல்லாமல் சமூகத்தில் அவர்களின் முன்னேற்றத்திற்கு சிறப்பு கவனம் அளிக்கப்படும். மாற்றுத்திறனாளிக்கான 4% இடஒதுக்கீட்டை முறையாக நடைமுறைப்படுத்தவும் இந்த அரசு நடவடிக்கை எடுக்கும். எதிர்கால ஒலிம்பிக் வெற்றியாளர்களை உருவாக்கவும் தமிழ்நாட்டை இந்தியாவின் முன்னணி விளையாட்டு ஆற்றல் மையமாக நிலைநிறுத்துவதையும் நோக்கமாக கொண்டு ஒலிம்பிக் உயர் திறன் மையங்கள், ஒலிம்பிக் சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைக்க இந்த அரசால் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். இம்மையங்கள் உலக தரத்திலான பயிற்சி, உட்கட்டமைப்பு, உயர்தர பயிற்சி, நவீன விளையாட்டு, அறிவியல் வசதிகள், செயல்திறன் பகுப்பாய்வு மற்றும் முழுமையான விளையாட்டு மேம்பாட்டு சேவைகள் வழங்கும். திருநர் கன்னியத்துடன் வாழ வழி செய்யும் விதமாக அவர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்கவும் சுய உதவி குழுக்கள் அமைச்சிடவும் வாழ்வாதார வாய்ப்புகள் மற்றும் வேலைவாய்ப்பு பெற்றிட துணை புரிந்தும் வீட்டு வசதி வசதிகளை உருவாக்கிடவும் இந்த அரசு உறுதுணையாக இருக்கும். நமது வரலாற்று சிறப்புமிக்க ஆன்மீக கோயில்களின் நிர்வாகத்தை மேம்படுத்தும் வகையில் இந்து சமய அறநிலையத்துறையில் கட்டமைப்பு சீர்திருத்தங்களை இந்த அரசு மேற்கொள்ளும். கோயில் சொத்துக்கள், நிலங்கள் மற்றும் அறக்கட்டளை வருவாய்கள் அனைத்தையும் முழுமையாக தணிக்கை ஆடிட் செய்வதற்கும் கணக்குகளை வெளிப்படையாகவும் கணினிமயமாகவும் கொண்டு வருவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படும். முந்தைய காலங்களில் நிலவி வந்த நிர்வாக முறைகேடுகள் முற்றிலும் களையப்பட்டு கோயில்களில் அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் அனைத்தும் அதன் புனிதமான நோக்கங்களுக்காக மட்டுமே பயன்படுத்தப்படும் இந்த அரசால் உறுதி செய்யப்படும். அரசின் நலத்திட்டங்களை மக்களிடம் எடுத்துச் செல்வதில் முக்கிய பங்கு வகிப்பவர்கள் அரசு ஊழியர்கள்.

சமுதாயத்தை நல்வழிப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிப்பவர்கள் ஆசிரியர்கள். அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் நலன்களை தொடர்ந்து பாதுகாக்கப்படும். அவர்களுக்கான மருத்துவ காப்பீட்டுத் திட்டங்கள் மேலும் செம்மைப்படுத்தப்படும். தமிழ்நாட்டின் வளர்ச்சியினை மேலும் ஊக்குவித்துவிடவும் மக்களின் வாழ்வாதாரத்தினை மேம்படுத்திடவும் அனைத்து துறைகளையும் உள்ளடக்கிய வெற்றி தமிழகம் தொலைநோக்கு திட்டங்கள் அடுத்த 5 ஆண்டுகளில் இவ்வரசு செயல்படுத்தும். தமிழ் அடையாளம் மற்றும் பெருமை, கண்ணியமான வாழ்வு மற்றும் சமூக பாதுகாப்பு, மகளிர் நலன், இளைஞர் நலன், விவசாயிகள், விவசாய கூலி தொழிலாளர்கள் மற்றும் மீனவர் நலன், உலக தரம் வாய்ந்த கல்வி, வளமான தமிழ்நாடு, சிறந்த மருத்துவம் மற்றும் சுற்றுச்சூழல், உலகத்தரமான கட்டமைப்பு மற்றும் மக்கள் நல அரசு, நேர்மையான மற்றும் வெளிப்படையான நிர்வாகம் என 10 தூண்களை உள்ளடக்கிய வளர்ச்சி பாதையாக இது இருக்கும். எத்தனை தடைகள் வந்தாலும் அனைத்தையும் தகர்த்தெறிந்து ஊழலற்ற நேர்மையான நிர்வாகத்தை தந்து அதன் மூலம் பொருளாதார மறுமலர்ச்சியை ஏற்படுத்திட இந்த அரசு உறுதி பூண்டுள்ளது. அரசின் நலத்திட்டங்கள் அனைத்து பிரிவினரையும் சென்றடைய இந்த அரசு செயலாற்றும். இந்த அரசால் அறிவிக்கப்பட்ட வாக்குறுதிகள் அனைத்தும் மாநிலத்தின் நிதி நிலையை சீரமைத்து வருங்காலங்களில் ஒவ்வொன்றாக நிறைவேற்றப்படும். தமிழ்நாட்டு மக்கள் மிகுந்த எதிர்பார்ப்புக்கிடையில் படைபலம், பணபலம், அதிகார பலத்தை மீறி மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களின் தலைமையிலான இந்த அரசை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். இம்மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற வேண்டியது இந்த அரசின் கடமை. இந்த கடமையை நிறைவேற்ற சட்டமன்ற உறுப்பினராகி நீங்கள் எல்லாம் இந்த அரசுக்கு ஒத்துழைப்பு அளிப்பீர்கள் என்று நம்புகிறேன். இந்த மாமன்றத்தில் நடைபெறும் விவாதங்களில் கலந்து கொண்டு அரசுக்கு ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளை வழங்குவீர்கள் என்பது எனக்கு ஐயமில்லை. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற வள்ளுவரின் வாக்கிற்கு ஏற்றார் போல அனைவருக்குமான அரசாக, மக்களுக்கான அரசாக, வெறுப்பு வெறுப்பின்றி நேர்மையாக, வெளிப்படையாக, ஒளிவு மறைவின்றி இந்த அரசு செயல்படும். தமிழ்நாட்டை இந்தியாவிலேயே தலைசிறந்த மாநிலமாக உருவாக்கி காட்டுவோம். மற்ற மாநிலங்களுக்கு முன்மாதிரியாக தமிழ்நாடு விளங்க பாடுபடுவோம். அரசின் இந்த முயற்சிக்கு சட்டமன்ற உறுப்பினராக அனைவரும் முழு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று கேட்டு எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.

ஆகாஷ்வாணி. மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் கூட்டத்தொடரை தொடக்கி வைத்து ஆற்றிய உரை நிகழ்வின் நேரடி ஒலிபரப்பை இதுவரை கேட்டீர்கள். தொழில்நுட்பம் டி ஆர் வாணி வரலட்சுமி, எம் பிரசாத், எஸ் நடராஜன் ஆகியோர். நிகழ்ச்சி அமைப்பு பி சி பொன்சந்திரன். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.

நேரம் 11:15. ஆகாஷவாணி சென்னை மதியலை 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நேர்கள் இனி கேட்கலாம் தேன் சிந்தும் நேரம். நிகழ்ச்சியின் முதலில் பாரதி திரைப்படத்திற்காக ஹரிஷ் ராகவேந்தர் பாடியுள்ள பாடல்.

0: முரட்டுக்காலை திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்டீர்கள்.
1: காற்றின் கரங்கள்ல கதை சொல்ற அந்த குரல், காணாத கண்களில் கனவுகள் விதைக்கும். தூரத்து தாயின் தாலாட்டு போல தொலைந்த மனங்களுக்கு நெருக்கம் தரும் ஓசை. மலை தாண்டி கடல் தாண்டி பறந்து வந்து மனங்களோட எல்லைகளை இணைக்கிற பாலம், அறிவின் விளக்கா செய்தியும் சிந்தனையும் உழைக்கிற காற்றலைகள், அன்பின் மொழியில உலகத்தை இணைக்கிற நம்பிக்கையின் குரல், சேர்த்து சொன்னா சமூகத்தோட இதய துடிப்பு, வானொலி

நேரம் 11:15. நேர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது தேன் சிந்தும் நேரம். நிகழ்ச்சியில் இனி டிக் டிக் டிக் திரைப்படத்திற்காக கேஜே யேசுதாஸ் ஜென்சி பாடியுள்ள பாடல்.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-6458 044-249-8-6458
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agncn1@gmail.com agncn1@gmail.com

நேரம் 11:40 நேர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது தேன் சிந்தும் நேரம். நிகழ்ச்சியில் இனி ராஜபார்வை திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி, டி வி கோபாலகிருஷ்ணன் பாடியுள்ள பாடல்.

நேரம் 11:51. நேர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது தேன் சிந்தும் நேரம். தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் இனி அடுத்த வாரிசு திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா பாடியுள்ள பாடல்

0: இணைந்திருக்கின்றோம் திருச்சிராப்பள்ளி வானொலி 936 கிலோஹெர்ட்ஸ். நேரம் 12 மணி.
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
2: மெஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
3: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: குறளமுதம் சிற்றினம் சேராமை 46 அதிகாரம் 9 குறட்பா.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
2: இயற்கையாக இறைவனால் நமக்கு படைக்கப்பட்ட ஒரு அதிசயம், அற்புதம், அவசியம் எது அப்படின்னா தண்ணி தான் டக்குன்னு சொல்லுவோம். அதை உணர்ந்து பருகும்போது அதனுடைய சுவை பெருமை நமக்கு நன்கு புரியும். அதற்கும் வந்திருக்கிறது ஒரு பிரச்சனை. உலகின் நிலத்தடி நீருக்கும் தற்போது ஆபத்து நெருங்கி இருக்கிறதாம். குடிக்கவே முடியாது என பயமுறுத்துகின்றன ஆய்வுகளின் முடிவுகள். அதாவது உலகளவில் நிலத்தடி நீரின் வெப்பநிலை அதிகரிக்க தொடங்கிருச்சுன்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இந்த நூற்றாண்டின் கடைசிக்குள்ள 2.1-3.5 டிகிரி செல்சியஸ் வரை நிலத்தடி நீரின் வெப்பநிலை கூடும் அப்படின்னு அவர்கள் நடத்திய ஆய்வில் தெரிய வந்திருக்கு. ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய நியூ கேஸ்டல் மற்றும் சார்லஸ் டார்வின் பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த ஆய்வாளர்கள் உருவாக்கிய உலகளாவிய நிலத்தடி நீர் வெப்பநிலை மாதிரி மூலம் நடத்தப்பட்ட ஆய்வில் இது தெரிய வந்திருக்கு. முக்கியமா மத்திய ரஷ்யா, வடக்கு சீனா, வட அமெரிக்கா, அமேசான் மலைக்காடுகள் பகுதிகளில் அதிகப்படியான நிலத்தடி நீர் வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க. உயிர் வாழ்வதற்கு நிலத்தடி நீர் முக்கியமானதாக இருக்குன்றது நமக்கு நல்லாவே தெரியும். இந்த வெப்பநிலை அதிகரிப்பு நிலத்தடி நீரை சார்ந்துள்ள சுற்றுச்சூழல் அமைப்புகளை கடுமையாக பாதிக்குமா? முக்கிய குடிநீர் ஆதாரமாக பயன்பட்டு வரும் நிலையில் இந்த வெப்பநிலை அதிகரிப்பு அதன் பாதுகாப்பு தன்மையை சீர்குலைக்கலாம்னு சொல்றாங்க. 2099 வாக்கில் உலகம் முழுக்க சுமார் 6 கோடி முதல் 59 கோடி மக்கள் குடிக்கும் நிலத்தடி நீர் அதிக வெப்பநிலை கொண்டதா மாறியிருக்குமா? அதிக வெப்பம் கொண்ட நிலத்தடி நீரில் நோய்க்கிருமிகள் வளரும் சாத்தியக்கூறுகள் இருக்கிறதுனால மனிதர்கள்

0: ஆரோக்கியத்திற்கு இது கேடா அமையும்னு சொல்றாங்க. ஏற்கனவே குடிநீர் தட்டுப்பாடு நிலவி வரக்கூடிய பகுதிகளில் இந்த பாதிப்பு இன்னும் அதிகமாக இருக்குமா? நிலத்தடி நீரை சார்ந்துள்ள விவசாயம், அதன் உற்பத்தி பாதிக்கப்படுமா? அதிக வெப்பநிலை கொண்ட தண்ணீரில் கரைந்த நிலை ஆக்சிஜன் குறைவாக இருக்கும். அப்படின்றதுனால நிலத்தடி நீரை ஆதாரமாக கொண்ட நதிகளில் இருக்கக்கூடிய மீன்கள் உயிர் வாழ முடியாது. இப்படி பல்வேறு ஆபத்துகளை உள்ளடக்கிய நிலத்தடி நீர் வெப்பநிலை அதிகரிப்பு புவி வெப்பமயமாதல் மற்றும் காலநிலை மாற்ற விளைவுகளை நாம் தீவிரமான விஷயமாக எடுத்துக்க வேண்டிய நேரம் இது அப்படின்றத தான் இந்த செய்தி நமக்கு உணர்த்துது.
1: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
2: NCERT
3: தேசிய கல்வி ஒலிபரப்பு,
2: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
3: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
2: மாலை 5:30 மணிக்கு
3: NCERT
2: வகுப்பறையாகும்
3: உங்கள் வரவேற்பறை.
2: தேசிய கல்வி ஒலிபரப்பு.

நேரம் 12:10. ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். கேட்கலாம் சங்கீத சாரல். இன்றைய நிகழ்ச்சியில் தஞ்சாவூர் என் வீராசாமி அவர்கள் வாசித்த கிளாரினெட் இசை. முதலாவதாக சாரசமுகி எனத் தொடங்கும் கவுட மல்ஹர் ராகம் ரூபக தாளத்தில் முத்தையா பாகவதர் சாகித்யம்.

சங்கீத சாரலில் அடுத்து மறுக்கேலரா எனத் தொடங்கும் ஜெயந்த ஸ்ரீராகம் ஆதி காலத்தில் அமைந்த தியாகராஜர் கீர்த்தனை.

நிகழ்ச்சியின் நிறைவாக அவை அறிந்து என தொடங்கும் வந்தனதாரினி ராகம் ரூபக தாளத்தில் அமைந்த எம் எம் தண்டபாணி தேசிகர் பாடல்.

0: அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாட்டின் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாப்பதற்காக தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இளையோர் நலனுக்காக எண்ணற்ற வாய்ப்புகளை மத்திய அரசு வழங்கியுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். தமிழகத்தின் நிதிநிலையை மீண்டும் சீரான பாதைக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொண்டு வருவதாக மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்துள்ளார். ஹிமாச்சல பிரதேசத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். மக்கா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா மற்றும் அன்மோல்கர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். நாட்டின் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாப்பதற்காக மத்திய அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதற்காக கடந்த 12 ஆண்டுகளாக செயல்படுத்தப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டுள்ளார். உலகின் மிகப்பெரிய அருங்காட்சியகத்தை ஏற்படுத்தியது, உலக சாதனையுடன் மகா கும்பமேளாவை வெற்றிகரமாக நடத்தியது உள்ளிட்டவற்றையும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உலகின் மிக உயரமான சிலை குஜராத்தின் கெவாடியாவில் நிறுவப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். உலகின் பழமை வாய்ந்த மருத்துவ முறையாக ஆயுர்வேதா திகழ்கிறது என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். கலாச்சாரத்துறையின் கீழ் இதுவரை இல்லாத அளவிற்கு மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், கடந்த 12 ஆண்டுகளாக கலாச்சாரத்துறையின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட மேம்பாட்டு பணிகளை பட்டியலிட்டுள்ளார். அயோத்தி ராமர் கோயில், காசி விஸ்வநாத் வழித்தடம், உஜ்ஜைன் மகாகாலேஸ்வர் கோயில் மேம்பாட்டு பணிகள் போன்றவை குறிப்பிடத்தக்க சாதனைகள் ஆகும் என்று அவர் கூறியுள்ளார். கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்த 1 கோடிக்கும் மேற்பட்ட ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டின் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட 11 பழங்குடியின தலைவர்களின் அருங்காட்சியகங்கள், வெளிநாடுகளிலிருந்து 660க்கும் மேற்பட்ட புராதன சின்னங்கள் மீட்பு போன்றவையும் சாதனை பட்டியலில் அடங்கும் என்றும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இளையோர் நலனுக்காக எண்ணற்ற வாய்ப்புகளை மத்திய அரசு வழங்கியுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். இது தொடர்பாக நாளிதழ் ஒன்றில் எழுதியுள்ள கட்டுரையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். கல்வி, திறன் மேம்பாடு, விளையாட்டு, சுகாதாரம், தொழில் ஆகிய துறைகளில் இளையோருக்கு உரிய வாய்ப்புகளை மத்திய அரசு ஏற்படுத்தி கொடுத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோர் முக்கிய பங்கு வகிப்பார்கள் என்பதை கருத்தில் கொண்டு மத்திய அரசு இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். நொய்டா சர்வதேச விமான நிலையத்தில் முதலாவது சரக்கு விமானம் தரையிறங்கியுள்ளதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சென்னையிலிருந்து இந்த சரக்கு விமானம் நொய்டாவில் தரையிறங்கியதாக குறிப்பிட்டுள்ளார். தோல் பொருட்கள்

0: பொருட்கள், வாகன உதிரி பாகங்கள் உள்ளிட்டவை இந்த விமானத்தில் கொண்டுவரப்பட்டதாகவும் அவர் கூறினார். இந்த விமான நிலையத்தில் வணிக பயன்பாட்டிற்கான போக்குவரத்து கடந்த 2 நாட்களுக்கு முன் தொடங்கியதையும் திரு ராம்மோகன் நாயுடு சுட்டிக்காட்டியுள்ளார். கேரளாவில் பிஎம் ஸ்ரீ திட்டம் தொடர்பான காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி அரசின் நிலைப்பாடு வரவேற்கத்தக்கது என்று மத்திய இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி கூறியுள்ளார். திரிசூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதன் மூலம் மாணவர்கள் பயனடைவார்கள் என்றார். கல்வியில் அரசியலை புகுத்தக்கூடாது என்றும் திரு சுரேஷ் கோபி கேட்டுக் கொண்டார். தில்லியில் அரசின் திட்டங்களை பொதுமக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் சிறப்பு முகாம்கள் நடைபெற உள்ளதாக முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இத்தகைய மக்கள் நல முகாமை தொடங்கி வைத்து அவர் பேசினார். தில்லி முழுவதும் 42 இடங்களில் இந்த முகாம்கள் 3 நாட்கள் நடைபெறும் என்றும் அவர் கூறினார். தில்லி மற்றும் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து அறிந்து கொள்வதோடு அதன் பயன்களையும் இந்த முகாம்கள் மூலம் பொதுமக்கள் பெறலாம் என்றும் திருமதி ரேகா குப்தா தெரிவித்தார். ஜார்க்கண்டிலிருந்து மாநிலங்களவைக்கு 2 உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தலின் வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது. 2 பதவியிடங்களுக்கு 3 பேர் போட்டியிடுவதால் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. காலை 9 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 4 மணி வரை நடைபெறும். வாக்குப்பதிவு முடிந்தவுடன் வாக்கு எண்ணிக்கை தொடங்கி முடிவுகள் அறிவிக்கப்படும். இந்த தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் திரு பிரணவ் ஜாவும், ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா சார்பில் திரு பைத்யநாத் ராமும், பிஜேபி ஆதரவுடன் சுயேட்சை வேட்பாளராக திரு பரிமல்நாத் வாணியும் போட்டியிடுகின்றனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தின் நிதிநிலையை மீண்டும் சீரான பாதைக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை தவேக அரசு மேற்கொண்டு வருவதாக மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். இன்று சட்டப்பேரவையில் ஆற்றிய உரையில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். கடந்த சில ஆண்டுகளாக தமிழகத்தின் நிதிநிலைமை மோசமான சீர்கேட்டை சந்தித்துள்ளதாகவும் அவர் கூறினார். வருவாய் வரவுகளில் ஏற்படும் இழப்புகள் சரி செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழக மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை தவேக அரசு முழுமையாக நிறைவேற்றும் என்றும் அவர் கூறினார். கூட்டணி ஆட்சி தத்துவத்தின் இலக்கணமாக தவேக அரசு திகழ்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். தமிழக அரசியல் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்பதை தவேக அரசு செய்து காட்டியுள்ளதாகவும் அவர் கூறினார். தமிழகத்திற்கு உரிய நிதி பகிர்வினை மத்திய அரசிடம் கோரும் வகையில் சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்றும் அவர் கூறினார். இதனை சட்ட ரீதியாக பெறுவதற்கு ஏதுவாக சட்ட வல்லுநர்கள் அடங்கிய சிறப்பு குழு அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு படை மாவட்டம் தோறும் உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ஊழல் முற்றிலுமாக அகற்றப்பட்டு வெளிப்படையான நிர்வாகம் உறுதி செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். புதிய தடுப்பணைகள் கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். தமிழகத்தின் நதிநீர் உரிமைகள் பாதுகாக்கப்படும். நிலையான சுற்றுலா கொள்கை வகுக்கப்படும். தொழில் வளர்ச்சிக்கு ஊக்கம் அளிக்கப்படும். முதலீடுகளை ஈர்ப்பதற்கு ஏதுவாக ஆணையம் ஒன்று ஏற்படுத்தப்படும். அரசு துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்கள் தேர்வாணையங்கள் மூலம் குறித்த காலத்திற்குள் நிரப்பப்படும். விளையாட்டு வீரர்களுக்கு ஊக்கம் அளிக்கும் வகையில் ஒலிம்பிக் உயர்தர மையங்கள் ஏற்படுத்தப்படும். மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் அனைத்து துறைகளையும் உள்ளடக்கிய வெற்றி தமிழகம் என்ற தொலைநோக்கு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் போன்ற அறிவிப்புகளையும் அவர் வெளியிட்டார். நாட்டிலேயே தலைசிறந்த மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு அனைத்து உறுப்பினர்களும் ஆதரவளிக்க வேண்டும் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டார். மேற்கு வங்கத்தில் சமூக விரோதிகளுக்கு எதிராக உறுதியான நடவடிக்கைகளை பிஜேபி அரசு மேற்கொண்டு வருவதாக ஆளுநர் திரு ஆர் என் ரவி கூறியுள்ளார். அம்மாநில சட்டப்பேரவையில் ஆற்றிய உரையின்போது அவர் இவ்வாறு கூறினார். ஊழல் முற்றிலும் ஒழிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மாநிலத்தில் சட்டவிரோதமாக தங்கியுள்ள

0: உள்ளவர்கள் கண்டறியப்பட்டு அவர்கள் வெளியேற்றப்படுவார்கள் என்றும் திரு ஆர் என் ரவி கூறினார். ஆந்திராவில் அரசு அதிகாரிகள் களப்பணியில் ஈடுபடுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். அமராவதியில் பல்வேறு துறைகளின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். ஒவ்வொரு அதிகாரியும் மக்களை சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிவதோடு அவற்றை களைவதற்குரிய நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு சந்திரபாபு நாயுடு வலியுறுத்தினார். ஹிமாச்சல பிரதேசத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். சம்பா மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் சென்று கொண்டிருந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்தாக்கில் விழுந்ததில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். மக்கா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா மற்றும் அன்மோல்கர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அஷ்மிதா சாலிஹா 22-20, 21-15 என்ற சிற்கணக்கில் அமெரிக்காவின் இஷிகா ஜெய்ஸ்வாலை வென்றார். மற்றொரு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் மலேசியாவின் கோ ஜின்வே காயம் காரணமாக போட்டியிலிருந்து பாதியிலேயே வெளியேறியதையடுத்து அன்மோல்கர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாப்பதற்காக தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இளையோர் நலனுக்காக எண்ணற்ற வாய்ப்புகளை மத்திய அரசு வழங்கியுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். தமிழகத்தின் நிதிநிலையை மீண்டும் சீரான பாதைக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொண்டு வருவதாக மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். ஹிமாச்சல பிரதேசத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். மக்கா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா மற்றும் அன்மோல்கர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆண்டுக்கு ஆண்டு மெருகேறும் ஒலிபரப்பின் தரம், நேயர்களின் அன்போ என்றும் நிரந்தரம். இணைந்திருக்கிறீர்கள் ஆகாஷ்வாணி திருச்சி அலைவரிசையோடு.

0: NCERT
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
0: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
1: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
0: மாலை 5:30 மணிக்கு
1: NCERT
0: வகுப்பறையாகும்.
1: உங்கள் வரவேற்பறை.
0: தேசிய கல்வி ஒலிபரப்பு.

0: மொழிகளை கடந்த இசை அனுபவமாய் வந்தது பாப்கார்னா.
1: ஆகாஷவாணி நேரம் பகல் ஒரு மணி. திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்கவிருப்பது உங்களின் மடல் வழி விருப்ப காவிய கானங்களாய் மதுர கீதம். நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் விரும்பியிருக்கும் நேயர்கள் லால்குடி ராஜேந்திரன், கஜலட்சுமி, பிரதீபன், வித்யா, சதீஷ்குமார், தீபிகா, ஹேமித்ரா இவங்க விரும்பியிருக்கும் பாடல் தாய் சொல்லை தட்டாதே படத்திலிருந்து.

மதுரை கீதம் தரும் அடுத்த பாடல் கோவை கு கவுண்டம்பாளையம், மதுசூதனன், ஷஷ்வந்த், விஷ்ணு, லாவண்யா, வளர்மதி இவர்கள் விரும்பியிருக்கும் பாடல் கனிமுத்து பாப்பா படத்திலிருந்து பி. சுஷிலாவின் குரலில்.

நேயர்களின் மடல்வழி விருப்பமாய் நாம் கேட்டுட்ருக்கோம் மதுரை கீதம் காவிய கானங்களின் அணிவகுப்பாய். திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் குமாரமங்கலம் லோகநாதன், புஷ்பலதா, லிங்கேஷ், யுவராஜ், மகேஸ்வரி, சதீஷ், மாளவிகா, சுந்தர், யுவா, உத்தமர்கோவில், தனவாக்கியம், பழனி, தமிழரசி இவர்கள் விரும்பியிருக்கும் பாடல் நாடோடி படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன், பி. சுஷீலா குரல்களில்.

காற்றலைகளில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நேயர்களின் காகித வடிவிருப்ப காவிய கானங்களை நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் சூரியகாந்தி படத்திலிருந்து. பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் மலைக்கோட்டை ரங்கராஜ், தேவிகா, சரண்யா, மணி, தனிஷிகா ஸ்ரீ இவர்கள் விருப்பமாய் டி எம் சவுந்தரராஜன் பாடியிருக்கும் பாடல்

1:18 நேர்கள் இணைந்திருப்பது திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெட்ஸில். அடுத்து வரக்கூடிய பாடலை விரும்பியிருக்கும் நேர்கள் ராமேஸ்வரம் ஆசிக் தௌஃபிக் இவர்கள் விருப்பமாய் மதுரை கீதத்தில் வரும் அடுத்த பாடல் பூஜைக்கு வந்த மலர் படத்திலிருந்து ஏ.எல். ராகவன் எல்.ஆர். ஈஸ்வரி குரல்களில்

மதுர கீதம் தரும் அடுத்த பாடலை விரும்பியிருக்கும் நேர்கள் திருமழி செய்றாணி மணிவண்ணன், லட்சுமி ஜெயந்தி ஆனந்தி, நீலாங்கரை ராகுல், ஷாலினி, கண்ணகி நகர் பெரியசாமி, சஜித்குமார், மயிலாப்பூர், மணிகண்டன் இவங்க விரும்பியிருக்கும் பாடல் பாசமலர் படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் குழுவினர் பாடியிருப்பது.

மதுர கீதம் தர மாடுத்த பாடல் விரும்பி இருக்கும் நேர்கள் குமரநகர் லட்சுமி நிதீஷ் சுவாமிநாதன் நளினி கார்த்திகேயன் இவர்கள் விருப்பமாய் புதையல் படத்திலிருந்து பி. சுஷிலாவின் குரலில்

0: NCERT
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
0: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
1: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
0: மாலை 5:30 மணிக்கு
1: NCERT
0: வகுப்பறையாகும்.
1: உங்கள் வரவேற்பறை.
0: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
2: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
3: மிஷின்ல துணிய போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
2: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
4: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகாரளியுங்கள். RBI சொல்கிறது. விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: தொடர்வது பாசதீபம் படத்திலிருந்து பி. சுஷிலாவின் குரலில்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் பொது அமைதியை நிலைநாட்டி பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்துவதே மாநில அரசின் முதன்மையான லட்சியம் என்று ஆளுநர் திரு ஆர் பி அர்லைக்கர் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வரும் செவ்வாய்க்கிழமை வரை 3 நாட்கள் நடைபெறும் என்று பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் அதிபர் இமானுவல் மேக்ரனுடன் இணைந்து உயர் தொழில்நுட்ப உச்சிமாநாட்டில் இன்று பாரிஸில் பங்கேற்கிறார். தமிழ்நாட்டில் மின்வெட்டு பிரச்சினைகள் உடனுக்குடன் சரி செய்யப்படுவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு சி டி ஆர் நிர்மல்குமார் தெரிவித்தார். நியூசிலாந்தில் நடைபெறும் சர்வதேச மகளிர் ஹாக்கி போட்டியின் அரையிறுதிக்கு இந்தியா முன்னேறியது. இனி விரிவான செய்திகள். தமிழ்நாட்டில் பொது அமைதியை நிலைநாட்டி பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை ஒடுக்கி பாதுகாப்பான சூழலை உருவாக்குவதே மாநில அரசின் முதன்மையான லட்சியம் என்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். 17வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடரில் இன்று உரையாற்றிய ஆளுநர் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை மற்றும் சமூக விரோத செயல்களில் ஈடுபடுவோருக்கு கடும் தண்டனைகள் வழங்கப்படும் என்றார். தமிழ்நாட்டில் போதைப் பொருள் தடுப்பு சிறப்பு படை அனைத்து மாவட்டங்களிலும் உருவாக்கப்பட்டு போதைப் பொருள் புழக்கம் முற்றிலுமாக ஒழிக்கப்படும். கள்ள சாராயத்தையும் சட்டவிரோத மது விற்பனையும் முற்றிலும் ஒழிக்க கடுமையான விதிகள் நடைமுறைப்படுத்தப்படும். மதுபான விநியோக முறைகேடுகள் தடுக்கப்பட்டு சமூக பொருளாதார சூழல் நல்வழிப்படுத்தப்படும். கனிமங்கள் மூலமாக கிடைக்கும் வருவாயை இரட்டிப்பாக்க தீவிர முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். நீர்நிலைகளின் கொள்ளளவை அதிகரிக்க வழிவகை செய்யப்படும். வேளாண் விளைபொருட்களுக்கு லாபகரமான விலை கிடைப்பது உள்ளிட்ட விவசாயிகளின் நலன்கள் முன்னுரிமையில் செயல்படுத்தப்படும். வெளிப்படையான தூய்மையான நிர்வாகத்தை மக்களுக்கு வழங்கும் வகையில் முறையற்ற நிதி பரிமாற்றங்களும் இடைத்தரகர்களின் தலையீடுகளும் முற்றிலும் ஒழிக்கப்படும் என்று ஆளுநர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் இருமொழிக் கொள்கை தொடர்ந்து நடைமுறைப்படுத்தப்படும் என்று கூறிய அவர், அனைவருக்கும் கல்வி இயக்கம் திட்டத்தின் கீழ் தமிழகத்திற்கு உரிய நிதியை மத்திய அரசு விடுவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். உச்சநீதிமன்ற கிளை சென்னையில் அமைக்க வலியுறுத்தப்படும். தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்படும் நீண்டகால பிரச்சினைக்கு தீர்வுகாண மத்திய அரசிடம் தொடர்ந்து வலியுறுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். காலநிலை மாற்றங்களை எதிர்கொள்வது, நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துவது, முல்லைப்பெரியார் அணையின் நீர்மட்டத்தை அதிகரிப்பது, தென்மாநில நதிகளை இணைப்பது போன்ற நடவடிக்கைகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்படும் என்றார். தமிழகம் உலகளாவிய பாரம்பரிய சூழல்சார் சுற்றுலா தலமாக உயர்த்தப்படும். தமிழ்நாட்டில் தொழில் நிறுவனங்கள் தொடங்குவதற்கான நடைமுறைகள் எளிமையாக்கப்பட்டு லட்சக்கணக்கான வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றும் ஆளுநர் குறிப்பிட்டார். ஏழை மக்களை கண்டறிந்து அவர்களது வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் சுயதொழிலுக்கான வாய்ப்புகளை அரசு ஏற்படுத்தி தரும். தூய்மையான குடிநீர் விநியோகம், நகர்ப்புற கட்டமைப்பு, டிஜிட்டல் நிர்வாகம், நிலையான பொருளாதார வாய்ப்புகள் ஏற்படுத்தப்படும். அரசு துறைகளில் உள்ள காலி பணியிடங்கள் தேர்வாணையங்கள் மூலம் நிரப்பப்படும். தமிழ்நாட்டின் 69% இடஒதுக்கீட்டை பாதுகாக்க அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார். அரசுக்கு நிதி பற்றாக்குறை இருந்தாலும் தாவேகாவின் தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் என்று உறுதியளித்தார். மறைந்த கொள்கை தலைவர்கள் வழியில் இந்த அரசு செயல்படும் என்று கூறிய அவர், மக்கள் நலன் சார்ந்த விஷயங்கள் குறித்து உறுப்பினர்கள் ஆக்கப்பூர்வமாக விவாதிப்பார்கள் என்றும் நம்பிக்கை வெளியிட்டார். ஒசூர், கோவை, மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களை தொடங்க அனுமதி அளிக்க வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தினார். தமிழ்நாட்டிற்கு சேர வேண்டிய உரிய நிதி பகிர்வினை கோர சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்படுவதோடு உச்சநீதிமன்றம் வரை சென்று நிதி பகிர்வினை சட்ட ரீதியாக பெற சட்ட வல்லுநர்கள் அடங்கிய சிறப்பு குழு அமைக்கப்படும் என்றும் ஆளுநர் குறிப்பிட்டார். வறுமை இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்குவதே தமிழக அரசின் முக்கிய குறிக்கோள் என்றும் அவர் கூறினார்.

0: தமிழ்நாட்டில் வாழும் ஒவ்வொரு தனிநபர் மீதும் 1 லட்சம் ரூபாய்க்கு மேற்பட்ட கடன் சுமை உள்ளதாக தெரிவித்த ஆளுநர், 2021-22 நிதியாண்டில் வரி வருவாய் மற்றும் திட்ட அமலாக்கத்தில் திட்டமிட்ட ஊழல் காரணமாக வரி வருவாய் 5.45% குறைந்ததாக கூறினார். அரசுக்கு நியாயமாக சேர வேண்டிய வருவாயை அரசின் கருவூலத்திற்கு கொண்டுவர ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை அரசு தொடங்கியுள்ளதாகவும் தெரிவித்தார். முன்னதாக தலைமை செயலகத்திற்கு வந்த ஆளுநரை பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் வரவேற்றார். தொடர்ந்து காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை ஆளுநர் ஏற்றுக்கொண்டார். தமிழ் தாய் வாழ்த்திற்கு பின்னர் தேசிய கீதத்துடன் பேரவை நிகழ்ச்சிகள் தொடங்கின. இதனிடையே பேரவைக்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், தமிழகத்தின் வளர்ச்சிக்கும் குழந்தைகள் பெண்கள் விவசாயிகளின் பாதுகாப்பிற்கும் எவ்விதமான வலிமையான திட்டங்களும் ஆளுநர் உரையில் இடம்பெறவில்லை என குறை கூறினார். செய்தியாளர்களிடம் பேசிய அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி, புதிய திட்டங்கள் எதுவும் ஆளுநர் உரையில் இடம்பெறவில்லை என்று குறை கூறினார். சட்டம் ஒழுங்கை காக்க எவ்வித நடவடிக்கையும் தாவேக அரசு எடுக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நாளை தொடங்கி வரும் செவ்வாய்க்கிழமை வரை 3 நாட்கள் நடைபெறும் என்று பேரவைத் தலைவர் அறிவித்துள்ளார்.
1: 19/6/2026 வெள்ளிக்கிழமையும், 20/6/சனிக்கிழமை விடுமுறை, 21/6/2026 ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை, 22/6/2026 ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது விவாதம், 23ஆம் தேதி தொடர்கிறது ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்துக்கு பதில் உரை இருக்கும். அன்னைக்கு பேரவை வழக்கம் போல 9:30 இன்றைக்குதான் 10 மணிக்கு வைத்தோம். மஞ்ச நாட்கள்லாம் 9:30 கூடும். குறுகிய கால கூட்டத்தொடராக இருக்கிற காரணத்தினால கேள்வி பதில் அனுப்பி அது துறையிடமிருந்து பெற்றுத்தருவதில் காலதாமதம் ஏற்படும். எனவே வினா விடை
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் அதிபர் இமானுவல் மேக்ரோனுடன் இணைந்து உயர் தொழில்நுட்ப உச்சிமாநாட்டில் பாரிஸில் இன்று பங்கேற்கிறார். இந்தியாவின் புதிய படைப்பாற்றல் திறனுடன் கூடிய புதிய தொழில்நுட்பங்களை இதில் எடுத்துரைப்பதோடு தொழில் சார்ந்த முன்னேற்றங்கள் குறித்தும் பிரதமர் இதில் உரையாற்றுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமது ஐரோப்பிய நாட்டு பயணத்தின் ஒரு பகுதியாக பிரான்ஸ் நாட்டின் தொழில் தலைவர்களுடன் முக்கிய ஆலோசனைகளையும் பிரதமர் மேற்கொள்கிறார். இந்தியா பிரான்ஸ் நாடுகளின் பொருளாதார மற்றும் தொழில்துறை சார்ந்த ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்த பேச்சுவார்த்தைகள் இதில் இடம்பெறுகின்றன. பிரதமர் தமது 6 நாள் அரசுமுறை பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று நாடு திரும்ப உள்ளார்.
2: பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சீரிய தலைமையில் கடந்த 12 ஆண்டுகளில் அனைவருக்குமான வளர்ச்சி என்ற கொள்கையுடன் அரசு செயலாற்றி வரும் நிலையில், நக்சல் தீவிரவாதம் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வேரோடு பயங்கரவாதம் களையப்பட்டு வளர்ச்சித் திட்டங்கள் வெற்றிகரமாக முன்னெடுத்துச் செல்லப்படுவது குறித்த செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. மத்திய அரசின் ஒருங்கிணைந்த பல்முனை பாதுகாப்பு செயல்பாடு திட்டங்கள் தீவிரவாத நடவடிக்கைகளுக்கான பண விநியோகத்தை முடக்கியது. வளர்ச்சித் திட்டங்களை முன்னெடுத்ததால் நக்சல் பாதிக்கப்பட்ட பகுதிகள் மாவோயிஸ்ட் தீவிரவாத நடவடிக்கைகளிலிருந்து விடுபட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டு நக்சல் தீவிரவாதம் இல்லாத நாடாக இந்தியா உருவெடுக்கும் என்ற உள்துறை அமைச்சரின் உறுதிமொழிக்கு ஏற்ப பல்வேறு பகுதிகளில் மாவோயிஸ்ட் தொடர்புகளை தகர்த்தெறியும் வகையில் முனைப்பு இயக்கங்களை மத்திய அரசு செயல்படுத்தியது. சத்தீஸ்கட் மற்றும் ஜார்க்கண்ட் பகுதிகளில் மத்திய அரசின் சீரிய வளர்ச்சித் திட்ட முயற்சிகளால் நக்சல் தீவிரவாதம் தகர்க்கப்பட்டுள்ளது. தேசிய புலனாய்வு முகமையின் உறுதியான நடவடிக்கைகளால் பயங்கரவாதத்தை ஊக்குவித்த பல்வேறு தலைவர்கள் கொல்லப்பட்டு அப்பகுதிகளில் வளர்ச்சி உறுதி செய்யப்பட்டதை அடுத்து மக்கள் அமைதியுடனும் இறையாண்மையுடனும் வாழ்கின்றனர். இதுகுறித்து திருச்சியைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற துணை ராணுவப் படை வீரர் திரு எஸ் தனபால் எமது செய்திப்பிரிவிடம் பேசுகையில்,
3: பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மற்றும் விரைவான வளர்ச்சி திட்டங்களை ஒருங்கிணைத்து செயல்படுத்தியது. பாதுகாப்பு நடவடிக்கையின் விளைவாக 2026 ஆண்டில் இதுவரை 26 நக்சல்கள் செயலிழக்க செய்யப்பட்டுள்ளனர். தேசிய புலனாய்வு முகமை நக்சல் அமைப்புகளின் நிதி ஆதாரங்களின் முறியடிப்பதில் முக்கிய பங்கு வகித்தது. இதன் மூலம் அவர்களின் செயல்பாட்டு திறன் பெருமளவில் குறைக்கப்பட்டது. இந்த நடவடிக்கைகளால் நக்சல் பாதிப்பு பகுதி

0: சாலை, கல்வி, மருத்துவம், வேலைவாய்ப்பு மற்றும் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்பட்டன. மக்கள் அமைதியாகவும் பாதுகாப்பாகவும் வாழும் சூழல் உருவாகியுள்ளது.
1: தமிழ்நாட்டில் மின்வெட்டு பிரச்சினைகள் உடனுக்குடன் சரி செய்யப்படுவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு சி டி ஆர் நிர்மல்குமார் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 4.5 லட்சம் மின்மாற்றிகள் மாநிலத்தில் உள்ளதாகவும், 52 இடங்களில் நேற்றைய தினம் மின்தடை ஏற்பட்டது

0: இடங்களில் நேற்றைய தினம் மின்தடை ஏற்பட்டதாகவும் கூறினார். 37 இடங்களில் ஒரு மணி நேரத்திற்குள்ளாகவே மின் விநியோகம் சீரானதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலையொட்டி வாக்குப்பதிவு இயந்திரங்களின் முதல்கட்ட சரிபார்ப்பு பணிகள் இன்று தொடங்கியதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆனந்த் மோகன் தெரிவித்துள்ளார். நியூசிலாந்தில் நடைபெறும் சர்வதேச மகளிர் ஹாக்கி போட்டியின் அரையிறுதிக்கு இந்தியா முன்னேறியுள்ளது. இன்று நடைபெற்ற ஆட்டத்தில் இந்தியா உருகுவேயை 3-2 என்ற கோல் கணக்கில் வென்றது. தொடர்ந்து 3 வெற்றிகளை பெற்று பூல் ஏ பிரிவில் முதலிடத்தை பெற்றதை தொடர்ந்து இந்தியா அரையிறுதிக்கு தகுதி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் பொது அமைதியை நிலைநாட்டி பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்துவதே மாநில அரசின் முதன்மையான லட்சியம் என்று ஆளுநர் திரு ஆர் பி அர்லேக்கர் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வரும் செவ்வாய்க்கிழமை வரை 3 நாட்கள் நடைபெறும் என்று பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி பிரான்ஸ் அதிபர் இமானுவல் மேக்ரனுடன் இணைந்து உயர் தொழில்நுட்ப உச்சிமாநாட்டில் இன்று பாரிஸில் பங்கேற்கிறார். தமிழ்நாட்டில் மின்வெட்டு பிரச்சினைகள் உடனுக்குடன் சரி செய்யப்பட்டு வருவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு சி டி ஆர் நிர்மல்குமார் தெரிவித்தார். நியூசிலாந்தில் நடைபெறும் சர்வதேச மகளிர் ஹாக்கி போட்டியின் அரையிறுதிக்கு இந்தியா முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: நாம் இணைந்திருக்கிறோம் FM Rainbow 102.1 ஓடு.

0: opens 60-day window for peace negotiations. And in hockey, India beat Uruguay 3-2, advanced to semi-finals in FIH Women's Nations Cup in New Zealand. And with that, we end the midday news.
1: நேரம் 2:15. இசையோடும் இனிமையோடும் என்றென்றும் இணைந்திருங்கள் திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு.
2: வேளாண் அரங்கம். இன்றைய நிகழ்ச்சியில் இறால் வளர்ப்பில் நீர் மற்றும் மண் தர மேலாண்மை உரை வழங்குகிறார் நாகப்பட்டினம் மாவட்டம் தலைஞாயிறு டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் பி இலக்கணை அவர்கள்.
3: இறால் வளர்க்குறதுக்கு தரமான மண், அதாவது தகுதியான மண் அப்படிங்கிறத நம்ம எப்படி வந்து செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு இடத்த வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோம். அந்த செலக்ட் பண்ணுற இடம் இறால் வளர்ப்புக்கு உகந்ததா, இறாலோட உற்பத்தி வந்து நமக்கு எப்படி அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. அந்த மண் வந்து என்னென்ன காரணிகளை பெற்றிருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வளமான மண்ணில் மினரல்ஸ் நிறைய இருக்கணும். மினரல்ஸ்னால் பாஸ்பரஸு, நைட்ரஜன் இந்த மாதிரி மினரல்ஸ் இருக்கணும். அது மாதிரி அந்த மண்ணில் உள்ள சத்தை வந்து நம்ம தண்ணி ஃபில் பண்ணுறப்ப மண்ணில் இருக்க அந்த நியூட்ரியன்ஸ் வந்து அதிகமாக ஒரே நேரத்தில் வந்து வெளியிடக்கூடாது. மண் வந்து தக்க வச்சுக்கிட்டு ஸ்லோவாக அந்த மினரல்ஸை வந்து வெளியிடணும். அப்படி வெளியிட்டால் தான் அதில் வந்து ஆல்கே, இது ஆல்கே அப்படிங்கிறது இறால் வளர்ப்புக்கு வந்து தேவையான ஒரு இயற்கையான உணவு. அது நம்ம என்னதான் வந்து செயற்கை உணவை கொடுத்தாலும், நம்ம இயற்கை உணவு கொடுத்தோம் அப்படின்னா இறால் வளர்ச்சி வந்து நல்லா இருக்கும். அதில் அடுத்தது நம்ம எந்த இடத்த வந்து செலக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது அடுத்த இம்பார்ட்டன் ஒரு விஷயம். அதாவது ஒரு லேண்டு இருக்குது அப்படிங்கிறப்ப அந்த லேண்டை வந்து எதுக்குமே யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறப்ப அந்த இடத்த நம்ம வந்து இறால் வளர்க்கலாம் அப்படின்னா அந்த மாதிரி இடத்த வந்து நம்ம செலக்ட் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா, இப்போ வந்து விவசாயத்தையும் இறால் வளர்ப்பையும் கம்பேர் பண்ணுறப்ப விவசாயத்தை விட இறால் வளர்ப்பில் வந்து நமக்கு ப்ராஃபிட், அதாவது 90லேருந்து ஒரு 100 நாளில் வந்து நமக்கு லாபம் அதிகமாக இருக்குது. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து இடத்த செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு சாயிலோட டெக்ஸ்சர் அப்படின்னு பார்க்குறப்ப, அதாவது அந்த மண்ணில் வந்து என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, வண்டல் மண் இருக்கணும், மணல் இருக்கணும், களிமண், மூணோட கலவை இருந்தாதான் அந்த மண்ணில் நம்ம ரால கல்ச்சர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றோம். இந்த களிமண் ஒரு சில இடத்துல வந்து அதிகமா இருக்கும், ஒரு சில இடத்துல கம்மியா இருக்கும். 25-30% வரை களிமண் இருந்தாதான் ரால் வளர்க்க முடியும். ஏன் வந்து 20-30% களிமண் இருக்கணும் அப்படிங்கிறோம்னா, அங்கதான் கரிம பொருள் அதிகமா கிடைக்கும். அதே மாதிரி நீரை வந்து தக்க வச்சுக்கிற தன்மை வந்து அந்த 25-30% களிமண் உள்ள மண்ணில் தான் அதிகமா இருக்கும். அதே மாதிரி களிமண் அதிகமா இருந்தாலோ அதை விட கம்மியா இருந்தாலோ நீரை வந்து உடனே உறிஞ்சிக்கும். சில நேரத்தில் தண்ணியே வந்து தக்க வச்சுக்கிற தன்மை வந்து அதில் கம்மியாக இருக்கும். அடுத்தது வந்து pH, அமிலக்காரத்தன்மை அப்படின்னு சொல்றோம். இந்த அமிலக்காரத்தன்மை வந்து ரொம்ப முக்கியம். 6.5-7.5 தான் சாயிலோட pH இருக்கணும். சாயிலுக்கு வேற pH, தண்ணிக்கு வேற pH. இப்போ வந்து சாயிலுக்கு வந்து 6.5, அதாவது 6.5-7.5 வரை தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றோம். ஏன் இந்த 6.5-7.5 வரை இருக்கணும் அப்படிங்கிறோமா, இப்போ அந்த ரேஞ்சில் தான் வந்து இறால் வளர்ச்சிக்கு தேவையான நைட்ரஜன், பாஸ்பரஸ், கந்தகம், இரும்பு, மேங்கனீஸ், துத்தநாகம் அப்படிங்கிற அந்த மின கரெக்டான அளவு கிடைக்கும். அந்த கரெக்டான அளவு கிடைக்கிறப்ப அங்க இறால் வளர்ச்சி விகிதம் வந்து அதிகமா இருக்கும். அடுத்தது கால்சியம் கார்பனேட். கால்சியம் கார்பனேட் பாக்குறப்ப மோர் தென் 5% கால்சியம் கார்பனேட் இருக்கணும். ஏன் வந்து மோர் தென் 5% இருக்கணும் அப்படின்னா, அதுல வந்து நுண்ணுயிரிகளோட ஆக்டிவிட்டி வந்து அதிகரிக்கும். நுண்ணுயிரிகளோட ஆக்டிவிட்டி ஏன் அதிகரிக்கணும் அப்படின்னு பாக்குறப்ப, நம்ம இறால் வளர்க்கிறப்ப அதிகமா நம்ம வந்து ஃபீடு போடுவோம். ஃபீடு போடுறப்ப அது வந்து குளத்துல டெபாசிட் ஆகும். டெபாசிட் ஆகுறப்ப ஃபீடெல்லாம் வந்து ஒரு மாதிரி கருப்பு கலர்ல அந்த மண்ணை வந்து உருவாக்கும். அந்த மண்ணுல வந்து நுண்ணுயிரிகள் தாக்கம் இருந்துச்சுன்னா அது வந்து அந்த மண்ணோட தரத்தை கூட்டும். இப்ப வந்து கால்சியம் கார்பனேட்டோட அளவு கம்மியா இருந்துச்சு அப்படின்னா அந்த மண்ணு வந்து கெட்ட மண்ணா ஆகிடும். அதே மாதிரி சாயிலோட சலினிட்டி, சாயிலோட சலினிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா கரிமப்பொருள்கள் அதுலயும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது அதுல வந்து ஆர்கானிக் கார்பனோட அளவு வந்து 1.5-2% வந்து கரிமப்பொருள்களோட அளவு இருக்கணும். அப்படி இருக்கிறப்ப அந்த கரிமப்பொருள்கள் அளவு வந்து 1.5 கீழே, அதாவது 0.5 இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இறால் உற்பத்தி கம்மியாகும். அதாவது 0.5 2 வரை இருந்துச்சு அப்படின்னா வந்து உற்பத்தி வந்து ஒரு மீடியமா இருக்கும். 1.5 2 வரை இருந்துச்சு அப்படின்னா உற்பத்தி வந்து அதிகமா இருக்கும்.

இந்த கரிம பொருள்களோட அளவு பொறுத்து தான் தண்ணி, அதாவது அந்த ஒரு குளத்துக்கு வந்து கரை அமைக்கிறோம் அப்படின்னா அந்த கரையில வந்து லீக்கேஜ் ஆகாம இருக்கும், அது தடுக்கிறது வந்து இந்த கரிம பொருள்களோட அளவு தான். அடுத்தது வளமான மண்ணை வந்து டிசைட் பண்றதும் இந்த கரிம பொருள்கள் தான். அடுத்து வந்து பாண்ட் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு பாக்குறப்ப, இப்ப நம்ம ஒரு இடத்த செலக்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ரால் வளர்க்குமா வளர்க்க வேணாமா அப்படிங்கறத டிசைட் பண்றப்ப நம்ம வந்து ஒரு மண்ணை வந்து சாம்பிள் கொடுக்கறோம். அந்த சாம்பிள் எடுக்கிறப்ப ஒரே ஒரு இடத்துல மட்டும் நம்ம சாம்பிள் எடுக்க கூடாது. எவ்வளவு ஏரியால நம்ம வந்து குளம் வெட்ட போறோமோ அந்த ஏரியா ஃபுல்லா, அதாவது ஒரு 15 ஒரு 20-25 இடத்துல வந்து வெவ்வேறு ஆழத்துல, அதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு 5 சென்டிமீட்டர், ஒரு இடத்துல ஒரு 10 சென்டிமீட்டர், ஒரு இடத்துல ஒரு 20 சென்டிமீட்டர் அப்படின்னு ஒரு 50 சென்டிமீட்டருக்கு வெவ்வேறு இடத்துல ஒரு 25 இடத்துலயாவது மண்ணை எடுக்கணும். மண்ணை எடுத்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி அதை காய வைக்கணும். காய வச்சுட்டு அதுல ஒரு 1/2 கிலோவோ இல்ல ஒரு 1/4 கிலோவோ மண்ணை எடுத்து வந்து நம்ம சாம்பிளுக்கு கொடுக்கணும். மோஸ்ட்லி வந்து விவசாயிகள் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா மண் சாம்பிள் எடுத்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு ஏரியாவுக்கு நம்ம வெட்டுறோமோ அந்த இடம் ஃபுல்லா வந்து மண்ணை எடுக்காம ஏதாவது ஒரு இடத்துல மட்டும் மண் எடுத்துட்டு வருவாங்க. அப்படி ஒரு இடத்துல மட்டும் மண் இருந்துச்சு அப்படின்னா இப்ப குளத்திலேயே ஒரு இடத்துல சத்து அதிகமா இருக்கும், ஒரு இடத்துல சத்து கம்மியா இருக்கும். அப்படி எடுத்துட்டு வந்தா அது மண்ணோட தரத்தை வந்து நம்ம கரெக்டா கணிக்க முடியாது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் அந்த இடத்த நல்லா காய விடணும். ஏன் காய விடுறோம் அப்படின்னா அப்பதான் வந்து அதுல இருக்கிற ஆக்சிஜன் நுண்கிருமிகள் எல்லாம் வந்து சாகும். அடுத்தது உழுவணும். உழுவுறப்ப அதுல வந்து ஆக்சிஜன் மேல உள்ள லேயர்ல ஆக்சிஜன் அதிகமா இருக்கும், கீழே போக போக ஆக்சிஜனோட அளவு வந்து கம்மியாகும். இப்ப நம்ம உழுதோம் அப்படின்னா அந்த மண்ணுல இருக்கிற ஆக்சிஜனோட அளவு வந்து எல்லா இடத்துலயும் சீரா பரவி இருக்கும். அடுத்தது வந்து லைமிங், அதாவது சுண்ணாம்பு இடுறோம். ஏன் சுண்ணாம்பு இடணும் அப்படின்னா நுண்கிருமிகள், அதாவது நோய் தாக்கக்கூடிய கிருமிகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நம்ம சுண்ணாம்பு இடுறப்ப அந்த நுண்கிருமிகள் வந்து அழிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து ஃபெர்டிலைசர், அதாவது உரம் ஸ்டார்டிங்ல வந்து கொஞ்சம் கம்மியாவே தான் வந்து உரம் இடணும். இப்ப வந்து உரம்லாம் இட்டு பாண்டு வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம தண்ணி விடணும். தண்ணிய வந்து விடுறப்ப எந்த சோர்ஸ், அதாவது நம்ம வந்து எங்க இருந்து தண்ணியை விடுறோம் அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் நமக்கு முக்கியமான ஒண்ணு. அதே மாதிரி அந்த தண்ணிய வந்து இப்படியே டைரக்டா நம்ம எந்த குளத்துல ரால வளர்க்கிறோமோ அந்த இடத்துல தண்ணிய விடக்கூடாது. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு தேக்கு குளம் அப்படின்னு ஒண்ணு வச்சுக்கணும். அந்த இடத்துல தண்ணிய ஃபில் பண்ணி ஒரு 10-15 நாள் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுல வந்து குளோரினோட அளவு எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அதுல வந்து குளோரினோட அளவு வந்து 0.001 ppm இருந்தா மட்டும்தான் சூட்டபிளா இருக்கும். அதாவது அந்த அளவுக்கு குளோரின் வரல அப்படின்னா அந்த தண்ணியில வந்து நம்ம ஏரேற்றம், அதாவது ஏரேஷன் கொடுக்கணும். அப்படி இல்லையா அப்படின்னா 1 ppm வந்து குளோரின் வந்து ஆட் பண்ணணும். ஆட் பண்றப்ப அந்த தண்ணியில குளோரின் அளவு வந்து கம்மியாயிடும். அதுக்கப்புறம் தான் அந்த தண்ணியை எடுத்து நம்ம எந்த குளத்துல வந்து ரால் வளர்க்க போறோமோ அந்த இடத்துல வந்து நம்ம ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுல ஃபர்ஸ்ட் வந்து pH பார்க்கணும். மண்ணுக்கு வந்து 6.5-7.5, ஆனா நீருக்கு வந்து 7.5-8.5 தான் வந்து pH இருக்கணும். pH வந்து எப்பப்பெல்லாம் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா மழை அதிகமா பெஞ்சிச்சு அப்படின்னா pH அளவு வந்து கம்மியாகும். அடுத்தது வந்து ஒரு கொஞ்சோண்டு ஏரியால நம்ம நிறைய ரால வந்து விடுறோம் அப்படிங்கிறப்ப pH வந்து கம்மியாகும். அடுத்தது வந்து கரிம பொருள்கள், அதாவது ஆர்கானிக் மேட்டர் வந்து கம்மியாகும். அதுக்கப்புறம் வந்து ஆக்சிஜனோட அளவோ இல்ல கார்பன் டை ஆக்சைடு அளவோ வந்து மாறுறப்பவும் வந்து நமக்கு pH மாறும். அப்புறம் இல்லாம சாயிலே வந்து அசிடிக் சாயில், அதாவது pH வந்து சாயிலுக்கு 6.5-7.5 இருக்கணும். சில சாயில வந்து pH வந்து 6.5 கீழே இருக்கிறப்ப அந்த சாயில் இருக்கிற இடத்துல வந்து நம்ம தண்ணியை ஃபில் பண்ணோம் அப்படின்னா தண்ணிய விட்டதுக்கு அப்புறம் அந்த தண்ணியோட pH வந்து சாயிலோட pH பொறுத்து வந்து மாறுறதுக்கான சான்சஸ் இருக்கு. இப்ப ஒரு நாளைக்கு pH, அதாவது வாட்டர் pH ன்னு பாக்குறப்ப ஒரு நாளைக்கு 0.5 அவ்வளவுதான் வந்து மாறணும். அதுக்கு மேல மாறுச்சு அப்படின்னா ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து கண்டுபிடிச்சுக்கலாம். அடுத்தது pH அளவு வந்து கம்மியா இருந்துச்சு அப்படின்னா சுண்ணாம்பு டோலமைட் இது 180-300 kg/ha வாரத்துல 2 நாள் நம்ம கொடுக்கலாம். அதாவது pH வந்து அதிகமா இருந்துச்சு அப்படின்னா ஏரேஷன் கொடுத்துட்டு நீரை கொஞ்சம் மட்டும் பரிமாற்றம், அதாவது கொஞ்சம் தண்ணியை வந்து வெளியில ஏத்தி விட்டுட்டு வேற புது தண்ணியை விடலாம். அடுத்தது வந்து கலங்கல் தன்மை. கலங்கல் தன்மைனா டர்பிடிட்டி, அதாவது செச்சி தட்டு அப்படின்னு ஒண்ணு இருக்கு நமக்கு கலங்கல் தன்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு. அந்த செச்சி தட்டுல வந்து சென்ட்ரா ஒரு கயிறு கட்டியிருப்போம். அந்த கயிறை கட்டி தண்ணியோட கலங்கல் தன்மை எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்கணும். அந்த செச்சி தட்டை வந்து நம்ம தண்ணிக்குள்ள விடுறப்ப அந்த செச்சி தட்டிலேருந்து அந்த கயிறு கட்டி இருக்கும் பாத்தீங்களா, அந்த கயிறோட அளவு 25-50 cm தான் இருக்கணும். அதுக்கு கம்மியா இருந்துச்சு அப்படின்னா கலங்கல் தன்மை அதிகமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். கலங்கல் தன்மை அதிகமா இருக்கிறப்ப என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ராலோட கில்லுல வந்து மண்ணெல்லாம் போய் அடைச்சிக்கும். அடைச்சிக்கிறப்ப அதால சுவாசிக்க முடியாது, அப்ப சீக்கிரம் செத்து போகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. அடுத்தது வந்து கலங்கல் தன்மை அதிகமா இருந்துச்சுன்னா சூரிய ஒளி மேலே இருந்து உள்ள வர சூரிய ஒளி முடுருவி

0: போக முடியாம சூரிய வெளிச்சம் வந்து கம்மியாகும். அப்ப அதோட வளர்சிதை மாற்றம், வளர்சிதை மாற்றம்னா சரியா சுவாசிக்க முடியாது, நிறைய சாப்பிட முடியாது, சாப்பிட்டது செரிக்காது, இதுதான் வளர்சிதை மாற்றம். 60 சென்டிமீட்டர் இருந்துச்சு அப்படின்னாவே நம்ம உடனே உரம் இடணும். என்ன உரம்னா ஆலம் அப்படிங்கறத, இல்லைன்னா சுண்ணாம்பு இட்டோம் அப்படின்னா அதோட கலங்கள் தன்மையை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். அடுத்தது வந்து டிஓ, அதாவது நீர்ல ஆக்சிஜனோட அளவு. நீர்ல வந்து ஆக்சிஜனோட அளவு வந்து பாதிக்குது அப்படின்னா நேரடியாகவும் பாதிக்கும், மறைமுகமாகவும் பாதிக்கும். நேரடியா பாதிக்கு அப்படின்னா அதோட வளர்ச்சி, அதாவது கொஞ்சோண்டு ஏரியால நிறைய ராலை நம்ம விட்டோம் அப்படின்னா அதுக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்காது. ஆக்சிஜன் கிடைக்காதப்ப வளர்சிதை மாற்றம் வந்து சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறம் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியும் கம்மியாகும், அதனால நோய் தாக்கங்கள் வந்து அதிகமா இருக்கும். மறைமுகமா என்ன பாதிக்கும் அப்படின்னா அமோனியாவோட அளவு அதிகரிக்கும், ஹைட்ரஜன் சல்பைடோட அளவு, மீத்தேன் அளவு எல்லாம் அதிகரிக்கும். இதெல்லாம் வந்து நச்சுத்தன்மை வாய்ந்த வாயு. இந்த வாயுக்களோட அளவு அதிகரிக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா ரால் வந்து செத்து போறதுக்கான சான்சஸ் இருக்கு. அடுத்தது வந்து உப்புத்தன்மை. உப்புத்தன்மை குறைஞ்சிச்சு அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகும், அமோனியா அதிகமா வெளிவிடும், அடுத்தது வளர்சிதை மாற்றம் குறையும், ஆக்சிஜனோட நுகர்வு அதிகரிக்கும். சோடியம், பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம், குளோரின் இந்த தாதுக்களை பொறுத்து தான் உப்புத்தன்மை கரெக்டா இருக்கும். உப்புத்தன்மையை பாக்குறப்ப ஒரு நாளைக்கு வந்து 5 PPT, அதாவது 5 PPTக்கு மேல வந்து குறையக்கூடாது. அதுக்கு மேல வந்து குறைஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அடிக்கடி சலினிட்டியும் pHயும் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அடுத்தது வந்து அல்கலினிட்டி. அல்கலினிட்டி அப்படிங்கிறப்ப நம்ம தண்ணியில இருக்கிற கார்பனேட்டும் பைகார்பனேட் அளவை வந்து நம்ம செக் பண்றதுதான் வந்து அல்கலினிட்டி. இந்த அல்கலினிட்டி வந்து அமிலத்தன்மை, அதாவது அமிலக்காரத்தன்மை pH சொல்றோம் இல்லையா, அந்த pH சீராக்குறது வந்து அல்கலினிட்டி. அடுத்தது வந்து இயற்கையாக கிடைக்கிற உணவு, அதாவது இயற்கையாக கிடைக்கிற உணவுனா பிளாங்க்டான் சொல்றோம் நம்ம. இந்த பிளாங்க்டான்ங்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு நுண்ணுயிரிகள், இது வந்து தாவர மிதவை உயிரி இல்லது விலங்கு மிதவை உயிரிகள் சொல்றோம். இந்த மிதவை உயிரிகளை தான் வந்து ரால் உணவா எடுத்துக்கும். இந்த உணவுங்கிறது ஒரு இயற்கையா கிடைக்கிற உணவு. பிளாங்க்டானோட உற்பத்தியை வந்து அல்கலினிட்டியை பொறுத்து தான் அமைது அப்படின்னு சொல்றோம். அல்கலினிட்டியோட அளவு வந்து 80-200 PPM இருந்துச்சு அப்படின்னா ரால் வளர்ச்சிக்கு உகந்தது அப்படின்னு சொல்றோம். கம்மியா இருந்துச்சு அப்படின்னா சுண்ணாம்பு இல்லைன்னு டோலமைட் வந்து 180-200 kg/ha வந்து வாரத்துல 2 நாள் கொடுக்கணும். அடுத்தது வந்து அமோனியா. அமோனியாவோட அளவு வந்து less than 1 PPM. அயனியாக்கப்படாத அமோனியாவோட அளவு வந்து less than 0.1 PPM. இப்ப அமோனியாவோட அளவு அதிகமா இருந்துச்சு, அதாவது தண்ணியில அதிகமா இருந்துச்சு அப்படின்னா ஆல்ரெடி அனிமல்ஸ்ல அதோட கழிவுகள்ல அமோனியா இருக்கும். மறுபடியும் தண்ணிலயும் அமோனியா அளவு அதிகமா இருந்துச்சு அப்படின்னா விலங்குகளோட திசு இல்ல ரத்தத்துல அமோனியாவோட அளவு அதிகரிக்கும். ஆல்ரெடி விலங்குலயும் அமோனியா இருக்கு, தண்ணியிலயும் இருக்கிற அமோனியா வந்து மறுபடியும் விலங்குக்குள்ள போறப்ப அதுக்கு வந்து நோய் வரத்துக்கான சான்சஸ் இருக்கு. அதனால அமோனியாவோட அளவு அதிகரிக்கிறப்ப ரால் வந்து நோய் தாக்கம் அடையலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து ஹைட்ரஜன் சல்பைடு. ஹைட்ரஜன் சல்பைடு அப்படிங்கிறது இது வந்து நச்சுத்தன்மை வாய்ந்த ஒரு வாயு. இந்த வாயு எப்ப உற்பத்தி ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா அளவுக்கு அதிகமா உணவு கொடுக்கறப்ப ரால் சாப்பிட்டது போக மீதி உணவு வந்து தரையில கீழே அடியில படிஞ்சு ஒரு மாதிரி கருப்பாயும், அதுல வந்து ஹைட்ரஜன் சல்பைடு வாயு உருவாகும். இந்த வாயு வந்து உருவாயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா ரால் வந்து சாகுறதுக்கான சான்சஸ் இருக்கு. இதை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஏரேஷன் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா நீரை வந்து கொஞ்சம் ஹைட்ட கம்மி பண்ணிட்டு வேற புது தண்ணியை ஆட் பண்ணலாம். இதுல வந்து ஹைட்ரஜன் சல்பைடோட ரேஞ்ச் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா 0.003 PPM தான் இருக்கணும். 0.01 PPM இருந்துச்சு அப்படின்னா ரால் வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு சொல்றோம். வாட்டரை வந்து நம்ம எப்படி சாம்பிளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா மேலாப்புல தண்ணியை எடுக்க கூடாது, ஒரு முட்டி அளவு இறங்கி தண்ணிய ஒரு 2-3 இடத்துல வந்து எடுத்து அதுக்கப்புறம் உடனே லேப்ல வந்து டெஸ்டுக்கு கொடுக்கணும். சாம்பிளை எடுத்துட்டு லேப்ல கொண்டு வந்து கொடுக்கற டைம் ரொம்ப சீக்கிரம் கொண்டு வந்து கொடுத்துடணும். காலையில எடுத்துட்டு வந்து சாம்பிளை மத்தியானம் வந்து கொடுக்க கூடாது. அப்படி கொடுத்தோம் அப்படின்னா அதுல வந்து அக்யூரட்டான அளவு நமக்கு கிடைக்காது. சோ இது மாதிரி தண்ணியோட தன்மையையும் மண்ணோட தன்மையையும் கரெக்டா டெஸ்ட் பண்ணி நம்ம கல்ச்சர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ராலோட உற்பத்தி வந்து அதிகமா இருக்கும், லாபமும் நம்ம வந்து அதிகமா பெறலாம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது இறால் வளர்ப்பில் நீர் மற்றும் மண்தர மேலாண்மை உரை. வழங்கினார் நாகப்பட்டினம் மாவட்டம் தலை ஞாயிறு டாக்டர் MGR மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் பி இலக்கணை அவர்கள். நிறைவு பெற்றது வேளாண் அரங்கம்.

0: மண்ணின் மனம்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் லவகுச்சா மேடை நாடகம் கேட்கலாம். வழங்குவோர் டி. ராஜேந்திரன் குழுவினர்.

அருமை தம்பி லட்சுமணா, உன்னை அழைத்த காரணம் அதை சீக்கிரமாகவே தெரிவிக்க வேண்டும். அவனி புகழ் 56 தேசத்திற்கும் ஏகாதி சக்கரவர்த்தியாக வாழ்ந்து கொண்டிருக்க கூடிய நான் இந்த நேரத்தில் நமது நாடு நகரங்களை பற்றி தேச விசாரணை செய்யலாம் என ஆசைப்படுகிறேன். தங்களின் கருத்து மெத்த மகிழ்ச்சி அடைந்தேன். கேட்கின்ற கேள்விகளுக்கு இதோ பதில் தெரிவிக்க வேண்டும். அல்ல

0: தம்பிமார்கள், நமது நாட்டில் இருக்கக்கூடிய தேவாலயம் பிரம்மாலயம் விஷ்ணாலயம் என்று சொல்லப்பட்டு அனைத்து ஆலயங்களிலும் ஆறு ஆறு பூஜை நைவேத்தியங்கள், காலச்சந்தி, உச்சிக்காலம், சாயரட்சை, அர்த்தசாமம், பள்ளியறை, தேவதர் என்று சொல்லக்கூடிய ஆறு கால பூஜை நைவேத்தியங்கள் சிறப்பாக நடந்தேறி வருகின்றதா இல்லை, அதில் ஏதேனும் குறைபாடுகள் தென்படுகின்றனவா?
1: அண்ணா தெரிவிக்க வேண்டும். தங்களுடைய நல்லாட்சியின் அடையாள சின்னமாக சகல ஆலயங்களிலும் எவ்வித குறைபாடும் இன்றி சிறப்பாகவே நடந்தேறி வருகிறது.
0: மெத்த மகிழ்ச்சி அடைந்தேன், இன்னும் தெரிவிக்கின்றேன். அந்த

0: தம்பிமார்கள், நமக்கு சேர வேண்டிய கப்பங்கள் அனைத்தும் அவனி புகழ் 55 தேசத்து சிற்றரசர்களும் சரியாக செலுத்தி ரசிதி பெற்று செல்கிறார்களா, இல்லை அதில் ஏதேனும் குறைபாடுகள் தென்படுகின்றனவா?
1: அண்ணா, தங்கள் நமது ஆட்சிக்கு உள்பட்ட அனைத்து சிற்றரசர்களும் தவறாது கப்பங்களை கட்டி ரசீது பெற்று செல்கின்றார்கள்,
0: எந்த விதமான குறைபாடும் இல்லை என்று தெரிவிக்கின்றீர்கள்.
1: உண்மைதான்,
0: மெத்த மகிழ்ச்சி அடைந்தேன். இருந்தாலும் தங்களுக்கு தெரியாமல் எனக்கும் தெரியாமல் மிகப்பெரிய ஒரு குறை இருக்கிறது. லட்சுமணா, மிகப்பெரிய குறை இருக்கிறது. ஆமாம், உண்மையாக நிச்சயமாக தெரிவிக்கின்றேன். வரதா தெரிவிக்கின்றேன், இலக்குவா தெரிவிக்கின்றேன். பிள்ளை

0: சுவாமி, உங்கள் பொற்பாதங்களுக்கு அடியவளின் ஆயிரம் கோடி நமஸ்காரங்கள் சுவாமி.
1: மங்களமேதிகை ஜானகி, மங்களமேதிகை. கண்ணே ஜானகி, உன்னை அழைத்த காரணம் அதி சீக்கிரமாகவே உனக்கு எடுத்துரைக்க வேண்டும். ஜானகியால் நீயோ ஐந்து மாத கர்ப்பவதியாக இருக்கிறாய். ஆகவே என்னிடத்தில் சிறப்பான இரண்டு வரங்களை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். சீதா, பெற்றுக்கொள்ள வேண்டும்.
0: சுவாமி, தங்கள் என் அருகில் இருக்கும் பொழுது எனக்கு என்ன கவலைகள் இருக்க போகிறது? எனக்கு ஒன்றும் வர வேண்டாம் சுவாமி.
1: ஜானகியால் எவ்வளவு குறைகளும் இல்லை என்ற பொழுதிலும் இந்த நேரத்தில் நமது குல வழக்கப்படி நீ இரண்டு வரங்களை பெற்றுத்தான் ஆக வேண்டும். அதை நான் சந்தோஷமாக தந்துத்தான் ஆக வேண்டும். ஆகவே இரண்டு வரங்களை கேள்பெண்ணே தருகிறேன்.
0: அப்படியா? எனக்கு ஆண் குழந்தை பிறக்கும்படி வரம் தாருங்கள் சுவாமி.
1: ஆகா, எவ்வளவு அற்புதமான வரத்தை என்னிடத்தில் பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு வந்திருக்கிறாய் பெண்ணே. உன்னை போற்றுகிறேன், மெச்சுகிறேன். இதோ தெரிவிக்கின்றேன், அற்புதமான வரத்தை இதோ கொடுக்க சித்தமாக காத்திருக்கிறேன்.

0: உன் வயிற்றில் ஆண் குழந்தை பிறக்கும்படியாக வரத்தை நான் தந்திருக்கிறேன் பெண்ணே, பெற்றுக் கொள்ள வேண்டும்.
1: மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன் சுவாமி. இன்னும் ஒரு வரம் தாருங்கள்.
0: என்ன வரம்?
1: முன்பு பார்த்த தண்டகாரண்ய வனத்தை பார்ப்பதற்கு மீண்டும் ஆசையாக இருக்கிறது. அந்த வரத்தையும் தாருங்கள் சுவாமி.
0: ஜானகி, இப்படிப்பட்ட வரத்தை என்னிடத்தில் கேட்பாய் என்று நான் கொஞ்சமேனும் எதிர்பார்க்கவில்லை பெண்ணே. ஆகவே பார்த்துத்தான் ஆக வேண்டுமா?
1: பார்த்துத்தான் ஆக வேண்டும் சுவாமி.
0: என்ன செய்வது, விதி விளையாடத் தொடங்கிவிட்டது. யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்பார்கள், கேடு வரும் பின்னே மதி கெட்டு போகும் என்பார்கள். அவ்விடத்திற்கு நீ வந்துவிட்டாய் என நினைக்கின்றேன். ஆகவே உன் எண்ணத்தையும் செயல்பாடுகளையும் பூர்த்தி செய்வதுதான் கணவனின் கடமை. ஆகவே இந்த வரத்தை சந்தோஷமாக தருவதற்கு என் மனம் எத்தனைக்கவில்லை. ஆகவே ஏன்

0: ஜானகியா, இந்த வரத்தை விடுத்து வேறு எந்த வரம் வேண்டுமானாலும் கேளம்மா தருகிறேன்.
1: இல்லை சுவாமி, நான் கானகம் சென்று பார்த்துத்தான் வர வேண்டும்.
0: அப்படியே இந்த வரத்தை சந்தோஷமாக தருகிறேன். இந்த இரண்டு வாரமும் தந்தை ரெடி என்ப

0: யானை.
1: சுவாமி,
0: இரண்டு வரங்களையும் கொடுத்து விட்டேன், நீ சென்று வரலாம் பெண்ணே, சென்று வரலாம்.
1: சுவாமி, நான் தனியே செல்ல முடியுமா? என் கூட தாங்களும் வரவேண்டும் சுவாமி.
0: என்ன செய்வது, நாடு நகரம் அவனி புகழ் 56 தேசத்திற்கும் ஏகாதி சக்கரவர்த்தியாக இருந்து அரியணையில் அமர்ந்து மக்களை காப்பது மன்னவனின் கடமை என்பதால் காத்து வருகின்றேன். உன்னோடு உற்றதுணையாக வருவதற்கு இயலாது. ஆகவே எனது அருமை தம்பிமார்களை அழைத்து அவர்களை உன்னை கொண்டு போய் காணக வரை அழைத்து செல்லும்படியாக உத்தரவு பிறப்பிக்கிறேன். யார் அவர்கள் இசைகிறார்களோ அவர்களை உனக்கு உற்றதுணையாக அனுப்பி வைக்கிறேன். அம்மா, சென்று வரலாம் சிறப்பாக.
1: அப்படியே சுவாமி.
0: என்ன செய்வது, என் கண்மணியால் ஜானகி கணவன் வார்த்தையை தடுத்து மறுத்து உரைத்து முன்பு பார்த்த தண்டகாருண்ய வனத்தை இனி ஒரு தரம் பார்த்துத்தான் ஆக வேண்டும். பிராணபதி கொடுத்துத்தான் ஆக வேண்டும் நாதா என்று என் கால்களை பிடித்து கெஞ்சி வரத்தை பெற்றுவிட்டால். ஆகவே அன்னவளை கொண்டு போய் அதுவான கானகத்திலே விட வேண்டும். அதற்கு அருமை தம்பிமார்களை அழைத்து அவரிடத்தில் தெரிவிக்க வேண்டும். பிரதான்
2: அரசே,
0: சீக்கிரமாக சென்று எனது அருமை தம்பி சத்ருபயங்கரனை யார் அழைத்ததாக அழைத்து வர வேண்டும். அழைத்து வர வேண்டும்.
2: அப்படியே அழைத்து வருகின்றேன். என்ன காரணம் தெரியவில்லை. அன்னாரின் அருகில் சென்று யாதென்று கேட்போம். அண்ணா, என்றுமல்லாமல் தங்களுடைய முகமானது இப்படி வாடி வதங்கி இருக்க காரணம் என்ன?
0: சத்ருக்கரா,
2: அண்ணா
0: என்ன செய்வது, என் வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட நிலை வரும் என்று என் கனவில் கூட எதிர்பார்க்கவில்லை. ஆகவே எனது தேவி சீதாவை அழைத்துக் கொண்டு போய் கார் இருள் சூழ்ந்த தண்டகாருண்ய வனத்தில் காலை கதிரவன் புலர்வதற்குள்ளாக விடுத்துவிட்டு ஓடோடி வந்து என்னிடம் பதில் தெரிவிக்க வேண்டும். சத்ருக்கரா, பதில் தெரிவிக்க வேண்டும்.
2: அண்ணா, அன்னையரோ 5 மாத கர்ப்பத்தோடு இருக்கின்றார்கள். அன்னையரை ஒருபோதும் கானகத்தில் விட வேண்டாம். அண்ணா, விட வேண்டாம்.
0: சத்ரு பயங்கரா,
2: அண்ணா
0: சீதாவை வனத்தில் விட வேண்டாம் என்று சொல்லிவிட்டாய். ஆகவே நீ அந்தபுரம் சென்று வரலாம்.
2: அப்படியே சென்று வருகின்றேன்.
0: யார் இங்கே?
2: அரசே,
0: சீக்கிரமாக சென்று என் பாசத்திற்கு இசைந்த தம்பி 14 ஆண்டு காலம் என் தந்தைக்கு பிறகு அரியணையில் அமர்ந்து ஆட்சி பொறுப்பேற்று நடத்திய அருமை தம்பி பரதனை யான் அழைத்ததாக அழைத்து வர வேண்டும்.
2: அப்படியே அழைத்து வருகின்றேன். அயலாண்டு விருமான ராயகா, உங்கள் அருமை தம்பி பரதன் 1000 கோடி வந்திருக்கின்றேன்.
0: மங்களமேதுக பரதா, மங்களமேதுக.
2: அண்ணா, என்றுமில்லாமல் என்னுடைய இன்று தங்களுடைய

0: இப்படி சோகமாக இருக்க காரணம் என்னன்னா,
1: வரதா என்ன செய்வது, எனது வாழ்க்கையின் எல்லாம் இருந்தும் இந்த பொழுது என் தேவி சீதா முன்பு பார்த்த தண்டகாரண்ய வனத்தை பார்க்க வேண்டும் என்று வரம் பெற்றிருக்கிறாள். ஆகவே அன்னவளை அழைத்துக் கொண்டு போய் கார் இருள் சூழ்ந்த தண்டகாரண்ய வனத்தில் விடுத்துவிட்டு சூரியன் உதிப்பதற்குள்ளாக ஓடோடி வந்து பதில் தெரிவிக்க வேண்டும். பரதா பதில் தெரிவிக்க வேண்டும்.
0: உண்மையாக தெரிவிக்கின்றீர்களா?
1: நிச்சயமாக.
0: எங்கே நமது சூரிய குலம் நம்மோடு அழிந்துவிடுமோ என்று கவலைப்பட்டிருந்த நமக்கு அன்னையரோ 5 மாத கர்ப்பத்தோடு இருக்கின்றார். அன்னையருக்கு குழந்தை பிறக்கும் அள்ளி குவித்து கொஞ்சி கோதாடி மஞ்சத்திலே மகிழ்ந்திருக்கலாம் என்று உங்கள் தம்பிமார்களாகிய மனக்கோட்டை கட்டி இருக்கின்றோம். அன்னையரை ஒருபோதும் ஆரணியை விட என் மனம் சம்மதிக்காதன்னா சம்மதம் தெரிவிக்க மாட்டேன்.
1: பரதால்வா, நீயும் பாதகனாக மாறிவிட்டாய். அண்ணன் சொல்லுகின்ற வார்த்தைக்கு மறுப்பு தெரிவிக்கின்றாய். ஆகவே சீதாவை வனத்தில் விட வேண்டாம். நீ உன்னுடைய இருப்பிடத்திற்கு சென்று விடலாம்.
0: அப்படியே சென்று வருகிறேன்.
1: சீக்கிரமாக சென்று என் கண்ணை இமை காப்பது போல் காத்து வந்து 14 ஆண்டு காலம் ஓன் உறக்கமின்றி என்னோடு அந்த காரகத்திலே உயிர் வாழ்ந்த எனது அருமை தம்பி இலக்குவனை யான் அழைத்ததாக சீக்கிரம் அழைத்து வாருங்கள்.
0: அப்படியே அழைத்து
1: மங்கள மேதுகை இலக்குவா, மங்கள மேதுகை. இதோ தெரிவிக்கின்றி லட்சுமணா, என் மாமனார் கொடுத்த மாணிக்கரதத்தை 4 விதமாக அலங்காரம் செய்து மேகமண்டலத்தை உலாவி செல்லக்கூடிய பஞ்ச கல்யாணி புறவியை பூட்டி என் தேவி சீதாவை முந்தட்டில் அமர்த்தி நீயோ அமர்ந்து தேர்தலை சாரதி செய்து தெற்கு கோட்டை வாயிலின் வழியாக வெளியேறி கார் இருள் சூழ்ந்த தண்டகாரண்ய வனத்திலே கொண்டு போய் விடுத்துவிட்டு காலை சூரியன் உதிப்பதற்குள்ளாக ஓடோடி வந்து பதில் தெரிவிக்க வேண்டும். லட்சுமணா, பதில் தெரிவிக்க வேண்டும். என்ன தெரிவிக்கின்றாய்?
0: அப்படியே ஆகட்டும் அண்ணா.
1: இலக்குவா, அப்படி என்றால் மெத்த மகிழ்ச்சி அடைந்தேன். சீக்கிரமாக என் தேவி சீதாவை அழைத்து செல்ல வேண்டும்.
2: இந்த அடர்ந்த கானகத்திலே இனி அநாதையாக கொண்டு வந்து நிறுத்தி விட்டார்களே. எனக்கு துணையாக யாருமே இல்லையே. இந்த குழந்தை பிறக்கும் நேரத்திலே எனக்கு ஆறுதல் சொல்ல ஆறுதலாக இருப்பதற்கு யாருமே

0: ராசியா?
1: குருதேவா,
0: இந்த தண்டகாணிய வனத்திலே சீதா பிராட்டி எவ்வளவு அருமையான ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது பார்த்தா இல்லவா?
1: பார்த்தேன் குருதேவா.
0: இந்த ஆண் குழந்தைக்கு சீதா பிராட்டி ஆகப்பட்டவள் பெயர் சுட்ட சொல்லியிருக்கிறார். என்ன பெயர் நாமம் சுட்டுவதே?
1: குருதேவா, இந்த குழந்தைக்கு குஜன் என்று பெயர் சுட்டலாம்.
0: அப்படியே சற்று குழந்தையை பார்த்துக் கொள்வாய். சற்று நேரம் நான் ஓய்வு எடுத்துக் கொள்கிறேன்.
1: அப்படியே பார்த்துக் கொள்கிறேன். குருதேவா, குருதேவா, குருதேவா.
0: சிசியா, ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்கின்றாய்?
1: குருதேவா, குழந்தையை காணவில்லை.
0: என்ன, குழந்தையை காணவில்லையா? அந்த சீதா பெட்டியானவள் தண்ணி எடுக்க போகின்றாலே, வந்தால் குழந்தையை காணவில்லை என்றால் சாபம் வச்சு விடுவாளே. இப்பொழுது என்ன செய்வது? சரி, நீ உடனே சென்று கிண்டிலே சலம் எடுத்துக்கொண்டு தெற்பையை கொண்டு வருவாய்.
1: அப்படியே கொண்டு வருகிறேன்.
0: அப்படியே இந்த தெற்பையினால் ஒரு குழந்தையை உருவாக்கிவிடும்.
1: இந்த குழந்தைக்கு லவன் என்று பெயர் சூட்டி விடலாம் குருதேவா.
0: அப்படியே செய்யலாம்.
2: வந்தோம் இங்கே குஜலவர்கள்.

0: தம்பி, நாம் இந்த கானகத்தில் வேட்டையாடி பரிசு பார்க்க வேண்டும் அல்லவா?
1: உண்மைதான்.
0: ஆகவே அதுவோ தெரிகின்றது, ஒரு மிருகம் நம்மை நோடி ஓடோடி வருகிறதே, அது என்ன மிருகம்?
1: அது காண்டாமிருகம் அண்ணா.
0: காண்டாமிருகம் அப்படி என்றால் அது எந்த வண்ணத்தால் அடிக்க வேண்டும்?
1: சுண்டுவில் உருண்டையால் அடிக்க வேண்டும்.
0: சுண்டுவில் உருண்டையாலே.

0: அனைத்து மிருகங்களையும் நாம் அடித்துக் கொண்டு விட்டோம்.
1: கடைசியாக
0: நமது தாயானவள் மானிண்ட மிருகத்தை மட்டும் அடிக்க கூடாது என்று சொன்னார்கள் அல்லவா?
1: உண்மைதான்.
0: ஆகவே அதோ ஒரு மிருகம் வருகிறது. துள்ளி துள்ளி துள்ளி துள்ளி துள்ளி துள்ளி வருகிறது. பாரு துள்ளி துள்ளி வருகிறது. பாரு துள்ளி துள்ளி வருகிறது. கனிவருக்கங்கள் பறித்துக் கொடுத்து விட்டு வருகிறேன். அதுவரை ஜெர்வ ஜாக்கிரதையாக நீ காவல் புரிய வேண்டும்.
1: அப்படியே காவல் புரியுங்கள்.

0: தீர பராக்கிரமத்தை எழுதிவிட்டிருக்கிறார்கள். யார் என்பதை பார்ப்போம்.
1: அருமை தம்பி, என்னவானது? அசுமாகப்பட்டு தனது கவலை தோட்டத்தில் மேய்ந்திருந்து பிடித்து கட்டியிருக்கிறாயே, என்ன செய்வது? பரதன், சத்துருக்கன் இருவர்களும், இலக்குவன் இருவர்களும், மூவர்களுமாக இங்கு வந்துவிட்டார்கள். அவர்களை கொன்று குவித்து விட்டோம் அல்லவா?
0: உண்மைதான்.
1: பிறகு யாராக இருந்தாலும் ராமனாம், அதிதீர வீரனாம், அவனை நாம் பார்க்க வேண்டும் அல்லவா?
0: உண்மைதான்.
1: யாரடா

0: வந்தாய். ஒரு கன்னத்தில் எடுத்தால் பால் சொட்டும், மற்றொரு கன்னத்தில் எடுத்தால் ரத்தம் சொட்டும். இப்பேற்படான் இந்த இளம் பிராயத்தில் அசுவத்தை பிடித்து கட்டி அதன் நெற்றியில் உள்ள திருமகு வீரப்பட்டத்தையும் சுக்குநூறாக உடைத்திருக்கிறீர்களே, காரணம் யாது?
1: ராஜரே, உங்கள் வீர தீர பராக்கிரமத்தை பார்ப்பதற்காகத்தான் அஸ்வத்தின் நெற்றியில் உள்ள பட்டயத்தை உடைத்திருக்கின்றோம்.
0: என்ன என்ன, எங்களது வீர தீர பராக்கிரமத்தை பார்க்கின்றீர்களா? என்ன யார் என்று தெரியாமல் புலம்புகின்றீர்கள்? துறைவரே, அடித்தோம் என்று துணிவான வார்த்தை பேசி இணையற்ற வீரனை போல்

0: பார்த்து நோய் எடுக்க குறுந்தடி தேவை இல்லை என்பார் மௌனன்.
1: குழந்தைகள், யுத்தத்திற்கு சித்தமாக இருக்கிறீர்களா?
2: அப்படியே காத்திருக்கின்றோம்.
0: அடடா அடடா ஜெருமைகள்.

ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த ராமபானத்தை தொடுத்தவுடன் உக்கிர வீர சக்திவேல் என்ற பானத்தை தொடுத்து என்னை தடுத்து விட்டார்கள். இனி இந்த வையகத்தில் வாழ்வதை விட இனி உயிரை வெடித்துக் கொள்ளுவதுதான் உத்தமம்.

0: ஆகவே நான் என் உயிரை மடிப்பதற்கு எத்தனித்து விட்டேன். வருகிறேன் சென்று. சுவாமி, இறந்த என்னை எதற்காக எழுப்பி தந்திருக்கிறீர்கள்?
1: ராமா, இந்த குழந்தைகள் யார் தெரியுமா?
0: யார் தெரிவிக்க வேண்டும்?
1: இது உன்னுடைய குழந்தைகள் தான்.
0: என்னுடைய குழந்தைகளா?
1: ஆமா.
0: நான் சீதாவுக்கு கொடுத்தது ஒரு வரம், இப்பொழுது இரண்டு குழந்தைகள் இருக்கிறார்கள். காரணம்,
1: ஒருவருக்கு ஒருவர் துணையாக இருக்கட்டுமே என்று தெற்பையால் ஒரு குழந்தையை சித்தி செய்தேன்.
0: சுவாமி, நான் ஒற்றுக்கொள்ளுகிறேன், நாடு ஒற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே இரு குழந்தைகளை அழைத்துக் கொண்டு சீதாவை அக்கினியிலே வளவரச் செய்யுங்கள். சுவாமி,
1: அப்படியே செய்கிறேன். சீதா பிராட்டியாரே, அக்கினியில் வளவர வேண்டும். என் தம்பி எங்கே? உனது தம்பி தெற்பை

0: என் தம்பி எங்கே? உனது தம்பி தெற்பையில் திருஷ்டிக்கப்பட்டவன் இறந்து விட்டான். எனது தம்பியை எழுப்பி தராவிட்டால் நானும் இந்த அக்கினியை குதித்து உயிரை விடுகிறேன். ராமச்சந்திரா, உனது குழந்தைகளுக்கும் சகோதர வாசம் இருக்கிறது பார்த்தாயா?
1: பார்த்தேன், மெத்த மகிழ்ச்சி அடைந்தேன். அப்படி என்றால் இறந்தவனையும் எழுப்பி தந்து தாங்களும் அயோத்தி மாநகரம் வந்து வடகோசலத்தை குஜனுக்கும் தென்கோசலத்தை லவனுக்கும் மகிழாபிஷேகம் சுட்டி வைத்து வாருங்கள் சுவாமி.
0: உங்கள் சித்தம் போலவே ஆகட்டும்.
1: மிக்க மகிழ்ச்சி.

0: இதுவரை டி ராஜேந்திரன் குழுவினர் வழங்கிய லவகுச்சா மேடை நாடகம் கேட்டீர்கள். பங்கேற்றோர் தங்க தேவேந்திரன், பி ஆர் ஜி பானுப்ரியா, ஆர் பி சண்முக சுந்தரம், ஆர் ஜி ராமச்சந்திரன், கே சி பிரபுராமன், சி சசிகுமார் ஆகியோர். இத்துடன் இன்றைய மண்ணின் மனம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: நிகழ்ச்சி வந்தது ஒளிக்கலஞ்சியத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. நேரம் 3 மணி. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும், DRM எண்ம ஒலிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும் பகல் ஒலிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மாலை ஒலிபரப்பு மணி 5:30 தொடங்கும்.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
1: திருச்சி FM ரெயின்போ 102.1 நாம கேட்டு இருக்கோம் இசை தூரல். நேயர்களோட விமர்சன கடிதங்கள் இப்போ நம்ம கையில இருக்கு. இந்த கடிதம் அனுப்பியிருக்கக்கூடிய நேயர் மணப்பாறையிலிருந்து காமராஜ் நகர் வீரமணி, பி வீரமணி அனுப்பியிருக்கும் கடிதம் இது. 12ஆம் தேதி அன்று ஒளிபரப்பிய வண்ணக்கோலங்கள் நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக இருந்தது. நெறியாளர்கள் இருவரும் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியது மிகவும் மனதுக்கு மகிழ்ச்சியை தந்தது. வழங்கிய நெறியாளர்களுக்கு பாராட்டுகள். இன்றைய தினமே பொன்மாலை நிகழ்ச்சியில் வழங்கிய இடைக்கால பாடல்கள் அனைத்தும் மிக அருமையாக இருந்தது. வழங்கிய நிலையத்தாருக்கும் நெறியாளருக்கும் மனம் நிறைந்த பாராட்டுகள் சொல்லியிருக்காங்க. அதே போல் நிகழ்ச்சியில், மதுரகீதம் நிகழ்ச்சியில் பழைய பாடல்கள் மட்டுமே ஒளிபரப்பினால் மிகவும் சிறப்பாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுபோல் மதுரகீதம் நிகழ்ச்சியும் அருமை. மங்கையுலகம் நிகழ்ச்சி 13ஆம் தேதி மங்கையுலகம் நிகழ்ச்சி மிக அருமை. உரையாடிய சகோதரிகள் அனைவரும் சிறப்பாக உரையாடினார்கள். நெறியாளரின் உரையாடல்

இதற்கு சிகரம் வைத்தாற்போல் அமைந்திருந்தது. நன்றி சொல்லியிருக்காங்க. அதே போல 14ஆம் தேதி அன்று மதுரை கீதம் நிகழ்ச்சியில் நேயர்களின் கடிதத்தை வாசித்து பாடல்களை ஒளிபரப்பு செய்தீர்கள். அனைத்து நேயர்களின் விருப்ப பாடல்களையும் ஒளிபரப்ப இயலவில்லை என்றாலும் 1970க்குள் வெளியான திரைப்பட பாடல்களை மட்டுமே ஒளிபரப்ப இயலும் என்ற அறிவிப்பினையும் கூறினீர்கள். மிகவும் நன்றி. இது இக்கருத்தை பரிசீலனை செய்த, அதாவது என்னென்னா பழைய பாடல்களே தான் ஒளிபரப்பணும் அப்படின்ற அந்த கருத்தை இவங்களும் சொல்லியிருக்காங்க. இசைத்தூரல் நிகழ்ச்சியில் இடையிடையே வழங்கிய செய்தி துணுக்குகள் பாடல்கள் அனைத்தும் சூப்பர். வண்ணக்கோலங்கள் அருமை. வழங்கிய நெறியாளருக்கு பாராட்டுக்கள். பொன்மாலையில் வழங்கிய இடைக்கால பாடல்கள் அனைத்தும் அருமை. நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக அமைந்திருந்தது. வழங்கிய நிலையத்தாருக்கும் அறிவிப்பாளருக்கும் பாராட்டுக்கள் சொல்லியிருக்காங்க இந்த நேயர்கள்.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: உங்களுக்கு தெரியுமா, சில வளர்ச்சி அடைந்த நாடுகளின் மகள்கள் கூட கற்பனை செய்து பார்க்க முடியாத கனவை பாரதத்தின் மகள்கள் நனவாக்கி வருகிறார்கள். பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டம் முதல் ஆயுத படைகளில் நிரந்தர பணி வரை, ட்ரோன்களை இயக்குவது முதல் போர் விமானங்களை இயக்குவது வரை பாரதத்தின் மகள்கள் சாத்தியமற்றதை சாத்தியமாக்கி வருகிறார்கள்.
2: ஹமாரி மா பெஹனோ கா கௌரவம், உன்கா யோக்தான், உன்கா சாமர்த்ய ஆஜ் தேஷ் அனுபவ் கர் ரஹா ஹை.
1: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
3: இசைத்துறல் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. அடுத்து வரக்கூடிய ஒரு செய்தியை எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு அவசியமான செய்தி தாங்க. சத்தீஸ்கர் மாநிலத்தைச் சேர்ந்த 23 மாணவி சாரு பாண்டே ஒரே நேரத்தில் 19 போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற்று சாதனை படைச்சிருக்காங்க. கல்லூரி காலத்திலிருந்தே திட்டமிட்டு படித்த இவங்க பல்வேறு அரசு தேர்வுகளையும் எழுதி அனைத்திலையுமே வெற்றி பெற்று 19 அரசு வேலைகளில் தேர்வாகியிருக்காங்கன்னா பாருங்களேன். எந்த ஒரு பயிற்சி மையமும் செல்லாமல் விடாமுயற்சியோட முறையான சுயக்கற்றல், மாணவர்களுக்கு பாடம் கற்பித்தல், இதன் மூலமாகவே புரிதலை மேம்படுத்தி இப்படி ஒரு வெற்றியை தக்க வச்சிருக்காங்க. கேட்கவே ரொம்ப பிரமிப்பா இருக்கு. அடுத்து வரக்கூடிய மின்னஞ்சல் செய்தி அனுப்பியிருக்காங்க. திருவானை கோயில் கீழக்கொண்டையம்பேட்டையிலிருந்து தமிழ்ச்செல்வி கல்யாண சுந்தரம். 17 தேதி அன்று இணைத்தானம் நல்லவை கேட்க நிகழ்ச்சியில் பேசிய முனைவர் ஹம்சப்ரியா அவர்கள், நாளை என்பது எதிர்பார்ப்பு, நேற்று என்பது வரலாறு, இன்று என்பது நிச்சயமானது. எனவே இன்று நாம் செய்ய வேண்டிய செயலை சிறப்பாக செய்ய வேண்டும் என்று கூறியது அருமை. இரவு உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய கிரீன் நீடா அமைப்பை சார்ந்த ராஜவேலு அவர்கள், நீர்நிலைகளில் உள்ள ஆகாய தாமரைகளை அகற்றும் சிறப்பான பணிகளை ஆர்வத்துடன் செய்து பொதுமக்களுக்கும் மற்றும் விவசாயிகளுக்கும் சேவை செய்வதை நமது வானொலி மூலம் அறிந்து மகிழ்ச்சி அடைந்தோம். அவருடைய சேவையை வெளியுலகிற்கு அறிய செய்த நமது வானொலிக்கும் பண்பலைக்கும் பாராட்டுக்கள் சொல்லியிருக்காங்க.

0: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
3: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
4: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி, புதுக்கோட்டை. வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
5: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
6: இசைத்துறை நிகழ்ச்சியோட நிறைவாக நம்ம நேயர்களோட மின்னஞ்சல் செய்தி. சென்னையிலிருந்து அந்தோணிராஜ் அனுப்பியிருக்கும் மின்னஞ்சல் இது. 17 தேதி அன்று, அதாவது நேற்று வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில், அதுவா இதுவா அருமை, இன்றைய தலைமுறைக்கு அதிகம் தேவை நண்பர்கள் தான் என்ற நிகழ்ச்சியை முடித்தது சிறப்பு. இரவு நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியாக ஒளிபரப்பான ஞாபகம் வருதிய நிகழ்ச்சியில் உலக முதலைகள் தின சிறப்பாக முதலைகள் பற்றிய பல தகவல்கள் அறிந்தேன். நானும் நேரலையில் பங்கு பெற்று பாடல் கேட்டு மகிழ்ந்தேன். அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் இயக்குநர் மற்றும் அறிவிப்பாளர்களுக்கும் பாராட்டுகள் சொல்லியிருக்காங்க. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான செய்தியும் பார்த்துடலாம். மறைந்த பிரபல ஓவியரான ரவிவர்மன் வரைந்த யசோதா மற்றும் கிருஷ்ணா என்ற ஓவியம் மும்பையில் நடந்த ஒரு ஏலத்தில் சுமார் 167 கோடி ரூபாய்க்கு ஏலம் போயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு ஏலத்தில் அதிக விலைக்கு விற்கப்பட்ட இந்திய கலைப்பொருள் அப்படின்ற பெருமைக்குரியது இந்த ஓவியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இசைத்தூரல் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. இனி கேட்கலாம் சந்தேஷ் டு சோல்ஜர்ஸ், டெல்லி என்ற

நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் 5:30. திருச்சிராப்பள்ளியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் என்ம ஒளிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும் மாலை நேர நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகிறது.

0: अभी आपने सुना कार्यक्रम चिड़िया की बच्ची। तो श्रोताओं, अब हमारा कार्यक्रम यानी उमंग कार्यक्रम यहीं पर समाप्त होता है। तो अब अपने मित्र अजीत
1: और विमलेश को उमंग कार्यक्रम की तकनीकी टीम के साथ कल तक के लिए आज्ञा दीजिए।
0: नमस्कार,
1: नमस्कार।
2: उमंग, उमंग, उमंग, उमंग।
3: யோசிக்கலாமா அன்பே? உன் பார்வை பட்டதும் என் பார்வை குறைந்தது.
4: ஏன் அவ்வளோ பளிச்சுனா இருக்கே?
3: அட, உன்னை பார்த்து சொல்லலாமா?
4: என்னைய பார்த்து சொல்லாம இந்த வண்டிய பார்த்தா சொன்னீங்க.
3: ஆமா, எல்லாரும் வண்டி ஓட்டுறத பாத்துட்டு தான் சொல்றேன்.
4: அப்படி என்னத்த பாத்தீங்க?
3: வண்டி ஓட்டுறவங்க இந்த முகப்பு விளக்க கொஞ்சம் தனிச்சு அடிச்சா பரவாயில்ல, கண்ணுல பளிச்சுன்னு படுறது மாதிரி அடிச்சிட்டு வராங்க. வண்டி ஓட்டுறதுக்கு எவ்வளவு சிரமமா இருக்கு தெரியுமா?
4: இப்ப தெரியுதுல, நீங்களும் வண்டி ஓடுறப்ப முகப்பு விளக்க தனிச்சு அடிங்க.
3: உன் பேச்ச மீறவா போறேன்?
4: ஏன் பேச்ச மீறாம இருக்கிறது இருக்கட்டும், சாலை விதிகளை மீறாம பாத்துக்கோங்க.
5: திருச்சி வானொலி கேட்டுக்கிட்டே சிந்திக்கலாம், செயல்படலாம்.
6: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஸ்ரீகாந்த். குடியரசு துணைத் தலைவரும் டெல்லி பல்கலைக்கழகத்தின் வேந்தருமான திரு சி பி ராதாகிருஷ்ணன் நஷா முக்த் பரிசார் அபியாத்தின் திட்டத்தின் கீழ் அப்பல்கலைக்கழகம் அடைந்துள்ள முன்னேற்றத்தை பாராட்டினார். இந்த ஆண்டின் தொடக்கத்தில் பல்கலைக்கழகத்தில் துவங்கப்பட்ட போதைப்பொருள் இல்லாத வளாகம், பிரச்சாரம் மற்றும் மின் உற்பத்தி மின் உறுதிமொழி தளம் ஆகியவற்றை நினைவு கூர்ந்த அவர், போதைப்பொருள் பயன்பாட்டு அச்சுறுத்தலுக்கு எதிரான உறுதி நிலைப்பாட்டை எடுத்துக்கவும் வலியுறுத்தினார். சென்னை தலைமைச் செயலகத்தில் மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசை சந்தித்தபோது பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டார். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் வட்டாட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற வருவாய் தீர்வாயத்தில் ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றுக்கொண்டதுடன் குறைகளை கேட்டறிந்தார். வரும் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள 12வது சர்வதேச யோகா தினத்தை ஒட்டி நாகை மாவட்ட தனியார் பள்ளி மாணாக்கர் இன்று சிறப்பு யோகா பயிற்சியினை மேற்கொண்டனர். நூற்றுக்கணக்கான மாணாக்கர் தொடர்ந்து ஒரு மணி நேரம் பல்வேறு யோகாசனங்களை செய்தனர். தமிழகத்தில் பருவமழையை முன்னிட்டு டெங்கு, மலேரியா, ஜப்பானிய மூளைக்காய்ச்சல் உள்ளிட்ட நோய்கள் அதிக அளவில் கொசுக்கள் மூலம் பரவ வாய்ப்புள்ளதால் கொசுக்களை முற்றிலும் ஒழிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டுமென மாவட்ட அலுவலர்களுக்கு வலியுறுத்தப்பட்டது. திருச்சி மேற்கு வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் மேற்கொண்ட தீவிர சோதனையில் கணக்கில் வராத 145,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. அந்த பணம் எப்படி வந்ததென தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதேபோல் தூத்துக்குடி வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் நடைபெற்ற சோதனையில் கணக்கில் வராத 55,900 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டு இது தொடர்பாக 10 இடைத்தரகர்களிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. திருவாரூரில் ஒரு மணி நேரத்திற்கு மேல் இன்று பெய்த திடீர் கனமழையால் வெயிலின் தாக்கம் குறைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். 23வது ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்றிரவு 9:30 செக் குடியரசு தென்னாப்பிரிக்காவுடன் மோதுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்தி சுருக்கம் 7:00.

யாருக்காவது உதவி செய்யற நிலையில நீங்க இருந்தீங்கன்னா சந்தோஷமா உதவி செய்யுங்க. ஒருத்தர்கிட்ட ஒரே ஒரு பொட்டலம் உணவு மட்டும் இருந்துச்சான், ஆனா காசு இல்ல. அந்த நேரம் பசியோட வந்த சில சின்ன பிள்ளைங்களுக்கு அந்த உணவை அவர் கொடுத்துடுறாரு. பதிலுக்கு அதுல இருந்த ஒரு குட்டி பொண்ணு தங்கிட்ட இருந்த ஒரு செல்லாத பழைய நாணயம் ஒண்ணு கொடுக்குது. அடுத்த நாள் சரி இதை வித்து வர்றதுல ஏதாவது சாப்பிடலாம் அப்படின்னு கடையில கொண்டு போய் கொடுத்தப்பதான் தெரியுது அதோட மதிப்பு பல லட்சம் ரூபாய் அப்படின்னு. ஏன்னா அது ஒரு அரிய வகை நாணயம்னு அதுக்கு அவ்வளோ காசு கொடுக்குறாங்க. ஆனா இதுக்காக யாருக்காவது உதவி செஞ்சா திரும்ப நமக்கு ஏதோ ஒன்று கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காகலாம் செய்யாதீங்க. திரும்பவும் சொல்றேன், யாருக்காவது உதவி செய்யற நிலையில நீங்க இருந்தா சந்தோஷமா உதவி செய்யுங்க. இணைஞ்சிருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகள்ல, இது ஆரவாரம்.

ஆரவாரம் கேட்டு நினைச்சிருக்கிறீங்க திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகள்ல. திருச்சிராப்பள்ளி தமிழ் சங்கத்தில் ஜூன் மாத நிகழ்ச்சிகளா நாளைக்கு மாலை 6:30 இன்றைய நுட்பங்கள் அப்படின்ற தலைப்புல முனைவர் துரை மணிகண்டன் அவர்கள் பேசுறாங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க நிகழ்ச்சியில கலந்துக்கோங்க. தஞ்சாவூர் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டும் மையத்தில் நாளைக்கு காலையில 10 மணி அளவில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடத்தப்பட இருக்குது. இந்த முகாமில் 8ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படித்தவங்க, ஐடிஐ டிப்ளமோ படித்தவங்க எல்லாருமே கலந்துக்கலாம். இந்த முகாமில் கலந்துக்கிறவங்க tnprivatejobs.tn.gov.in அப்படின்ற இந்த இணையதளத்தில் பதிவு செஞ்சிருக்கிறது அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. tnprivate.gobs.tn.gov.in அப்படின்ற இந்த இணையதளத்தில். இது பத்தின மேலும் விவரங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 04-362-2370-37 அப்படின்ற இந்த தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளலாம். இன்னொரு தடவை என்ன உங்களுக்காக சொல்றேன், 04-362-2370-37.

0: நலம் தரும் யோகா. இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடன் இணைகிறார் திருச்சி யோகா பயிற்றுனர் எம் ஜாயிரா பானு அவர்கள்.
1: பிராணாயாமம் ரெண்டா பிரிச்சுக்கலாம், பிராணன் ஆயாமம். பிராணன்னா என்னது? உயிர் சக்தி. ஆயாமம்னா விரிவுபடுத்துதல். நம்ம உயிர் சக்தியை விரிவுபடுத்துறது தான் பிராணாயாமம். உடல், மனம், உணர்வு இதெல்லாமே சமநிலைக்கு கொண்டு வர்றது தான் பிராணாயாமம்னு சொல்லுவாங்க. முதல்ல வந்து நாடி சோதன் பிராணாயாமம், இதுக்கு பேரு மாற்று நாசி சுவாசம்னு சொல்லுவாங்க. இதை நம்ம ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா மன அமைதி கிடைக்கும், கவன குறைவு வந்து ரொம்பவே குறைஞ்சிரும், மன அழுத்தம் குறையும், நரம்பு மண்டலம் ரொம்பவே சமப்படுத்தும். அடுத்தது அனுலோம் விலோம் பிராணாயாமம். இதோட பயன்கள் என்னன்னு பார்க்கும்போது நுரையீரல் திறனை அதிகரிக்கும், இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும், உடலின் ஆற்றல் ஓட்டத்தையும் சமப்படுத்தும், மனதை அமைதிப்படுத்தும். இந்த பிராணாயாமம் எல்லாமே மனசு மட்டும் இல்லை, நம்ம உடம்பையுமே சம்பந்தப்படுத்தியே நிறையவே வரும். நெக்ஸ்ட் கபாலபதி பிராணாயாமம், சுவாச பாதையை சுத்தப்படுத்தும். இது வந்து பிராணாயாமம் சொல்றது கிரியான்னு கூட சொல்லலாம். இது சுத்தப்படுத்தும் ஒரு பிராணாயாமம். செரிமானத்தை நிறையவே மேம்படுத்தும், உடலுக்கு புத்துணர்ச்சி தரும், வயிற்று தசைகளை வலிப்படுத்தும். மற்ற பிராணாயாமம் எல்லாருமே பண்ணலாம், ஆனால் கபாலபதி யாரு பண்ணக்கூடாதுன்னா கர்ப்பிணி பெண்கள் பண்ணக்கூடாது, உயிர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க பண்ணக்கூடாது, இதய நோய் இருக்கிறவங்களும் இதை வந்து தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. பஸ்திரிக்கா பிராணாயாமம், பஸ்திரிக்காவோட பயன்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது உடல் ஆற்றலை அதிகரிக்கும், நுரையீரலை வலப்படுத்தும், சோர்வை நீக்கும், சுவாச மண்டல ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். நெக்ஸ்ட் பிராமரி பண்ணயம், இதுக்கு இன்னொரு பேர் தேனி ஓசை சுவாசம் அப்படின்னும் சொல்லுவாங்க. இதுதான் நம்ம பண்ணும்போது நினைவுகளுக்கும் நம்ம பிசிக்கல் பாடிக்கும் நடுவுல ஒரு கேப்பை உண்டாக்குது. அந்த கேப் வந்து நம்மளுக்கு நிறையவே மன அமைதியை தரும், மனப்பதற்றத்தை நிறையவே குறைக்குது, கோபம் மற்றும் கவலையை தணிக்கும், மன அமைதி வழங்கும், நல்ல தூக்கத்தையும் மேம்படுத்தும். தூக்கமின்மை இருக்கிறவங்க பிராமரி பிராணாயாமம் ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா அவங்களுக்கு நல்லாவே தூக்கம் வரும். நெக்ஸ்ட் சீத்தலி பிராணாயாமம், இது வந்து உடம்புக்கு குளிர்ச்சியை கொடுக்க வேண்டிய பிராணாயாமம். வெயில் காலத்துல இதை வந்து நம்ம நிறையவே பண்ணலாம். உடல் வெப்பத்தை குறைக்கும், மனதை குளிர்ச்சியாக வைக்கும், கோடை

0: காலத்தில் மிகவும் பயனுள்ளது. இது போலவே ஷீத்காரி பிராணாயாமம்னு ஒரு பிராணாயாமம் இருக்குது. அதுவுமே இந்த கோடை காலத்தில் நம்ம நிறையவே ப்ராக்டிஸ் பண்ணலாம். உடலுக்கு நிறையவே குளிர்ச்சியை தரும், மன அமைதியும் தரும். நெக்ஸ்ட் சூரிய பேதனா பிராணாயாமம். இதோட பயன்கள் என்னன்னு பார்க்கும்போது, உடலின் ஆற்றலை அதிகரிக்கும், உடல் சோர்வை குறைக்கும், செரிமான சக்தி அதிகரிக்கும். சூரிய பேதனா வந்து நம்ம உடம்புல உள்ள சூடு வந்து அதிகரிக்கும் போது நம்மளுக்கு நல்ல செரிமான சக்தி நிறையவே கொடுக்கும். வெயிட் லாஸ் பண்றவங்க சூரிய பேதனா வந்து நிறையவே ப்ராக்டிஸ் பண்ணலாம். இதே சந்திர பேதனா பிராணாயாமம், இது சூரிய பேதனாக்கு அப்படியே எதிர்த்த மாதிரி மன அமைதியை ரொம்பவே அதிகரிக்கும், உடல் வெப்பத்தை குறைக்கும், தூக்கமின்மை உதவும். சந்திர பேதனா பிராணாயாமம் மேக்சிமம் நம்ம நைட்ல பண்ணனா ரொம்பவே நல்ல நிம்மதியான தூக்கம் வரும். ஆசனா பிராணாயாமம் ரெண்டையும் சேர்ந்து கரெக்டா பண்ணோம்னா மனதை வந்து ரொம்பவே கட்டுப்படுத்தி ஒரு 10ல இருந்து நம்ம 15 நிமிஷம் தினமும் பிராணாயாமம் செய்தால் நுரையீரல் ஆரோக்கியம், மன அமைதி, கவனக்குறைவு தவிர்த்துதல் இதெல்லாமே நல்லபடியா நம்ம வாழலாம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நலம் தரும் யோகா. வழங்கியவர் திருச்சி யோகா பயிற்றுனர் எம் ஜாயிரா பானு அவர்கள்.

திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகள்ல கேட்டணிஞ்சிருக்கிறீங்க. இது ஆரவாரம். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் குடும்ப அட்டையில பெயர் உள்ள உறுப்பினர்கள் எல்லாருமே வர 25ஆம் தேதிக்குள்ள கைவிரல் ரேகையை பதிவு செய்யணும் அப்படின்னு மாவட்ட ஆட்சியர் தெரிவிச்சிருக்கிறாங்க. தஞ்சாவூர் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையத்தில் இயங்கிட்டு வர தன்னார்வ பயிலும் வட்டம் மூலமா TNPSC, TNUSRB, SSC, RRB போன்ற தேர்வு முகமைகள் நடத்தும் போட்டித் தேர்வுகளுக்கான கட்டணமில்லா பயிற்சி வகுப்புகள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த தேர்வுக்கு தயாராயிட்டு வர போட்டித் தேர்வர்கள் பயன்பெறும் வகையில் நீங்க என்ன பண்ணணும்னா, நாளைக்கு காலையில தொடங்கப்பட இருக்கிற இந்த பயிற்சியில கலந்துக்கலாம். திங்கள் முதல் வெள்ளி வரைக்கும் காலை 10:30 to 1:30 வரைக்கும் நடைபெற இருக்குது. இது பத்தின மேலும் விவரங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 0436223737 அப்படின்ற இந்த எண்ல தொடர்பு கொண்டு தெரிஞ்சுக்கலாம். எண்கள் மீண்டும் ஒரு முறை 0436223737.

0: நேர்களே, இனி மாநில செய்திகளுக்கு பிறகு மீண்டும் இணையலாம் ஆரவாரத்தில்.
1: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிரிவேதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் கடைகோடியில் உள்ள மக்களுக்கும் சமுதாய வானொலி சிறப்பான சேவையாற்றி வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். வெளிப்படையான மற்றும் தூய்மையான அரசு நிர்வாகத்தை தாவேக அரசு உறுதி செய்யும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் இன்று சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். தாவேக அளித்த தேர்தல் வாக்குறுதிகள் குறித்து ஆளுநர் உரையில் இடம்பெறவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களின் ஒருசில இடங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானொலி ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லூபியானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனோவ் தாக்கர் மனுஷா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் கடைகோடியில் உள்ள மக்களுக்கும் வானொலி சேவை சென்றடைய வேண்டும் என்ற நோக்கில் சுமார் 1000 சமுதாய வானொலி அலைவரிசைகள் செயல்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சென்னை ஆகாஷ்வாணி வளாகத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பொது ஒலிபரப்பு சேவையில் புதுமைகள் என்ற தலைப்பிலான புத்தகத்தை வெளியிட்டு அவர் பேசினார். மும்பையில் நடைபெற்ற வேவ்ஸ் மாநாட்டில் சமுதாய வானொலி முக்கிய பங்காற்றியதாக அவர் கூறினார். தகவல் பரிமாற்றத்தின் முக்கிய கருவியாக சமுதாய வானொலி திகழ்வதாக டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார்.
1: ஒரு 5 ஆண்டுகளில் இந்த கம்யூனிட்டி ரேடியோ சர்வீசஸ் அதிகமாக கொண்டு வந்திருக்கிறோம். இன்னைக்கு ஆசாதிக்கு அமிர்த மகா உற்சவம் கொண்டாடும் பொழுது நாம 750 ரேடியோக்கள் கொடுக்கணும்னு டார்கெட் வச்சு பண்ணோம். இன்னைக்கு இந்தியா முழுவதும் 1000 நெருங்கி கொண்டிருக்கிற கம்யூனிட்டி ரேடியோக்களாக இருக்கிறது. கம்யூனிட்டி ரேடியோன்றது டிவி, ரேடியோ அல்லது டிஜிட்டல் ரேடியோ, கம்யூனிகேஷன் இல்லாத பகுதிகளுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது தான், மக்களை வந்து கடைசி மனிதனுக்கும் நம்மளுடைய தகவல்களை கொண்டு போய் சேர்க்கிறது தான் கம்யூனிட்டி ரேடியோ. சின்ன சின்ன ஊர்களில் ஒரு 20 கிலோமீட்டர் ரேடியஸ் அளவுக்கு, குறிப்பாக காடுகள் அதிகமாக இருக்கிற

0: பகுதி, கோஸ்டல் பகுதிகளில், மலைகள் இருக்கிற பகுதிகளில், அத்தனை பகுதிகளிலும் அந்த நம்மளுடைய செய்திகளை நம்மளுடைய கம்யூனிகேஷன் ஒரு டூலாக விளங்குவது அந்த கம்யூனிட்டி ரேடியோ.
1: இந்நிகழ்ச்சியில் பேசிய ஆகாஷ்வாணியின் தலைமை இயக்குநர் திரு ராஜீவ்குமார் ஜெயின், வளர்ந்து வரும் ஊடக சவால்களை எதிர்கொள்ள வானொலி கட்டமைப்பில் புதிய தொழில்நுட்பமும் கண்டுபிடிப்புகளும் கொண்டுவரப்படுவது அவசியம் என்று கூறினார். பொது ஒலிபரப்பு சேவையில் புதுமைகள் என்ற புத்தகத்தில் பத்மஸ்ரீ திரு ஸ்ரீதரன் வானொலியின் வளர்ச்சிக்கு ஆற்றிய சிறப்பான சேவை ஆவணப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சிக்கு பின் ஆகாஷ்வாணி தலைமை இயக்குநர் திரு ராஜீவ்குமார் ஜெயின் சென்னை வானொலி நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். தொழில்நுட்ப ரீதியாக வானொலி சேவையின் தரத்தை உயர்த்த வேண்டியதன் அவசியத்தை அப்போது அவர் வலியுறுத்தினார். வெளிப்படையான மற்றும் தூய்மையான அரசு நிர்வாகத்தை தாவேக அரசு உறுதி செய்யும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்துள்ளார். 17வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடரில் உரையாற்றிய அவர், அரசு நிர்வாகத்தை பாதிக்கும் முறையற்ற நிதி பரிமாற்றங்கள், இடைத்தரகர்களின் தலையீடுகள் ஆகியவை முற்றிலுமாக ஒழிக்கப்படும் என்று கூறினார். மாநிலத்தில் பொது அமைதியை நிலைநாட்டவும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை ஒடுக்கவும் உறுதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை மற்றும் சமூக விரோத செயல்களில் ஈடுபடுவோருக்கு கடும் தண்டனை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். தமிழகத்தில் இருமொழிக் கொள்கை தொடர்ந்து நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். அனைவருக்கும் கல்வி இயக்கத்தின் கீழ் தமிழகத்திற்கான நிதியை மத்திய அரசு விரைந்து விடுவிக்க வலியுறுத்தப்படும் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறினார். உச்சநீதிமன்ற கிளையை சென்னையில் அமைக்க மத்திய அரசிடம் வலியுறுத்தப்படும் என்றும் அவர் தமது உரையில் தெரிவித்தார். இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படும் பிரச்சினை மற்றும் அவர்களிடமிருந்து இலங்கை அரசு கைப்பற்றிய படகுகளை மீட்பது போன்றவற்றிற்கு விரைந்து தீர்வு காண மத்திய அரசிடம் வலியுறுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். தமிழகத்தில் தொழில் தொடங்குவதற்கான நடைமுறைகள் எளிமையாக்கப்படும் என்றும் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கித்தர அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். ஓசூர், கோவை மற்றும் மதுரையில் மெட்ரோ ரயில் திட்டங்களை தொடங்குவது குறித்து மத்திய அரசிடம் வலியுறுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். தாவேக்கா அளித்த தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தமது உரையில் தெரிவித்தார். தேர்தலின் போது தாவேக்கா அரசு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது குறித்து எந்தவொரு அறிவிப்பும் ஆளுநர் உரையில் இடம்பெறவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த ஆட்சியில் திமுக கொண்டு வந்த திட்டங்கள்தான் ஆளுநர் உரையில் இடம்பெற்றுள்ளதாக கூறினார். கடந்த ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களை சீர்குலைக்கும் வகையில் செயல்படுவதை திமுக ஒருபோதும் அனுமதிக்காது என்றும் அவர் தெரிவித்தார். சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட அரசு எடுக்கும் நடவடிக்கைகள் குறித்த எந்தவொரு அறிவிப்பும் ஆளுநர் உரையில் இடம்பெறவில்லை என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறினார். ஆளுநர் உரையில் புதிய திட்டங்கள் குறித்த அறிவிப்பு ஏதும் இடம்பெறவில்லை என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாயிகள் கடன் தள்ளுபடியில் பல்வேறு எதிர்பார்ப்புகள் இருந்தபோதிலும் ஆக்கப்பூர்வமான அறிவிப்பு ஏதுமில்லை என்று கூறினார். வேலையில்லா பட்டதாரிகளுக்கான உதவித்தொகை, மின்கட்டண கணக்கீடு போன்றவை குறித்து ஆளுநர் உரையில் இடம்பெறவில்லை என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. குற்றச்சம்பவங்களை தடுக்க தாவேக அரசு உறுதியான நடவடிக்கையை எடுத்து வருவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எவ்வித சமரசமும் இன்றி குற்றச்சம்பவங்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு உடனுக்குடன் குற்றவாளிகள் கைது செய்யப்படுவதாக தெரிவித்தார். குற்றச்சம்பவங்கள் எதையும் மூடி மறைக்கும் முயற்சியில் மாநில அரசு ஈடுபடவில்லை என்றும் அவர் கூறினார். தனிப்பட்ட காரணங்களுக்காகவும் சமூக ரீதியாகவும் நடைபெறும் குற்றங்களை தடுப்பதற்கு முழுவீச்சில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்தார். மின் விநியோகத்தில் ஏற்படும் தடைகளை களைய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். மின்வாரியத்திற்கு தேவையான உபகரணங்கள் அளிக்கப்பட்டு வருவதாகவும் தேவையான மின் பணியாளர்களை நியமித்து மின்தடை சரி செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மின்சார வாரியம் தொடர்பாக அடுத்த வாரத்தில் தாம் வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்ய உள்ளதாகவும் திரு நிர்மல்குமார் கூறினார். பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை தடுக்க மாநிலத்தை ஆளும் தாவேக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், மாநிலத்தின் பல பகுதிகளில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமைகள் மற்றும் கொலைகள் நடைபெறுவது மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த சூழ்நிலையில் முதலமைச்சர் திரு விஜய் பாலியல் குற்றங்களுக்கு எதிரான உறுதியான நிலைப்பாட்டை எடுக்கவில்லை என்றும் மக்களுக்கு நம்பிக்கை அளிக்கும் வகையில் எந்தவொரு நடவடிக்கையையும் மேற்கொள்ளவில்லை என்றும் திரு நயினார்

0: நாகேந்திரன் கூறியுள்ளார். நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட 27 மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்.
1: தற்போது சுமார் 3.1 கிலோமீட்டர் உயரத்தில் தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய கேரளா பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கரூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை நகரின் ஓரிரு பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: இதனிடையே சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று மாலை சூறைக்காற்றுடன் பெய்த மழை காரணமாக 20 மேற்பட்ட விமானங்களின் சேவை பாதிக்கப்பட்டன. மாவட்ட செய்திகள். தியாகசீலர் கக்கனின் பிறந்த நாளையொட்டி மதுரை மாவட்டம் தும்பைப்பட்டியில் அமைந்துள்ள மணி மண்டபத்தில் அன்னாரது திருவுருவச் சிலைக்கு ஆட்சியர் திரு ஆகாஷ் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். நாமக்கல் வட்டத்திற்கு உட்பட்ட கிராமங்களுக்கான ஜமாபந்தி நிகழ்ச்சி ஆட்சியர் திரு மதுபாலன் தலைமையில் இன்று நடைபெற்றது. நாகையில் சர்வதேச யோகா தினத்தையொட்டி பள்ளி மாணவர்கள் சிறப்பு யோக பயிற்சியை மேற்கொண்டனர். தென்காசி வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 1,37,800 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. விளையாட்டுச் செய்திகள். லூபியானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 5-11, 11-6, 11-8, 11-4 என்ற செட் கணக்கில் பிரான்ஸ் இணையை வென்றது. இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்செலோ இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 7-6 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் ஜப்பானின் டக்கேரு இசுகி இணையை வென்றது. துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணவ் செந்தில்குமார் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆசிய இரட்டையர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டி மலேசியாவில் இன்று தொடங்கியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் கடைகோடியில் உள்ள மக்களுக்கும் சமுதாய வானொலி சிறப்பான சேவையாற்றி வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். வெளிப்படையான மற்றும் தூய்மையான அரசு நிர்வாகத்தை தாவேக அரசு உறுதி செய்யும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் இன்று சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். தாவேக அளித்த தேர்தல் வாக்குறுதிகள் குறித்து ஆளுநர் உரையில் இடம்பெறவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லூபியானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி இன்றைக்கு இடம்பெறுவது மதுரை மாவட்ட செய்திகள். எழுதியவர் எஸ் ரகுராஜா.
1: மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் வருகின்ற செப்டம்பர் 17 நடைபெறவுள்ள குடமுழுக்கு விழாவை சிறப்பாகவும் பாதுகாப்பாகவும் நடத்த அனைத்து துறைகளும் முழு ஒருங்கிணைப்புடன் செயல்படுவது தொடர்பான முன்னேற்பாட்டு ஆய்வுக் கூட்டம் மதுரையில் நடைபெற்றது. இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தலைமையில் மதுரை மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் முன்னிலையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் பேசிய அமைச்சர் திரு ரமேஷ், திருக்கோவிலில் நடைபெற்று வரும் அனைத்து திருப்பணிகளும் ஜூலை மாத இறுதிக்குள் நிறைவு பெற வேண்டும் என்றார். யாகசாலை அமைத்தல் மற்றும் யாக கால பூஜைக்கான முன்னேற்பாட்டு பணிகள் உரிய காலத்தில் தொடங்கப்பட்டு திட்டமிட்டபடி மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். மேலும் பொதுமக்கள் மற்றும் உபயதாரர்கள் எளிதாக தரிசனம் செய்யும் வகையில் தனித்தனி நுழைவு மற்றும் வெளியேறும் வழிகள் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றும், கூட்ட நெரிசலை திறம்பட கட்டுப்படுத்த காவல்துறையினர் சிறப்பு பாதுகாப்பு மற்றும் கூட்ட மேலாண்மை பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்தார். திருக்கோவில் வளாகம் மற்றும் சுற்றுப்புற பகுதிகள் முழுவதும் கண்காணிப்பு கேமராக்கள் மூலம் தொடர்ந்து கண்காணிக்கப்பட வேண்டும் என்ற அவர், மாநகராட்சி மற்றும் திருக்கோவில் நிர்வாகம் சார்பில் தேவையான இடங்களில் குடிநீர் மற்றும் கழிப்பறை வசதிகள் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றார். சுகாதாரத்துறை சார்பில் 108 ஆம்புலன்ஸ் வாகனங்கள், மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் அடங்கிய மருத்துவ குழுக்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்றும், அன்னதானம் வழங்க விரும்புவோர் உரிய அனுமதி பெற்று உணவு பாதுகாப்பு துறையின் சான்றிதழ் பெற்ற பின்னரே அன்னதானம் வழங்க வேண்டும் என்றும் அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்தார். மதுரை மாவட்டத்தில் அரசு புறம்போக்கு நிலங்கள் மற்றும் பராமரிப்பற்ற பட்டா நிலங்களில் பரவலாக வளர்ந்துள்ள சீமை கருவேல மரங்களை அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை விரைவுபடுத்தும் வகையில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை வழங்கிய உத்தரவின்படி மாவட்ட அளவிலான கண்காணிப்பு குழு அமைக்கப்பட்டுள்ள நிலையில், சென்னை உயர்நீதிமன்றத்தின் ஆணைப்படி ஓய்வு பெற்ற நீதிபதி திரு செல்வம் மாநகராட்சி பகுதியில் திடீரென ஆய்வு மேற்கொண்டார். மதுரை மாவட்டத்தின் நகர்ப்புறம் மற்றும் ஊரக பகுதியில் அமைந்துள்ள கண்மாய், குளம், ஏரி, ஆறு, கால்வாய், ஓடை உள்ளிட்ட நீர்நிலை அரசு புறம்போக்கு நிலங்கள் மற்றும் பிற அரசு நிலங்கள், மேலும் பராமரிப்பற்ற தனியார் பட்டா நிலங்களில் தானாக வளர்ந்து பரவியுள்ள சீமை கருவேல மரங்களை அகற்றுவது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தொடரப்பட்ட வழக்குகளில் வழங்கப்பட்ட தீர்ப்பின் அடிப்படையில் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அதன் அடிப்படையில் மதுரை மாநகராட்சி பகுதியான பொன்மேனி, ஊரணி, கோச்சடை, தத்தநேரி பகுதிகள் மற்றும் திருப்பரங்குன்றம் மட்டத்தில் விளாச்சேரி, கண்மாய், திருநகர், வயலூர், வைரவநத்தம் ஆகிய இடங்களில் நீர்நிலை மற்றும் நீர்நிலை அல்லாத அரசு புறம்போக்கு நிலங்களில் மற்றும் தனியார் பட்டா நிலங்களில் சீமை கருவேல மரங்கள் வளர்ந்துள்ள பரப்பு, இதுவரை அகற்றப்பட்ட பரப்பு மற்றும் அகற்றப்பட வேண்டிய பரப்பு தொடர்பாக ஓய்வு பெற்ற நீதிபதி திரு செல்வம் அவர்கள் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். மதுரையில் அரசு பொருட்காட்சி 2026 அமைச்சர்கள் திரு CTR நிர்மல்குமார் மற்றும் திரு ராஜ்மோகன் ஆகியோர் துவக்கி வைத்து பல்வேறு அரசு துறைகள் சார்பில் அமைக்கப்பட்டிருந்த அரங்குகளை பார்வையிட்டதுடன் பயனாளிகளுக்கு ₹72,00,000 மதிப்பீட்டில் அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்கள். மதுரை தமுக்கம் மைதானத்தில் துவக்கப்பட்டுள்ள அரசு பொருட்காட்சியில் அரசு மக்கள் நலனுக்காக செயல்படுத்தி வரும் நலத்திட்டங்கள், அவற்றில் பயன்பெறும் வழிமுறைகள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அரசு துறைகளின் சார்பாக கண்கவரும் அரங்குகள் இடம்பெற்றுள்ளன. இது தவிர தினந்தோறும் இன்னிசை கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவதுடன் அரசு பொருட்காட்சியினை பொதுமக்கள்

0: சிரமமின்றி கண்டுகளிக்க கூடுதல் பேருந்து வசதிகள் ஏற்படுத்தின மாவட்ட நிர்வாகத்தின் மூலம் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. விடுதலை போராட்ட வீரர் தியாகி விஸ்வநாத தாஸ் அவர்களின் பிறந்த தினம் மதுரையில் கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் உள்ள தியாகி விஸ்வநாத தாஸ் நினைவில்லத்தில் அன்னாரின் திருவுருவச் சிலைக்கு மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆகாஷ் தமிழ்நாடு அரசு சார்பாக மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். விடுதலை போராட்ட வீரரும் தலைசிறந்த நாடக கலைஞருமான தியாகி விஸ்வநாத தாஸ் 1886 ஆண்டு ஜூன் 16 தேதி பிறந்தார். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் வாழ்ந்து வந்த அவர் தேசபக்தி பாடல்கள் மற்றும் நாடகத்தின் மூலமாக பொதுமக்களிடம் தேசப்பற்றை ஊக்குவித்தார். தேசத்தின் விடுதலைக்காக பாடுபட்டு 29 முறை சிறை சென்றுள்ளார். தேசத்தின் விடுதலைக்காக பாடுபட்ட தியாகி விஸ்வநாதாஸ் அவர்களின் மாண்பை உலகறை செய்யும் நோக்கில் மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் நினைவில்லம் பராமரிக்கப்பட்டு வருகிறது. மேலும் அன்னாரது பிறந்த நாளான ஜூன் 16 நாள் அரசு விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. மதுரை மாவட்டத்தில் 12 வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகள் அனைவரும் உயர்கல்வியில் சேர்வதை உறுதி செய்யும் வகையில் மாவட்ட அளவிலான கட்டுப்பாட்டு அறை மூலம் மேற்கொள்ளப்பட நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை கூட்டம் மதுரையில் நடைபெற்றது. மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆகாஷ் தலைமையில் ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் பேசிய மதுரை மாவட்ட ஆட்சியர், 12 வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் எவரும் உயர்கல்வி வாய்ப்பு இழக்காத வகையில் மாவட்ட நிர்வாகம் முழு கவனத்துடன் செயல்பட வேண்டும் என்றார். ஒவ்வொரு மாணவரின் உயர்கல்வி சேர்க்கை நிலை தொடர்ந்து கண்காணிக்கப்பட வேண்டும் என்றும், மாணவர்கள் எந்தெந்த கல்லூரிகளில் விண்ணப்பித்துள்ளனர், எந்த கல்லூரிகளில் சேர்க்கை பெற்றுள்ளனர், இன்னும் சேர்க்கை பெறாத மாணவர்கள் யார், அதற்கான காரணங்கள் என்ன என்பன உள்ளிட்ட விவரங்களை சேகரித்து அவர்களுக்கு தேவையான ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதல்களை வழங்கி உயர்கல்வியில் சேர்வதை உறுதி செய்ய வேண்டும் என்றார்.
1: இதுவரை நீங்கள் கேட்டது மதுரை மாவட்ட செய்திகள். எழுதியவர் எஸ் ரகுராஜா. இன்னும் சில நொடிகளில் இடம்பெறுவது தமிழ்ச் செய்தி அறிக்கை.
2: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பால சுப்பிரமணியன். தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் உள்ள முதலீட்டுக்கான வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுமாறு பிரான்ஸ் நாட்டின் தொழிலதிபர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார். உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என மத்திய அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார். சென்னை பெங்களூரு ஹைதராபாத் வழித்தடங்களில் அதிவிரைவு ரயில் சேவை தொடங்கப்படும் என மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். திஷா எண்ணெய் கப்பல் 62,370 மெட்ரிக் டன் திரவ எரிவாயுடன் நாளை காலை குஜராத் வந்தடையும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்செலோ டெலோமினர் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவில் உள்ள முதலீட்டுக்கான வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுமாறு பிரான்ஸ் நாட்டின் தொழிலதிபர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார். பாரிஸ் நகரில் அந்நாட்டின் தொழிலதிபர்களை இன்று சந்தித்து பேசிய அவர், உற்பத்தி துறை, செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், கடல்சார் உள்கட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக தெரிவித்தார். முதலீட்டுக்கான நடைமுறைகள் இந்தியாவில் எளிமைப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார். உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என மத்திய உணவு மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார். புதுதில்லியில் இந்திய உணவுக் கழக நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், அறிவியல் அடிப்படையிலான உணவு சேமிப்பு கிடங்குகளை அமைக்க வேண்டும் என வலியுறுத்தினார். நவீன தொழில்நுட்பம் மூலம் உணவு தானிய விநியோகம் மேம்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். பிரதமரின் ஏழைகளுக்கான உணவு தானியங்கள் வழங்கும் திட்டத்தின் கீழ் 98.5% பயனாளிகளுக்கு ஆதார அடிப்படையில் அவை வழங்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். ஒரே நாடு ஒரே ரேஷன் அட்டை திட்டம் சிறப்பாக செயல்படுவதன் மூலம் இடம்பெயர்ந்த தொழிலாளர்கள் பெரிதும் பயனடைந்து வருவதாகவும் அவர் கூறினார். தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வெளிப்படைத்தன்மையுடன் உணவு தானிய விநியோகம் செய்யுமாறு பிரஹலாத் ஜோஷி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவை இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் திரு செர்ஜியோ கோர் சந்தித்து பேசினார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த சந்திப்பின்போது தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவதுடன் போதைப் பொருள் புழக்கத்திலிருந்து இருநாட்டு மக்களையும் பாதுகாப்பது குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக திரு செர்ஜியோ கோர் தமது வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்தியா அமெரிக்காவில் குற்றச்செயல்களில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக கூட்டாக நடவடிக்கை எடுப்பது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக திரு செர்ஜியோ கோர் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு புதிய ஹஜ் புனித யாத்திரை கொள்கையை வெளியிட உள்ளதாக சிறுபான்மையின நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஹஜ் ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சவுதி அரேபிய நாட்டின் ஹஜ்

0: மற்றும் உம்ரா அமைச்சகம் இந்தியாவுக்கு 2 விருதுகள் வழங்கியிருப்பதாக கூறினார். இந்தியாவிலிருந்து ஹஜ் புனித பயணம் மேற்கொண்டவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் வழங்கியதற்காக சவுதியில் உள்ள இந்திய ஹஜ் புனித யாத்திரை ஆணையத்திற்கு இந்த விருதுகள் வழங்கப்பட்டுள்ளன. நடப்பு நிதியாண்டில் 26,000 கிராம சாலைகளை அமைக்க திட்டமிட்டுள்ள மத்திய ஊரக வளர்ச்சி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிரதமரின் கிராம சாலை திட்டத்தின் கீழ் அமைக்கப்படும் இந்த சாலை பணிகளுக்காக 18,900 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான ஆய்வுக் கூட்டம் மத்திய ஊரக வளர்ச்சித்துறை செயலர் திரு ரோஹித் கல்சால் தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. ஆந்திரா, பீகார், சத்தீஸ்கர், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், ஜார்க்கண்ட் உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். கிராமப்புற பகுதிகளில் சாலை வசதிகளை மேம்படுத்தும் நோக்கில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. நீட் மறுதேர்வு வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ள நிலையில் மாணவர்கள் பதற்றமடையாமல் தேர்வெழுத வேண்டும் என தேசிய தேர்வு முகமை அறிவுறுத்தியுள்ளது. இந்த முகமை வெளியிட்டுள்ள அறிக்கையில் வெளிப்படைத்தன்மையுடனும் பாதுகாப்புடனும் தேர்வு நடத்த அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. மத்திய மாநில அரசுகள், பல்வேறு அமைச்சகங்கள், பாதுகாப்புத்துறை ஒருங்கிணைந்து இந்த தேர்வுக்கான ஏற்பாடுகளை செய்து வருவதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெற்றோர்கள், ஆசிரியர்கள், பொதுமக்கள் தேர்வு தொடர்பான வதந்திகளை பரப்ப வேண்டாம் என்றும் மாணவர்களுக்கு தேவையற்ற மன அழுத்தத்தை ஏற்படுத்த வேண்டாம் என்றும் தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சென்னையிலிருந்து பெங்களூரு மற்றும் ஹைதராபாத் வழித்தடங்களில் அதிவிரைவு ரயில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் அமைக்கப்பட்டுள்ள நமோ சென்டர் அதிநவீன பயிற்சி மையத்தை திறந்து வைத்து பேசிய அவர், மும்பை அகமதாபாத் இடையேயான புல்லட் ரயில் திட்டம் அடுத்த ஆண்டு பயன்பாட்டுக்கு வரும் என கூறினார். இந்தியா உலகில் 3வது பெரிய பொருளாதார நாடாக உருவெடுத்து வருவதாக கூறிய அவர், டிஜிட்டல் பரிவர்த்தனைகள், ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் மற்றும் நவீன தொழில்நுட்ப வளர்ச்சியில் நாடு சாதனை படைத்து வருவதாகவும் தெரிவித்தார். நவீன விமான நிலையங்கள், விரைவு சாலைகள், வந்தே பாரத் ரயில்கள் உள்ளிட்டவை நாட்டின் வளர்ச்சியை மேம்படுத்தியுள்ளதாக அவர் கூறினார். தற்போது உலக அளவில் இந்திய திரைப்படங்களுக்கு பெரும் வரவேற்பு கிடைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். சென்னை, மும்பை, ஹைதராபாத், பெங்களூரு உள்ளிட்ட நகரங்களைச் சேர்ந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் ஹாலிவுட் திரைப்படங்களுக்கான தயாரிப்புக்கு பிந்தைய பணிகளை மேற்கொண்டு வருவதையும் டாக்டர் எல் முருகன் சுட்டிக்காட்டினார். இந்தியாவிற்கு 62,370 மெட்ரிக் டன் திரவ எரிவாயுடன் திஷா எண்ணெய் கப்பல் நாளை காலை குஜராத் மாநிலம் தாஹக் துறைமுகம் வந்தடையும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசியபோது இதனை தெரிவித்த கப்பல் போக்குவரத்து அமைச்சகத்தின் இயக்குநர் திரு ஓபேஷ் குமார் சர்மா, மால்டாவிலிருந்து புறப்பட்ட இந்த எண்ணெய் கப்பல் கடந்த திங்கட்கிழமையன்று பாதுகாப்பாக ஹோர்முஸ் நீரிணையை கடந்ததாக தெரிவித்தார். போர்ச்சூழலால் பாதிக்கப்பட்டுள்ள வளைகுடா நாடுகளில் இருந்து 3,639 இந்திய மாலுமிகள் இதுவரை பாதுகாப்பாக தாயகம் அழைத்து வரப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மேற்காசியா மற்றும் வளைகுடா நாடுகளில் தங்கியுள்ள இந்திய மாலுமிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய மத்திய அரசு தொடர் நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் திரு ஓபேஷ் குமார் சர்மா தெரிவித்தார். நாட்டில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் முழு அளவில் செயல்பட்டு வருவதாக பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்துள்ளார். கடந்த 3 நாட்களில் 1,47,00,000 வீட்டு உபயோகத்திற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். 22,900 டன் வர்த்தக பயன்பாட்டிற்கான எரிவாயு விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதுவரை 99,000 மேற்பட்ட குழாய் வழி எரிவாயு இணைப்பு பெற்றவர்கள் தங்களின் எரிவாயு சிலிண்டர் இணைப்பை திரும்ப ஒப்படைத்துள்ளதாகவும் திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்தார். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி சந்தாதாரர்களுக்கு நடப்பு நிதியாண்டில் 8.25% வட்டி நிர்ணயம் செய்ய மத்திய நிதியமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது.

0: வைப்பு நிதி அறங்காவலர் குழு கூட்டம் தெரிவித்த பரிந்துரையை ஏற்று இதற்கான ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பிய நாடுகளின் பாதுகாப்பிற்கு நேட்டோ உறுப்பு நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு பீட் ஹெக்சேத் கேட்டுக் கொண்டுள்ளார். நேட்டோ பாதுகாப்புத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், நேட்டோ அமைப்பின் ராணுவ திறனை வலுப்படுத்த உறுப்பு நாடுகள் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்சிலோ டெமோலினர் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 7-6 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் ஜப்பானின் தக்கரு யுகுசுகி இணையை வென்றது. லூபியானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணவ் செந்தில்குமார் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆசிய இரட்டையர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டி மலேசியாவில் இன்று தொடங்கியது. இந்தியா, பாகிஸ்தான் உட்பட 9 நாடுகளைச் சேர்ந்த 69 பேர் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்தியாவின் சார்பில் அபய் சிங், வேலவன் செந்தில்குமார் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் உள்ள முதலீட்டுக்கான வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுமாறு பிரான்ஸ் நாட்டின் தொழிலதிபர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார். உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். சென்னை, பெங்களூரு, ஹைதராபாத் வழித்தடங்களில் அதிவிரைவு ரயில் சேவை தொடங்கப்படும் என மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். திஷா எண்ணெய் கப்பல் 62,370 மெட்ரிக் டன் திரவ எரிவாயுடன் நாளை காலை குஜராத் வந்தடையும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்சலோ டெமோலினர் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: மணி 7:25 இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு. இனி
2: பண்டையெல்லாம் பொன்பொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம்.
1: உழவர் உலகம்.
2: பண்டையெல்லாம் பொன்பொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம்.
1: இன்னைக்கு நிகழ்ச்சியில ஒருங்கிணைந்த பண்ணையம் நேர்முகம் பங்கேற்கிறார் அரியலூர் உடையார்பாளையம் எம் அருண் ராகுல் அவர்கள். தொடர்ந்து அறிவிப்புகளும் இடம்பெற கேட்கலாம்.

0: சிலரோட ஆசை நினைச்சோனையே நிறைவேறிடும். சில கனவுகள் சில ஆண்டுகள் உருண்டோடி நிறைவேறும். ஒன்னு ரெண்டு நிறைவேறாம கூட போகலாம். ஆனா உழைப்பால நிறைவேறாத ஆசைகள்னு ஒண்ணுமே இல்லை. ஒவ்வொருவருக்கும் தன்னோட கனவு மெய்ப்பட ஒரு நாள் வருங்க. அந்த வகையில அந்த நாளுக்காக நம்பிக்கையோடையும் விடாமுயற்சியோடையும் வெற்றி பாதையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கும் இளம் உழவர் அரியலூர் உடையார் பாளையம் எம் அருண் ராகுல் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. உடன் உரையாடுகிறார் ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்கள்.
1: வணக்கம் அருண்.
2: வணக்கம் ஐயா.
1: ரொம்ப இளைஞரா இருக்கீங்க. என்ன வயதுங்க உங்களுக்கு?
2: எனக்கு 33 வயதா இருக்குது ஐயா.
1: என்ன படிச்சிருக்கீங்க அருண்?
2: நான் பி மெக்கானிக்கல் இன்ஜினியர் முடிச்சிருக்கேன்.
1: ஓ, எந்த ஆண்டு முடிச்சீங்க?
2: நான் 2013 முடிச்சேன்.
1: முடிச்ச பிறகு
2: 2013-2017 சார்.
1: எங்கங்க?
2: சென்னையில. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணத்துல நிறைய எக்ஸாம்ஸ் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாம் நிறைய எழுதியிருக்கேன். ஒரு சில எக்ஸாம்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணேன். அது இப்ப இன்டர்வியூல நின்றுட்டு இருக்குங்க சார்.
1: ஓஹோ.
2: அந்த சூழ்நிலைகள் இருக்கும்போது ஒரு நாள் வந்து நானும் எங்க அண்ணனும் வந்து வண்டியில வந்துட்டு இருக்கும்போது ஒரு போர்வெல் வண்டியை பார்த்தேன். 2006-2009 சொல்லி ஒரு தமிழ் ஐயா பேர் போட்டிருந்தது. உடனே அந்த போர் வண்டியை பார்த்தேன். என்ன கேட்டேன் நானு, என்ன எங்க ஐயா பேர் போட்டிருக்கு, ஒருவேளை அவர் வண்டியா இருக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டு நான் யதார்த்தமா போய் கேட்டேன். ஐயா என்ன ஐயா போர் வண்டி போட்டு உங்க பேர் போட்டிருக்கு உங்க வண்டிகளான்? ஆமாண்டா, என் வண்டி தான்டா அப்படின்னாரு. ஐயா வண்டியை பார்த்ததே எனக்கு போர் போட்ட போல ஆயிடுச்சுங்க. என்ன சொன்ன முதல் வார்த்தை அது. ஐயா என்ன வண்டியை பார்த்துமே போர் போட்ட போல ஆயிடுச்சு. அப்ப வந்து நிதி நெருக்கடி ரொம்ப சூழ்நிலையிலேருந்து போர் போடுற வசதிகள் இல்லை அப்படிங்கிற சூழ்நிலையில் இருக்கும்போது யதார்த்தமா கேட்கும்போது ஐயா போர் போட்ட போல ஆயிடுச்சுன்னு சொன்னதும் அவர் என்ன பண்றாரு, ஒரு பக்கத்து ஊருக்கு போக வேண்டிய வண்டி அவங்க சின்ன பையனை கூப்பிட்டு ராகுல்கிட்ட வந்து காசும் கேட்கக்கூடாது எதுவும் கேட்கக்கூடாது, ஏன் போரு சொந்த போரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வண்டி அனுப்பிட்டாரு.
1: ஆனா அப்ப விவசாயம் பண்ணுன்ற எண்ணம் உங்களுக்கு
2: இருந்தது? அது சின்ன சின்ன வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம்.

0: இது நாங்க விவசாயம்னா நான் மட்டும் இப்ப ஸ்டார்ட் பண்ணல, ஆல்ரெடி அப்பா வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சிருந்தாரு. அவரு முந்திரி பனை பழமரம் இதெல்லாம் போட்டு வச்சு பழம் வச்சு போதிய தண்ணி வசதி இல்லாத மாதிரிதான் நாங்க சிரமப்பட்டோம். ரொம்ப எங்க அப்பா புரிஞ்சு எடுத்துட்டாரு எங்களெல்லாம் சைக்கிள்ல தண்ணி அடிச்சுட்டு போய் ஊத்துவோம் கண்ணுக்கு. ரொம்ப தூரத்துல அங்கிருந்து கொண்டு போய்
1: பரப்பளவு நிலங்க
0: இப்ப ஒரு 6 ஏக்கர் இருக்கும் சார்.
1: 6 ஏக்கர்ல என்னென்னலாம் வச்சிருக்கீங்க?
0: மா, பலா, தென்னை, சந்தனம், வேங்கை, ரோஸ்வுட், சில்வர்வுட், அனைத்து மாணவ ஜாதி
1: மரப்பயிர்கள்.
0: மரப்பயிர்கள் அது எதையோ பிளான்ட் பண்ணிருக்கேன். ஆக்சுவலி எப்படி சொல்றதுன்னா சுத்தி கரையோர ஃபுல்லா தென்னை மரம் வச்சாச்சு. தென்னை மரத்துக்கு கேப்ல கேப்ல சந்தன மரங்கள் ஒரு சில பண வகை மரம் வச்சுட்டோம். இன்டர்கிராப்லயும் ஒரு 1 ஏக்கரை செக்ரிகேட் பண்ணிட்டு அந்த 1 ஏக்கருக்குள்ள வந்து வெறும் மாமரங்கள் கொய்யா மரம் மட்டும் வச்சிருக்கோம். ஒரு லைன் டவர் கிராஸ் ஆகுறதுனால அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணிருக்கோம், அதுக்கு நேரம் வந்து வெறும் எலுமிச்ச மரம் மட்டும் வச்சிருக்கோம்.
1: ரொம்ப உயரமா வளரா
0: வளரா கூடாது, வளர்ந்தாலும் கட் பண்ணிக்கலாம். அதை பேஸ் பண்ணி ஃபுல்லா எலுமிச்சம்பளம் போட்டிருக்கோம். அதை விட்டு இன்னும் ஒரு 1 ஏக்கர் பாத்தீங்கன்னா வேங்கை, செம்மரம், அப்புறம் வந்து மகாக்கனி, இது போல பல வகையான மர வகைகள் போட்டு வச்சு ஒரு பக்கம் பிளான் போயிட்டு இருக்கு. இந்த கிராப்ல வந்து இன்டர் கிராப்டா வந்து சப்போட்டா நம்ம பிளான்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன மரம் பாக்கணும்னு நினைக்கிறத அது பாக்கலாம்.
1: எல்லா மரம்
0: எல்லா மரம் வகைகளும் பட்டை இருக்கு, கிராம்பு இருக்கு, மிளகு இருக்கு,
1: பழமரங்கள், பனைமரங்கள் எல்லாமே இருக்கு.
0: எல்லாமே இருக்கு. மாமரத்துல பாத்தீங்கன்னா எல்லா வகையான மரங்களும் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா மல்கோவா, மாம்பசந்து, ருமானி, ஒட்டுமாங்கன்னு சொல்லலாம், பெங்களூரா, மல்லிகா, இது போல அனைத்து வகையான மரங்கள் இருக்கு. பட்டை, கிராம்பு, அந்த இது வகைகளும் வச்சிருக்கோம். இதுல வந்து முந்திரி மரமும் ஒரு 4-5 மரம் பழைய அப்பாவதுக்காக, அப்பா முந்திரி இருக்குன்னு அது ஒரு 4 மரம் முந்திரி மரம்.
1: 6 ஏக்கர் வந்து அப்பா காலத்துல இருந்து இருக்கிற நிலம்.
0: ஆமா, அப்பா வாங்கின மரம், வாங்கின நிலம்.
1: இப்ப என்னன்னாங்க, கோடாலி கருப்பூர்ல இருந்து சேலத்துக்கு போய் பிஇ மெக்கானிக்கல் படிக்கிறீங்க. படிச்சு முடிச்சவொடனே 2013 ஒரு வேலைக்கு போறீங்க. 2017 வரைக்கும் வேலை பாக்குறீங்க. வேலை பார்க்கும் போதே உங்க ஆசிரியரோட போர்வெல் இயந்திரத்தை பாத்தீங்களா, இல்ல வேலை பார்த்து முடிச்ச பிறகு நம்ம விவசாயத்துக்கு வரணும்னு நினைக்கும் போது போர்வெல் போட்டீங்களா, எப்படிங்க?
0: எப்படி சொல்றேன், நான் 2013 ஜாயின் பண்ணும் போதே என் மைண்ட்ல ஒரு தாட் இருந்தது. எப்படின்னா டிராக்டர் ஒன்று வாங்கணும், ஏன்னா இடம் இருக்கு, இடத்த வந்து நம்ம எப்படி டெவலப்மெண்ட் பண்ணணும், ஏன்னா பேரலா அடுத்தடுத்த ஒர்க் நம்ம என்ன பண்ணுங்கிற தாட் வந்து அப்பையில இருந்து இருந்தது.
1: வேலைக்கு போனாலும் சனி ஞாயிறு ஊருக்கு வந்தா இந்த வேலையெல்லாம் கொஞ்சம் பாப்பீங்க.
0: பாப்போம், நானும் பாப்போம். இப்ப அண்ணன் கூட, அண்ணன் ஒர்க் பண்றாங்க. அண்ணன் வந்தாங்கனாவே அவங்க பெரிய ஜாப்ல இருக்கலாம் எதிர்பார்க்க மாட்டேன். அவங்க சேர்த்து என்ன ஒர்க்கோ அவங்க இறங்கி வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க.
1: ஆனா போர் போட்டது எப்ப?
0: 2018 ஒரு டிராக்டர் ஓட்டணும் எனக்கு ரொம்ப நாள் ஆசை. டிராக்டர் ஓட்டினா நம்ம புதுசா டிராக்டர் வாங்கி தான் ஓட்டணும்.
1: புது டிராக்டர்
0: 2018 டிராக்டர் வாங்கணும். டிராக்டர் வாங்கினோம், அடுத்த 1 மந்த் தான் போரா இருக்கிறோம் நாங்க.
1: ஆழத்துல தண்ணி கிடைச்சதுங்க
0: எனக்கு வந்து 120 அடியில தண்ணி கிடைக்குதுங்க சார். நம்ம வந்து 450 அடி போர் போட்டிருக்கோம். இப்ப மோட்டர் நிக்கிது பாத்தீங்கன்னா 250 அடியில நிக்குது போட்டு.
1: உங்க ஊர் வந்து கோடாலி கருப்பூர் பக்கத்துல
0: ஆய்ப்பாளையம். நம்ம கிரீடு கேவிக்கே இருக்குங்களா, கேவிக்கே மூலியமா நிறைய உதவிகள் எனக்கு செய்யப்பட்டுள்ள.
1: என்ன மாதிரி உதவிகள் கிடைச்சது?
0: கோழி வளர்க்கறதுக்கான பயிற்சிகள், ஆடு வளர்க்கறதுக்கான பயிற்சிகள், மாடு வளர்க்கறதுக்கான பயிற்சிகள், மரக்கன்றுகள் வகையை நடுவதற்கு அனைத்து விதமான பயிற்சிகளும் கொடுக்குறாங்க. ஒரு பயிற்சியோட தவறாம போய் கலந்துக்குவோம். என்ன காரணம்னா நம்ம ஒண்ணுதான் செய்ய போறோம் கிடையாது, நாளை கிடைச்சிக்கிட்டே இருக்கட்டும், எப்ப வேணா எது வேணா செய்யலாம்.
1: முக்கியமா என்னன்னா ஒரு நல்ல ஒரு முழுமையான விவசாயி ஆவதற்கு முக்கிய காரணம் அப்படின்றது அந்த மாவட்டத்துல இருக்கக்கூடிய வேளாண்மை அறிவியல் நிலையத்தோட தொடர்புல இருக்கணும்.
0: கண்டிப்பா
1: அவங்க நிறைய உதவி செய்வாங்க. இப்ப அரியலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கிரீடு கேவிகே
0: இருக்கு.
1: கேவிகே நடத்தக்கூடிய அனைத்து பயிற்சிகளையும் நீங்க
0: கலந்துக்கலாம்.
1: இப்ப நீங்க சொல்ல ஆரம்பிக்கும் போதுங்க அருண் ராகுல், நிறைய மரப்பயிர்கள் பத்தி சொன்னீங்க. இப்ப பயிற்சி எடுத்துக்கிட்டது பாத்தீங்கன்னா கோழி, ஆடு, மாடு, இதை பத்தி எல்லாம் சொல்றீங்க. இப்போ ஒருங்கிணைந்த பண்ணையம் பத்தி தான் நம்ம பேச போறோம்னு சொல்லியிருக்கோம். இப்ப நீங்க வந்து சொன்னது பாத்தீங்கன்னா நிறைய பழ மரங்கள் பத்தியும் நீண்ட கால பண மரங்கள் பத்தியும் தான் நிறைய சொன்னீங்க. ஆனா இடையிடையே வந்து அங்கங்க வந்து இன்டர் கிராப்பிங் மாதிரி இந்த 6 ஏக்கரை பிரிச்சிருப்பீங்க. இந்த அமைப்பு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஒரே இடத்துல 6 ஏக்கர்
0: 6 ஏக்கருங்க சார். இதுல பாத்தீங்கன்னா 2 ஏக்கரும் மல்பரி பட்டிருக்கேன். மல்பரி போட்டு பட்டுப்பூச்சி வளர்த்துக்கிட்டு இருக்கேன். நம்ம தமிழ்நாடு அரசு மூலயமா ஒசூரில் போய் 2 வீக்ஸ் ட்ரைனிங் முடிச்சுட்டு வந்து நான் பட்டுப்பூச்சி வளர்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ ஸ்டார்ட் பண்ணி 1.5 மந்த் ஆகுதுங்க சார். இது வந்து எப்படின்னா அப்பப்போ மணி தேவைகளுக்கான ஒரு முன்னோட்டத்துக்கு பட்டுப்பூச்சி வளர்ப்புங்கிறது ஓடிக்கிட்டு இருக்கு.
1: இது வந்து ஒரு 2 ஏக்கர்ல மல்பரி.
0: 2 ஏக்கர் மல்பரிங்க சார். 2 ஏக்கர் மல்பரி, 1 ஏக்கர் சவுக்கு.
1: இப்போ 1.5 மாதத்துக்கு முன்னாடி தான் அது தொடங்கினேன்.
0: ஆமாங்க சார்.
1: அப்போ அதுக்கு முன்னாடி அந்த 2 ஏக்கர்ல என்ன இருந்துச்சுங்க?
0: கடலை, கம்பு, சோளம், இது போல மாற்று பயிர்கள் பண்ணி பண்ணி எடுத்துக்கிட்டு இருந்தேன்
1: நான். பகுதியில நல்லா
0: அது நல்லா வரும். நமக்கு வந்து முஞ்சை நிலமா இருக்கறனால நெல்லு போட முடியாது. பட் நெல்லும் அப்பப்போ போடுவோம் நான். தண்ணி கொஞ்சம் அதிகமா செயல்படுறதுனால தீசனுக்கு ஏற்ற போல நெல்லு போட்டுக்குவோம்.
1: ஏக்கர்ல இதெல்லாமே நடக்கும்.
0: ஆமா,
1: பயிர் சுழற்சி உங்களுக்கு கிடைக்கும்
0: கண்டிப்பா. கடலை, கம்பு, சோளம் எல்லாம் போட்டுக்கோ நானு. இப்ப பாத்தீங்கன்னா இன்டர் கிராப் மூலியமா

0: சவுக்கை போட்டிருந்தாலும் அதுல ஊடு பயிராக வந்து கடலை போட்டு, ஏன்னா சவுக்கை வளர்த்து முன்னாடி கடலை போட்டு எடுத்துலாம். ஒரு 96 நாள்
1: சவுக்கு எவ்வளவு பரப்பளவுல இருக்குங்க?
0: 1 ஏக்கருங்க சார்.
1: 1 ஏக்கர் சவுக்கு, அதுக்கு ஊடு பயிர் வந்து கடலை.
0: கடல் அது வித்தின் 6 மந்த்ஸ்க்குள்ள போட்டாச்சு. 96 to 100 days தான். இந்த கண்ணு வந்து இவ்வளவு ஹைட் வரதுக்கு 100 days ஆகும் மேக்ஸிமம். அதுக்குள்ளே முடிச்சிடலாங்கிட்டு
1: ஒரு 3-4 ஆண்டுகள் இருக்குமா சவுக்கு வெட்டுறதுக்கு?
0: வெட்டுறதுக்கு 2.5 இயர்ஸ் சார்.
1: 2.5 இயர்ஸ்
0: இப்போ வந்து ஸ்பீடு 5 அப்படிங்கிறது நம்ம கவர்மெண்ட் நாட்டு பண்ணையில தான் வாங்கி நட்டுருக்கேன். அது 2.5 இயர்ஸ்ல வந்து நல்லா வந்துடும் அப்படின்னு வளர்ச்சிருக்குன்னு சொல்றாங்க. நம்ம 2.5 இயர்ஸ் வந்தாலும் 3 இயர்ஸ் வந்தாலும் ஓரளவு வந்தா
1: அதுக்குள்ள ஒரு 100 நாளுக்குள்ள ஒரு கடலை போட்டு எடுத்துட்டீங்க.
0: எடுத்தாச்சு.
1: அதுக்கப்புறம் வேற ஏதாவது சவுக்குல பண்றதுக்கு
0: வாய்ப்பு இல்லைங்க சார். ஏன்னா அதுக்கு ஃபுல்லா காத்தோட்டம் கிடைக்காது, அது வாய்ப்பு கிடையாது. அதனால 1 ஏக்கர் ஃப்ரீயா விட்டாச்சு. மா பலா இது ஒரு பக்கம், 1 ஏக்கர் வந்து பாத்தீங்கன்னா அந்த வேங்காய் செம்மரம் போட்டிருக்கோம். அந்த இதுக்கு வந்து ஊடு பயிரா வந்து மல்பரியும் விட்டாச்சு. அது இல்லாம 2 ஏக்கர்ல அது இல்லாம மீன் குட்டையும் வச்சிருக்கேன். மீன் குட்டை ஒரு 1/2 ஏக்கர் மீன் குட்டை
1: வெட்டிருக்கேன்.
0: 1/2 ஏக்கர்ல மீன் குட்டை வெட்டிருக்கேன்.
1: மீன் குட்டையை சுத்தி தென்னை மரம் எல்லாம் வச்சிருக்கீங்களா?
0: பனைமரம் இருக்குங்க சார். தென்னை மரம் இருக்கு.
1: பனை மரத்தை ஏன் தேர்ந்தெடுத்தீங்க?
0: இல்ல எங்க அப்பாவோட ஆசையே பனைமரம். எங்க கிட்டத்தட்ட 3-4 ஏக்கர் ஃபுல்லா பனைமரம் தான் போட்டுருந்தாரு அப்பா. அப்பா வந்து பனைமரம் பெரிய அப்பா அவங்க தாத்தா சொல்லலாம். ஏன்னா திண்டுக்கல்ல இருந்து பனங்கொட்டையை பொறுக்கிட்டு வந்து வச்சு தான் இப்ப நட்டு இருக்கு. கிட்டத்தட்ட எங்கள்கிட்ட வந்து ஒரு 500 பனைமரம் இருக்கு.
1: இந்த 6 ஏக்கருக்குள்ள
0: தனியா கொஞ்சம் இருக்கு. 500 பனைமரம் மட்டும் தனியா இருக்கு. ஏன்னா எங்க அப்பா பனைமரம் ஒரு பனைமரத்தை தொடக்கூடாதுன்ட்டாரு. அது வந்து பிற்காலத்துக்கு பனைமரம் பயன்படுத்த இல்லையோ அது பாடத்தில் திட்டத்துக்காக தேவைப்படுங்கிறதுக்காக பனைமரத்தை எடுக்க விடாங்க.
1: அது ஏதாவது பயன் இருக்குங்களா?
0: பயன் நிறைய இருக்குங்க சார்.
1: இல்ல நீர் சேகரிப்புக்கெல்லாம் ரொம்ப உதவுதுன்னு சொல்றாங்க ஒரு பக்கம். ஆனா உடனடி பயன் அப்படின்றது என்ன? நொங்கு எடுக்கலாம்.
0: நொங்கு எடுக்கலாம்.
1: அப்புறம்
0: இந்த கல் இறக்குனாங்கன்னா கல்லு இறக்குனா இல்ல அப்படின்னா பனங்கற்கண்டு அதெல்லாம் பண்ணலாம். ஆனா பனங்கற்கண்டு பண்றதுக்கான போதிய வசதிகளோ ட்ரெயினோ நமக்கு கிடையாது. அதுக்கான ஆட்கள் கிடையாது நமக்கு. ஏன்னா இங்க உள்ள விவசாயம் வேற.
1: இப்போதைக்கு நொங்குதான்.
0: நொங்கு மட்டும்தான். நொங்கு மட்டைகள் வந்து யூஸ் ஆகும். முன்னாடி இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 20 இயர்ஸ் பிஃபோர் வந்து பெரிய அளவு பயன்பட்டுது. ஏன்னா மக்களுக்கு வந்து வீடு இல்லைங்கும் போது நிறைய பேர் மட்டைக்கு வேணும், அதுக்கு வேணும், இதுக்கு வேணும். நொங்கும் பயன்பட்டுது, மன மட்டைகளும் பயன்பட்டுது. விறகுல நேரத்தில் அதையும் வெட்டி எடுத்துட்டு போனாங்க நிறைய மக்கள். அது அப்போ பயன்பட்டுது. இப்போ வந்து தேவைகள் கொஞ்சம் மாடர்ன் டெக்னாலஜியா போனதுனால
1: அது மேலே வச்சிருக்கீங்க.
0: வச்சிருக்கோம்.
1: 500 இருக்கு.
0: கண்டிப்பா
1: என்னைக்கு இருந்தாலும் பயன்படும் அப்பா சொல்லிட்டு இருக்காரு.
0: பயன்படும் அப்படிங்கிற எண்ணத்துல இருக்கு.
1: இப்போ மல்பெரிக்கு வருவாங்க திருப்பி. பட்டுப்புழு வளர்ப்புல எப்படி ஆர்வம் வந்தது? எப்படி போய் அதுக்கு பயிற்சி எடுத்தீங்க?
0: பட்டுப்பூச்சி வளர்ப்பு வந்து நம்ம ஃப்ரெண்டு வந்து சொன்னார். இப்போ நான் தமிழ் ஐயா சொன்னாங்களே, ஐயாவோட பையன் வந்து அவர் பண்ணிட்டு இருக்காரு. நான் எதார்த்தமாக அவர் பார்க்கும்போது இப்போ மல்பரி வந்து கவர்மெண்ட் நல்ல ஸ்கீம்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் மிக சிறந்த ஒரு துறை சார்.
1: நல்லா வருதுங்களா?
0: நல்லா வருது. சூப்பராக வருது. அவங்களோட ஊக்குவிப்பு, அவங்களோட உறுதுணை எல்லாமே.
1: தமிழ்நாடு பட்டு வளர்ச்சித்துறை.
0: பட்டு வளர்ச்சித்துறை அவங்களோட பங்களிப்பு மிக மிக அறிது. ஏன்னா எல்லா விதத்துலையும் சார் இங்கே திருச்சியிலேருந்து தான் வர்றார் சார். அவர் பெரம்பலூர்லேருந்து வர்றாரு. மணிகண்டன்ட்டா இன்ஸ்பெக்டர். அவங்க கீழே சார் ரகுநாத் சார், ஜோதி அப்படிங்கிறவங்க ரெண்டு இருக்காங்க.
1: எல்லா ஆலோசனைகளும் உங்களுக்கு கொடுக்குறாங்க.
0: எல்லாம் A to Z சார். நம்ம என்ன இது நினைக்கிறோமோ அவங்க முன்னாடி சொல்லுவாங்க.
1: மல்பெரி இப்போ வந்து ஒரு 2 ஏக்கர் வச்சிருக்கேன்றீங்க. அது எப்படிங்க? அந்த கன்று எதுவும் கொடுக்குறாங்களா? அது இடைவெளி வச்சு எப்படி நடுறீங்க? அதை பத்திலாம் கொஞ்சம் சொல்லுங்க. நிலத்தை எப்படி தயார்படுத்துறது?
0: கண்டிப்பா சார். நம்ம வந்து MR2 ரகம் வந்து பயன்படுத்துறோம். முன்னாடி வந்து V1 ரகம் பயன்படுத்தினாங்க. V1 ரகம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கணும். அது காய்ச்சலுக்கெல்லாம் தாங்காது. அதுல இருந்து கலப்பினம் பண்ணி தான்
1: இப்போ
0: MR2 ஒரு ரகம் கொண்டு வந்து கொண்டு வந்தாங்க. இந்த MR2 ரகம் வந்து நமக்கு வந்து தட்பவெப்பநிலைக்கு ஈடுபட வெயிலுக்கும் மயிலுக்கும் தாங்கும் அப்படிங்கறதுனால MR2
1: தண்ணீர் தேவையில்லை.
0: தேவையில்லை.
1: எங்க இருந்து வந்ததுங்க அது?
0: நமக்கு திண்டுக்கல் ஒட்டச்சத்தத்துல இருந்து நமக்கு பிளான்.
1: அவங்களே எல்லாம் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்குறாங்க.
0: ஆமா, அவங்க பிளான்ட்டு அவங்களே கொடுத்தாங்க. அவங்க மூலமா ஒரு
1: நிலத்தை தயாரிக்கிறது எப்படிங்க?
0: நிலத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு எரு அடிக்கணும் சார். 1 ஏக்கர் ஒரு 3 வண்டி 4 வண்டி எரு அடிச்சு நல்லா ஏர் ஓட்டிட்டு அறப்பு வந்து 2-4 என்ற இடைவெளியில் நடணும். இந்த கண்ணுக்கு இந்த கண்ணுக்கு பாத்தீங்கன்னா 4 அடி கேப்போம். இந்த பக்கத்து கண்ணு 2-4 2-4 இங்க இடைவெளியில நடணும். நட்டுனா ஒரு 72 நாள் 72 நாள் நல்லா வரும். நல்லா வரும். சூப்பரா வரும்.
1: நல்ல இலை வரும்.
0: அதை கட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
1: அதுக்குள்ள இந்த பட்டுப்பூச்சி அது எங்க கொண்டு வந்தீங்க? அது எங்க
0: அதுக்கு இப்ப அது அவங்க மூலியமா கிடைக்குது நமக்கு. இது ஒரு பட்டுப்பூச்சி வந்து 2 ஏக்கர் மல்பரி வளர்ந்துட்டு இருக்க ஸ்டேஜ்லயே வந்து நம்ம ஷெட்டு போடணும். ஷெட்டு போட்டு பாத்தீங்கன்னா
1: ஷெட் எவ்வளவு?
0: ஷெட் வந்து நீளம் வந்து 60 அடி சார். 60 அடி நீளம், 20 அடி அகலம். இதுல வந்து ரேக் 12 அடி ஹைட்டு. 60 அடி நீளம், 20 அடி அகலம், 12 அடி
1: உயரம்.
0: இதுல வந்து ரேக் பாத்தீங்கன்னா 2x2 5 ரேக். 5 அடி அகலத்துல 2x2 கேப்ல 2 ரேக் பண்ணிட்டு கீழே வந்து நம்ம கட்டில் இருக்குங்களே, கட்டில் அமைப்பு போல நம்ம பெட்டு போட்டுடணும்.
1: சரி.
0: பெட்டு போட்டுட்டு அதுக்கான மேட்டு அதுக்கான உபகரணங்கள்லாம் கொடுப்பாங்க. அதுக்கு போட்டு நம்ம மல்பரி வந்து ஜாக்கியா வரும். ஜாக்கின்னா சின்ன சின்ன புழுக்களா வரும். ஒரு முட்டை தொகுதியில வந்து 100-150 இருக்கும். அது போல நம்ம வந்து வளர்க்கலாம் சின்ன சின்ன கண்ணு. அது வந்து
1: எவ்வளவு விலைங்க?
0: 100 இது வந்து 4500 ரூபா. அந்த இது வந்து நம்ம ரேட் வந்து
1: சேதாரம் இருக்குமா? இல்ல
0: மேக்ஸிமம் இருக்காங்க. எப்படி எதுக்கு சேதாரம் இருக்காதுன்னு சொல்றேன்னா நம்ம ஒரு 100 முட்டை கொடுங்கன்னு சொல்றோம். 100 முட்டை 100 ரூபா கொடுக்க மாட்டாங்க. அது முட்டை கொஞ்சம் அதிகமாக வந்துடும். சொத்தட்ட கொஞ்சம் அதிகமாக வரும்போது நமக்கு 100 தானா எண்ணி கொடுக்கறது கிடையாதுங்களா? அது
1: குறைச்சி கொடுக்காத இருக்கணும்.
0: கொடுக்கும்போது நம்மளோட எண்ணிக்கையும் அளவும் குறையாதனால ஓரளவு எஃபிஷியண்டா வரும்.
1: வந்து அந்த பட்டுப்பூச்சியை கொண்டு வைக்கிறீங்க.

0: வச்ச உடனே அது இலைய போட ஆரம்பிச்சிடணுமா?
1: ஆமாங்க சார்.
0: மல்பெரி செடி 72வது நாள் நல்லா இலை இருக்கும்,
1: நல்லா இருக்கும்.
0: இப்ப அது 72வது நாள் வரதுக்கு முன்னாடி இதை எத்தனை நாளை கொண்டு வந்து வைப்பீங்க இந்த பட்டுப்பூச்சியை?
1: இப்ப நம்ம ஷெட் போட்டுட்டோம்னு வச்சுங்க சார், இப்ப ஆண்டு கரெக்டா இருக்குன்னா நம்ம எப்போனா கட் பண்ணி வச்சுக்கலாம். அதே போல ஹைஜீனிக்கா இருக்கணும், ரொம்ப ரொம்ப சுத்த பத்தம் தான். அவ்வளவு ஹைஜீனிக்கா இருந்தா மட்டும்தான் நம்ம
0: என்ன பண்ணணும், அதுக்கு
1: ஒரு ஆள் மட்டும் தான் கண்ட்ரோலா இருக்கணும். ஒரு ஆள் தான் உள்ள போயிட்டு வரணும், ஒரு ஆள் தான் தீனி வைக்கணும், சுத்த மொத்தமா இருக்கணும், எல்லாமே நீட்டா இருக்கணும்.
0: வெளிச்சம் இருட்டு அதெல்லாம்,
1: வெளிச்சம் இருக்கணும், காற்றோட்டம் இருக்கணும். காற்றோட்டங்கிறது மண் சலிக்கிற சல்லடை இருக்குங்களா, அது மாதிரி ஜன்னல் எல்லாம் அடைச்சிருக்கணும். ஏன்னா பூச்சி பட்டு வேற எதுவுமே உள்ள போகக்கூடாது, ஏன்னா அதெல்லாம் புழு தான் சாப்பிட்டுரும். அதனால வந்து பள்ளியோ மற்ற
0: எறும்பு
1: எறும்பு சுத்தமா போக கூடாது. அதுக்கு சுத்தி எறும்பு மருந்து தண்ணி எல்லாமே ஓரளவு.
0: கொட்டகை அமைக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகுதுங்க?
1: ஒரு 5 to 6 lakhs ஆகுங்க சார்.
0: ஏதாவது
1: மானியம் உண்டுதுங்க சார்.
0: எவ்வளவு மானியம் கிடைக்கும்?
1: மானியம் வந்து பாத்தீங்கன்னா 1 acre ஸ்கீம், 2 acre ஸ்கீம் இருக்குங்க சார். 1 acre ஸ்கீமுக்கு வந்து 235,000 சார். 2 acre ஸ்கீமுக்கு வந்து 3,37,000 கொடுக்குறாங்க.
0: இப்ப 1 acre பண்ணணும்னா எவ்வளவு செலவாகுங்க? 4 lakhs ஆகுமா?
1: கண்டிப்பா ஆகும் சார். நம்ம 4 lakhs பண்ணலாம், 3 lakhs பண்ணலாம், 5 lakhs.
0: ராகுல் எவ்வளவு பண்ணாரு?
1: நான் வந்து 6 lakhs ஆகிருச்சு சார்.
0: 6 lakhs, 6 lakhs ஒரு 2,30,000 உங்களுக்கு வந்து
1: 3,37,000.
0: அப்ப 2 acre உள்ள
1: 2 acre ஸ்கீம்.
0: பூச்சியை வாங்கி கொண்டு வந்து விட்ட உடனே அந்த பூச்சி ஒரு 100 இது வந்து 2,500 3,000 செலவாகும்ன்றீங்க. பட்டு வளர்ப்பு துறையிலிருந்து அந்த ஆலோசனை உங்களுக்கு கொடுத்துறாங்க, பூச்சியும் கொடுக்குறாங்க.
1: ஆமாங்க சார்.
0: நீங்க வாங்கிட்டு வந்து விடுறீங்க, அதுக்கு ஏதாவது மானியம் உண்டா?
1: அதுக்கு மானியம் கிடைக்கு சார். அது வந்து நம்மளோட ஊக்குவிக்கிறதுக்கு தான், அது கொடுக்குற 3 lakhs நமக்கு அதோட அதிகமா தானே ஆகுது
0: செலவாகும்.
1: அவங்க வந்து வெறும் தான் நடக்காத தம்பி, உன்னால எடுத்தோட செலவு பண்ண முடியாது, நான் கொடுக்குறோம் நீங்க பண்ணு. அதுக்கப்புறம் அதை ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீ அந்த கொட்டையை வந்து ஹைஜீனிக் டைல்ஸ் போட்டு ஹைஜீனிக்கே எவ்வளவு 10 crore செலவு பண்ணாலும் நம்ம செலவு தான். அந்த கொடுக்குற 3,50,000 செலவு
0: பயிற்சியில எல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறாங்க.
1: பயிற்சியில
0: எப்படி அமைக்க
1: எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க.
0: மல்பெரி வளர்க்கும் போது என்ன மாதிரி?
1: இல்ல மிக மிக சிறந்த பயிற்சி சார்.
0: நீங்க எவ்வளவு 100 பூச்சி தான் கொண்டு வச்சிருந்தீங்களா?
1: ஆமா சார். ஏன்னா நமக்கு ஏத்தவளோ நம்ம வைக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஒரு 50 தான் வச்சேன் நானு. ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் ட்ரைனிங் எடுக்கல, ஃபர்ஸ்ட் கத்துக்கணும், அதுக்கப்புறம் தான் நான் எக்ஸிக்யூட் பண்ணணும்.
0: சரி சரி.
1: அதனால வந்து
0: எடுத்தோட அகலக்கால் வைக்க வேணாம், ஒரு 50
1: வாங்கி கொண்டு வைக்கணும்.
0: வாங்கி கொண்டு வச்சு இலையை கொண்டு போடும், அது பாட்டுக்கு சாப்பிட ஆரம்பிக்கும்.
1: ஆமா சார். அதோட வாழ்நாளே பாத்தீங்கன்னா 24 days தான் சார். 26 மொத்தம் முடிஞ்சிடும்.
0: முடிஞ்சிடும்
1: வித்தின் 25 days வந்து நம்ம அமௌண்ட் மணி கையில வந்துடும். மொத்தம் வந்து 23 வளர்க்கணும் சார். 23 5 இருந்து 6 வந்து ஜாக்கி சென்டர்ல வளர்த்து ஊத்துருவாங்க. நம்ம அங்கிருந்து வைக்கிறோம், அது 6 முடிஞ்சு 23 வந்து 6 போயிடுச்சுங்களா, 17 வருதுங்களா, 17 வந்து முதல் நாள் வந்துடும். வந்ததும் ஒரு நுனியை மட்டும் கட் பண்ணி போறோம், தேனி போடுறோம். அதுல 1-2 திங்கும். 3வது வந்து தலை தூக்க ஆரம்பிச்சு, தலை தூக்கம் தோல் உரிக்கும். புழு வந்து எடையோட 200 சாப்பிடும். ஸோ தட் என்னன்னா டக்கு டக்கு டக்குன்னு பெருசாயிடும். 5 அங்க போயிடுச்சுங்களா, 2 அங்க வந்துச்சுலாம், 1 தீனி திங்காது, அந்த தோல் உரிக்கிற பருவமாங்க. அப்போ 1 போயிடும். 5, 5, 2, 7 8 போயிடுச்சுங்களா, 23 அடுத்து ஒரு 3 தான் வேலை செய்யும். அப்போ வந்து கட் பண்ணி கொஞ்சம் தூங்கி போகணும். அந்த லாஸ்ட் ஒரு 5 to 6 இருக்கும், அப்போ ஹெவியா சாப்பிடும், அப்போ கொள்ளையே சாப்பிட்றோம். ஏன்னா இப்போ கண்ணுக்கு தெரியாத புழுவா வந்தது ஒரு வித்தின் 13-14 இவ்வளவு பெருசு வந்துடும்.
0: நீங்க கை காட்டுறது ஒரு 2 inches
1: அதோட பெருசு, இவ்வளவு பெருசு வந்துடும்.
0: 3 inches
1: வந்துடும்.
0: அப்போ அதுக்கு மேல பயங்கரமா சாப்பிடும்.
1: ஆமா சாப்பிடும்.
0: ஏழை அதுக்கேத்த மாதிரி இருக்குமா?
1: இருக்கும். ஏன்னா அதுக்கு ஏத்த போல தான் நம்ம ஃபீடு கேத்த போல தான் நம்ம முட்டையை வாங்க போறோம். நமக்கு எவ்வளவு இருக்கோ தேவைக்கு ஏத்த போல தான் வாங்க போறோம்.
0: சரி.
1: வந்துனா 23 கூடு கட்ட போயிடும். அது ஒரு 6 ஒரு 2 3 கூடு கட்டிச்சுன்னா
0: சாப்பிடாதா?
1: அப்ப கூடு கட்ட போயிடுச்சுன்னா சாப்பிடாது, கூடு கட்ட போயிடும். அப்ப நெட்ரிக் என்ன ஒரு இது கொடுப்பாங்க, வலை நெட்டு கொடுப்பாங்க, அதுல தூக்கி போட்டோம்னா அதுல கூடு கட்டிடும். கூடு கட்டினோடனே ஒரு 8-ஆம் நாளுக்குள்ள நம்ம கூட எடுத்துடணும். எடுத்து உடனே போயிடணும், இல்லைன்னா ஓப்பன் பண்ணிட்டு ஒன்று வெளில போயிடும், பூச்சி கக்குன்னு வெளில போயிடும். அப்படி இல்லைன்னா அதுக்கான வெயிட் இல்லாமல் போயிடும், இல்லை உள்ளே இது சேதங்கள்லாம் உடனே எடுத்துகிட்டு போயிடும்.
0: கொஞ்சம் கவனமாக இருக்கும்,
1: கவனமாக இருக்கும். அது
0: நீங்கள் எத்தனை ஈல்டு எடுத்தீங்க? அது மாதிரி
1: நான் இப்போ 1 தான் சார் எடுத்துருக்கேன்.
0: எடுத்துருக்கீங்க. விற்பனை எங்கே?
1: விற்பனை வந்து ஒசூர் தான் சார். நம்ம மார்க்கெட் ராசிபுரத்துல இருக்கு, ஒசூர்ல இருக்கு, தர்மபுரியில இருக்கு.
0: இது உங்க ஒருங்கிணைந்த பண்ணையத்துல ஒரு முக்கியமான பங்கு வந்து இப்ப பட்டுப்புழு வளர்ப்பு ஆரம்பிச்சிருக்கு.
1: ஆமாங்க சார். இப்ப ஸ்டார்ட்
0: லாபம் இருக்குமா?
1: லாபம் கண்டிப்பா லாபம் இருக்குங்க சார். கூட்டு முயற்சி போல தான் இப்ப நம்ம மட்டும் பண்றது இல்ல, தேவமங்கலத்துல பண்றாங்க, பக்கத்தூர்ல ஆண்டிமத்துல ஒரு பையன் ஒரு 3 years பண்ணிட்டு இருக்காப்ல, பக்கத்துல உக்கோட்டையில பையன் பண்றேன். ஒரு 3-4 பேர் சேர்ந்தாதான் எடுத்துட்டு போக முடியும். ஏன்னா அந்த டிரான்ஸ்போர்டேஷன் இந்த காஸ்ட் எல்லாம் இருக்குங்களே. நம்ம ஒரு 100 முட்டைக்காக ஒரு 50 முட்டைக்காக இங்க இருந்து அவ்வளவு தூரம் டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. ஒரு 4-5 பேர் சேர்ந்து எடுக்கிறது கொடுக்கறதுலாம் ஒரு ஒற்றுமையா பண்ணனா நமக்கு லாபமா. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10,000 ஆகுது ஒசூருக்கு போட்டு ஒரு டாடா ஏசுன்னு வச்சுங்களேன், ஒரு 4 5 பேர் செய்யும்போது 2,000 ஆகும். சோ அது 2,000 நம்ம பெரிய விஷயமே தெரியாது.
0: ஒரு கூட்டு முயற்சி அது செய்யறீங்க.
1: கூட்டு முயற்சி
0: பட்டு வளர்ச்சி துறை உங்களுக்கு
1: உதவி உதவி செய்யுது. உதவி செய்யுது.
0: அனைத்து எல்லாம் இருக்காங்க, இவங்க எல்லாம் ஒன்று இணைத்து.
1: அதுக்கு நமக்கு தனியா ஒரு செரிகல்ச்சர்னு ஒரு குழு இருக்கு.
2: ஏதோ சில காரணங்களால தன்னோட லட்சிய பாதையில சில தடைகள் ஏற்பட்டாலும் அதனால தன்னோட கனவுகள் தள்ளி போகக்கூடாது. இவர் கனவு அப்படின்னு சொல்றது விவசாயத்து தான். தான் அப்பா செஞ்சுகிட்டு இருக்க விவசாயத்தை அடுத்த கட்டத்துக்கு

0: எடுத்துட்டு போகணும்னு திட்டமிட்டு ஒவ்வொரு செயலா செய்து வரும் அரியலூர் உடையார்பாளையம் எம் அருண் ராகுல் அவர்களோட அனுபவத்தை தான் கேட்டுட்டு இருக்கோம். இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்துல இவர் இன்னும் என்னென்ன திட்டங்கள்லாம் செயல்படுத்த இருக்காரு, ஒரு இளைஞரா இவரோட எதிர்கால திட்டமிடல் எப்படி இருக்கும் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருப்போம் உழவர் உலகம் நிகழ்ச்சியில்.
1: மாடு என்ன மாடு வச்சிருக்கீங்க, எத்தனை மாடு வச்சிருக்கீங்க?
2: நான் இப்ப ஒரு ரெண்டு மாடு தான் வச்சிருக்கோம்.
1: இந்த கலப்பின மாடா? சிந்தா?
2: சிந்துன்னு வச்சிருக்காங்க.
1: ஒரிஜினல் சிந்தா இல்ல?
2: இல்ல இல்ல, கலப்பின நம்ம நாட்டு மாடு
1: தான். பால் கறக்கும்?
2: பால் கறக்குங்க சார். ஒரு வேலைக்கு 4 லிட்டர் 4 லிட்டர் கிடக்குது, 8 லிட்டர்.
1: ரெண்டுமே கறவை மாடா இருக்கா?
2: இல்லைங்க சார், ஒன்னு கண்ணுகுட்டியா இருக்கு, ஒன்னு கறவை இருக்கு. இந்த இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், அது திடீர்னு இறங்க கூடாது. அது இப்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பா போயிட்டு இருக்கு.
1: ஒரு மாடு மட்டும் வச்சிருக்கீங்க, இப்ப வீட்டு தேவை தவிர கொஞ்சம் விற்கவும் முடியுது?
2: முடியுது, கண்டிப்பா முடியுது.
1: விற்பனை எல்லாம் எப்படி வந்து வாங்கிக்கிறாங்களா?
2: இல்ல, பக்கத்துல சொசைட்டி இருக்கு. பட் இருந்தாலும் நம்ம ரிலேட்டிவ்ஸ்லயே நம்ம வித்துறோம். நம்ம ஏன்னா 4 லிட்டர் தானே இருக்கதை நம்ம கொடுக்கவே பற்றாக்குறையா இருக்கு, அதே பத்த மாட்டேங்குது.
1: சரி, கோழி?
2: கோழி ஒரு 500 கோழி இருக்குங்க சார்.
1: என்ன கோழிங்க?
2: எல்லாம் சிறுவிடையாங்க சார். பெருவிடை இருந்தது, பெருவிடை வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்கிறதுனால சிறுவிடை போட்டு அழுத்தனால கொஞ்சம் இப்ப சிறுவிடையை கொஞ்சம் அதிகமாக்கிட்டு பெருவிடையை கொஞ்சம் குறைச்சிட்டேன்.
1: 500 கோழி வச்சிருக்கேன்.
2: 500 கோழி.
1: முட்டையே நிறைய கிடைக்குமே?
2: ஆமாங்க சார், நிறைய கிடைக்குது.
1: ஒரு நாளைக்கு எப்படி ஒரு 200-300 முட்டை கிடைக்குமா?
2: ஆமாங்க சார். இதுல வந்து என்ன பாத்தீங்கன்னா நிறைய இந்த காக்கா இந்த நாய்கள் இதெல்லாம் வந்து நிறைய இன்னும் வந்து ப்ராப்பரா இப்ப ஷெட் போட்டுக்கிட்டு இருக்கேன் நான். 100க்கு 20 அமைப்புல வந்து ஷெட் வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன். அப்புறம் முக்கியமா ஒன்னு சொல்ல மாட்டேன், பிஎம்ஜிபி லோன் அப்ளை பண்ணி லோன் வாங்கியிருக்கேன்.
1: பிரதான் மந்திரி எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம்.
2: ஆமாங்க சார்.
1: எவ்வளவு லோனுங்க?
2: எனக்கு 20 லாக்ஸ் சார்.
1: அதுல இருந்து கொட்டகையெல்லாம் போடுறீங்களா?
2: ஆமாங்க சார்.
1: இந்த 20 லட்சத்துக்கு என்ன செலவு வச்சிருக்கீங்க?
2: கொட்டகை போடணும், சிக்ஸ் வாங்கணும், இங்கு பெற்று.
1: ஓ, இது கோழிக்கு மட்டுமே பண்றீங்களா?
2: ஆமா, கோழிக்கு மட்டும்தான். அது கோழி பண்ணைக்கு மட்டும்தான் பண்றோம், கோழிக்கு மட்டும்தான்
1: பண்றோம். குஞ்சு உற்பத்தியும் பண்றீங்க, முட்டை விற்பனை?
2: ஆமாங்க சார்.
1: இறைச்சி விற்பனை எல்லாமே?
2: எல்லாமே பண்ணுங்க.
1: ஒரு ஒருங்கிணைந்த முறை.
2: ஆமா, அது டெவலப்மெண்ட் பண்ணி
1: எல்லாமே சிறுவிடை ஒண்டி தானா?
2: ஆமா சார், சிறுவிடை.
1: இப்ப நிறைய சொல்றாங்க, கடக்நாத்ன்றாங்க, அசில்ன்றாங்க.
2: ஆமாங்க சார், அசில் இருக்கு, கடக்நாத் இருக்கு, இப்ப சோனாலி இருக்கு, நம்மளோட சிறுவிடை இருக்கு.
1: இப்ப சிறுவிடை மட்டும்?
2: சிறுவிடை இருக்கு, அடுத்து சோனாலி பண்ணலாம்னு இருக்கோம். ஏன்னா இப்ப அது நிறைய முட்டைகள் விடுது.
1: தனித்தனியா வளர்க்கணுமா? அப்போ
2: இல்ல சார், ஒன்னே ஒட்டா பழக்கம்.
1: இனக்கலப்பு ஏற்பட்டுறாங்க.
2: இனக்கலப்புன்னு நம்ம சொல்றோம், பேரு தான் சோனாலே அதுங்கிறாங்க. மேக்சிமம் தான் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டுக்கு இல்லை. ஏன்னா இங்கே ஆல்ரெடி நம்ம மட்டும் கல்பனை பண்ணல, ஆல்ரெடி பண்ணி தான் வருது நமக்கு.
1: சோனாலி ரகம் வளர்ப்பதற்கு என்ன காரணமாக இருக்குங்க? அது என்ன, நிறைய முட்டை?
2: முட்டை நிறையா கொடுக்குது, முட்டை நிறையா போடுது, இறைச்சி நல்லா இது. ஆக்சுவலாக ஒன்றும் கிடையாது சார், பங்களாதேஷ் அங்கே உள்ள நாட்டுக்கோழியோட பேர் தான் சோனாலிங்கிறது. பேர் தான் வித்தியாசம் தவிர கோழி 90%
1: எல்லாம் ஒன்று. நாட்டுக்கோழி அப்படின்றது கொஞ்சம் இப்போ முக்கியத்துவம் பெறுது, அதுக்காக கேட்டேன். அது வந்து இப்போ சோனாலின்றதும் நம்ம நாட்டுக்கோழி?
2: நாட்டுக்கோழி தான் சார், எல்லாமே நாட்டுக்கோழி. இப்போ ஒன்றும் கிடையாது சார், பிளாயர் கோழியே வந்து அந்த தீவனம் போடாம கோழிகளுக்கான தீவனத்தையே போட்டு வளர்க்காம நம்மளோட இயற்கை முறையில வந்து நம்மளோட தீவனத்தை
1: விட்டு
2: மேய்ச்சல் விட்டு வளர்த்து அது நாட்டுக்கோழி தான் சார்.
1: இப்போ ரொம்ப அதிக கவனம் பாத்தீங்கன்னா பட்டு வளர்ப்புல இருக்கு நம்ம அருண் ராகுலுக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா நாட்டுக்கோழி வளர்ப்புல இருக்கு. அடுத்தது வேற என்னங்க?
2: மீன் தான் சார்.
1: மீன் ஒரு 1.5 ஏக்கர்
2: இருக்கு. அதுல வந்து 3-4
1: ரோகு, மிருகால், கட்லா?
2: ஆமா சார், மிருகால், ரோகு. இல்ல கட்லா வந்து நான் ஒமிட் பண்ணிட்டேன், ஏன்னா தண்ணிக்கு வந்து சரியா வளரல, அதனால கட்லா வந்து ஒமிட்
1: பண்ணிட்டேன். மேல இருக்குமா?
2: ஆமா சார், மேல அதுல வளருது.
1: அது உங்களுக்கு ஒத்து வரல?
2: ஒத்து வரல.
1: மேலே மத்தது இருக்குமே, இந்த வவ்வால் அது
2: மாதிரிலாம்? வவ்வா விட்டு, வவ்வா மீன் நல்லா வளருது. மத்த கோகு மிருகால் எல்லாம் நல்லா வளருது, பில்லு கண்டையும் நல்லா வளருது. அதெல்லாம் சொல்ல வேணாம். வந்து
1: விற்பனை எப்படிங்க? நேரம் பண்ணைக்கு வந்து வாங்கிக்கிறாங்களா?
2: ஆமா சார், வந்து வாங்கிக்குவாங்க. நம்ம பல்கா கொடுத்தது
1: வியாபாரிங்க வந்து
2: வாங்கிக்கிட்டோம்.
1: எவ்வளவு கிலோ உங்க இதுல?
2: கிலோ வந்து பாத்தீங்கன்னா 150-160 ரூபாய்க்கு கொடுத்துருவோம் நான்.
1: பரவாயில்ல,
2: பல்கா கொடுக்கும் போது. ஆக்சுவலி எப்படின்னா கிலோ 200 ரூபா விக்குதுன்னா ஒரு 160 ரூபாய்க்கு கொடுத்துருவோம்.
1: என்ன, வருஷத்துக்கு ஒரு முறை தான் எடுக்கிற மாதிரி இருக்குமா?
2: 8 மந்த்து ஒரு தடவை கண்டிப்பா.
1: அதுக்கப்புறம் கொஞ்சம் ஓய்வு கொடுக்கணும்ல? அதுக்கு
2: ஓய்வு கிடையாது, அது தண்ணி ஓட்டணுமா, அடுத்து சுண்ணாம்பு போட்டு ஒரு
1: கிளீனிங்
2: ஒரு 10 டேஸ் தான். அது வந்து
1: அடுத்து ஆரம்பிச்சிருக்கோம்,
2: அடுத்த பேட்ச் அப்படி ஸ்டார்ட்
1: பண்ணி. பருவம் வேணும்ல, எப்படி இருந்தாலும் மழை பெய்யுறது அதெல்லாம் பாக்கணும்ல?
2: இதுக்கு பருவம் கிடையாதுங்க சார், நமக்கு தண்ணி தான் சார் வேணும். தண்ணி மட்டும் இருந்தா
1: ஒண்ணும் பிரச்சனை கிடையாது.
2: பிரச்சனை கிடையாது. இப்ப நம்ம வெளியில இருந்து ஒரு குத்தைக்கு எடுத்துருக்கோம் போயிருக்கோம்னா நம்ம பருவத்தை பாக்கணும், தண்ணி பாக்கணும்.
1: மாமரம் எவ்வளவு இருக்கு?
2: மாமரம் ஒரு 50 மரம் இருக்கு சார்.
1: 50 மரம். எலுமிச்ச மரம் இருக்கு?
2: இருக்குங்க சார்.
1: கொய்யா வச்சிருப்பீங்க?
2: கொய்யா இருக்குங்க சார்.
1: கேவிகே கிரீடுனாவே கொய்யா?
2: கொய்யா இருக்குங்க சார்.
1: சிறப்பு அது.
2: கொய்யா
1: அடர் நடவு முறையா?
2: ஆமா சார், எல்லாம் அடர் நடவுங்க.
1: எப்படி தண்ணி பாய்ச்சறதுலாம்? எப்படி சொட்டு நீர் பாசனமா?
2: சொட்டு நீர் இல்லைங்க சார், நார்மலா பாய்ச்சறது.
1: 6 ஏக்கருக்கு வந்து எத்தனை போர் வச்சிருக்கீங்க?
2: ஒரே போர் தான் சார். ஒரு போர் தான்.
1: ஆசிரியர் போட்டு கொடுத்தது? இருக்கிறது எல்லாம் செட்டில் பண்ணியாச்சு.
2: அதெல்லாம் பண்ணியாச்சுங்க சார்.
1: ஆசீர்வாதம் வேணும்ல.
2: ஆமா கண்டிப்பா, அவரு தான் இது வரலயும் உறுதுணையா இருக்காரு நமக்கு. இப்ப வரலயும் இருப்பாரு, அப்பப்போ வந்து பாப்பாரு சார் வந்து ஏதாவது ஆகலாம்.
1: அவரு விவசாயத்துல ஆர்வமா இருக்கு,
2: அவரு நம்மளோட மல்டி பிசினஸ் பண்றாரு சார். ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னா ஒரு 6 ஏக்கர் மீன் குட்டியா வச்சிருக்காரு.
1: இப்ப நான் ஒருங்கிணைந்த பண்ணையம் அப்படின்னா இது எப்படி ஒருங்கிணைக்கிறீங்க அதை சொல்லுங்களேன். இப்ப

0: மாடு வளர்க்குறீங்க தனியாக இருக்குது, அது ஒரு மாடு தான் வச்சுருக்கீங்க. இந்த பக்கம் கோழி வளர்க்குறீங்க, அது தனியாக இருக்குது. அப்புறம் மல்பெரி தனியாக வச்சுருக்கீங்க, மரங்கள் நிறைய இருக்குது. இது எப்படி ஒருங்கிணைந்த பண்ணையம்னு எப்படி சொல்லுவீங்க?
1: ஒருங்கிணைந்த பண்ணினா ஆறு ஆறு ஏக்கர் 6 ஏக்கர் ஒரே இடத்துல இருக்கு,
0: இருக்குது
1: அந்த இடத்த செக்ரியேட் பண்ணி இது இது இல்லை, நம்ம வருமானத்தை எப்படி வந்து ரெகுலரேட் பண்ணுறது, இருக்கிற இடத்துல நம்ம எவ்வளோ பயன்படுத்தலாம். இப்போ ஒரு 10க்கு 10 இடம் இருக்குன்னா அதுக்குள்ளே என்ன ஆகும், 10க்கு 10 இடம் தான் என்கிட்ட இருக்கு, 20க்கு 20 இடம் இருக்குன்னா கண்டிப்பாக அந்த காளான் தான் வளர்ப்பேன்.
0: அந்த இடத்துக்கு ஏற்ற வகையில் செய்யறது. ஆனால் உங்களுக்கு ஒரே இடத்துல 6 ஏக்கர் இருக்கிறதுனால பலவிதமான பயிர்கள் ஒரே இடத்துல செய்யறீங்க,
1: பயிர்கள்
0: மரங்களும் வச்சிருக்கீங்க,
1: ஆமாங்க சார்,
0: இதை வந்து ஒருங்கிணைத்து விற்பனை வாய்ப்புகளை அதிகப்படுத்துறீங்க.
1: அதிகப்படுத்தணும். ஒருங்கிணைந்து பண்ணும்போது நம்ம எல்லாமே பிளான் பண்ணி, எப்போ சொல்றோம்ல, வேலியை ஓர ஃபுல்லாக தென்னை வச்சாச்சு, உள்ளார வந்து ஒரு 1 ஏக்கர் மட்டும் பிரித்து மர வகைகள் பண்ணியாச்சு, அந்த டவர் போடுறதுனால அதுக்கேற்ற போல் எலுமிச்சத்தை வச்சாச்சு, அதுக்கு டவருக்கு நேராக வச்சு ஷெட்டு போட்டு மல்பெரிக்கு போட்டாச்சு, 2 ஏக்கர் இது பண்ணியாச்சு, அதுக்குள்ளேயே ஒரு சின்ன ஒரு வீடும் கட்டியிருக்கோம், பண்ணை வீடு. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தோம்னா செம்மரம் வேங்கை அதெல்லாம் போட்டு அதில் இன்டர் கிராப்டாக நமக்கு மல்பெரி நட்டுருக்கோம். நம்ம இதில் ஒருங்கிணைந்த பண்ணினா இந்த இடத்த ஃபுல்லாகவே கோழி ஆக்கிரமிப்பு பண்ணிட்டோம்,
0: அவங்க எல்லா பக்கமும் போயிட்டு
1: போயிட்டு இப்போ மேய்ஞ்சிட்டு நல்லா இது வருவாங்க. அது இப்போ ஒரே இடத்துல தான் நடக்குது, மாமூருக்கு கோழியும் போயிட்டு வருது, அதில் மீன் குட்டியும் வச்சு சேர்ந்துருக்கனால. இப்போ மாடு பார்த்தீங்கன்னா மாடுக்கு தனியாக இடம் கொடுத்தோம், அது பாட்டு தனியாக மேய்ஞ்சிக்கிட்டு வந்துடும், அது பாட்டு போகிறோம், அது வந்து இங்கேயும் இதையும் டிஸ்டர்ப் பண்ணாது அதையும் டிஸ்டர்ப் பண்ணாது, அது பாட்டுக்கு அது உள்ளே இருந்துக்கும். 80% பென்சிங் போட்டோம் சார், இன்னொரு 20% பென்ஸ் போட்டோம்னா
0: பென்ஸ் பண்ணால் மொத்தமாக அப்படியே பாதுகாப்பாக
1: பாதுகாப்பாகிடும்.
0: உங்களுக்குள்ள என்ன வேணா வளர்த்துக்கலாம், அது பாட்டுக்கு போயிட்டு.
1: ஆமாம்,
0: எதிர்கால திட்டங்கள் அப்படின்னா என்னங்க அருண் ராகுல்?
1: எதிர்கால திட்டம் எல்லாம் மாடர்னைஸ் பண்ணுறோம் சார், எல்லாமே வந்து இப்போ ஆட்கள் குறையிறதுனால. இப்போ இதே பார்த்தீங்கன்னா 80% எல்லாமே மிஷினரி கொண்டு வந்தேன், பவர் வீடர், பவர் புஷ்கட்டர், ரொட்டவேட்டரு, டிராக்டர் என்ன பண்ணும், அது எல்லாமே மனித வேலை வாய்ப்போ மிஷினரி கொண்டு வந்து குறைச்சிட்டேன். அது எல்லாமே
0: இயந்திரமயமாக்கல்,
1: இயந்திரமயமாக்கிறதுலயும் வந்து கொஞ்சம் டெக்னாலஜி வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். இயந்திரம்னா அது ஒரே வேலை செய்யறதுக்கு போல அதுல மூலியமா என்னென்ன மல்டிபிள் வேலையை ஒர்க் பண்ணலாம்,
0: ஒரே இயந்திரம் பல வேலைகள்
1: செய்யறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற இதுல வந்து தொழில்நுட்பத்தில் இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா கோழி பண்ண வச்சாலும் ஆட்டோ ட்ரிங்கர் ஆட்டோ ஃபீடர் போகலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன்.
0: அழகாக சொன்னீங்க, நம்ம இந்த நிகழ்ச்சி ஒளிப்பதிவுக்கு முன்னாடி நான் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தேன் சார், எங்கள் ஆசிரியர் சொல்லுவார், ஆசிரியர்கள் உங்கள் வாழ்க்கையில் பெரும் பங்கு ஆற்றிருக்காங்க, போர் போட்டது மட்டும் இல்லை, அவர் உங்கள் ஆசிரியர் சொல்லுவார்னு சொன்னீங்க, ஒன் விமன் செவரல் காஸ்டியூம்ஸ்.
1: ஆமாம் சார், எங்கள் பிரின்சிபல் அடிக்கடி சொல்லுவார், சிங்கிள் லேடி வேரியஸ் காஸ்டியூம்ஸ்,
0: சிங்கிள் லேடி வேரியஸ் காஸ்டியூம்ஸ்,
1: அதான் மெக்கானிக்கல்.
0: அப்போ ஒரே இயந்திரம், அந்த ஒரு இயந்திரத்தை வச்சு பல்வேறு வேலைகளை எப்படி செய்யலாம்
1: அப்படின்னு
0: அது ஒன்று.
1: அதே போல் எங்கள் பிரின்சிபலும் அப்பாவும் அடிக்கடி சொல்லுவாங்க, முயன்றால் முடியாது எதுவும் இல்லை மாதிரி. எங்கள் அப்பா, எங்கள் பிரின்சிபால் வந்து முடியாது முயலாது மட்டுமே பாரு. அதுக்கப்புறம் எங்கள் பிரின்சிபால் மிகப்பெரிய எனக்கு கொடுத்த என்ன பசுமரத்தாணி போல் என்ன இருக்குன்னா, அனுபவம் என்பது தலைமுடி உதிர்ந்த பிறகு கிடைக்கும் சீப்பு போன்றது. எங்கள் பிரின்சிபல் அடிக்கடி சொன்னது, அனுபவம் என்பது தலைமுடி உதிர்ந்த பிறகு கிடைக்கும் சீப்பு போன்றது. முடி உதிர்ந்தக்கப்புறம் சீப்பு கிடைச்சி ஒன்றும் முடியாது, ஆனால் எல்லாத்தையும் அனுபவிச்சு தான் கற்றுக்கணும்னு நினச்சா கற்றுக்கவும் முடியாது. அனுபவிச்சவங்க கற்றுக்க சொன்னாங்கன்னா அதுலேருந்து நம்ம கேட்டுக்கிட்டு அது என்னென்ன எடுத்துக்கணும் எது கொமிட் பண்ணணும் அப்படி
0: நிறைய அழகான தகவல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ வந்து இளைஞர்களோட ஒரு பெரிய ஆசை இல்லை ஒரு கனவு அப்படின்றது வந்து ஒரு அங்கக வேளாண்மை, ஒரு இயற்கை வேளாண்மை அப்படின்றது. இப்போ உங்களுடைய ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் இயற்கை வேளாண்மை எப்படி நீங்கள் பண்ணணும்னு ஏதாவது முயற்சி பண்ணியிருக்கீங்களா இல்லை பண்ணிட்டு இருக்கீங்களா?
1: பண்ணுறது எல்லாமே 99% இயற்கை வேளாண்மை தான் சார் பண்ணுறோம், எந்த விதமான கெமிக்கலோ எந்த விதமான ரசாயன உரங்களும் இதுவரையும் பயன்படுத்தவில்லை. நம்ம பஞ்சகாவியம் பயன்படுத்துவோம், மீன் அமிலம் பயன்படுத்துவோம், கேவிக்கேல உரங்கள் கொடுப்பாங்க, இயற்கை உரங்கள் கொடுப்பாங்க அதை பயன்படுத்துவோம். அப்புறம் சாணம், மாட்டு சாணம் இருக்குங்க, அது எருவு, மண்புழு உரம், மண்புழு உரமும் நான் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம
0: தயாரிக்கிறீங்க
1: தான் பண்ணிட்டு இருக்கோம் சார், அதை பண்ணிட்டு இருக்கனால அதை போட்டுக்கிட்டு
0: கோழி வச்சிருக்கீங்களா? அசோலா,
1: அசோலா பெட்டு போட்டோம், அசோலா பெட்டு போட்டோம்னா கோழி வந்து நம்ம இந்த பக்கம் போட்டு வரதுக்கு இந்த வந்து காலி பண்ணிடுது. அது இப்போ ஷெட்டு போடுறோம்ல, கோழி எல்லாம் உள்ள அடிச்சு அது பென்சிங் போட்டு அதுக்குள்ளேயே விட்டுட்டோம், பாதுகாப்பா விட்டோம்னா நம்ம இதை பாதுகாப்பா வளர்க்கலாம்.
0: எப்படிங்க
1: உங்கள்ட்ட சொல்றோம், உங்க மூலியமா பக்கத்துல உள்ளவங்க அவங்க மவுத்துட்டு போது நிறைய பேர் வந்து வாங்கிக்கிறாங்க. நமக்கு
0: பழங்கள் எல்லாமே அது மாதிரி.
1: ஆமாங்க,
0: இறைச்சி, அதுவும்
1: இறைச்சி எல்லாம் முட்டை கொடுக்க முடியல. காரணம் என்னன்னா நமக்கு வந்து முட்டையும் பற்றாக்குறை இருக்கு, அது போதிய நேரத்துல வந்து எடுக்க முடியல, அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா கோழிகளை உடச்சிட்டுது, ஏன்னா கொஞ்சம் டேமேஜஸ் இருக்கும் நமக்கு, அதெல்லாம் போக கொடுக்க முடியல. அதனால உங்கள்கிட்ட கொடுக்குறேன்னா உங்கள்கிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஆள்கிட்ட கமிட்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கணும். அதனால இதுவரையும் அப்படி தான் பண்ணிட்டேன், ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தா 99% காப்பாற்றிடணும், இல்லைன்னா அதை கொடுக்கக்கூடாதுங்கிற எண்ணத்தில் நான் அது ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்.
0: எதிர்காலம் எப்படி இருக்குங்க அருண் ராகுல், இதுலயே இருப்பீங்களா இல்லைன்னா பொறியியல் துறையில் ஒரு வல்லுநராக இருக்கீங்க அங்க போயிருவீங்களா, என்ன மாதிரியான ஒரு முழுமையான ஒரு திட்டம் உங்க மனசுல இருக்குங்க?
1: என்னோட திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் இல்லைனாலும் யார் வேணாலும் டெவலப்மெண்ட் பண்ணணும், யார் இல்லைனாலும் ஒரு பட்டன் அழுத்தினாலும் நடக்கணும், ரன் பண்ணணும் அப்படிங்கிற நிலைமைக்கு ஒரு ஸ்டேஜ் கொண்டு வந்து வச்சுட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை நம்ம என்ன பண்ணுமோ பண்ணணும் சார்.
0: இதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, விவசாயத்தை அப்படி பண்ண முடியும்.
1: கண்டிப்பா பண்ண முடியும் சார். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப தண்ணி மோட்டர் பாத்தீங்கன்னா, முன்னாடி போய் தண்ணி போய் இருந்தாதான் போய் மோட்டர் போட வேண்டிய நிலைமைகள் இருந்தது. கரண்ட் வந்துச்சா இல்லையா போய் கெட்ட போய் பாக்கணும். இப்ப அப்படியே போன்லயே 3 phase கரண்ட் வந்துச்சா, எத்தனை வோல்டேஜ் வந்திருக்கு, மோட்டர் ஆன் பண்ண ஆன் பண்ணலாம், நம்ம வளர்ச்சியை நோக்கி போவோம் அப்படிங்க. இது வந்து எல்லாமே வந்து பணப்பயிர் போல ஒரு எதிர்காலத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. இப்ப எங்கை செம்மரம் அதெல்லாம்

0: ஒரு
1: 5-6 ஆண்டுகள் ஆயிடுச்சு, இன்னும் ஒரு 5-6 ஆண்டுகள் ஆச்சுன்னா அது வந்து நல்ல ஒரு விலை கிடைப்பதற்கு
0: கண்டிப்பா
1: வாய்ப்பு
0: நிறைய இருக்குங்க சார்.
1: இருக்கு.
0: இதுல வந்து மீன் அது இருக்குன்னா அது என்ன அடுத்து எடுத்து என்ன டெவலப்மெண்ட் பண்ணலாம், அது எப்படி இன்னும் ஈஸியா அப்படி மார்க்கெட்டிங் பண்ணலாம்.
1: உங்களுடைய ஒருங்கிணைந்த பண்ணையத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் வருமானம், வார வருமானம், மாத வருமானம், அது கிடைப்பதற்கான வழி உங்க இதுல நிறைய
0: இருக்கு சார்.
1: ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுடைய கைபேசி என்ன நேயர்களுக்கு சொல்லுவோம், ஏதேனும் கருத்துக்கள் இருந்தா அவங்க உங்களை தொடர்பு கொண்டு பேசட்டும். குறித்துக் கொள்ளுங்கள் நேயர்களே, அரியலூர் உடையார் பாளையம் கோடாலி கருப்பூர் ஆய்ப்பாளையம் எம் அருண் ராகுல் அவங்களுடைய கைபேசி எண் 96-2 போட்டுக்கோங்க, அப்புறம் 57-68-22. மீண்டும் ஒரு முறை, எம் அருண் ராகுல் அவங்களுடைய கைபேசி எண் 96-57-68-22. நேயர்கள் சார்பில் நன்றி. ஒரே ஒரு விஷயம் ஏதோ ஒன்று சொல்லணும் அப்படின்றார் அருண் ராகுல், என்ன சொல்ல போறீங்க அருண்?
0: சார், நான் இந்த அளவுக்கு ஒரு முயற்சி செஞ்சு ஒரு வளர்ச்சி செய்யறேன்னா அது எங்க குடும்பம் தான் முக்கிய காரணம். எங்க அண்ணனா இருக்கட்டும், அக்காவா இருக்கட்டும், தங்கச்சியா இருக்கட்டும், அம்மாவா இருக்கட்டும், என் மிஸ்ஸஸா இருக்கட்டும், எல்லாருமே நான் ஒரு விஷயம் செய்யறேன்னா துணி செய்யலாம் அப்படிங்கிற உத்தேகம் எல்லாம் கொடுக்கறதுனால தான்,
1: உறுதுணையாக
0: இருக்கிறதுனால என்னால் செய்ய முடியுது. இது போல எல்லாருமே ஒரு ஒற்றுமையோடு இருந்து பண்ணாங்கன்னா மிகப்பெரிய இந்தியாவும் வளர்ச்சியாகவும் எல்லாமே வளர்ச்சியும்.
1: விவசாயம் என்பது இன்று ஒரு குடும்பம் சார்ந்து இருக்கு.
0: ஆமாங்க சார்,
1: குடும்பத்துடைய ஆதரவு இருந்தால் அந்த விவசாயம் சிறக்கும். உங்களுடைய தந்தையார் பேருங்க?
0: மணிமொழி சார்.
1: மனைவி?
0: மனைவி வந்து சக்தி.
1: சகோதரர்?
0: செந்தில் ராஜா பிரபு கங்காதர் சர்மா. அம்மா பேர் வந்து அக்னிஸ் மேரி மணிமேகலை.
1: இதெல்லாம் சொல்லணும்னு விருப்பப்பட்டிருக்காரு அருண் ராகுல், அதனால கேட்டு சொல்லிட்டோம்.
0: மேன்மேலும் வளர்ந்து மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைந்து திரும்பவும் வரணுங்கிற ஆசையோட கனவோட நான் சொல்றேன் சார்.
1: நன்றிங்க.
2: விவசாயம் விவசாயம்
3: இலக்கினை அடைய காலம் வருங்க, வாழ்க்கையை வசந்தமாக்க வழிகள் 1000 இருக்கும், அத நாம தான் உருவாக்கணும் அப்படிங்கறத உணர்த்தியது அரியலூர் உடையார் பாளையம் எம் அருண் ராகுல் அவர்களுடனான இந்த சந்திப்பு.
2: விவசாயம் விவசாயம் விவசாயம்
3: உடன் உரையாடினார் ஆர். வெங்கடேஸ்வரன் அவர்கள்.

மெலிசை கேட்டீர்கள், தொடர்ந்து கேட்கலாம். திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நாளை காலை 10:30 மாவட்ட ஆட்சியரக கூட்ட அரங்கில் நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்தில் விவசாயிகள், விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு நீர்ப்பாசனம், வேளாண்மை இடுபொருட்கள், வேளாண்மை சம்பந்தப்பட்ட கடனுதவிகள், விவசாய மேம்பாட்டிற்கான நலத்திட்டங்கள் குறித்து நேரிலோ மனுக்கள் மூலமாகவோ தெரிவிக்கலாம். விவசாய பெருமக்கள் இவ்வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவித்தார். நாமக்கல் மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரைகள். தற்போது வீசும் பலத்த காற்றானது மண்ணின் மேற்பரப்பில் உள்ள ஈரப்பதத்தை மிக வேகமாக ஆவியாக்கும் மற்றும் வறண்ட சூழ்நிலையில் பலத்த காற்று வீசும்போது ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த மேல்மண் காற்றில் அடித்து செல்லும் அபாயம் ஏற்படுகிறது. எனவே மண்ணில் உரமிடுதல், பூச்சிக்கொல்லி தெளிப்பதை தவிர்க்க வேண்டும்.

அதிக ஈரப்பதம் மண்ணில் தேங்கி வேர்களுக்கு ஆக்சிஜன் கிடைப்பதை தடுத்து பயிரை மூச்சு திணற செய்யும். மேலும் கனமழை காரணமாக மேல்மண் அரிப்பை ஏற்படுத்தி மண்ணின் முக்கிய கரிம பொருட்களை அழிக்கும் அபாயம் உள்ளது. அடுத்து வைகாசி பட்டத்தில் நிலக்கடலை பயிரிட்டுள்ள வயல்களில் கழுத்து அழுகல் நோயின் தாக்கம் பரவலாக தென்படுகிறது. எனவே இளம் பயிரில் வரும் இந்த நோயின் பரவலை கட்டுப்படுத்த ட்ரைகோடர்மா விரிடி என்ற எதிர் உயிர் பூஞ்சான கொல்லியுடன் 1 கிலோ விதைக்கு 4 கிராம் என்ற அளவில் விதை நேர்த்தி செய்து விதைக்க வேண்டும். மேலும் விதைத்தவுடன் மண்ணின் மேற்பரப்பில் ட்ரைகோடர்மா விரிடி 1 கிலோவை 10 கிலோ மக்கிய சாணத்துடன் கலந்து தூவ வேண்டும்.

0: அறிவிப்புகள் கேட்டீர்கள். வேளாண் பெருமக்களின் வருமானம் பெருக இந்திய அரசின் பல்பரிமாண முயற்சிகளில் ஒன்று
1: உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம், ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் ஆர்கனைசேஷன்.
0: உங்கள் பகுதியில் 15 முதல் 20 உறுப்பினர்களை கொண்ட குழுக்கள் செயல்பட்டால்
1: நீங்கள் அவற்றை கம்பெனி அல்லது கூட்டுறவு அமைப்பாக பதிவு செய்து கொள்ளலாம்.
0: வேளாண் இடுபொருட்கள் தொடங்கி சந்தை வாய்ப்புகள் வரை,
1: மதிப்பு கூட்டல் தொடங்கி மகத்தான லாபம் வரை வழிகாட்டுகிறது
0: உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள்.
1: 10,000 உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள்
0: இந்திய அரசின் இலக்கு.

0: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் இனி தொடர்வது.
2: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஸ்ரீகாந்த். பிரதமர் திரு நரேந்திர மோடி பாரிஸில் இன்று முன்னணி பிரெஞ்சு தொழில்துறை தலைவர்களை சந்தித்து பேசினார். உற்பத்தி, செயற்கை நுண்ணறிவு, நிலைத்தன்மை மற்றும் கடல்சார் உள்கட்டமைப்பு ஆகியவை இச்சந்திப்பின் முக்கிய அம்சங்களாக அமைந்தன. சந்திப்பிற்கு பின் ஆகாஷவாணியிடம் பேசிய உயரதிகாரிகள் இந்தியாவில் அதிகரித்து வரும் வாய்ப்புகளை சுட்டிக்காட்டியதுடன் அந்நாட்டுடன் மேலும் நெருக்கமாக இணைந்து செயல்படுவதற்கான திட்டங்களையும் அறிவித்தனர். நாட்டின் கடைக்கோடி மக்களும் வானொலி சேவை சென்றடைய வேண்டும் என்ற நோக்கில் 1000 சமுதாய வானொலி அலைவரிசைகள் செயல்பட்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறினார். சென்னை ஆகாஷவாணி வளாகத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பொது ஒலிபரப்பு சேவையில் புதுமைகள் என்ற தலைப்பிலான புத்தகத்தை அவர் வெளியிட்டார். தமிழ்நாட்டில் பொது அமைதியை நிலைநாட்டி பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை ஒடுக்கி பாதுகாப்பான சூழலை உருவாக்குவதே மாநில அரசின் முதன்மையான லட்சியமாகும் என ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்துள்ளார். 17வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடரில் இன்று உரையாற்றிய அவர், பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை மற்றும் சமூக விரோத செயல்களில் ஈடுபடுவோருக்கு கடும் தண்டனைகள் வழங்கப்படும் என்றார். பேரவை கூட்டத்தொடர் நாளை தொடங்கி வரும் செவ்வாய்க்கிழமை வரை 3 நாட்கள் நடைபெறும் என பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் தெரிவித்துள்ளார். மறைந்த இந்திய கம்யூனிஸ்ட் தலைவர் நல்லக்கண்ணு, சட்டப்பேரவையின் முன்னாள் செயலாளர் ராமசாமி, திரைப்பட இயக்குநர் பாரதிராஜா, திரைப்பட தயாரிப்பாளர்கள் ஆர் பி சௌத்ரி, கே ராஜன் ஆகியோரின் மறைவிற்கு பேரவையில் நாளை இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் எடுத்துக் கொள்ளப்படுகிறது. வரும் செவ்வாய்க்கிழமை ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்திற்கு பதிலுரை வழங்கப்படவுள்ளது. கர்நாடக அரசின் மேகதாது அணை திட்டத்திற்கு எதிராக முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் நாளை தனி தீர்மானத்தை முன்மொழிகிறார். இத்திட்டத்திற்கு சுற்றுச்சூழல் உட்பட எவ்வித அனுமதியும் அளிக்கக்கூடாது என மத்திய அரசை வலியுறுத்தி இத்தீர்மானம் நிறைவேற்றப்படவுள்ளது. பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கு தமிழக அரசு அனுமதி அளிக்காதென மாநில மின்துறை அமைச்சர் திரு சி டி ஆர் நிர்மல்குமார் கூறினார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாற்று இடத்தில் விமான நிலையம் அமைப்பது குறித்து பரிசீலிக்கப்படும் என்றார். திருச்சி திருவரம்பூர் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் காலி இடங்களுக்கான நேரடி மாணாக்கர் சேர்க்கைக்கு வரும் 30ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தயால் கூறினார். பெரம்பலூர் மாவட்டத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நாளை நடைபெறும் என ஆட்சித்தலைவர் திருமதி சரண்யாரி தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலை ஒட்டி வாக்குப்பதிவு எந்திரங்களின் முதற்கட்ட சரிபார்ப்பு பணிகள் இன்று நடைபெற்றதாக ஆட்சித்தலைவர் திரு ஆனந்த் மோகன் தெரிவித்தார். திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் 12வகுப்பு முடித்த அனைத்து மாணவர்களுக்கும் உயர்கல்வி சேர்க்கை குறித்த குறைந்த நாள் கூட்டத்தில் தேவையான சான்றுகள் வழங்கப்பட்டு நேரடி சேர்க்கை நடைபெற்றது. 17 மாணவர்கள் கலை அறிவியல் கல்லூரிகளிலும், 6 மாணவர்கள் பாலிடெக்னிக் கல்லூரிகளிலும், 2 மாணவர்கள் ஐடி நிறுவனங்களிலும் சேர்ந்தனர். தமிழகம் முழுவதும் 40 வட்டார போக்குவரத்து அலுவலகங்களில் இன்று லஞ்ச ஒழிப்பு போலீசார் மேற்கொண்ட சோதனையில் கணக்கில் வராத 31,85,700 ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் சந்தேகத்திற்கிடமான மின்னணு பண பரிவர்த்தனைகள் 5,95,468 ரூபாய் அளவிற்கு கண்டறியப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நீட் தேர்வை சீராக நடத்த பள்ளிக்கல்வித்துறை அதிகாரி திரு எஸ் கண்ணப்பன் மாநில நோடல் அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளார். நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமைச் சட்டம் 2000 நடைமுறைக்கு வருவதற்கு முன்பு பணியில் சேர்ந்த ஆசிரியர்களுக்கு டெட் தேர்விலிருந்து விலக்களிக்க வேண்டும் என கோரி ஆசிரியர்கள் சார்பில் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. அரியலூர் மாவட்டம் செந்துறை அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளியில் சமூக நலன் மகளிர் உரிமைத்துறை சார்பில் பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் தொழில்நெறி வழிகாட்டி விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாலினி தலைமையில் இன்று நடைபெற்றது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், திருச்சி, புதுக்கோட்டை, திண்டுக்கல் உள்ளிட்ட 16 மாவட்டங்களின் 1 இடங்களில் அடுத்த சில மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை அமையும் தெரிவித்துள்ளது. 23வது ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்றிரவு 9:30 செக் குடியரசு தென்னாப்பிரிக்காவுடன் மோதுகிறது. சீனாவில் நடைபெற்ற உலக குத்துச்சண்டை சாம்பியன் பட்ட போட்டியின் மகளிர் 51 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் மீனாட்சி போலந்தின் நட்டாலியாவை 5-0 என்ற புள்ளிக்கணக்கில் வென்றார். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.

நேர்களே, இனி மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறையின் மாண்புமிகு இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழா குறித்த வானொலி தொகுப்பு கேட்கலாம்.

0: மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர்கள் தலைமையில் இன்று மதியம் சென்னை அகில இந்திய வானொலி நிலையத்தில் நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழாவின் வானொலி தொகுப்பு.
1: இவ்விழாவில் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த சிறப்பு விருந்தினர்கள், இலக்கிய ஆர்வலர்கள், கல்வியாளர்கள், ஊடகவியலாளர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் அகில இந்திய வானொலியின் தெற்கு மண்டல கூடுதல் தலைமை இயக்குனர் எம் வாசுகி மற்றும் சென்னை அகில இந்திய வானொலியின் துணை தலைமை இயக்குனர் ராமபத்திரம் வெங்கடேஷ் ஆகியோர் வரவேற்புரை ஆற்றினர். தொடர்ந்து அகில இந்திய வானொலியின் தலைமை இயக்குனர் ராஜீவ்குமார் ஜெயின் அவர்கள் பத்மஸ்ரீ விருது பெற்ற டாக்டர் ஆர். ஸ்ரீதர் குறித்து பேசுகையில்,
2: It is indeed a very special day today to be able to organize this function. I am very much thankful to Dr. Sridhar for giving us this occasion to celebrate, and I am very proud on behalf of Akashwani to felicitate Dr. Sridhar, and I am thankful to Honorable Minister for gracing the occasion today. Dr. Sridhar belongs to radio. So probably he is the man, if you think of radios, somebody's name comes to your mind, probably he is the person. So it is my pleasure, privilege and a duty to felicitate my on behalf of this station and on behalf of the organization on being conferred such a great Padma Shri. It is a recognition for all of us. That is what we feel. Recognition not only for you, it is a recognition for all of us who seek a role model in you. So I wish you all the very best. May you live longer, longer and longer and keep guiding us. So once again, I extend my best wishes, and I also thank the author to bring out the collections in the book, which to some of us, not me, of course, some of my younger colleagues may not look like innovations at all. Let me be very frank, because those were the things some 30 years back, 40 years back. So you can imagine what was the level of technology 40 years back. Innovations basically should be looked into from the perspective of the time and the availability of technology and the acceptability of the idea at that time. An idea 40 years back may be innovative for that particular time, might not look very innovative right now because things have changed. So the book also must be read in that perspective

0: தொடர்ந்து இணையவழி சிறப்புரையில் டிஜிட்டல் ஊடக ஆலோசகர் சுபோ சென்குப்தா, இந்திய மக்கள் தொடர்புகள் நிறுவனத்தின் முன்னாள் தலைமை இயக்குனர் பேராசிரியர் கே ஜி சுரேஷ் சிறப்புரை ஆற்றினர். தொடர்ந்து இனோவேஷன்ஸ் இன் இந்தியன் பப்ளிக் சர்வீஸ் பிராட்காஸ்டிங் என்ற தலைப்பில் எழுத்தாளர் என் சுந்தரம் அவர்கள் எழுதிய நூலின் சிறப்புகள் குறித்து அட்சயம் வெளியீட்டு நிறுவனத்தைச் சேர்ந்த ஏ சந்திரசேகரன் அவர்கள் இணைய வழியில் மக்கள் அனைவருக்கும் எடுத்துரைத்தார். தொடர்ந்து இனோவேஷன்ஸ் இன் இந்தியன் பப்ளிக் சர்வீஸ் பிராட்காஸ்டிங் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் என் சுந்தரம் அவர்கள் கூடியிருந்த அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து பொது சேவை ஒளிபரப்பின் சிறப்புகளையும் சமூக வானொலியின் முக்கியத்துவத்தையும் எடுத்துரைத்தார். மேலும் புத்தகம் உருவான பின்னணி மற்றும் அதன் நோக்கம் குறித்தும் உரையாற்றினார். நிகழ்ச்சியில் மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் அவர்கள் புத்தகத்தின் முதல் பிரதியை வெளியிட மீடியா ஃபார் கம்யூனிகேஷன் ஃபவுண்டேஷனின் தலைமை நிர்வாக அதிகாரி ஆஷிஷ் திவாரி பெற்றுக்கொண்டார். தொடர்ந்து ஆகாஷ்வாணியின் 90 ஆண்டுகால பயணம் குறித்தும் சமூக வானொலியின் முக்கியத்துவம் மற்றும் சமீபத்தில் பத்மஸ்ரீ விருது பெற்ற டாக்டர் ஆர் ஸ்ரீதர் அவர்கள் குறித்தும் மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர்கள் பேசுகையில்,
1: தொண்ணூறு ஆண்டுகள் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இந்த ஆகாஷ்வாணி 90வது ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கிறது. சென்னை ஆகாஷ்வாணி 88வது ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த சென்னை ஆகாஷ்வாணியில் சென்னை ஆகாஷ்வாணியினுடைய ஒரு எம்ப்ளாயாக, ஆகாஷ்வாணியினுடைய ஒரு அதிகாரியாக இருந்து ஆகாஷ்வாணிக்கு ஒரு புகழையும் பெருமையும் சேர்த்து கொண்டிருக்கிற திரு ஸ்ரீதர் அவர்களுக்கு, பத்மஸ்ரீ திரு ஸ்ரீதரன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு, இன்றைக்கு அவரை பற்றின ஒரு புஸ்தகத்தை வெளியிடுவது என்பது நமக்கெல்லாம் பெருமை. ஏன்னா ஒரு சாதாரண மனிதர் அல்ல திரு ஸ்ரீதரன் அவர்கள். பல சாதனைகளுக்கு சொந்தக்காரர், பல கண்டுபிடிப்புகளுக்கு சொந்தக்காரர், பல இன்னோவேஷன்களுக்கு சொந்தக்காரர். அவர் மத்திய அரசாங்கத்தால், மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய தலைமையிலான அரசாங்கத்தால் அவருடைய சேவைக்கு ஒரு பெரிய கௌரவம். அந்த கௌரவத்தை பத்மஸ்ரீ விருது கிடைத்திருக்கின்ற அந்த பெருமை தமிழனாக, ஒரு இந்தியனாக நமக்கெல்லாம் பெருமை சேர்த்திருக்கிற ஆகாஷ்வாணியினுடைய குடும்பமாக அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு, அதே போல் திரு ஆஷிஷ் திவாரி அவர்கள் இந்த புஸ்தகத்தை வெளியிடுவதற்கு முதல் காப்பியை வாங்கியிருக்கிறாங்க. திரு ஸ்ரீதன்ஜி அவங்க எனக்கு பின்னால் உரையாற்றிருக்கிறாங்க. திரு சுதர்சன் அவர்கள் ஹெட் ஆஃப் த ப்ரோக்ராம் நன்றி உரை சொல்ல இருக்கிறாங்க. மோடிஜி அவர்களுடைய தமிழ் குரலை நாம் கேட்டிருப்போம். இவருடைய இந்தியா முழுவதும், தமிழகம் முழுவதும் இந்த அருமையான நிகழ்ச்சி இன்னோவேஷன்ஸ் இன் இந்தியன் பப்ளிக் சர்வீஸ் பிராட்காஸ்டிங் என்ற அந்த அழகான புத்தகத்தை டாக்டர் என் சுந்தர் அவர்கள், ரொம்ப மூத்தவர், நிறையா யூனிவர்சிட்டியில் ரிஜிஸ்டராக இருந்திருக்கிறார், பல புஸ்தகங்களை எழுதியிருக்கிறார். அவர் இந்த புஸ்தகத்தை எழுதியிருப்பது எப்படி, 1970களில் எல்லாம் ஒரு புதுசாக ஒரு டெக்னாலஜி அல்லது ஒரு புதுசாக இன்னோவேஷனை வந்து நாம் அறிமுகப்படுத்தினாலே பல கேள்விகள் வரும், பல க்வெஸ்சன்ஸ் வரும், இது எப்படி சாத்தியம், இது எப்படி சாத்தியம். ஆனால் அதையெல்லாம் சாத்தியமாக்கி காட்டியிருக்கிறார் திரு ஸ்ரீதரன் அவர்கள். அதை அழகாக நம்மளுடைய புஸ்தகத்தில் கொண்டு வந்திருக்கிறார் திரு சுந்தரம் அவர்கள். டாக்டர் ஸ்ரீதரன் அவர்கள் நான் ஃபஸ்ட்டு சந்திக்கிறது ஒரு கம்யூனிட்டி ரேடியோ கான்ஃபரன்ஸில். அப்போ அவர் வந்து அறிமுகப்படுத்திக்கும் பொழுது, இவ்வளோ பெரிய சாதனைகளுக்கு சொந்தக்காரராக, கிட்டத்தட்ட இன்றைக்கு 1000-க்கும் மேற்பட்ட கம்யூனிட்டி ரேடியோஸ் இந்தியாவில் உருவாக்கியிருக்கிறது. அதுவும் கிட்டத்தட்ட இந்த ஒரு 5 ஆண்டுகளில் இந்த கம்யூனிட்டி ரேடியோ சர்வீசஸ் அதிகமாக கொண்டு வந்திருக்கிறோம். அதையே அந்த கம்யூனிட்டி ரேடியோவை முதல் முதல்ல ஆரம்பித்தது நம்ம ஸ்ரீதர் ஐயா அவங்க தான். அதே நம்ம சென்னையில் இருக்கிற அண்ணா பல்கலைக்கழகத்தில் முதல் முதல்ல இருக்கிற அந்த கம்யூனிட்டி ரேடியோ ஆரம்பித்து வச்சார். இன்றைக்கி ஆசாதிக்கு அமிர்த் மகா உற்சவம் கொண்டாடும் பொழுது நாம் 750 ரேடியோக்கள் கொடுக்கணும்னு டார்கெட் வச்சு பண்ணோம். இன்றைக்கி கிட்டத்தட்ட 1000 கம்யூனிட்டி ரேடியோக்கள் இந்தியா முழுவதும், 1000 நெருங்கி கொண்டிருக்கிற கம்யூனிட்டி ரேடியோக்களாக இருக்கிறது. நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கீங்க, வேவ்ஸ் வேர்ல்டு ஆடியோ விஷுவல் என்டர்டைன்மெண்ட் சம்மிட் 2025 நடந்தது நம்ம மும்பையில். 2 நாட்கள் நம்ம மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தொடங்கி வைத்தாங்க. அதில் கம்யூனிட்டி ரேடியோக்காக ஒரு நிகழ்ச்சி இருந்தோம். அதில் ஐயா டாக்டர் ஸ்ரீதர் அவர்களில் பாராட்டினது நமக்கு பெருமை. அவ்வளோ ஒரு கான்ட்ரிபியூஷன் அவர் கொடுத்துருக்கேன். ஏன்னா கம்யூனிட்டி ரேடியோன்றது ஒரு பெரிய, ஏதாவது டிவி ரேடியோ அல்லது டிஜிட்டல் ரேடியோ, கம்யூனிகேஷன் இல்லாத பகுதிகளுக்கு கொண்டு போய் சேர்த்துறது தான் கடைசி மனிதனுக்கும் அந்த நம்மளுடைய தகவல்களை கொண்டு போய்

0: சேர்க்கறது தான் கம்யூனிட்டி ரேடியோ. சின்ன சின்ன ஊர்களில் ஒரு 20 கிலோமீட்டர் ரேடியஸ் அளவுக்கு, குறிப்பாக ஒரிசா, ஜார்க்கண்ட், பீகார் இந்த மாதிரி பகுதிகளில் காடுகள் அதிகமாக இருக்கிற பகுதி, கோஸ்டல் பகுதிகளில், மலைகள் இருக்கிற பகுதிகளில், அத்தனை பகுதிகளிலும் அந்த நம்மளுடைய செய்திகளை நம்மளுடைய கம்யூனிகேஷன் ஒரு டூலாக விளங்குவது இந்த கம்யூனிட்டி ரேடியோ. அதில் ஒரு தலைசிறந்த பணியை ஆற்றிருக்கிறது நம்மளுடைய ஸ்ரீதர் அவர்கள். எப்படி மெட்ரோமேன் ஸ்ரீதரன் நம்ம சொல்கிறோமோ, கம்யூனிட்டி ரேடியோனுடைய மேன் நம்மளுடைய ஸ்ரீதரன் அவர்கள். நமக்கு அந்த அளவுக்கு கம்யூனிட்டி ரேடியோவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனைகளை சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் டாக்டர் சுந்தரம் அவர்கள் இந்த நூலில் இன்னும் சில சாதனைகள் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதில் ஒருத்தர் திரு மெல்வின் டி மெலோ, அவங்க தயாரித்த லைன்ஸ் ஆஃப் கிர்ஃபாரஸ்ட், இது ஒரு வானொலி ஆவண நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் எப்படி சிங்கங்கள் கிர்ஃபாரஸ்டில் ரியலாக அந்த சிங்கங்களுடைய உருமலை வந்து நமக்கெல்லாம் கொடுத்தது, அதுக்கு வந்து 1960 ஒரு பெரிய தலைசிறந்த விருதையும் கிடைத்து ஒரு அங்கீகாரம் கிடைத்தது, அதை பற்றியும் கூட நம்மளுடைய சுந்தரமையா அவர்கள் தன்னுடைய புஸ்தகத்தில் சொல்லியிருக்கிறார். அதே போல் திரு ஆர் மகாதேவன் அவர் தயாரித்த வெற்று ஒளி அல்ல மழலை ஒளி, குழந்தைகளினுடைய ஒளி, குழந்தைகளினுடைய சைகை, குழந்தைகளினுடைய ஒளியை பற்றி அவருங்க என்ன சொல்ல விரும்புகிறாங்க, அந்த குழந்தைகளை வந்து பெற்றோர்கள் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை அழகாக சொல்லியிருக்கிறார். அதையும் இந்த புஸ்தகத்தில் பதிவு செய்திருக்கிறாங்க. அதே மாதிரி நம்மளுடைய டாக்டர் ஸ்ரீதர் ஐயா, அவங்க இரண்டு பேருடைய நட்பு, அந்த சுந்தரம் ஐயா அவங்க ஸ்ரீதரன் ஐயா அவர்களுடைய நட்பு நான் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் பார்த்தேன். ஏன்னா அவர் சேலத்துக்காரர், இவர் கோயம்புத்தூர்காரர், நான் நாமக்கல்காரன். மூணு பேரும் ஒரே இடத்துல சந்தித்து இந்த புஸ்தக வெளியீட்டுக்கும் அவருக்கு பாராட்டுறதுக்கும் தேதியும் குறித்தது ஒரு பெருமை. அதனால் அவங்க அந்த வானொலியில் தொலைக்காட்சியில் அவருடைய ஆற்றிய சேவை ஒரு மிகப்பெரிய சேவை. டாக்டர் ஸ்ரீதரன் ஐயா அவருக்கு இந்தியாவில் தலைசிறந்த விருது பத்மஸ்ரீ அவார்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவங்க வந்து தமிழ்நாட்டுக்காரங்க, தமிழகத்திற்கு பெருமை சேர்த்திருக்கிறவங்க. அவர்களுடைய பெருமையை நாம் வெளி உலகத்திற்கு கொண்டுட்டு போக வேண்டும் அப்படின்றது. அப்புறம் உடனடியாக நம்மளுடைய தமிழ் மீடியாக்கள் எல்லாம் கூட அந்த விஷயமானது தமிழர் ஸ்ரீ ஸ்ரீதரன் ஐயா அவருக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை கிடைத்திருக்கிறது. அதே போல் பல்வேறு வானொலியின் காலாவதி என்ற அந்த நாடக நிகழ்ச்சி, மக்கள் மேடை நிகழ்ச்சி, இப்படி பல நிகழ்ச்சிகளையும் அவர் கொடுத்ததோடு இல்லாமல் போட்காஸ்ட்லேயும் கியான் தர்சன், கியான் வாணி, எடுசாட், கியான் சேட்டலைட், அனுபவ பாட்காஸ்ட், சைனிக் வாணி பாட்காஸ்ட், அப்படி ஓய்வு பெற்ற பிறகும் கூட தொடர்ந்து அவர் தன்னுடைய சேவையை இந்த துறைக்கு செய்து கொண்டிருக்கிறார். அவரை வாழ்த்துவதற்கு எனக்கு வயதில்லை. அவருக்கு கடவுள் நல்லா இன்னும் அவர் பெரிய சாதனைகள் புரிய வேண்டும். மென்மேலும் இந்த துறையில், பிராட்காஸ்டர் துறையில் பல சாதனைகளை புரிந்து தன்னுடைய நீண்ட ஆயுளோடு இன்னும் நல்ல சேமமோடு அவர் வாழ வேண்டும். அவர் தொடர்ந்து அவர் பல சாதனைகளை செய்ய வேண்டும் என்று இந்த அருமையான நேரத்தில் கேட்டுக்கொண்டு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத்.
1: தொடர்ந்து இனோவேஷன்ஸ் இன் இந்தியன் பப்ளிக் சர்வீஸ் பிராட்காஸ்டிங் என்ற புத்தகத்தை அங்கீகரித்து அதன் எழுத்தாளர் என் சுந்தரம் அவர்களுக்கு வழிகாட்டியாக இருந்த பத்மஸ்ரீ விருது பெற்ற டாக்டர் ஆர். ஸ்ரீதர் அவர்கள் புத்தகம் குறித்தும் சமூக வானொலி குறித்தும் பல சுவாரஸ்ய தகவல்களை பகிரும் பொழுது,
2: மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கடந்த சில ஆண்டுகளாக பார்த்து வருகின்றேன். ரொம்ப எளிமையானவர், எல்லோருடனும் பழக்கூடியவர். அவரது தகவல் ஒலிபரப்புத்துறை இன்ஃபர்மேஷன் பிராட்காஸ்டிங்கில் சிறந்த பணியாற்றி கொண்டு வருகின்றார். ஐ ஆம் ஸ்டாண்டிங் இன் த பிளேஸ் வேர் ஐ டிட் த ஃபர்ஸ்ட் ரேடியோ ப்ரோக்ராம் இன் 1970, ஃபார் விச் ரீசன் திஸ் பிரதர் ஆஃப் மிஸ்டர் சந்தர் இஸ் ரெஸ்பான்சிபிள் பிகாஸ் ஹிஸ் மதர் வாஸ் அ பிரின்சிபல் ஆஃப் ராஜா முத்தியாச்சட்டியார் ஸ்கூல் அண்ட் தென் அபய் ஹோம் அண்ட் ஷீ யூஸ் டு பார்ட்டிசிபேட் இன் ரேடியோ ட்ராமா. மை கிராண்ட் ஃபாதர் யூஸ் டு பார்ட்டிசிபேட் இன் ரேடியோ ப்ரோக்ராம்ஸ் இன் தி ரேடியோ வாஸ் இன் எக்மோர். Just that book also, Honorable Minister has released it. So, blood may, that is already the interest in that. So, when he was participating in drama, I was doing PhD and doing work in Erode, Chikkenaikar College. So, I got very upset. So, I wrote a postcard, 10 paise, I want to participate in radio program. And the letter came from All India Radio Madras. Why don't you come whenever you come to Chennai, you come and meet us. So, I met him. Can you do a variety program for youth, 75 rupees. My total salary in that year was 200 rupees, here 75 rupees. All my brothers and sisters and whoever is next door, neighbor, I made a program in this studio. We did not know anything, and then the person who recorded, I don't know whether she is still alive, so recorded it, you have not come prepared, get out from this studio. Then we went to the

0: ஸ்டூடியோ இன் பிஹைண்ட் சிபிஎஸ் ஸ்டூடியோ. ஐ எம் ஏபிள் டு கம் பேக் டு த சேம் ரூம் அண்ட் ஐ வாஸ் ஒர்க்கிங் ஃபார் 15 ருபீஸ் எ டே, சம்டைம்ஸ் 0 ருபீஸ். ஸோ எவ்ரிபடி லைக் மீ இன் திஸ் ரேடியோ ஸ்டேஷன். ஆல் தி பியூரோக்ராட்ஸ் ஹூம் ஐ சீன், டிஜிஸ் அண்ட் மினிஸ்டர்ஸ் அண்ட் எவ்ரிபடி, ஐ கிவன் மீ எ ஃப்ரீ ஹேண்ட் வேர் எவர் ஐ ஒர்க்.
1: நிகழ்ச்சியின் நிறைவாக அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து சென்னை அகில இந்திய வானொலி நிலையத்தின் நிகழ்ச்சி பிரிவு தலைவர் ஆர். சுதர்ஷன் நன்றியுரை தெரிவித்தார். இதுவரை மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் டாக்டர் எல். முருகன் அவர்கள் தலைமையில் இன்று மதியம் சென்னை அகில இந்திய வானொலி நிலையத்தில் நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழாவின் வானொலி தொகுப்பினை கேட்டீர்கள்.

0: இசை கேட்டாலே சில நினைவுகள் நம்ம கண்ணு முன்னாடி வரும். அந்த இனிய நினைவுகளை மீண்டும் உயிர்ப்பிக்க 80-90களில் வெளியான திரைப்படங்கள்லேருந்து பாடல்களை கேட்டு ரசிக்கலாம் நேயர்கள் எல்லாமே.
1: இந்த நேரலை நிகழ்ச்சிக்கு நேயர்கள் வரலாம். நமது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசையின் தொலைபேசி எண்களான 0431 240-102-1 புதிய நேயர்கள், 246-102-1 ஏற்கனவே பங்கெடுத்த மற்ற நம் அனைத்து நேயர்களும்,

0: நேரம் 8:28. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இரவு இசை இனிமை நேரலை நிகழ்ச்சி. 80-90களில் வெளிவந்த பாடல்கள் படங்களிலிருந்து பாடல்களை கேட்க நேயர்கள் அணிவகுக்க ஆரம்பித்து விட்டார்கள். நிகழ்ச்சியில் முதல் நேயர்
1: வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: இரவு இசை இனிமையில் இருவது, திருச்சி காஜாப்பேட்டை ரஷீத் பேசுறேம்மா.
1: காஜாப்பேட்டை ரஷீத் அவர்களே, என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
2: பாடல் வந்து மா வீரன், அதாவது நீ கொடுத்ததை பாட்டு கொடுங்கம்மா. அதாவது சில பேர் சொல்லுவாங்க நிகழ்ச்சியை கேட்டு நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஆனா எனக்கு வந்து உயிரோட உயிரோட இருக்குன்னா அது காரணமே நான்
1: பண்பலைதான்.
2: ஏன்னா இவர் 9 வயசு இருக்கும் போது கருத்து வேறுபாடல எங்க அம்மா அப்பா பிரிஞ்சிட்டாங்க. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா நான் துடித்து போயிட்டேன். அதாவது ஒரு

0: பத்து வேலைக்கு வந்து விட்டுட்டாங்க ஒன்பது வயசுல.
1: ஆனா
0: அது வந்து ரொம்ப கொடுமைப்பட்டுனாங்க அங்கெல்லாம்.
2: கிடைத்த ஒரு மிகப்பெரிய பேர் அப்படின்னே சொல்லலாம். எல்லாரும் இது ஒரு பொழுதுபோக்கு சாதனமா இல்லாம அதை வந்து அவர் வந்து ஒரு உயிரோட்டமா அவரோட உணர்வோடு கலந்துவிட்ட ஒரு விஷயமா பாக்குறாரு அப்படின்றது ஒரு நமக்கு மகிழ்ச்சியான ஒரு விஷயமா இருக்குது. நிகழ்ச்சியில் ரஷீத் அவர்கள் கேட்ட பாடல் இதோட.

0: அண்ணே, அங்க தூரத்துல ஒரு மலை தெரியுது பாரு, அதோட கதை என்னன்னு உனக்கு தெரியுமா?
1: டேய், இந்த டக்காட்டி வரல என்கிட்ட வெச்சுக்காத.
2: ஆரம்பிச்சிட்டியா? நீ கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டியா?
0: என்னண்ணா இப்படி சொல்லிட்ட? என் கதையை கேட்க நீ ஒருத்தன் தானே இருக்கிற?
3: அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது சான்ஸ் இல்லையே.
2: நீ கதை சொல்ல மட்டும் தான் செய்வியா, இல்ல எழுதவும் செய்வியா?
3: என் ரைட் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க.
2: எட்டே எட்டு பக்கம் ஒரு கதை எழுதுறேன்னு வச்சுக்க, உன் கதைய ஊரே கேக்குறதுக்கு நான் ஒரு வழி சொல்லித்தரேன்.
3: ஆஹா,
0: சரி, அந்த வழிய கொஞ்சம் தெளிவா சொன்னா நல்லா இருக்குமே.
2: கேளு, வானொலி நிலையம் தொடங்கி 90 வருஷம் ஆச்சுல, அதை கொண்டாடுற விதமா நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வானொலிக்கு 90 சிறப்பு நாடக போட்டி ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அதுக்கு நீ உன் கதையை அனுப்பணும்.
0: அனுப்பணும், சரி. எந்த முகவரிக்கு?
2: நிலைய இயக்குனர், நாடக பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், பாரதிதாசன் சாலை, திருச்சி 1 அப்படின்ற முகவரிக்கு அனுப்பு.
0: எந்த தேதிக்குள்ள அனுப்பி வைக்கணும்னு சொல்லுங்க.
2: கரெக்டா கேட்ட தம்பி, வர 30ஆம் தேதிக்குள்ள அனுப்பணும். அதுல இன்னொரு விஷயம் இருக்கு.
0: என் கதையிலேயே நிறைய விஷயம் இருக்கும்.
2: தம்பி, உன் நாடகத்தை அவங்க செலக்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்க, அதை ரெக்கார்ட் பண்ணி ஒளிபரப்பவும் செய்வாங்க. அது மட்டும் இல்ல, உனக்கு சன்மானமும் உண்டு தம்பி, சன்மானமும் உண்டு.
0: அப்படியா அண்ணே, ரொம்ப சந்தோஷமான விஷயம். சும்மாவே கதை எழுதுவேன், சன்மானம் வேற இருக்குன்னு சொல்லியிருக்கிறீங்க.
4: இரவு இசை இனிமை கேட்டுட்டு இருக்கிறீங்க. திருச்சி பண்பலை 102.1 முதலலை வரிசை 936 கிலோஹெர்ட்ஸ்லயும் இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக காத்திருக்கிற நேயர்,
5: வணக்கம்.
4: வணக்கம்மா. வணக்கம்.
5: வருது?
4: ஆமா, ரெண்டு பேர் பேசுறோம்ல, ரெண்டு வாய்ஸ் தான் வரும்.
5: பக்கத்துல
6: நானே.
4: நானே எங்க பாத்தீங்களா?
6: நலமா இருக்கீங்களா?
5: எனக்கு பாரதிராஜாவுடைய படம் கல்லுக்குள் வீரர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த படத்துல இருந்து நெஞ்சு தெரியாத ஜில்ன்றது அந்த பாட்டு.
4: ஓகே, கண்டிப்பா குடுத்துடலாம். யார் பேசுறீங்க? உங்களை அறிமுகப்படுத்திக்கவே
5: இல்லையா? சொல்லவே மாதிரி, நான் ராஜாமணி பேசுறேன். அரியலூர் மாவட்டம் கண்டராஜ் தமிழ்.
4: நன்றிமா, நன்றி. உங்களுக்காக பாடல் இது வந்துட்டே இருக்கு.

நேர்லே இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கு பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சுழி 4 1 1 241 102 1 240 102 1 அப்படின்ற இந்த எண்களுக்கு நீங்கள் அழைக்கலாம்.

0: நேரம் 8:47. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இரவு இசை இனிமை நேரலை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அந்த வகையில் இணைப்பில் அடுத்து பாடல் கேட்க வந்திருக்கக்கூடிய அன்பு நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார்?
1: திண்டுக்கல் நாகல் நகர் நடராஜன் பேசுறேன் சார். நல்லா இருக்கீங்களா சார்?
0: நல்லா இருக்கும் சார், நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார்.
0: நடராஜனையா, என்ன செய்றீங்க?
1: திருச்சிராப்பள்ளி பண்பலைக்கும் மற்றும் அறிவிப்பாளருக்கும் இரவு வாழ்த்துக்கள், வணக்கங்கள்.
0: இரவு வணக்கம், வாழ்த்துக்கள். தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. சரிங்க நடராஜனையா, என்ன செய்றீங்க நீங்க?
1: நாங்க நெசவு தொழில் பாக்குறோம் சார்.
0: திண்டுக்கல்லாம் சின்னாலப்பட்டி பட்டா? சின்னாலப்பட்டி
1: இல்ல சார், சின்னாலப்பட்டி அடுத்து வரும் சார். சின்னாலப்பட்டி அது வந்து காட்டன் பை காட்டன் ஃபுல்லா.
0: ஆமா,
1: இது வந்து காட்டன் மிக்சிங் ஆனது சார்.
0: சின்னாலப்பட்டி சுங்குடிக்கு ஃபேமஸ் இல்லையா?
1: சுங்குடி, ஆமா சார், சுங்குடி சேல. அது எல்லாமே சுத்தம் காட்டன்ல தான் சார் வரும்.
0: உங்க ஊர்ல
1: நாங்க நேரது வந்து கொஞ்சம் காட்டனும் மிக்சிங் ஆகுது சார்.
0: என்ன, பாலியஸ்டர் மிக்சிங்கா?
1: இந்த
0: மாதிரி ஒரு ரகத்தை நம்ம மக்கள் உடுத்தி நான் பார்த்ததே இல்லையா?
1: ஆமா சார், ஆமா சார். 90% வந்து ஒரிசா மாநிலம் மும்பை இந்த மாநிலத்துல சார்.
0: மகிழ்ச்சி உங்களோட பேசினதுல. என்ன பாடல், விருப்பமான பாடல் உங்களுக்கு இன்னைக்கு?
1: அலைகள் திரைப்படத்துல இருந்து கே ஜெயச்சந்திரன் பாடிய ஒரு பாடல் சார். பொன்னென்ன பூவென்ன கண்ணே,
0: அற்புதமான பாடல். கேட்டலாமே
1: உள்ளத்தில் முல்லை. குடுங்க சார், எல்லாரும் கேட்பாங்க.
0: கேட்டுருவோம், கேட்டுருவோம். இல்ல நம்ம பாடினா கேட்க மாட்டாங்க, அவர் பாடினா கேட்பாங்க.

0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகள்ல கேட்டு நினைச்சிருக்கிறோம். இது இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில நம்ம கூட பேசுறதுக்காக அடுத்த நேயர் யாருங்கிறத பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: திருச்சி மாவட்டம் சோமஅரசன்பேட்டையிலிருந்து ஆர் முரளிகிருஷ்ணன் பேசுறேன்.
0: சோமரசம்பேட்டை சோமஅரசன்பேட்டைன்னு பிரிச்சு சொல்ற ஒருத்தர் இன்னைக்குதான் முதல் தடவையா கேக்குறேன் நானு.
1: இந்த ஊர் பேரே சோமஅரசன்பேட்டை தான் மேடம்.
0: உங்க பேரு?
1: என்ன
0: பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
1: நீங்கள் கேட்டவை படத்திலிருந்து மேடம், பிள்ளை நிலான்னு வரும் மேடம், அந்த பாட்டு எனக்கு.
0: அந்த பாட்டு ரெண்டு பேரும் பாடி இருக்காங்களே, கே ஜே யேசுதாஸ் அப்புறம் எஸ் ஜானகி அம்மா, ரெண்டு பேரும் தனித்தனியா பாடி இருக்காங்க. யார் பாடினது உங்களுக்கு வேணும்?
2: உங்க
0: பேர் என்ன?
2: என் பேர் பாக்கியலட்சுமி மேடம்.
0: பாக்கியலட்சுமி அம்மா, சரிங்க, குடுத்துடலாமா பாடல?
2: நன்றி மேடம்.
0: நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா.

திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்தது இரவு இசை இனிமை நேரலை நிகழ்ச்சி. 80-90களில் வெளிவந்த திரைப்படங்களிலிருந்து நேயர்கள் விருப்பப்படல்களை கேட்டு மகிழ்ந்தார்கள். மீண்டும் இரவு இசை இனிமை நிகழ்ச்சி நாளை இரவு 8 மணிக்கு. இன்றைய நேரலை நிகழ்ச்சியில் பங்கெடுத்த நேயர்கள், பங்கெடுக்க முயற்சித்தோர், நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்தோர் அனைவருக்கும் நன்றிகள், வணக்கங்கள், வாழ்த்துகள்.

ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 9:16. அழகான இந்த இரவு வேளையில் அருமையான பாடல்களை கேட்டு மகிழ்வோம். இனிய ராகத்தில் பாடல்கள் இதோ.

நேரம் 9:29:30. நேயர்கள் இதுவரை கேட்டது இனிய ராகம். திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசையில் அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது.

0: நேரம் 9:30.
1: ஆகாஷ்வாணி நாடக மலரில் நேயர்கள் கேட்கவிருப்பது மாயத்துப்பாக்கி நாடகம். எழுதியவர் எம் கௌரி. அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன். இதோ மாயத்துப்பாக்கி.

0: நிர்மலா, அந்த ஆட்டுக்கு தண்ணி வைக்க மாட்டியா? ராத்திரில இருந்து கத்திக்கிட்டே கிடக்குது, மனுஷன தூங்க விடுதா. நிர்மலா,
1: ஏங்க நீங்க எந்திரிச்சு தண்ணி காட்டுறது? அந்த கெடா வேற என்னமோ நோக்காடு வந்த மாதிரி இருக்குது.
0: நோக்காடுனா வித்து காசு ஆக்க வேண்டியதுனா இருக்கிற பிரச்சனையில வட்டி வாசி கணக்கையாச்சு முடிக்கலாம்ல.
1: அந்த கெடாவுக்கு என்ன கோளாரோ, அந்த மாட்டாஸ்பத்திரியில காட்டுனா ஏதாச்சும் மருந்து இருந்து கொடுத்து சரி பண்ணுவார்ல. பாவங்க சுணங்கி சுணங்கி விழுகுதுங்க.
0: அது மட்டுமா சுணங்கி விழுகுது? நான் இந்த இருக்கிற பிரச்சனையில சுணங்குறேன். நேத்து என் தம்பிக்காரன் கூட போட்ட சண்டையில சொத்து கைய விட்டு போயிருமோ கவலையில இருக்கிறேன். இன்னைக்கு அது வக்கீலோட வந்து பேச்சுவார்த்தை நடத்தி கையெழுத்து வாங்குவான்னு சொல்லியிருக்கிறேன். எனக்கு ஒரே பதட்டமாவும் இருக்கு, கவலையாவும் இருக்கு, புரிஞ்சுக்க. அப்பாடா, வேலை முடிச்சிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. என்ன வீட்டுல யாருமே காணா, கடா மட்டும் தனியா நிக்குது. ஏன் கத்திட்டே இருக்க? இந்த புள்ள தின்னு கம்முனு கடை வாங்கின காசுக்கு பதிலா சொத்த குடு அப்படின்னு கேக்குறேன் என் தம்பிக்காரே. இத்தனை பிரச்சனைகள்ல இருந்தும் எனக்கு ஒரு மோட்சம் கிடைக்காதா? பாரு, உனக்கு கூட திங்கிறதுக்கு புல்லு கட்டு இருக்கு, எனக்கு அது கூட இல்ல. சரி, ஒரு காப்பி தண்ணியாவது வச்சு குடிப்போம். இந்த சட்டிய எங்க வச்சிட்டு போன? இந்த பரண் மேல ஏறி பாப்போம். ஆட இங்க பாரு, சட்டி கிடைச்சிருச்சு கருப்பு. நான் காப்பி தண்ணி வச்சு குடிக்க போறேன். நிர்மலா வந்து சமைச்சாதான் சோறு.
1: ஏங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
0: வா நிர்மலா.
1: என்னங்க காப்பி குடிச்சிட்டே இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? அது செமிக்கலையா அங்க எதுவும்?
0: கட்டுன புருஷன் வெறு வயிற்றோட காப்பி குடிச்சிட்டு இருக்கேன்.
1: ஐயோ என்னங்க சொல்றீங்க, சாப்பிடலையா?
0: ஆமா ஆமா, நீ நிறைய சமைச்சு வச்சிட்டு போயிருந்தல சாப்பிடுறதுக்கு. நிர்மலா, என்னால முடியல, எனக்கு எப்பதா மோச்சம் கிடைக்கும்னு தெரியல. துப்பாக்கி எடுத்து வந்து என்ன சுட்டு நான் மோச்சம் அடைஞ்சிடுறேன்.
1: ஏங்க எங்க ஆச்சு, என்னென்னமோ பேசுறீங்க. பசி வந்தா நீங்களாவே இருக்க மாட்டேங்கிறீங்க. ஏங்க கொஞ்ச நேரம் போருங்க, இந்த நான் சமைச்சு எடுத்துட்டு வந்துடுறேன். ஏங்க ஏங்க
0: என்னாச்சு என்னாச்சு நிர்மலா, ஏன் இப்படி பாத்திரத்தோட?
1: ஏங்க இந்த பாத்திரத்தையும் அங்க காப்பி போட்டீங்க?
0: ஆமா, அதுக்கு என்னப்பா?
1: ஐயோ நான் என்ன சொல்ல, எங்க இது மோச்ச பாத்திரங்க, இதுல சமைச்சு சாப்பிடக்கூடாதே, சாப்பிட்டா முத்தி அடைஞ்சிருவாங்கன்னு உங்க அம்மா சொல்லி இருக்காங்க.
0: அந்த பாத்திரம் ரொம்ப நாளா எங்க வீட்டுலதான் இருக்கு.
1: இல்லங்க, இன்னைக்கு அம்மாவாசை வேறங்க, ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா எனக்கு ஒரே பயமா இருக்கு.
0: ஏதாச்சும் ஆனா நிம்மதியா? வாங்கின கடனை யாருக்கு கொடுக்க வேணாம்ல.
1: சும்மா இருங்க, சாமி காரியத்துல விளையாடாதீங்க. நம்ம எதுக்கும் நாளைக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்துருவோமே.
0: கோயிலுக்கா?

நிர்மலா, இப்ப ஏது காசு செலவுக்கு? கொஞ்சம் பாரு, அதெல்லாம் வேணாம். நான் என்ன சமைச்சா சாப்பிட்டேன், காபி வச்சுதானே குடிச்சேன், அதான் ஒண்ணு ஆகாது. பாரு, நீ போய் சமைக்கிற வேலையை பாரு, எனக்கு பசிக்குது.

0: பசி மோட்சம், துப்பாக்கி மோட்சம், துப்பாக்கி பாத்திரம்.
1: யார் அது தோண தோணு?
0: இந்த எடுத்துக்கொள், மோட்சத்திற்கான வழி, முக்திக்கான வழி.
1: நீ யாரு?
0: மனிதன் பிறப்பது இறப்பதற்குத்தான், பெறுவது இழப்பதற்குத்தான். இதை பிடி முதலில்.
1: என்னது, துப்பாக்கி தானே இது? ஏன் என்கிட்ட கொடுத்த? பொம்மை துப்பாக்கியா? ஆமா, நீ யாரு? உன் பேர் கேட்டு நீ சொல்லவே இல்ல.
0: முருகேசா, வேண்டுமென்றால் நீயே எனக்கு ஒரு பெயர் வைத்து விடு.
1: நானே உனக்கு பேர் வைக்கவா? பாக்குறதுக்கு பூதம் மாதிரி இருக்கிற. பூதம் கொடுக்கட்டுமா?
0: என்னமோ உன் விருப்பம். உன் கையில் இருக்கும் துப்பாக்கியில் ஐந்து தோட்டாக்கள் உள்ளன. அந்த ஐந்தும் உன்னுடைய முக்திக்கான வழி.
1: முக்திக்கான வழியா? அஞ்சு தோட்டாவா? ஆமா, முக்தி மோட்சம் அப்படின்னா என்ன பூதம்?
0: முருகேசா, உனக்கு புரியும்படி சொல்ல வேண்டும் என்றால், இல்லாத பணத்திற்கும் இல்லாத மண்ணுக்கும் உன் தம்பியோடு சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறாயே, அப்படிப்பட்ட வெற்று வாழ்க்கை நாடக மேடையில் நடிப்பதை விட்டுவிட்டு இறங்கி வந்து வேடிக்கை பார்ப்பதுதான் மோட்சம். அதற்கான வழிதான் இந்த மாய துப்பாக்கியில் உள்ள இந்த ஐந்து தோட்டாக்கள்.
1: பூதம், என்னென்னமோ உளர்ற. நீ எங்க இருந்து வந்திருக்கிற? சொந்த ஊர் எது?
0: இதை பரன் மீது எடுத்த அந்த பாத்திரத்தை தொடுவதற்கு முன்பு, அல்லது நீ காப்பி அருந்துவதற்கு முன்பு யோசித்திருக்க வேண்டும்.
1: இப்ப என்னதான் வேணும் உனக்கு?
0: முருகேசா, இந்த துப்பாக்கியில் ஐந்து தோட்டாக்கள் இருக்கிறது. அதை வைத்து நீ யாரை சுடுகிறாயோ அவர்கள் உண்மையிலேயே இறந்து விடுவார்கள்.
1: அப்படியா? அப்ப நான் முதல்ல உன்னேதான் கொள்ளுவேன். நீதான் ரொம்ப ஓவரா பேச.
0: அது சாத்தியமற்றது. ஆனால் ஒன்றை மட்டும் நினைவில் கொள், மொத்தமாக ஐந்து தோட்டாக்கள் தான் இருக்கிறது. எதையும் வீணாக்கி விடாதே.
1: அப்ப நான் அந்த பழைய பாத்திரத்தையே சுட போறேன். நீ போயிருவேல்ல? எங்க அந்த பாத்திரம்? எங்க? இந்தா இருக்கு. இத வச்சுதானே என்னோட முன்னோர்கள் பூர்வீகம் மோட்சம்னு புலம்பிக்கிட்டு இருக்கிற. இப்பவே சொல்றேன், இப்பவே நான் இத சுடுறேன். இப்பவே இந்த பாத்திரத்தை சுட போறேன். நீ வேகமா போய் அந்த மோச்ச பாத்திரத்தை, அதான் நான் நேற்று காப்பி போட்டல, அதை எடுத்துட்டு வந்து.
2: ஏங்க, அத சொல்லதாங்க உங்களை உசு பண்ண. பாத்திரம் உடஞ்சு போய் நம்ம எங்க நம்ம போய் கோயில பூசாரிக்கிட்டு அதுக்கு ஒரு வார்த்தை கேட்டு வந்துருவோமா?
1: என்ன சொல்றேன் நிர்மலா, எப்படி உடஞ்சிச்சு?
2: அதாங்க, எனக்கும் பயமா இருக்குங்க. இப்ப என்னங்க பண்றது?
1: பூதம் கொடுத்த துப்பாக்கி நம்ம சுட்ட மாதிரி பாத்திரம் உடஞ்சிருச்சு. இதுல உண்மை இருக்கா? சுஷோ, நாம காப்பி குடிச்சதுனால மாறிடுச்சா? சச்ச, இருக்காது. இந்த கனவு விஷயத்த நிர்மலா கிட்ட சொல்லுவோமா? இல்ல, வேணா. இது எல்லாமே பிரம்மதே. அது யதார்த்தம் இருக்கும்.
2: என்னங்க
1: சொல்லு நிர்மலா?
2: எங்க முட்டை முடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு பயமா இருக்குங்க. ஏதாவது சொல்லுங்க.
1: அதெல்லாம் ஒண்ணு ஆகிருக்காது நிர்மலா. நிர்மலா, நீ ஏன் பதற? இங்க பாரு, அது கையை தவறி பாத்திரத்தை கீழே போட்டிருப்ப, அது உடஞ்சிருக்கு.

0: நேர்ந்து தூங்கிவிட்டாயா? திசைகள் நான்கு, அகிரினை விலங்கின் கால்கள் நான்கு, மண்டபத்தின் உறுதிக்கு தூண்கள் நான்கு, உன் மோட்சத்திற்கான வழி சொல்லும் மோட்ச துப்பாக்கியில் தோட்டாக்களும் நான்கு. முருகேசா, முருகேசா
1: வந்துட்டியா? நானும் உன்னை நம்பவே மாட்டேன். அது என் பொண்டாட்டி நிர்மலா, கை தவறி தட்டி விட்டதால அந்த பாத்திரம் உடஞ்சிருச்சு. அவ்வளவுதான். ஆமா,
0: காந்தாமிருகத்தின் கொம்பு நீளமாக வளர்ந்தால் அது தலைக்கு அதுவே ஆபத்தான். அது போல இருக்கிறது உன் எண்ணங்களின் வளர்ச்சி. சரி, எதற்கு இந்த பேச்சுக்கள்? இன்னும் நான்கு இருக்கிறது. இந்த முறை யாரை சுடப் போகிறாய்? இந்தா உன் மாய துப்பாக்கி. யாவையும் மாய வித்தைகளே. சில விஷயங்கள் நம்ப வைக்கும், சில விஷயங்கள் ஏமாற்றவும் செய்யும். எது மாயை என்பது உன் மோட்சத்திற்கு பிறகே தெரியும். சுடு.
1: இங்க பாரு, புதா மோட்சம் மோட்சம்னு சொல்றீல்ல, உண்மையிலேயே என்னை விட பாவம் அந்த கடாத கருப்புதே. நோக்காடு வந்து சுணங்கி போய் கிடக்கு, அது சுட்டா செத்துருமா?
0: நிச்சயமாக நீ சுட்டால் உயிரற்ற பாத்திரமே இல்லாமலானது. அகிரிலை தானே, அதற்கும் மோட்சமே.
1: இந்த பாத்திரம் உடஞ்ச கதைய வச்சு இந்த பூதம் நம்மளை ஏமாத்த பாக்குது. கடாவ கருப்ப சுட்டு பாப்போம், என்னதான் ஆகுதுன்னு தெரிஞ்சிடும்ல. சரிப்பா பூதம், உனக்கு எனக்கும் ஒரு டீலிங்க. நான் அந்த கடாவை சுடுறேன், அது சாகலைனா நீ இனிமே வந்து இப்படி தொந்தரவு பண்ணக்கூடாது. சரியா?
0: சரி. வலுத்ததை விட்டு விட்டு இளைத்ததை குறிவைக்கும் அற்ப மனித புத்தி உனக்கு. உன்னிடம் கிடந்து சுணங்குவதற்கு பதிலாக அதற்கும் மோட்சம் கிடைத்தால் நன்மைதான். அதன் விதி அதுவே என்றால் அப்படியே ஆகட்டும்.
1: புதம் சுட போறேன், அதுக்கு ஒண்ணு ஆகாட்டி நீ வந்து என்ன தொல்லை பண்ணக்கூடாது. சரியா? சுட போறேன், சுட போறேன், சுட. என்னாச்சு, என்னாச்சு ஆட்டுக்கு?
2: ஏங்க, என்னங்க ராத்திரியில?
1: ஒண்ணு இல்ல நிர்மலா, தண்ணி எங்க இருக்கு?
2: அங்கதாங்க இருக்கு, குடிச்சிட்டு தூங்குங்க.
1: சரி சரி சரி சரி. சத்தம் இல்லாம போய் ஆட்டுக்கு என்னன்னு பாத்துட்டு தண்ணி வச்சுட்டு வந்துருவோம்.

0: ஏ கருப்பு,
1: என்ன அசையாம கிடக்குது? என்னமோ ஆயிருச்சு. எல்லாம் அந்த பூதத்தோட வேலையா? அந்த மோச்ச பாத்திரத்துல இருந்து இப்ப வெளியே வந்துருச்சா? அப்பனா, அப்ப எங்க முன்னோர்கள் நம்புனது நிஜம்தானா? ஐயோ, இப்ப என்ன நடக்குது? இந்த ராத்திரி நேரத்துல என்ன பண்றது புரியலையே.
0: கருப்பு, ஹே கருப்பு,
1: ஐயோ கடா எந்திரிக்க மாட்டேங்குது. ஐயோ கடா, என்ன பாவம் செஞ்சிச்சு? நான் தான் கொண்டுட்டேனா? இந்த நடு சாமத்துல வாழ்க்கையில இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஐயோ, ஏய் பாலா போன பூதமே, ஒரு காப்பி குடிச்சது குத்தமா? அந்த பாத்திரம் எதுக்கு? எங்க வீட்டுல இவ்வளவு காலமா இருக்கு? பேசாமல் அந்த செத்த கடாவை எங்கேயாவது மறைச்சு வச்சிருவோம். வேணா வேணா, புதைச்சு வச்சிருவோம், புதைச்சு வச்சிருவோம். அப்படியே போ, சத்தம்லாம்.
2: அம்மா, கருப்பு, என்ன கருப்பு தூக்க முடியும்?

அப்பா அம்மா தூக்கியாச்சு. அப்பா அப்பா டே போய் என்ன கண கணக்குது, பக்கத்தில் இருக்க ஆத்துக்கு போய் புதைச்சு வச்சிருவான்.

0: என்ன கட்டி போட்ட கிடவ காணோம்? கருப்பு கருப்பு, ஐயோ ஓடி போயிருச்சா? பாவ நோக்காடு வந்த கிடவாச்சு, எங்கிட்டு ஓடுச்சுனே தெரியலையே.
1: மதுனி மதுனி,
0: பாப்பா கணேசா, என்னப்பா காலங்காத்தால யாரோ கூட வந்திருக்காங்க?
1: மதுனி, சார் வந்து வக்கீல், டவுன்ல இருந்து வந்திருக்காரு, அண்ணனை பார்த்து பேசணும்னு சொன்னாரு. அண்ணே இருக்காரா?
2: வா கணேசா, வாங்க சார், உட்காருங்க.
0: அப்புறம் நீங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருங்க, இந்த கெடா எங்க போச்சுன்னு தெரியல, ஒரு எட்டு பாத்துட்டு வந்துறேனே.
2: நல்ல வேலை கெடா ஓடிடுச்சுன்னு நினைச்சுக்கிட்டா. சரி நிர்மலா, நீ போய் என்னன்னு பாத்து வா. போ.
1: அண்ணே, இவர் தான் வக்கீல் சாரு, எனக்காக பேச வந்திருக்காரு, நம்ம சொத்து பிரச்சனைக்காக. இதுக்கு ஒரு வழி பண்ணுவோம்னே.
2: இங்க பாருங்க சார், நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா,
3: பாருங்க முருகேசன், நீங்க வாங்கின அமௌண்ட்டுக்கு உங்க தம்பி ப்ரூஃப் வச்சிருக்கிறாரு, அதனால அது வட்டியெல்லாம் சேர்த்து இப்ப உங்க பங்கு அளவுக்கு ஆயிடுச்சு. நீங்க உங்க சொத்து பங்க எழுதி கொடுத்துட்டா நல்லது, இல்லனா ஜப்தி பண்ற அளவுக்கு கூட எங்களால போக முடியும். இது உங்க அண்ணன் தம்பி தகராறு தான், இருந்தாலும் உங்க தம்பி ஸ்ட்ராங்கா இருக்காரு, அதான் சொல்றேன்.
1: அண்ணே, நீ வேற வக்கீல் வச்சாலும் சரி, இல்ல எழுதி கொடுக்கறதுனாலும் சரி, என்னன்னு யோசிச்சு சொல்லுனே. நீ பாத்து வச்ச வாழ்க்கை தானே எனக்கு, ஆனா கொடுக்கல் வாங்கல்ல ஒரு முறை இருக்கலண்ணே, கொஞ்சம் பாத்து செய்யணே.
3: அப்புறம் நோட்டீஸ்ல போட்டிருக்கிற தேதிய பாத்துக்கங்க, அதுக்குள்ள நீங்க வேற வக்கீல பாத்து அடுத்த நடவடிக்கை எடுக்கணும், இல்லனா வந்து கையெழுத்து போட்டுருங்க.
1: நல்லா யோசிச்சு முடிவு பண்ணுனே. அடுத்து நாம அண்ணன் தம்பியா இல்ல மனுதாரர் எதிர்மனுதாரரான்னு, வக்கீலு கோர்ட்டுன்னு நீ அலைஞ்சா உனக்கு தானே காசு வேஸ்ட். உன் தம்பியா சொல்றேன், வாங்கின காசுக்கு சொத்தை எழுதி கொடுத்துருனே. உன்னோட நிலைமை சரியில்லை, அதான் சொல்றேன், பார்த்து பண்ணுனே. நாங்க வர்றோம்.

0: என்ன பூதம், வந்துட்டியா? ஏதாவது புலம்பிக்கிட்டே இருப்பிய, உன்கிட்ட நிறைய பேசணும்.
1: முருகேசா, பேச்சு அது மனித உயிரின பரிணாம வளர்ச்சியின் முக்கிய அம்சம். அது மட்டும் இல்லாதிருந்தால் உயிரின சங்கிலியில் அவனும் ஒரு சாதாரண பகுதியாக நிம்மதியாக வாழ்ந்திருப்பான். நீ என்னிடம் பேசுவதற்கு முன்பாக இன்னும் உன்னிடம் மூன்று தோட்டாக்கள் மட்டுமே இருக்கின்றன, ஞாபகம் இருக்கட்டும்.
0: புதமே, நான் உங்ககிட்ட பேசணும் தேடி வந்ததே அதுக்கு தான். நீ உண்மையானு தெரியாது. இந்த துப்பாக்கி, அந்த தோட்டா, இதெல்லாம் உண்மையானு எனக்கு தெரியாது. இது வெறும் கனவுதான்னு நான் நம்புறேன். இருந்தாலும் நான் என்னால அடக்க முடியாத வெறியில கேக்குறேன். அதனால இந்த கனவுல இந்த மூணாவது குண்டை என் தம்பி கணேசனை நோக்கி சுட போறேன்.
1: இது உன் பழிவாங்கும் உணர்வு. நான் யாருக்கும் அறிவுரை சொல்வதில்லை, ஆனால் நீ கண்மூடித்தனமாக எடுத்த முடிவு காரணமாக சொல்கிறேன். இந்த மூன்றாவது குண்டை பயன்படுத்த நீ உன் தம்பியை நோக்கி துப்பாக்கியை நீட்டுகிறாய். ஜாக்கிரதை.
0: இதோ நான் உயிருக்கு உயிரா பாசம் காட்டி வளர்த்த, தோளுக்கு தோளா என் வாழ்க்கையில கூட நிற்பா என்று நினைத்த, பணத்தாசையில அண்ணனை மறந்த என் தம்பியை நோக்கி நான் சுட போறேன், சுட போறேன்.
2: என்னங்க, ஒரு முக்கியமான விஷயம்?

0: என்ன நிர்மலா
1: எங்க உங்க தம்பிக்கு
0: என்ன நிர்மலா தம்பிக்கு
1: போற வழியில ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு.
0: கணேசனுக்கு என்ன ஆச்சு நிர்மலா?
1: உங்க தம்பிக்கு பயங்கரமா அடிபட்டனால. இப்ப நம்ம ஆஸ்பத்திரிக்கு போய் ஒரு எட்டு பாத்துட்டு வந்துருவோமா? எங்க என்ன சொன்னாலும் கணேசன் நம்ம புள்ளங்க.
0: கடவுளே, என்ன காரியம் செஞ்சிட்டு நான் என் தோள்ல போட்டு வளர்த்த என் தம்பி என் அப்பா மாதிரி சொல்லுவாரே, அந்த பிஞ்சு குழந்தை என்கிட்ட பெரியப்பா அப்பா எங்கன்னு கேட்ட நான் என்ன சொல்லுது? ஐயோ ஐயோ, மொத்த சொத்து தம்பிக்கே போனாலும் சரி, என் தம்பி கடைசி உயிரோட திரும்பி வந்தாங்க. நிர்மலா, நீ முன்னாடி போய்கிட்டே இரு, தம்பி வைப்பு விமலா போய் பாரு, அவளுக்கு ஆறுதல் சொல்லு. நிர்மலா,
1: கணேசன் நம்ம புள்ள உழைச்சுக்குவாங்க, நான் முன்னாடி போறேன், நீங்க வாங்க.
0: நிர்மலா போயிட்டாளா? போட்டு போட்டு, ரொம்ப தூரம் போயிட்டா. இப்ப அந்த மாத்திரை எடுத்து போட்டு தூங்கி பூதத்தை சந்திக்கிறேன், அப்பதான் இதுக்கு என்னன்றது தெரியும். ஆமா.

0: முருகேசன் அயர்ந்து உறங்கிக் கொண்டிருக்கிறான். முருகேசா, முருகேசா,
1: பூதா!
0: திக்கற்று திசை மறந்து போனவனுக்கு திசைகள் இரண்டே. அந்த மாய துப்பாக்கியில் உன் ஏவலுக்காக காத்திருக்கும் தோட்டாக்களும் இரண்டு மட்டும்தான்.
1: உனக்கு என்னதான் வேணும்? என் வாழ்க்கையில வந்து என்ன இப்படி சோதிக்கிற? திக்கத்தை வந்தியா, பேச தெரியாம ஓடிட்டு இருக்கேன். ஒண்ணும் தெரியாத அப்பாவி என் தம்பி, அவனுக்கு இப்படி ஒரு நிலைமை வர்றதுக்கு நான் தான் காரணமா? இல்ல, இல்லவே இல்ல, இருக்காது. புதா, நீ பொய் சொல்ற, நீ என்ன ஏமாத்துற, இது எல்லாமே மாயை.
0: உன் மனைவி அவள் வாயால் சொன்ன உண்மைகளை உன் செவிதனில் கேட்டாள். நீ ஏவிய குண்டு மாய துப்பாக்கியை விட்டு வெளியேறியதும் உன் தம்பியை படுக்கையில் படுக்க வைத்து விட்டது. இன்னும் இரண்டு குண்டுகள் யார் மீது செலுத்தப் போகிறாய்?
1: நீ சொல்ற எதையுமே நம்ப மாட்டேன். இது எல்லாமே கனவு. ஆரம்பத்துல இருந்து அந்த பாத்திரம் உடைஞ்சதுல இருந்து இன்னைக்கு என் தம்பிய பத்தின செய்தி வந்த வரைக்கும் நான் ஒண்ண சொல்றேன், நான் ஒன்னதான் சொல்ல போறேன்.
0: அதற்கு வாய்ப்பில்லை என்று ஆரம்பத்திலேயே கூறியதை மறந்து விட்டாயா? எனக்கே இப்போதுதான் ஆர்வமாக இருக்கிறது. அந்த இரண்டு தோட்டாக்களை நீ யார் மீது பிரயோகிக்கப் போகிறாய் என்று.
1: இந்த நாலாவது குண்ட
0: நன்றாக யோசித்து சொல்.
1: என் உயிருக்கு உயிரான என் மனைவி நிர்மலாவை பார்த்து சுட போறேன். என்னை இதுல இருந்து காப்பாற்றக்கூடிய வலிமை படைச்சவ அவ மட்டும்தியா? நான் இந்த மாய கனவுல அவளை சுட்ட பிறகு நிர்மலா திரும்பி வந்து என்னை பார்க்க போறான். அவளோட நான் வாழ போறேன். இது எல்லாமே ஒரு முடிவுக்கு வரப்போகுது. எல்லாமே ஒரு முடிவுக்கு வரப்போகுது. அன்பே நிர்மலா, இது துப்பாக்கியின் தோட்டம் அல்ல, பாச பிணைப்பின் உண்மையான சாட்சி. திரும்பி வா நிர்மலா, என்னை இந்த மாய வலையிலிருந்து மீட்டடு. சுட போறேன். என்னாச்சு நிர்மலா? நிர்மலா, நிர்மலா, நிர்மலா, எந்திரி, நான் வந்துட்டேன். நிர்மலா, நிர்மலா, என்ன பயமுறுத்தாது நிர்மலா. நிர்மலா, நிர்மலா, நீ என்ன விட்டு

0: போயிட்டியா? அந்த பூத சொன்னதுதான் சரின்னு நிரூபிச்சிட்டியே. என் அன்பு, காதல், பாசம், ஆசை, இது எல்லாத்துக்கும் ஒரே விளக்கமாக இருக்கிற நீயே என்னை விட்டு போயிட்டியா? நிர்மலா, இந்த உலகத்துல அண்ணன் தண்ணி இல்லாம கூட இருக்க முடியும், ஆனா நீ இல்லாம ஐயோ, அதை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. நிர்மலா, சொந்தனு இப்ப யாருமே எனக்கு இல்லையே. ஐயோ, அந்த பாவப்பட்ட கடவை கொண்டது நான் தாங்கிற உண்மை தெரியாம செத்து போயிட்டேயே. நிர்மலா, நிர்மலா, என்ன மன்னிச்சிருமா, என்ன மன்னிச்சிரு. என்னோட சொத்துக்கள், என் ஆசை தம்பி, என் அன்பு மனைவி நிர்மலா, இப்படி எதுவுமே இல்லாத வாழ்க்கையில நான் எப்படி உயிரோட இருக்க முடியும்? ஏ பூதமே, நீ கேட்டுக்கிட்டு தானே இருக்கிற, இந்த மாய கனவு விளையாட்டுல நீ ஜெயிச்சிட்ட. இப்ப நான் என்ன பண்ண போறது தெரியுமா பூதமே? இதோ என்னோட அஞ்சாவது தோட்டாவ, அந்த கொடூரமான அஞ்சாவது தோட்டாவ, என்ன பார்த்து சுடுறேன், என் மூளை மீது சுடுறேன். அதுலதான் பஞ்சகமும் சுயநலமும் சந்தேகமும் நிறைஞ்சிருக்குது. இந்த வாழ்க்கையில இனி எனக்கு இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. இனி இந்த மனித வாழ்க்கையில நான் அடைய விரும்புறது நீ சொன்ன அந்த மோட்சந்தா. அந்த மோட்சந்தா விடை பெறுகிறேன்.
1: மோட்சம், மோட்சம் என்று அலைந்தாயே முருகேசா, மோட்சம் என்றால் என்ன? சுயநலம், இரக்கமின்மை, சந்தேகம், அருகில் இருப்போரை துச்சமெனக் கருதும் மேம்போக்கு, இப்படி அனைத்தையும் துறந்து அன்பு செலுத்தி வாழ்வதும் மோட்சம்தான். முருகேசா, மற்றவரிடம் அன்பு, பழி பாவங்களுக்கு நாணுதல், சேர்த்ததை பிறருக்கு வழங்கும் ஒப்புரவு, உறவினர்களுடன் முகதாட்சண்யம், உண்மை பேசுதல் எனும் ஐந்து தூண்கள் தாங்கி நிற்கும் சான்றாண்மை எனும் மாளிகை வாழ்க்கையில் வாழ்வை வாழ். முருகேசா, எழுந்திடு, எழுந்திடு.
0: என்னாச்சு, நான் சாகலையா? உயிரோட தான் இருக்கனா? ஆமா, எல்லாமே கனவுதான். ஆனாலும் இவ்வளவு நாளா என்கிட்ட இருந்த அந்த கெட்ட குணங்கள்லாம் அழிஞ்சு என்ன நல்ல மனுஷனா மாத்தின அந்த பூதத்துக்கு தான் நன்றி சொல்லணும். எனக்கு இப்பவே மோட்சம் கிடைச்ச மாதிரி இருக்குது. இனிமே என்கிட்ட இந்த தாங்குற கர்வம் இல்லாம சந்தோஷமா விட்டு கொடுத்து வாழ்வேன். ஆஹா, புது மனுஷனா மாறிட்டேன். என்ன போன் அடிக்குது? நிர்மலா தான் கூப்பிடா, என்ன இருக்கு? ஹலோ,
2: என்னங்க? நான் தாங்க பேசுறேன்.
0: சொல்லு நிர்மலா, தம்பி எப்படி இருக்காப்ல?
2: ஏங்க, உங்க தம்பி கணேசன் ஆபத்து கட்டத்துல இருந்து தாண்டி ஆச்சாங்க. இன்னும் ரெண்டு நாள்ல டிஸ்சார்ஜ் ஆயிருவாராங்க, டாக்டர் சொன்னாங்க.
0: ரொம்ப சந்தோஷம் நிர்மலா, ரொம்ப சந்தோஷம். இந்த தம்பிய பாக்க இப்பவே நான் கிளம்பி வர்றேன்.
3: நாடக மலரில் நேயர்கள் இதுவரை கேட்டது மாய துப்பாக்கி நாடகம். எழுதியவர் எம் கௌரி. நாடகத்தில் பங்கு பெற்றோர் முருகேசனாக எஸ் எம் முத்துகிருஷ்ணன்.

நிர்மலாவாக ஆர். ஷானவாஸ் பேகம், பூதமாக எஸ். ஞானசுந்தர், வக்கீலாக எஸ். கார்த்திகே தீபன், கணேசனாக எல். என். ஜி. ரவிசங்கர் ஆகியோர். ஒளிப்பதிவு எம். ஜெயப்பிரியா. அமைப்பில் உதவி எஸ். எம். முத்துகிருஷ்ணன். அமைப்பு எஸ். கார்த்திகே தீபன். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை.

நேரம் 10:45. ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் இனி கேட்கலாம் அரங்கிசை. இன்றைய அரங்கிசை நிகழ்ச்சியில் ஆர். செங்கமலம் அவர்களின் வீணை இசை, சேலம் கே. ஸ்ரீனிவாஸ் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக வாரண முகவா என்று தொடங்கும் கோட்டீஸ்வரையர் பாடல், ஹம்சத்வனி ராகம், ரூபக தாளம்.

அரங்கிசையில் அடுத்து ஸ்ரீ காமகோடி என தொடங்கும் மைசூர் சதாசிவராம் இயற்றிய பாடல் சாவேரி ராகம் ஆதி தாளம்.

அரங்கிசையில் இனி கோவிந்த என தொடங்கும் நாராயண தீர்த்தர்த்தரங்கம் பைரவி ராகம் கண்டச்சாப்பு தாளம்.

ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 10:28:44. முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் அரங்கிசை நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இன்று ஆர் செங்கமலம் அவர்களின் வீண இசை, சேலம் கே ஸ்ரீனிவாஸ் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் இப்பொழுது எவரூரா என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, மோகன ராகம், மிஸ்ரா, சாப்பு தாளம்.

நேரம் 10:53. அரங்கிசை நிகழ்ச்சியின் நிறைவாக முத்தையா பாகவதர் இயற்றிய கோவிந்த என தொடங்கும் பாடல். ராகம் ஹம்சானந்தி, ஆதி தாளம்.

நேயர்கள் இதுவரை அரங்கிசை நிகழ்ச்சியில் ஆர் செங்கமலம் அவர்களின் வீணை இசை கேட்டீர்கள். சேலம் கே சீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். நேரம் 10:59:24. ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் மத்திய அலைமீட்டர் 320.5 936 கிலோஹெர்ட்ஸிலும் டிஆர்எம் எண்ம ஒளிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும் நேயர்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்த திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசையின் இன்றைய நிகழ்ச்சிகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் எமது ஒளிபரப்பு இதே அலைவரிசையில் நாளை காலை 5:45 தொடங்கும். அதுவரை இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு மகிழ்ந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றோம். வணக்கம் நேயர்களே. ஜெய்ஹிந்த்.